0: அழைக்கப் போகிறோம். அவர் அஷவா ஆண்டேரியோல இருந்து வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் அருந்ததி,
1: Praise the Lord,
0: sister. வாருங்கள், கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளை நிற்கிறோம் கேட்பதற்கு. God bless you.
1: கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். அத்தோடு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து பயணிக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை

பரிசுத்த பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடும் ஜெபிக்கிறோம் அப்பா. வசனத்தை தியானிக்கும் போது தகப்பனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக. சிலுவைக்கு பின்னாக ஆண்டவரை மறைத்துக் கொள்ளும் கேட்கிற ஒவ்வொரு நேயர்களின் இருதயங்களையும் ஒருமுகப்படுத்தும் அப்பா. திறந்தருளும் தகப்பனே, உம்முடைய வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வேத புத்தகத்திலே தேவன் எங்களுக்கு பல வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். தேவன் இந்த பூமியை படைத்து விட்டுவிடவில்லை. அவர் எங்களை நேசித்ததினாலே அவர் எங்களோடு உறவாடும் போது தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசையை தெரிந்தெடுத்த போது இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திய வேளையிலே அவர் அநேக கற்பனைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து நான் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கும் போது அநேக மக்கள் சாபத்தினாலே துன்பப்படுவதை பார்க்கலாம். வேதனையுற்று வாழ்கிறதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சாபங்களை நாங்கள் எப்படி வெற்றியாக நாங்கள் முறியடித்து வாழ்வது? ஏனென்றால் அநேகமாக நாங்கள் கேட்கிற செய்திகள் தீராத வியாதிகள். இந்த வியாதிகளை டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியாது. சில ஏன் இந்த வியாதி வருகிறது என்றே தெரியாமல் அநேகர் என்றும் அந்த வியாதியோடு துன்பப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். குழந்தை இல்லாமல் திருமணம் செய்து எத்தனையோ வருடங்களாக குழந்தை இல்லை. சில வேளையிலே பார்க்க போனால் அடிக்கடி கற்ப கலைவுகள் உண்டாகிறது. திருமண தடைகள் சில குடும்பங்களிலே பார்த்தால் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள், நல்லா முன்னேறி இருப்பார்கள், ஆனால் திருமணங்களில் தடை உண்டாகிறது. சில குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மற்றது எல்லாவற்றிலும் பார்த்தால் மிக அதிகமாக காணப்படுகிற குடும்ப பிரிவினையின் ஆவிகள், குடும்ப உடைவுகள், இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டவர் அங்கே அதை தெளிவாய் எழுதி வச்சிருக்கிறார். கொலைகள், களவுகள், விபச்சாரங்கள், வட்டி வாங்குதல், நீதி இல்லாமல் செயல்படுதல், ஏழைகளை ஒடுக்குதல், பிறர் சொத்துக்களை இச்சித்து அபகரித்தல், இவ்விதமாய் நீதி இல்லாமல் செய்கிற காரியங்களுக்கூடாக, சந்ததிகள் செய்கிற காரியங்களுக்கூடாக அங்கே பார்க்கிறோம். இந்த சாபங்கள் நான்காம் தலைமுறை மட்டும் வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். யாத்திராமம் 20:4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதிலே அவர் சொல்லுகிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரயத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, என்னவா பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூன்று என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும், எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இவ்விதமான அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு இரக்கம் பாருங்கள். ஆகவே இந்த சாபங்களை நாங்கள் முறியடித்து வெற்றியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமேயானால் என்ன செய்யலாம் என்று சற்று சிந்திப்போம். இந்த புவியிலே வாழ்கிற மக்கள் யாவரும் இந்த கற்பனைகளை கை கொண்டு நடப்பதுதான் மிகவும் முக்கியமாக இந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாயிருக்கிறது. நாங்கள் கலாத்தியர்களை பார்ப்போமானால்
அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் கூறுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் மூலமாய்த்தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான், அவருடைய மரணத்தின் மூலமாய்த்தான், அவர் சிலுவை பாடுகளுக்கூடாக அவர் தன்னை உட்படுத்தியதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த சாபங்களை நீக்கி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. அங்கே நாங்கள் பார்ப்போமானால் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். கொலோசியர்லே 1:14 சொல்லுகிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்கள் யாவரும் இந்த கர்த்தருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். இந்த மீட்பை பெறும்படி என்னவா கொலோசியர் 1:20 நாங்கள் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப பாருங்கள், கர்த்தராகிய இயேசு அதற்கு வழியை உண்டு பண்ணினார். நீங்கள் ஏசாயாவிலே பார்த்தால் அவர் நமக்காக எப்படி அவர் பாடுபட்டார் கஷ்டப்பட்டார் என்று நாங்கள் ஏசாயாவிலே அங்கே பார்க்க முடியும். அந்த காரியங்களை நாங்கள் வாசிக்க முடியும். 53 ஒரு அழகாக அவர் சிலுவையிலே நம் பாவங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்க முடியும். அதே போல் பேதுரு கூட அங்கே எழுதுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக இருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகும். அப்ப எப்படி அவர் சுகம் பெறுகிறது? அவருடைய தழும்புகளால். அவர் சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்ற அந்த செய்தியை, அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் கேட்கும் போது, நாங்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுது அவருடைய தழும்புகளாலே நமக்கு குணம் உண்டாகிறது என்று அவர் அங்கே வழியை உண்டு பண்ணி வைத்தார். அப்ப நாங்கள் பார்க்கிறோம் அங்கே வேத வசனங்களிலே தேசங்களுக்கு எப்படி சாபங்கள் வருகிறது என்று பார்த்தால், அங்கே பார்க்கிறோம் ஏசாயா 24:5 தேசம் தன் குடிகளின் மூலம் தீட்டுப்படுகிறதா, அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள், இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. பாருங்கள், சாபம் அங்கே தேசத்திலே வருகிறது. என்னவாம், ஆளுகிற ராஜாக்கள் குடிகளின் மூலமாக அங்கே சாபங்கள் வருகிறது என்று பார்க்கிறோம். ஏன் இந்த ஜனங்கள் இவ்விதமாய் சாபத்தை பெற்று அடிமைத்தனத்திலே வாழ்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்களுக்கோ அறிவில்லாமல் போயிட்டு கர்த்தரை குறித்த வசனத்தை ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேத வசனம் அடிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியாவிலே அங்கே அவர் எழுதுகிறார் 8:18, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். இதனால் தேவன் இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களை பார்த்தவர் கூறுகிறார், இவ்விதமாய் கூறுகிறார். இப்ப இஸ்ரவேல் நன்மையை வருத்தார்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் நன்மையை வருத்த போது என்னவாம், சத்துரு அவர்களை தொடர்கிறார். அன்றைக்கு நாங்கள் கண்டங்களுடைய தேசங்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தால் அதை ஆண்டவர்கள் நிமித்தமாக அங்கே சாபங்கள் வருகிறதை பார்ப்போம். ஆகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கூடாக நாங்கள் ஒரு ராஜாவை நாங்கள் சிந்திக்கலாம் என்று பார்க்கிறேன். ராஜாவாகிய சவுல் அங்கே கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் பார்க்கிறோம். அங்கே தன் பிள்ளைகளுக்கு அவர் சாபத்தை தேடி கொடுக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அந்த சரித்திரத்தை பார்த்தோமானால் அவர் செய்த அந்த கொலைகள் நிமித்தமாக, அவர் செய்த அந்த பாவ செயலின் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளே அங்கே கொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 1 Samuel 15:19 அங்கே சாமுவேல் சொல்லுகிறார், நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் நீர் என்ன செய்தீர், கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். என்னவாம், அமலேக்கியரை முற்றுமாய் முறியடிக்கும்படி சொன்னார். ஆடு மாடுகள் ஒன்றும் வைக்க வேணாம், குழந்தைகளோ மனைவிகளோ பெண்களோ ஒருத்தர் மரங்களோ செடிகளோ எல்லாவற்றையும் நீர்
நீர் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் அதே அவர் கீழ்ப்படியாம் என்ன செய்தாராம், கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் செய்தது என்ன என்று சொன்ன சாமுவேல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி அங்கே சவுல் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அங்கே சவுல் ராஜா அமலேக்கியரை முற்றாக அழிக்காததினால் பாருங்கள் அங்கே அந்த சாபம் எப்படி தொடர்கிறது என்று நாங்கள் ராஜாக்கள் புத்தகத்திலே சரித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து போனீங்கள் என்றால், 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே அந்த அமலேக்கியர் வந்து தாவீது ராஜா இருக்கிற வேளையிலே அந்த ஆயு பட்டணத்திலே வந்து அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து போகிறதை பார்க்கிறோம். அங்கே ஜனங்கள் துக்கமாய் சத்தமிட்டு அழுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு ராஜா விட்ட பிள்ளையாது இன்னொரு ராஜாவுடைய சந்ததி அங்கே சிறைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், இந்த பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் அங்கே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருவதையும் அநேகர் அங்கே அதன் நிமித்தமாய் தாக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த சரித்திரத்தை நாங்கள் படித்து கொண்டு போனோமானால் நீங்க பார்க்கலாம், அங்கே அந்த இந்த பார்வோன், அதாவது யூத குலத்தை சேர்ந்ததை அள்ளியோடு அழிக்கும்படியாக இந்த அமலேக்கிய ராஜா, இவர் தப்பவிட்ட சவுல் தப்பவிட்ட அந்த அமலேக்கிய ராஜா சந்ததியில் வந்தவன் தான் ஆமா. இவன் என்ன செய்கிறான், யூத இன மக்களை அழிக்கும்படியாக அங்கு எழும்புறதை பார்க்கிறோம். நாங்கள் எஸ்தர் புத்தகத்தில் இதை வாசிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு ராஜா விட்ட பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தை அவன் தேடி வைத்தது நிமித்தமாய் அது சந்ததி சந்ததியாக தொடர்ந்து அங்கே பார்க்கிறோம். அந்த இனத்தையே அழிக்கும்படி அந்த ஆமான் அங்கே எழும்புவதை பார்க்கிறோம். ஆனால் எஸ்தர் ராஜா தீனாலே அங்கே அவனுடைய ஜபத்துக்கூடாக அங்கே பார்க்கிறோம் அந்த சாபம் நீங்கி போகிறதையும் யூத ஜனங்களுடைய சந்ததி அங்கே காப்பாற்றப்படுகிறதையும் பார்க்கிறோம். அவை தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாதினாலே அது தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்விலே சாபத்தை கொண்டு வருவதை காணலாம். இதுதான் 4ஆம் தலைமுறைக்கு அது தொடர்ந்து வருகிறது. ஒரு தேவனுடைய ஊழியர் விதமாய் எனக்கு ஒரு சாட்சியை கூறியதை கேட்டேன். தன்னுடைய ஊழிய பாதையிலே அநேக மக்கள் இந்த சாபத்தினால் தாக்கப்பட்டு வியாதியோடு சூனிய வல்லமைகளினால் தாக்கப்பட்டு அதிகமாக வருவதுண்டா. ஆகவே இவர் ஒரு நாள் ஒரு வாலிபனுக்கு ஜபிக்கும்படி பெற்றார் அவர்களை அழைத்து சென்றாராம். அங்கே போன வேளையிலே அந்த மகனுக்கு அவன் என்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறான் அந்த வாலிபன். அவனை அவர்கள் வைத்திய அந்த போதகரை அழைத்து கொண்டு போன வேளையிலே அங்கே அவர் ஜபிக்கும் போது அந்த பெற்றோர் கூறிய காரியம் என்னவென்றால், அந்த பையன் என்ஜினியரிங் காலேஜிலே படித்த போது கொரோனாவுக்கு வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்த போது அவர் என்ன செய்வாராம், அதிகமாக ஹாலிவுட் படங்களை அவர் பார்ப்பாராம். அந்த ஹாலிவுட் படங்களிலே பயங்கர காட்சிகள், பேய் போன்ற இருட்டான காட்சிகளும் பயங்கர கொலைகளும் கொள்ளைகளும் விபச்சாரங்களும் நிறைந்த படமா இருக்கிறது. அதை பார்த்து பார்த்து அவன் தூக்கம் இல்லாமல் போனான். அதன் நிமித்தமாக அங்கே பார்க்கிறோம் அவனுடைய படிப்பு குழம்பி விட்டது, மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னையே அழிக்கும்படியாக தற்கொலை செய்யும்படியாக பல முயற்சிகளை செய்தான. இதுதான் பிசாசின் தந்திரம். இந்த நாட்களிலே இனத்தவர்கள் மத்தியிலே, இந்த வாலிபர்கள் மத்தியிலே என்ன நடக்கிறது, இந்த பிசாசு இந்த ஹாலிவுட் படங்களை பார்க்க வைத்து பயத்தின் ஆவியின் மூலம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அங்கே அவர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே இந்த ஹாலிவுட் எல்லாம் என்ன செய்கிறார்கள், சூனிய வல்லமைக்கு மாந்திரிக வல்லமை நிமித்தமாகத்தான் அநேக படங்களை அவர்கள் பிசினஸ் கூட அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் பிசினஸ் நன்றாக ஓட வேண்டும் என்று அங்கே அவர்கள் கொலை செய்து சில வேளைகளிலே பலியிட்டு அந்த படங்களை அவர்கள் டைரக்ட் பண்ணி வெளியிடுவதை பார்க்கிறோம். அதுவே இதற்கூடாக பிசாசானவன் இந்த நாட்களில் இந்த வாலிப பிள்ளைகளுடைய காரியங்களை கெடுத்து இந்த அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலையும் கொலைகளும் நடக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் பிசாசுடைய தந்திரம். இதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே பெற்றார் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இது எங்களுடைய
கடமையாயிருக்கிறது. எங்களிடத்திலே தேவன் கேட்பார், இந்த குழந்தைகள் தேவன் எங்களுக்கு கொடுத்த கொடைகள், இந்த வாலிபர்கள் எங்களுக்கு கொடுத்த கொடைகள், ஆகவே இவர்களுக்காக ஜபித்து இந்த சாபங்களை உடைக்க வேண்டியது பெற்றாராகிய எங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு கடமையும் ஒரு சுபாவமாயிருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எங்க போகிறார்கள், எங்க வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பிள்ளைகள் பெற்றார் ஆலயத்துக்கு போகிறார்கள். வாலிபர்கள் இன்றைக்கு ஆலயத்தில் இல்லை, வாலிப சமுதாயம் அங்க தியேட்டர்ல இருக்கிறது, வாலிப சமுதாயம் கிளப்ல இருக்கிறது, வாலிப சமுதாயம் என்று எங்கேயோ எல்லாம் அவர்கள் போய் இன்றைக்கு களியாட்டங்களிலே தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறதை பார்க்க. இது ஒரு பிசாசின் தந்திரம். அவனுடைய இந்த வல்லமைகளுக்குள்ளே நம்முடைய சந்ததி விழுந்து விடாதபடி நாங்கள் என்ன செய்ய வேணும்? தொடர்ந்து ஜெபிக்க வேணும். அவர்கள் கேட்கிற பார்க்கிற படங்கள், அவர்கள் கேட்கிற பாடல்களை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த விபச்சார வேசித்தனமாக இச்சைகளை உண்டாக்குற பாடல்களையோ காட்சிகளையோ அவர்கள் பார்க்காதபடி மிகவும் ஜாக்கிரதையாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இல்லாட்டி சாத்தானவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை குருட்டாக்கி விட்டுருவான். அவன் பிரகாச மனக்கண்களை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த சாபத்துக்குள்ளாகிற இந்த காரியங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் பின் ஒவ்வொன்றாக பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாக எழுதி வைத்து வேத வசனங்களை நாங்கள் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கூடாக இந்த சாபத்தை ஒடுக்கி போட்டார், அதை அகற்றி போட்டார் என்று நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தல பார்த்தமண்டா அங்கே ஹெவனுக்குல என்ன சொல்லப்படுதாம், இனி ஒரு சாபமும் இராது, அங்கே தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் தான் இருக்க போகுது, அந்த இடத்துக்கு தான் நாங்க மகிமையிலே பிரவேசிக்க போகிறோம். ஆகவே அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் அவர் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததி வேத வசனங்களை வாசித்து அறிக்கையிடும்படியாய் ஆபத்தில் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்படியாக அங்கே தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இது அவர்களை புது சிருஷ்டியாக ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறதா, நம்முடைய பிள்ளைகள் புது சிருஷ்டியாக மாறுகிறார்கள். ஆகவே பெற்றோராகிய நாங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதக்காரன் அங்கே 50:15 சொல்லுகிறார், ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்பானவர்களே, பெற்றோர்களே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஆபத்து நெருங்குகிறதா, ஆபத்தான சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறதா, உட பிள்ளைகளை குறித்து கவலையுற்று திருமணம் நடக்க வேண்டிய வயதிலே நடக்கவில்லையே என்று நீங்க கவலைப்படுகிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை ஆவியானுடைய வார்த்தை கூட சொல்லுகிறேன், ஆபத்திலே நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க, இந்த ஆபத்து நாட்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக தேவன் செய்வார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிற சத்தம் உங்களுடைய காதுகளிலே துணிக்கும்படியாய் நான் ஜபிக்கிறேன். ஒப்புவித்து ஜபியுங்கள். எரேமியா 33:3 கூறுகிறபடி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன

அவனை காப்பாற்று, கனப்படுத்துவேன் என்று கூறுகிறார். அவனை கனப்படுத்துவேன் என்று கூறுகிறார். விசுவாசத்துடன் நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த காரியங்களுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். திரும்பி போன பிள்ளைகள் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்து ஜபியுங்கள். நடக்க முடியாத திருமணங்கள் உள்ள தடைகள் நீங்கும். அன்று எரியோ கோட்டையை தகர்த்த தேவன், அன்று பவுலும் சீலாவும் ஜபித்த போது சிறை கதவுகளை அசைத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். அவருடைய இருதயங்கள் கடினமான இருதயங்கள் உடைக்கப்படும். கடினமான இருதயங்கள் சதியாக மாறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழிப்புண்டாகும். அதற்காகத்தான் தேவன் இந்த வேத புத்தகத்தை எங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். தாயே தகப்பனே கலங்காதே, விசுவாசத்தோடு ஜபி. கர்த்தர் நிச்சயமும் பக்கத்தில் இருக்கிறார். தன்னை நோக்கி கூப்பிடுறவளுக்கு ஏற்ற காலத்திலே பழைய பலனை கொடுக்கும்படி அற்புதம் செய்கிற தேவன் இன்று உன் அறைக்குள் வருகிறார். இன்று உனக்கு பக்கத்தில் வருகிறார். நீ உண்மையான உள்ளத்தோடு அவரை நோக்கி பார். அவரும் சத்தத்தை கேட்பார். சாபங்களை ஜெயமாய் மாற்றுவார். தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபங்கள் உடைக்கப்படும். கர்த்தர் தமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மை அவர் நீக்கிறார். அங்கே நீதிமொழிகளிலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஏழைக்கு இறங்குவதில்லை ஜனங்கள். ஆகவே உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது, ஊழியங்களுக்கு கொடுக்கும் போது, ஏழையாயிருக்கிற ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் போது, உங்களுக்கு அருகில் உள்ளவர்களை நீங்க அறிந்திருக்கும் பொழுது, அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கும் போது அங்கே சாபங்கள் நீங்கி போகும். என்ன கூறப்படுகிறது? நீதிமொழிகளிலே ஒரு வார்த்தை கூறுகிறார், 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலமோ அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை என்னவா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே இன்றைய நாளில தீர்மானியுங்கள். நாங்கள் யாவரும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாவரும் நீதிமான்களாக மாற வேண்டும். அப்பொழுது உங்கள் வாசஸ்தலத்திலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், சாபம் நீங்கி போகும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் உங்களுடைய வீட்டிலே ஸ்தாபிக்கப்படும். இந்த வேளையிலே வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சந்ததியில வாழ்க்கையில ஆண்டவரே, நான் அறிந்த குடும்பங்களில இருக்கிற சாபங்கள் ஆண்டவரே 4 தலைமுறைக்கு வரும் என்று சொன்னீரே. அப்படியல்ல ஆண்டவரே, நான் இதோ கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறேன். சுவாமி, தலைமுறை தலைமுறையான வந்த சாபங்கள் நீங்கி போகும்படியாக 1000 தலைமுறைக்கு உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறும் போது நீர இரக்கம் செய்வீர் என்ற வார்த்தையை கேட்டோம் அப்பா. இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் சமாதானத்தை உண்டாக்கி உங்களுடைய வீடுகளை அவர் ஆண்டு கொள்ளுவார். ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாயிருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அன்பின் தகப்பனே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று வார்த்தையை கேட்டோம். இன்றைய நாளிலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கர்த்தாவே, அவருடைய ஆண்டவரே, கர்த்தாவே வீட்டிலே காணப்படுகிற என்ன காரியம் குறைவுகளோ எல்லா சாபங்களையும் நீக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனாகிய நீர், நாங்கள் வாசித்தபடி ஆண்டவரே, நீ சிந்திய சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யும்படியா, எங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைப்பீராக. பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைய நாளிலே அற்புதம் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய சமாதானம், சந்தோஷம் அந்த குடும்பங்களிலே பெருகும்படி ஜெபிக்கிறேன். இனி ஒரு சாபமும் இராது என்று வெளிப்படுத்தல் 22:3 சொல்லப்பட்டபடி இந்த வீட்டுக்குள்ளே உம்முடைய சமாதானமும் சந்தோஷம் ஆண்டவரே பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல் விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற உம்முடைய ஊழியக்கார குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காய் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அது எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருந்து ஆமென்று

0: ஆமேன் என்று கிடைப்பதாக ஆண்டவரே, உடைய பரத்திலிருந்து பதில் புறப்பட்டு வரட்டும் ஐயா. தனிமையா இருக்கிறவர்கள் ஆண்டவரே தனிமையா இல்லை ஐயா, கோடான கோடி தூதர்களை அனுப்பும், சிலை பாளைய முறைக்கு பாதுகாத்துக் கொள்ளும், போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தால் வாகனங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் துச்செய்தி கேட்கிற வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடருவதாக, தீமை தொடுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. சந்தோஷமான நற்செய்தி எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டாகட்டும். தீக்கு ஆசை கொடுப்பீராக, சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருப்பதாக. சகலவற்றை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னையும் தாழ்த்தி ஆண்டவரே நான் சிறுகவும் கர்த்தருடைய ராஜ்யம் பெருகவும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி. இன்றைய நாளிலே சங்கமா வானொலி நித்திய விருத்த நிகழ்ச்சியிலே சாபங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்ற தலைப்பிலே வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருந்தீர்கள். யாத்ராமம், கலாத்தியர், எசாயா போன்ற, இறைமியா போன்ற இடங்களில் மிகவும் ஆசுவாமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் குடும்பத்தில் நவ நாகரிகமான காரியங்கள், இந்த டிவி ஐபோன்கள் எல்லாம் இளைஞர்களை தன் பக்கம் உழுக்க செய்யுது. காரணம், இந்த பிசாசானவன் தன்னுடைய செயலை மும்முரமாக காட்டி கொண்டிருக்க. நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்திலே பிரச்சனை, சபையிலே பிரச்சனை. எனவே நாங்கள் வார்த்தையை நன்றாக வாசித்து தியானித்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோருடைய கடமை. அருமையான செய்தி சிஸ்டர் இருந்தது. உங்களுடைய செய்தியை இப்பொழுது 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இந்த செய்தி யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடும்பொழுது மற்றவர்களுக்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: Thank you brother, God bless you, God bless you, thank you.
2: Recording stopped.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர்
2: Recording in progress.
1: தொடர்ந்து நாங்கள் சேவியர் ராஜநாயத்தரைக்க போற முதல் முறையாக இந்த சங்கம வானொலியிலே வார்த்தை வெளிச்சத்திலே நித்திய வெளிச்சம் முதல் முதலாக அவர் வர இருக்கிறார். அவரை பற்றி சில காரியங்கள் சொல்ல வேண்டும். அவர் சிங் த கிங் ஆஃப் கிங் என்ற யூடியூப்லே அநேக பாடல்களை ஏற்றி படித்திருக்கிறார், அநேக பாடல்கள். அது மட்டுமல்ல, அவருடைய மகனும் மருமகனும் மலேசியாவில் இருக்கிறார்கள். அவரும் ஊழியக்காரர்கள். அவர்கள் இந்த சங்கம வானொலியிலே வந்து வார்த்தையை கொடுப்பார்கள். இந்த சேவியர் ராஜநாயத்தை எனக்கு தொடர்புபடுத்தவர் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. பாஸ்டர் விக்டர் போல் தான் என்னை அறிமுகப்படுத்தின அந்த பாஸ்டரை. அதுக்காக நான் பாஸ்டர் விக்டர் போலுக்கு நன்றியை, சங்கம வானொலியின் மூலமாக நன்றியை தெரிந்து கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விருட்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் விருட்சத்தின் சார்பிலும் சேவியர் ராஜநாயகம் அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட்.
1: முதன்முதலாக இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி சில, அதாவது தலையை உங்களோட குடும்பங்கள், உங்களோட ஊழியங்களை பற்றி சிறிது அறிமுகப்படுத்தி விட்டு இன்றைய நாளே செய்தியை தாருங்கள். இப்ப உங்களை ஒப்பு கொடுக்கேன் பாஸ்டர், வழி நடத்துங்க. ஆமே, ஆமே.
3: என் மீட்பரும் உலக இரட்சகரும் நமது மனமானவரும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் நம் நிஜமானவரும் நண்பருமான இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திருப்பெயரால சங்கமம் தமிழ் கிறிஸ்துவ நிகழ்ச்சியின் நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசவாங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனையும் ஆண்டவர் இயேசு அழைத்து அவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியாக, ஒரு காலம் ஒழியாத அவருடைய பரிசுத்த தேவ ஜீவ வசனங்களை சொல்ல முடியாத ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல வேலைக்காக அவரை நான் துதிக்கிறேன். அடியனை பற்றி சொல்லுக்குள்ள ஒன்றும் இல்லை, ஆனால் அடியனுக்குள் வாசம் செய்கிறார் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லிக் கொள்ள அநேக காரியங்கள் உண்டு. அடியேன், என்னுடைய வாலிப பிரயாணத்திலே சினிமா பாடலுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தேன், ட்ரம்ஸ் பிளேயராக இருந்தேன். ஆண்டவர் இயேசு என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு கொண்ட பொழுது ஆண்டவராக இயேசுவை தவிர வேற எந்த பாடலையும் பாடமாட்டேன் என்று ஆண்டவுடன் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பாடும்படியாக ஆண்டவர் இயேசு எனக்கு பாடல் தந்தால் முடிய எந்த பாடலையுமே பாடமாட்டேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் கூட 1100 அதிகமான பாடல்களை பாடி அவற்றை பதிவு செய்ய உதவி செய்தார். 110 பாடல்களை சிங் த கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ண ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதோ அடியானுடன் கூட இருந்து ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் எங்க வீட்டுல நிறுவும்படியாக எனக்கு உதவும்படியாக பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களையும் பாஸ்டர் கார்சன் அவர்களையும் டேவிட் தினரன் அவர்களையும் எனக்கு அனுப்பி தந்து என்னை ஆசீர்வதித்து அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து திருநாம மயமைக்கின்ற என்னை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். என்னை பற்றி சொல்லிக்கொள்ள அதிகம் ஒன்றுமில்லை. என்னுள் வாசம் செய்கிற ஆண்டவர் பேசுவ பத்தி அதிகமாக பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தராக இயேசுவே, இதோ அடியேன், நான் மௌனமா இருக்கிறேன், நீங்க பேசுங்க. இதோ அடியேன், என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உமது நாமும் என் மூலமாக எப்பொழுதும் மகிமைப்படுவதாக. ஆமென். செய்திக்குள் கடந்து செல்வோம். இந்த பரிசுத்த வேதாகமம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது நம்ம அறிவோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி பழைய ஏற்பாடுல ஆண்டவர் நான்கு காரியங்களை பேசுகிறார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள் 613 நியாயப்பிரமாணங்கள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள் 10 உபாகமும் 5 1 அதிகாரம் 21 அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா கர்த்தருடைய கற்பனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள். இந்த கர்த்தருடைய வசனங்கள் எப்படிப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுதுன்னா நம்ம அதை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கப்பெறுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல ஆண்டவர் இயேசு நியாய பிரமாணங்கள் மூலமாகவும் கட்டளைகள் மூலமாகவும் கற்பனைகள் மூலமாகவும் நியாயங்கள் மூலமாகவும் தன்னுடைய சட்ட திட்டங்களை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாடிலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வருகிறார். அவைகள் என்ன நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாகமத்தில் 24:12 சொல்லப்பட்டது போல அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அன்பு தணிந்து போகும். இந்த அன்பை பத்தி இன்னொரு இடத்துல மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:35-40 உள்ள பரிசுத்த வேதாகமத்தினுடைய திரு வசனங்களை வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்திலேயே எந்த கற்பனை பிரதானமானது என்று நியாயாசிரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நல்ல கவனிங்க, நமது தேவனாக கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா? நல்ல மூணு காரியம் சொல்றாரு. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும். நாம் நம்முடைய அன்பை தேவனிடத்தை வெளிப்படுத்த வேண்டிய விதம் இவ்வாறாக இருக்கிறது. இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது பிரதான கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பா இருக்கிற, நல்லா கவனிங்க, இது இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த ரெண்டு பிரமாணங்களிலும் எல்லா நியாய பிரமாணங்களும் கிட்டத்தட்ட 613 நியாய பிரமாணங்கள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய நியாயங்கள் அடங்கி இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அதெல்லாம் சரிதான், உனக்கு பிறன் யார்? அதற்கும் பதில் ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்பட்டிருக்கின்றார். லூக்கா எழுதின பரிசுத்த வேதாகமத்தில் 10:29-37 வரை உள்ள பரிசுத்த தேவ ஜீவ வசனங்கள் நாம் வாசிக்க கேட்கும் பொழுது, அதிலே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு புறப்பட்டு செல்கிறான். அவனை வழியில் கல்வர்கள் சந்தித்து அவனை அடித்து அவனுள்ள எல்லா காரியங்களும் எடுத்துக்கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுயிருமாக விட்டு சென்றார்கள். அவ்வழியே ஒரு ஆசாரியன் ஒருவன் வருகிறார். அந்த வழியே ஒரு லேவின் ஒருவரும் அவனை கடந்து செல்கிறார். அவர்கள் இருவரும் அவனை பார்த்து அவனை கடந்து செல்கிறார்கள். அதே வழியிலே ஒரு சமாரியன் வருகிறார். அந்த சமாரியன், நல்ல கவனிங்க, 8 காரியங்களை ஆண்டவர் இயேசு அங்கு சொல்றார். அந்த சமாரியன் அந்த மனுஷன் அடிபட்டு கிடக்கிறத கண்டு மனதுருகி கிட்ட வந்து, 3 காரியம், எண்ணெயும் திராட்சரசமும் அவனுடைய காயங்களை ஊற்றி அவனை காயங்களை கட்டி, 5 காரியம், சுய வாகனத்தில் ஏற்றி, 6 காரியம், சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான், 7 காரியம், மறுநாளிலே பணத்தை கொண்டு வந்து அந்த சத்திர தலைவனுடன் கொடுத்து, 8 காரியம், அதிகமாய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது தருகிறேன். உனக்கு பிறன் யார் என்பதற்கு ஆண்டவர் இயேசு மிகவும் அழகான ஒரு விளக்கம் சொன்னார். இப்பொழுது நம்ம ஆண்டவர் வந்து இந்த நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்களா ரெண்டே ரெண்டு கற்பனைகள் அடக்கிட்டார். இந்த பரிசுத்த வேதாந்தத்தை சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது முழு இதயத்தோடு முழு மனோட முழு பலனோடு நான் என் ஆண்டவராக என்னை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அன்பு கூறுகிறேன், அதே போல நான் என்னை நேசிப்பல உங்களையும் நேசிக்கிறேன் என்று ஒரே வரியில ரெண்டே ரெண்டு வரிகளில் சொல்லிடலாம். இந்த இந்த இந்த கடைசி காலத்துல மத்திய பரிசுத்த வேதாந்தத்துல 24:12 சொல்லப்பட்டது போல அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அனைவருடைய அன்பு தனிந்து போகும். இன்னைக்கு அனைவருடைய அன்பு தனிந்து போய்விட்டது. ரோமர் எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 13:10 சொல்கிறது, இந்த அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாய் இருக்கிறது. இந்த அன்பு செய்தோம்னா அது நியாய பிரமாணம் முழுவதும் நம்மில் நிறைவேறி விடுகிறது. அன்பு எங்கே, நான் கூட அந்த பாடல் போது வரி எழுதியிருக்கேன், அன்பு எங்கே அன்பு எங்கே என்று தேடினேன், அன்பு இங்கே அன்பு இங்கே என்று இயேசு சொன்னான்னு சொல்லி பாடல் வரிகள் வருது. இன்னைக்கு அன்பு எங்கேன்னு மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறான். எல்லாம் கிடைச்சது, நல்லா படித்தாங்க, நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டாங்க, மாத்திரமல்ல சம்பாதித்தாங்க, எல்லா காரியமும் பெற்றுக் கொண்டாங்க, ஆனா அன்பை காட்ட மறந்துட்டாங்க. அது ஆண்டவர் இயேசுவால ரொம்ப வேதனையா சொல்கிறாரு. மத்தேயு எழுதின பரிசுத்த வேதாகமத்துல 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆண்டவரே இயேசுவை பதிலாக, உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போங்கள் சொல்வார். காரணம், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின்படி ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான், அதை நாம் செய்யணுமா என்று இந்த காலத்துல கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. நாம் சர்ச்சிங் ஒழுங்காக போறோம், பரிசுத்த வேதாம அழகாக வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்றோம், இவைகள்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அன்பு இல்லை என்றால் என்ன ஆகும்? இப்ப அந்த அன்பு குறித்து தான் இந்த இந்த தேவ செய்தி. நம்ம வாசிப்போம் 1 Corinthians 15:13 இவர் அழகாக சொல்லப்பட்டது, இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். ஒன்னு மனுஷர்கள் காட்டும் அன்பு, மனிதன் ஒரு மனுஷன் மேல் காண்கிற அன்பு, ரெண்டாவது மனிதர்கள் தேவன் மேல் காண்கிற அன்பு. 1 Corinthians 2:5 வராக சொல்லப்பட்டிருக்கின்றது, அவருடைய வசனத்தை கை கொள்கின்றவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே போதனப்பட்டிருக்கின்றது. அப்ப தேவனிடத்தில் அன்பு செலுத்துறோம் என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அவர் வசனம் என்ன சொல்லுது பழைய ஏற்பாடுல உங்களுக்கு தெரியும். இப்ப புதிய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கும்படி ரெண்டே ரெண்டு கட்டளை கொடுக்கப்படுது, அதை நாம் நிறைவேற்றுகின்றோமா? கலாத்தியர்கள் தின பரிசுத்த வேதாகமத்துல 5:22-23 உள்ள ஆவியின் கனிகள்ல 9 கனிகள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 9 கனிகள்ல முதலாவது கனி அன்பு. அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இசையடக்கம். இந்த 9 கனிகளை ஒரு மனுஷன் பெற்றிருந்தால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான், நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்வான். இந்த 9 கனிகள்ல எல்லா நியாய பிரமாணங்கள்லாம் அடங்கியிருக்கு. எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் கர்த்தருடைய நியாயங்களும் அவருடைய நியாய பிரமாணங்களும் அடங்கியிருக்கிறது. இந்த 9 கனிகளை ஒரு மனுஷன் முழுமையாக பெற்றுக்கொண்டார். ஆகவே நாம் பிரயாசப்படுவோம் இந்த கலாத்தியர்கள் தன பரிசுத்த வேதாகமத்துல 5:22-23 சொல்லப்பட்ட அந்த 9 கனிகளை பெற நாம் அவலா இருக்கிறோம் இல்லவா? சரி, இந்த அன்பு எப்படி உண்டா இருக்குது, இந்த அன்பு எங்க இருந்து வந்தது? இல்ல நம்ம ஒருவர் பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி உண்டா இருக்குன்னு பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். 1 Corinthians 4:7-8 உள்ள பரிசுத்த தேவ வசனங்களை நான் வாசிக்க கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனென்றால் நல்ல கவனிங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்பு மனிதரால் உண்டாயிருக்கவில்லை, தம்முடைய சாயலால் மனுஷனை உண்டாக்கின அன்பு தெய்வம் இயேசு. ஒருவர் அன்பால் இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையாக ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு இல்லாதவன் தேவனே அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மாத்திரமில்ல, தம்முடைய ஒரே பெயரான குமாரனை நாம் பிழைக்கும்படியாக தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பியதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நல்லா கவனிச்சீங்களா, அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக, நம்முடைய பாவத்தை போக்கும் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியதனால் அன்பு வெளிப்பட்டது. இந்த அன்பு எப்படி உண்டாயிருக்கு அடுத்த வசனத்துல கேட்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பியதனாலே அன்பு உண்டாகி இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அன்பு என்றால் என்ன? ஒன்றியவன் 3:16 இவராக சொல்கிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். அப்படின்னா நம்ம ஜீவனை கொடுப்பதில் முதல்ல அன்பு கொடுப்போமே, அப்புறம் ஜீவனை பத்தி அப்புறம் யோசிக்கலாமே. அன்பு கொடுத்துருக்கோமா? நல்ல கவனிங்க. 1 யோவான் 3:14 இவராக சொல்கிறோம், நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கின்ற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். நல்ல கவனிங்க, தன் சகோதரனை, தன் கூட பிறந்த சகோதரனையும் சகோதரியும் பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திறார். இப்ப நித்திய ஜீவன் இப்ப நம்ம பெற வேண்டும்னா சகோதர அன்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த அன்பு எங்கே? கசப்புகள், காய்மாரங்கள், விரோதங்கள், பகைகள். ஏன் ஆண்ட 2 வசனத்துல எல்லாமே அடக்கினாரே, அந்த 2 வசனத்தை நம்ம கடைபிடிப்பதுல என்ன நமக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆண்டோட நம்ம நமக்கு ரொம்ப நேசிக்கிறோம் ஆண்டவரே, ரொம்ப நேசிக்கிறோம் சொல்லி அநேக நேரம் நம்ம நிறைய நேரம் ஜபங்கள்ல செலவழிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கிறது செலவழிக்கிறோம். நல்ல காரியங்கள் தான் அது. கர்த்தருடைய கட்டளைகளையே கை கொள்வதே நாம் தேவனுக்கு காட்டும் அன்பு என்று சொல்ல வேதாந்தத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். 2 யோவான் 5:3 ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதுதான். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் கிடையாது, ரொம்ப எளிமையா அழகான வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குது. நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்குறது. பாருங்களேன், லூக்கா எழுதின பரிசுத்த சுவிசேஷம் 6:27-36 உள்ள பரிசுத்த வேத ஜீவ வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டீங்கன்னா அது ஒரு 11 காரியங்கள் கொடுக்கப்படுது. அன்பு எப்படி கூறுவது, என்ன செய்யறது, அன்பு கூறுவதுன்னா என்ன, அது எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம நம்முடைய அன்பை தெரிவிப்பது. சத்துருக்களை சிநேகிங்கள், பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகன்னத்தையும் கொடுங்கள், அங்கே கேட்டால் வஸ்திரத்தையும் கொடுத்து விடு, கேட்கிற எவனுக்கும் கொடு, எடுத்துக்கொண்டால் திரும்ப கேட்காதே. மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ நீங்களும் அப்படியே அவர்களுக்கு செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஒரு 11 காரியங்களை ஆண்டவர் சொல்றார், நம்ம எப்படி அன்பு கூறுவது, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. நம்ம நேசிக்கின்றவர்களை நாம் அழகாக நேசிக்க ஒரு தடையே கிடையாது, அது யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. நாம் நேசிக்கின்றவர்களை நாம் நேசிப்போம். நம்மை பகைக்கின்றவர்களை, நம்மிடத்தில் அன்பு கூறாதவர்களை, நம்மளை ஒதுக்குகின்றவர்களை, நம்மளை புறம்பே தள்ளுகின்றவர்களை நேசிப்பது என்பது கூடாத காரியமா இருக்குது. ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லல. நல்ல கவனிங்க, சத்துருக்களை சிநேகங்கள், பகைக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்றார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் செய்தோம்? இப்ப அன்பு பத்தி ஒரு காரியம் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது, அதை நான் பேச ஆசைப்படுறேன். பரிசுத்த வேதாமத்தை சொல்ல கட்டளையின்படி 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாள் நாம் ஓய்ந்திருப்போம். 7ஆம் நாள் ஆண்டவர் கர்த்தருக்கா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு உரியது. அது மகத்தான நாள், மகத்துவம் உள்ள நாள், அது வந்து ஓய்வு நாள். மாத்திரமல்ல அது பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டிய நாள். அந்த நாளில் மனுஷன் எந்த வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவும் கர்த்தர்கன்று காரியங்களை கை கொள்ளவும் கடமைன்னு சொல்லப்பட்டது. நீங்க இஸ்ரேல் தேசத்துல யூதர்களை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சனிக்கிழமை வாரத்தின் முதலாளர் சனிக்கிழமை அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், வீட்டுக்குள்ளே அமர்ந்திருப்பார்கள். அது இன்றைக்கு அவங்க கடைபிடிச்சிட்டே வராங்க. நாம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் சமூகத்துக்கு வரோம், நல்லது நற்செய்தி கேட்கிறோம், துதி ஆராதனையில பங்கு பெறுறோம், ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு காணிக்கையை உற்சாகமாய் கொடுக்கிறோம். எல்லாம் நல்லது, ரொம்ப அருமையா இருக்கு. ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல அது பிரீதியா இருக்கிறது, மிகவும் பிரியமா இருக்கிறது, உண்மைதான். ஆனா ஆலயத்துக்கு வெளியே நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த வாசலிலே நின்று செல்வர்கள் தர்மம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருப்பாங்க. நானும் அநேக முறை அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை பார்த்திருக்கிறேன், அந்த வாசலில் இருந்தே பார்த்திருக்கிறேன். ஒருவரும் அவருடைய சத்தத்தை கேட்டதே இல்லை. நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் இயேசு கேட்க வேண்டும் என்று நம்முடைய ஜபங்களிலும் வேண்டுதல்களிலும் நாம் கேட்கிறோம். ஆண்டவரே எங்க சத்தத்துக்கு செவி கொடுங்க, நாங்க ஜபிக்கிறோம், நீங்க ஜபத்தை கேளுங்கன்னு தாழ்மையா பணிவோட ஆண்டோட கண்ணீரோட கவலையோட புலம்பிக்கு தீர்க்கிறோம். அவர் ஏன் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்கல? நீங்க மற்றவங்களை சத்தத்துக்கு செவி கொடுக்கலையே. அருமை சகோதரனே, அந்த அந்த ஏழை மக்கள், அந்த ஏழை சகோதரன் சகோதரி, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும் பொழுது உன் காதல அந்த ஒலி கேட்கவே இல்லையே. தாவீதின் குமாரனே மனமிறங்கும் அப்படின்னு சொத்த குருடனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பெரிய கூட்டத்தில் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரே. அது மாத்திரம்ல அந்த அவனுக்கு பார்வையை திரும்ப கொடுத்தாரே. நாம் அவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லையே. ஒரு ஏழை, ஒரு அனாதைகள், விதவைகள் அந்த வாசல் நின்று கேட்கிறாங்க. அவளுக்கு நாம் காணிக்க கொடுக்க தவறி விட்டோமே. ஒன்றுமில்ல, ஒரு சின்ன ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோமே. அந்த சர்ச்சிலே வழி வர்றவங்க ஒரு 1000 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் 5 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 1000 × 5 = 5000 ஆச்சு இல்லையா? அங்க 10 பேர் இருந்தா அந்த அந்த 5000 ரூபாய் பிரிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், 500 ரூபா கிடைச்சிடும். அப்ப 10 பேருக்கு 500 ஐடுன்னா 5000 ரூபா. அந்த 10 பேர்ல ஒருத்தர் 500 ரூபா பெறுவான். எவ்வளவு சந்தோஷமா போவான். அந்த வாரம் முழுதும் அவன் நல்லா சாப்பிடுவான் குடும்பத்தோட. அந்த வாரம் முழுதும் ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை நினைப்பான். அந்த சர்ச்சிலையும் வெளியே வர்றவங்க என்னை பார்த்தாங்க, என் மேல இறக்கப்பட்டாங்க, எனக்கு முழு உள்ளத்தோட காணிக்க கொடுத்தாங்க, அதை வச்சு நான் பிழைச்சுக்கிட்டேன்னு சொல்லுவான். அடுத்த நம்ம வரும் பொழுது அந்த 5 ரூபா கொடுக்கறதோட நிப்பாட்டி கொள்ளாம அவனை ஆலயத்துக்குள்ள அழைத்து சொல்ல எத்தனை பேர் முற்பட்டோம், எத்தனை பேர் முற்பட்டோம். நம்மளை நாமே கேள்வி கேட்போமே. அநேக காரியங்களை பரிசுத்த வேதாந்தத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். அவையெல்லாம் மிகவும் நல்லதா இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய நடத்தைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று இன்னைக்கு நானே கேட்டுக்கொண்டேன். நான் ஒரு நாளும் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஹோட்டலில் போய் சாப்பிட போறோம், ஒரு பெரிய விருந்து கலைக்கப்பட்டுருக்கிறோம், நல்லதுதான். ஒரு 7 நண்பர் அவனை ஒன்றை கூட்டு போகலாம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் நாம அருமையாக கொண்டாடுறோம். ரொம்ப கிறிஸ்மஸ் பாடலெல்லாம் பாடி ஆராதனைக்கு சென்று நல்லா கத்தரை ஆராதித்து துதித்து காரில் போய் பாடலெல்லாம் கேட்டு வீட்டில் கேக் வெட்டி மற்றும் விருந்துகள் நல்ல கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறோம். ஒரு ஏழை எளியவருக்கு நாம் ஏதாவது அந்த விருந்து கொண்டாட்டங்களில் நாம் ஒரு அவனுக்கு பங்களிக்குமாறு அவனை அழைத்திருக்கிறோமா? நாமே சட்டை பொருத்தி, நாமே ஆடை அணிந்து கொண்டு, நாமே சாப்பிட்டு திருப்தியாகி, நாமே பாடிக்கொண்டு, நாமே திருப்தியாகி இருக்கல என்ன பிரயோஜனம்? ஒரு கிறிஸ்தவன் என்னை அன்பை பகிர்ந்துக்கணும். உன்னை நேசிப்பு போல பிறையை நேசியம். ஒரே ரொம்ப எல்லாத்தையும் கூட முடியாது. ஒரே ஒரு ஏழை சகோதரனை கூட்டு வந்து, ஒரு சகோதரியை கூட்டு வந்து, அவனுக்கு ஒரு புத்தாடை கொடுத்து, நல்ல விருந்து, நம்முடைய விருந்துல நம்முடைய டேபிள் அவனை உட்கார வச்சு சாப்பிட வைக்கலாம். இவ்வளவு அருமையா இருந்திருக்கோம். இந்த காரியத்தை குறித்து நான் உங்களை ஒரு முறை நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சமயம் நானும் என் நண்பர்களும் அப்படி ஹோட்டலில் சாப்பிட முடியாத போனோம். அப்போ அந்த ஹோட்டல் வெளியே ஒருத்தர் ரொம்ப ஒரு கிழிஞ்ச ஆடையோட தர்மம் கேட்டுகிட்டே இருந்தான். அவனை கண்டும் காணாத போல நாங்கள்லாம் போய் உள்ள போய் சாப்பிட்டோம். திருப்தியாக சாப்பிட்டோம். அது மாதிரி சாப்பிட முடியல. சாப்பிட்டு வெளியே வரும்போது அந்த நண்பரை பார்க்கும்போது நான் ஆண்டரை அனுப்பிச்சு சொன்னாங்க, அருமையான என் பிள்ளையே நல்லா சாப்பிட்டேயா, நல்லா இருந்தா? ஆண்டவரே பசியிலா இருந்தேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப திருப்தியா இருந்து என் நண்பர்கள் நானும் சந்தோஷமா இருக்கிறோம். வெளியினு ஒருத்தவன் கேட்டானே, எனக்கு பசியா இருக்குன்னு கேட்டானே, அவன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். எனக்கு அப்பொழுதுதான் என்னுடைய எனக்கு உரைத்தது, ஆகா வெளியே ஒருத்தர் நின்று கேட்டானே, அவனை நம்ம கவனிக்காம வந்துட்டோமே, பசியில கவனிக்கல ஆண்டவரே, அவனுக்கும் பசியா தானே இருக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அவன் அந்த சகோதரன் செலுத்த, ஐயா நீ சாப்பிட விரும்புறீங்களா கேட்டு ஒரு டோக்கன் வாங்கி கொடுத்து அவனை சாப்பிடும்பாரு சொல்லிவிட்டு சென்றேன். அப்போ நான் பெரிய நன்மை செய்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆண்டவர் திரும்ப என்னை கேட்டாரு, உள்ள போகும்போது உன் நண்பரோட போனியப்பா, அவன் எனக்கு பசிக்குதுன்னு கேட்டானே, அவனை உன் கையோடு நீ கூட்டு போய் உன் பக்கத்துல அமர வச்சு அவனுக்கு கேட்டதெல்லாம் நீ வாங்கி கொடுத்து இயேசுடைய அன்பை நீ வெளிப்படுத்தியிருந்தேனா, இயேசு குறித்து நச்சது என்னை குறித்து நச்சதுன்னு சொல்லியிருந்தேனா, அவன் இயேசுவை என்னை ஏற்றுக்கொண்டு இருப்பானே, நீ செய்ய மறந்துட்டே அப்படின்னு சொல்லும்போது நான் கண் கலகினேன். ஆம், கிறிஸ்தவர்களாகி நாம் அநேக நேரத்துல இது மாதிரி வழி தப்பி போகிறோம், அன்பு செலுத்த தவறி விடுகிறோம். கத்தரை கற்பனைகளே, கட்டளைகளே, நியாய பிரமாணங்களை, நியாயங்களை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவைகளை அப்பியாசப்படுத்த, அவர்களை செயல்முறைப்படுத்த தவறி விடுகிறோம். நற்செய்தி என்பது நன்மை செய்வதிலும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சொல்வதில் மாத்திரமல்ல, வெறும் சொல் பேச்சில் மாத்திரம் இல்லை, செய்கைகளில் வெளிப்பட வேண்டும். அது நம்ம அது காணப்படாமல் இருக்குது. அது ரொம்ப ஒரு வேதனையா இருக்குது. பாருங்களேன், மூன்றியமான் 4:12 நம்ம ஆசைக்கு கேட்போம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் தேவன் ஒருவர் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நாம் ஒருவர் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மிடத்தில் நிலைத்திருக்கிறார். ஆண்டவரே இயேசு நம்மளும் நிலைத்திருக்கணும்னா நாம் அன்பு கூறணும். நீ கிறிஸ்தவன் காணப்படாத ஒரு முக்கியமான காரியம் அன்பு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவேன், நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவன்ட்டு தங்களை தாமே சொல்லி கொண்டிருந்தாங்க, அடுத்தவர்கள் சொல்லணும், அதோ போறான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி. ஆமா, அது சில காரியங்களை கொடுத்து கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடைய ஒரு பிரபல ஊழியர் அவர்கள் கொல்கத்தால ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 கைகளும் இல்லாத ஒருவன் பிச்சை எடுத்துக்கொண்டே வந்தான். ஐயா ஏதாவது தர்மப்படுங்க அந்த ரயில்ல. அப்ப ஒரு நண்பர் ஒரு 100 ரூபா கொடுத்து போட்டுட்டு அவன் கையில இருந்து 95 ரூபா எடுத்துக்கிட்டார். அந்த பாத்திரத்தையும் 95 ரூபா எடுத்துக்கிட்டார். 5 ரூபா காணிக்க கொடுத்தான். ஐயா நன்றி ஐயா, ஐயா ஒரு டீ குடிக்கணும்னா 10 ரூபா ஆகுமே, நீங்க 5 ரூபா கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்திட்டு அவன் கடந்து வாரம் அடுத்தவன்ட கையா உதவிச்சிங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டது கை இல்ல. அப்ப அந்த பிரபல ஊழியர் என்ன செஞ்சாரா, அவனை கூட்டு அறுதலை கூட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரான். ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது வாங்கி தாங்க சார், நான் சாப்பிட்டு விடுவேன், சாப்பிட்றதுக்கு எவ்வளவு செலவாகும், ஐயா ஒரு 150 ரூபா கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம், 200 ரூபா கையில கொடுத்து நீங்க சாப்பிட்டுட்டு மீதி 50 ரூபா ஐத்துக்கொள்ளுன்னு சொன்னான். அப்ப அவன் திரும்ப கேட்டானா, நீங்க தான் ஏசு கிறிஸ்துவான்னு கேட்டான். அந்த அந்த ஊழியக்காரன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனாரான். அவன் கேட்ட கேள்வி உங்க மனசு உள்ள ஆழமா போயிட்டு, இதுதான் அன்பு, கிறிஸ்துவ அன்பு. இது அன்பு மாத்திரம்ல இருக்கு, கிறிஸ்துவ அன்பு. பாருங்களேன், ஒரு மனிதன் முன்ன பண்ணு தெரியாதவன்ட்ட ஒரு உதவி பெறுகிறான். அந்த உதவியை முழுமையாக பெற்றுக்கொண்ட பொழுது, அந்த அன்பு முழுமையாக பரிமாறும் பொழுது கிறிஸ்துவை அவன் பார்க்கிறான். அந்த உதவி செய்த ஊழியக்காரரை கிறிஸ்துவாகவே அவன் அறிந்து கொள்கிறான். அவன் பார்க்கலாம், அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி அவன் கேள்விப்பட்டிருக்கான். அப்ப இயேசு கிறிஸ்துவ அன்பா இருக்கிறா, அன்பு இல்லாதவன் ஒன்று அறியான் அப்படிங்கறத அவன் நல்லா கேள்விப்பட்டிருக்கான். அந்த அன்பு வெளிப்படும் பொழுது, அன்பு இருக்கிறதுன்னு நாம் சொல்லிக்கொண்டே போகிறோம், அன்பு வெளிப்படும் பொழுதுதான் கிறிஸ்து வெளிப்படுகிறார் நம்மில். நம்மில் கிறிஸ்து இருக்கிறார் என்பது எப்படி நம்ம வந்து நிச்சயம் பண்ணி கொள்ளலாம் என்றால், நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை உண்மையாக நேசித்து நம்முடைய பிறனை அன்பு கொடுத்த பொழுது கிறிஸ்து நமக்குள் வாசம் படுகிறார் என்று அறிந்து கொள்ளலாம். நான் நிறைய வருஷங்கள் ஆண்டுடைய இந்த ஊழியத்தை செய்து வர காரியங்களில காணிக்கப்படும் பொழுது சந்தோஷமாய் கொடுப்பேன், உற்சாகமாய் கொடுப்பேன். ஆனா ஆண்டு ஒரு நாள் சொன்னாங்க, என் மனதுல தோன்றியது, நீ எல்லாம் கொடுக்குறப்பா, நான் எல்லாம் உண்டைந்து வாங்கிட்டே நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா ஆண்டவரே, நீங்க நான் உற்சாகமா கொடுக்குறேன்னு சொல்லி, இல்லையப்பா நீ உற்சாகமாய் கொடுப்பது உண்மைதான், ஆனா நான் சொன்ன வாக்கியம் நீ கேட்கலையே அப்படின்னா, என்ன ஆண்டவரே அப்படின்னா, உன் சகோதரி ஒருத்தர் ஒருத்தி இருக்காளே, அவட நீ 12 வருஷத்துக்கும் அதிகமாக நீ பேசாம இருக்கிறிய, அவட நீ போய் உபரவாகு, உன்னுடைய காணிக்கையை நான் வாங்கி கொள்கிறேன் அன்று சொன்ன மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்து அழுத, இத்தனை வருஷம் கொடுத்த காணிக்கையெல்லாம் ஆண்டவர் வாங்கவே இல்லையோ, அங்கீகரிக்கவே இல்லையோ ஆண்டவரையும் சொல்லி அழுத சமூகத்துல. அதெல்லாம் அழுகெல்லாம் நிறுத்து, நீ போய் அவனை ஒப்புறவாக ஆண்டு சொன்ன மாதிரி இருந்தது. நான் என் மனைவியும் காரில் புறப்பட்டு சென்று, என் தங்கை வசிக்கும் ஊருக்கு சென்று, அவங்க வீட்டுக்கு சென்று இரு கரங்களை கூப்பி, என் தங்கை முன்னால நான் உனக்கு எதிராக குற்றம் செய்திருந்தேன், உனக்கு எதிராக வழக்காடி இருந்தால், உன்னை காயப்படுத்தியிருந்தால் என்னை தயவு செய்து மன்னித்து விடு, என் மனைவியும் என் மனைவி டேசியும் நீ மன்னித்து, நம்ம ஒப்புறவாக இருப்போம், ஆண்டோடு இருப்போம் சொல்லி கர்த்தருடைய வேத வசனங்களை வாசித்து காமிச்சு நல்ல ஒரு துதி ஆராதனை ஏறெடுத்து அவளை நான் இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால அவள் பிளஸ் பண்ணி திரும்பினேன். அப்பொழுதான் அன்று சொன்னாங்க, இப்போ உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி. சொந்த சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தை எப்படி அன்பு கூற முடியும்? காணுகின்ற சகோதரன் நேசிக்க தெரியாது, நான் காணாத தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்க முடியும், அவரை எப்படி நான் காண முடியும்? அதை நான் அப்பொழுதான் அறிந்து கொண்டேன். அவன் தேவனுடைய வசனங்களை கை கொள்றது மேல்தான் அவர் தெரியுமா இருக்கிறார். ஏனென்றால் நான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:22 12:22 என்னுடைய வசனங்களை கேட்டு அதுபடி நடப்பவன் மேல்தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவனுக்கு தான் நான் அளிக்கும் பலன் என்னோட கூட முடியும், நான் அளிக்கும் பலன், கிறிஸ்து அளிக்கும் பலன் அவருடைய கூட யாருக்கு வருதான், அவருடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களுக்கு தான் அந்த பலன் கூட முடியும். நன்மை செய்தால் நன்மை பெறுவான், எதை விதைத்தாயோ அதை அறுப்பார், தினை விதைத்தவன் தினையை அறுப்பான், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பான். அதுதான் சாபம். சாபங்களும் ஆசுவாங்களும் 2 காரியங்களும் ஆண்டவர் இயேசு நம் முன்னால் வைத்திருக்கிறார். நன்மையும் தீமையும் நம் முன்னால் வைத்திருக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் நம் முன்னால் வைத்திருக்கிறார். எதை வேண்டுமானாலும் நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனா எல்லாத்துலயுமே 2 கற்பனைகளாம் ஆண்டவர் இயேசு எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் அடக்கினார். அது அன்பு. இந்த அன்பு ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த அன்பை குறித்து யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமத்துல இந்த அன்பை குறித்து ராஜரீக பிரமாணம் சொல்லுது. அதெல்லாம் கவனிங்க, அந்த வார்த்தைய ராஜரீக பிரமாணம் அது எப்படி சொல்லுது நம்ம வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நாம் எப்படி நன்மை செய்வது நம்ம கேட்கும் போது ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக ரொம்ப அழகாக ஆண்டவர் பதில் சொல்கிறார். நமக்கு பிறன் யார் அதையும் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தியிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில். 1 பேதுரு 4:11 இவ்வாறா சொல்கிறது, ஒருவன் போதித்தா தேவனுடைய வாக்கியங்களின் படியே போதிக்க கடவுள், ஒருவன் நன்மை செய்தால் தேவன் தந்த பலத்தின்படியே, ஒருவன் கொடுத்தால் தேவன் தந்த பலத்தின்படியே கொடுக்கிறது. உள்ளங்கையை திறந்து பாரு வெறுங்கை தான், கொண்டு வந்ததும் அதுதான் கொண்டு போவதும் அதுதான். உள்ளங்கையை நம்ம திறந்து பார்ப்போமே, ஒண்ணுமே இல்லை. பிள்ளை தாய் நம்ம வயிற்றிலிருந்து வெளிவரும் பொழுது அந்த பிள்ளை கையை மூடிக்கொண்டே வரும், திறந்து பார்த்தீங்கன்னா கையில ஒண்ணு இருக்காது. அதே போல இந்த உலகத்தை விட்டு நம்முடைய இந்த வாழ்க்கையை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுதும் நம்முடைய நம்ம கை மூடி இருந்தாலும் திறந்திருந்தாலும் அதுல ஒன்றும் இருக்காது. ஒருவேளை நீங்கள் மோதிரம் போட்டிருந்தாலும் கூட அதை பிச்சு எடுத்து விடுவாங்க. அது நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சேன். அதனால இந்த நம்ம நம்ம நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கணுமா, அன்பு. அந்த அன்புங்கிற அலங்காரத்துல ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் அப்ப பண்ணி கொண்டா அது எல்லாருக்கும் மிக அழகாக பிரயோஜனமா இருக்கும். அன்பு என்பது உள்ளத்தில் இருப்பது, வார்த்தையில் வாழ்வது, உலகத்தை இணைப்பது, பிறனுக்கு கொடுப்பது, செயலில் தெரிவது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் நம்பும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களும் அந்நிய பாஷைகளும் அறிவும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதை குறித்து ஒரு பாடலோட முடிக்கலாம்.
4: நான் ஒன்றுமில்லை அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றுமில்லை அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றுமில்லை.

இசைத்திட்டாலும் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, பூமி எங்கிலும் சுற்றிட்டாலும்

பட்டங்கள் பலவும் பெற்றிட்டாலும், லாபங்கள் பலவும் குவித்திட்டாலும், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை.

0: சரீரத்தையே நான் அழித்திட்டாலும் சகலத்தையும் நான் அறிந்திட்டாலும் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை, அன்பு எனக்கில்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீங்க சொன்னதை நான் செய்திருக்கிறேன். உங்களுடைய வசனங்களே தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதில விதைத்திருக்கிறேன். ஒன்றுக்கு நூறாய் பலம் கிடைக்கட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். அவர்களே, அன்பு என்ற தலைப்பிலே நல்ல ஒரு செய்தியை 97 தொடர்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுக்கான நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டசியும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஸ்டாண்டி அழைக்க போறோம். அதற்கு பிறகு கேட்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் செய்தியை கேட்போம். இப்பொழுது பாஸ்டர் சைமன் ஸ்டாண்டி வேத பாடத்தை நடத்துக. அவரை அழைப்போம். அருமையான வேத பாடம் கேட்டு பாருங்கள், போய்விடாது. ஒவ்வொருவரும் இந்த வேத பாடத்தை கேளுங்கள், கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சைமன் ஸ்டாண்டி.
2: Praise the Lord, brother. Praise the Lord.
1: Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்றைய நாளே வேத பாடத்துக்கு வந்துக்கிறேன், ஒப்புக் கொடுப்பேன். கடந்த நாட்களே வேத செய்தியை தொடருங்கள். இன்றைக்கு
2: ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே சங்கமம் தமிழ் கிறிஸ்டியன் இந்த ரேடியோ சேனலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கமம் வானொலி மூலமாய் நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதிலே கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இதை பொருட்படுத்த நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியான ஒரு வேத பாடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த வேத பாடத்தை தொடர இந்த நாளிலே நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் சத்ருவின் தாக்குதலும் சர்வ வல்ல தேவனின் செயலும் என்கிற அந்த தலைப்பினூடாக நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வேத பாடத்தை தொடர்ச்சியாக கவனித்து கொண்டு வருகிறவர்களுக்கு இந்த பாடம் விளங்கும். இல்லை என்றால் இதனுடைய லிங்க் இதனுடைய யூடியூபில் இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கப்படும் பொழுது அதனுடைய பின்னணியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாட்களிலே ஏன் இந்த வேத பாடத்தை நாம் எடுக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு மத்தியில் தெரிவித்துவிட்டு நான் தொடர நான் விரும்புகிறேன். ஏனென்றால் தேவ ஜனத்துக்கு விரோதமாக பிசாசின் சத்துருவின் தாக்குதல்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் இருந்து தேவ ஜனங்கள் மீண்டு வர முடியாதபடி அவனுடைய அந்த தாக்குதலில் சிக்கி வெளிவர முடியாமல் சின்னாபின்னமாகிக் கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாத அநேக காரியங்களை பார்க்கிறோம். இப்படி சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் எப்படி ஆரம்ப நாட்களில் தேவன் எப்படி செய்தார், எப்படி ஜெயமெடுத்தார் என்கிற அந்த காரியங்களை தேவ ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி எந்த பிசாசனுடைய தாக்குதலிலும் ஒரு குடும்பம் கூட சிக்கிவிடக்கூடாது என்பதை தேவன் இருதயத்தில் பாரப்படுத்தினபடியினால் தேசத்தை, தேவ ஜனத்தை, தேவ சபையை, தலைவர்களை அவன் எப்படி வஞ்சனையாக விளைவிக்கிறான் என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது எப்படி தேவன் கிரியை செய்கிறார், தேவன் எப்படி இந்த சத்துருவின் தாக்குதலை முறியடிக்கிறார், தேவன் சத்துருவின் தாக்குதலை முறியடிப்பதற்கு தேவன் யாரை தேடுகிறார், யாரை பயன்படுத்துகிறார் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். வேதாகமத்தில் பார்க்கப்படும் பொழுது மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி தேவ ஜனங்களை, குறிப்பாக தேவ ஜனங்களை அதிகமாக தாக்கி அவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியாதபடி தன்னுடைய சுய காரியத்துக்குள் தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் அன்றைக்கு போராடினான். மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி தீவிரமாய் செயல்பட்டதை பார்க்கிறோம். இரண்டாவதாக எலியாவின் நாட்களிலே யேசபேலின் ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாக கடுமையாய் தேவ ஜனத்தை என்ன செய்தது, சூறையாடி கொண்டிருந்ததை பார்த்தோம். அந்த நாட்களிலே அதாவது கர்த்தருக்கு முன்பாக நின்ற அந்த எலியா கூட சோர்ந்து போகிற ஒரு நிலை ஏற்பட்டதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த மோசேயின் காலகட்டம் எலியாவின் காலகட்டம். இந்த ரெண்டு காலகட்டங்களிலும் இந்த ஆவிகளின் செயல்பாடுகள் வித்தியாசமான முறையில் இருந்தது. மூன்றாவதாக பார்க்கப்படும் பொழுது எஸ்தரின் நாட்களில், மொர்தகாயின் நாட்களில் வந்த அந்த ஆமானின் ஆவி, அந்த ஆமான் என்கிற ஒரு நபரை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனங்களை, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை எப்படியாகிலும் அழிக்க வேண்டும், அவர்களை துருமை எழும்பிவிடக்கூடாது என்பதற்கு சதித்திட்டம் தீட்டி தேவ ஜனத்தை அழிக்க போட்டான். ஆனாலும் கர்த்தர் மிகப்பெரிய அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதுபோல சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ, தானியேல், அந்த நாட்களிலே பாபிலோனிய ஆவி எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டது என்பதை நாம் அதிகமாய் பார்த்திருக்கிறோம். அந்த நாட்களிலே அந்த ஆவிகளின் வல்லமைகளை முறியடிக்க, அந்த சத்துருவின் தாக்குதல்களை முறியடிக்க தேவன் சில நபர்களை எழுப்பி ஒரு மகிமையான காரியங்களை செய்தார். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஏரோதின் ஆவி எப்படி அன்றைய நாட்களில் அந்த கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்த பொழுது, தன்னுடைய சிங்காசனத்திற்கு ஆபத்து வரும் என்று தெரிந்த பொழுது, அவன் ஆரம்பத்திலே அதை அழிக்க நினைத்து செயல்பட்ட இந்த ஆவிகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த ஆவிகள் செயல்பட்டது. நன்றாய் கவனிங்கள் இந்த காரியங்களை. ஒவ்வொரு காலகட்டத்தில் மோசேவின் காலம், எலியாவின் காலம், எஸ்தர் காலம், இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற அந்த காலம், இயேசு கிறிஸ்துவின் காலம், எல்லாமே வித்தியாசமான காலங்களில் வித்தியாசமான ஆவிகளின் செயல்பாடுகள் தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி தாக்குதல் செய்ததை நாம் பார்க்கிறோம். அன்றைய காலகட்டங்களிலே அங்கங்கே ஆண்டவர் ஆட்கள், தேவனுக்கு பிரியமானவர்களை எழுப்பி இந்த யுத்தத்தை செய்தார், இந்த யுத்தத்தை செய்து ஜெயம் எடுத்தார். ஆனால் இன்றைய நாட்களில், இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், பிசாசானவன் கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியினால், தேவ ஜனத்தை சூறையாடும்படி, குறிப்பாக தேவ சபைகளுக்குள் அருவறுப்பை கொண்டு வரும்படி, குறிப்பாக தலைவர்களை, அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த குளோபல் சர்ச் என்று சொல்லப்படுகிற அந்த உலகளாவிய சபையினுடைய தலைவர்களை, ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கல்லவா, இந்த ஊழியம் செய்ய அந்த ஊழியர்களை, தலைவர்களை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய தரிசனங்களை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ திட்டத்தை மழுங்கடிக்க பண்ணும்படியாக அவன் என்ன செய்கிறான் என்றால், கடைசி நாட்களிலே இந்த ஐந்து விதமான ஆவிகளையும் கூட்டணியாக வைத்துக் கொண்டு ஒரே நேரத்தில் ஐந்து விதமான தாக்குதல்களையும் தேவ ஜனத்துக்கு விரோதமாகவும், தலைமைத்துவத்துக்குள்ளாகவும், ஊழியங்களுக்குள்ளதாகவும் அவன் நேரடியாக தாக்குகிறான். இந்த தாக்குதல் வரும் பொழுது தேவ ஜனத்தால் எழும்ப முடியல, ரொம்ப மிகவும் போராடுகிறார்கள். எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு காரியங்களை செய்தாலும் நம்ம அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியலையே, அந்த ரிசல்ட் ஒரே என்றால் நம்ம போராட முடியலையே என்று அநேகர் சோர்ந்து போய், எலியாவை போல் சோர்ந்து போய், போதும் ஆண்டவரே என்கிற ஒரு நிலை இன்னைக்கு வந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், முடிந்த அளவுக்கு போராடுவோம், இதற்கு மேல் கர்த்தர் செய்யட்டும் என்று சொல்லி நாம் வந்து விடுகிறோம். ஆனால் வேதாகமத்தில் ஆண்டவர் என்ன முறையை பின்பற்றினார், இந்த சத்துருவின் தாக்குதல்களை தேவன் எப்படி முறியடித்தார் என்பதை நாம் இன்றைய பாடத்தில் படிக்க போகிறோம். ஏற்கனவே இந்த பார்வோனின் ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்தது என்பதை யாத்ராகம புஸ்தகம் 1 நாம் சில காரியங்களை கவனித்தோம். நன்றாக கவனியுங்கள், தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவனுடைய உன்னதமான திட்டம் நம் மேல் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், நான் ரெண்டு காரியங்களை மிக நேர்த்தியாக, ஆழமாக நான் விதைக்க விரும்புகிறேன். ரெண்டு காரியங்கள், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது தேவன் இந்த சபையின் மேல் வை சபைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம், மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, அது மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் தெளிவாக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இதை நாம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஆபகூக் 2:14 சொல்லப்படுகிறது, பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த பூமிக்கு தேவனுடைய பரலோகத்தில் ஒரு திட்டம், கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு. இதில் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் என்றால், இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவிலே அந்த வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தில் காணப்படுகிறவைகளையும் அவன் பிரம்மாண்டமாக காண்பித்து தேவ திட்டத்திலிருந்து தேவ ஜனங்களை விலக்கி அவன் என்ன செய்கிறான், மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறான். சோ இந்த காரியத்தை தேவன் ஜனங்களுக்கு விலக்கி காட்டி இந்த மோசேவின் நாட்களில் பார்வோனின் ஆவி என்ன செய்தது, அது எப்படி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை அதை சுருக்கமாக பார்த்து தேவன் செய்த காரியங்களை கொஞ்சம் விளக்கமாக உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் கவனித்து வேத வசனங்களை கவனித்து பார்க்கப்படும் பொழுது சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருப தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலே நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 அதிகாரம் 3 அதிகாரம் தொடர்ந்து ஒரு 8 அதிகாரங்களிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் சில காரியங்களை மாத்திரம் நான் கொஞ்சம் அழுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், நாம் வேதாகமத்தை படிக்கிற அந்த கண்ணோட்டம் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. பிசாசானவன் இந்த பார்வோனை பயன்படுத்தி, யோசேப்பை அறியாத அந்த பார்வோனை பயன்படுத்தி இந்த தேசத்தை பார்க்கிறான். பார்க்கப்படும் பொழுது என்ன மிகப்பெரிய காரியமாய் இருக்கிறது, இங்க ஒரு இஸ்ரவேலர் என்கிற ஒரு கூட்டம், ஒரு பலத்து இருக்கிறதே, அவர்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்களே, திடீரென்று ஒரு யுத்தம் வந்தால், அவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து பண்ணினால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகிறது, அதனால் இவர்களை இப்படியே விட்டால் நமக்கு ஆபத்து, இவர்களை இப்படியே வைத்தால் நம்முடைய சிங்காசனத்திற்கு நம்முடைய ஆளுகைக்கு ஆபத்து என்று சொல்லி இந்த இஸ்ரவேலர்கள் பெருகக்கூடாது, இந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் வளரக்கூடாது என்பதிலே தீவிரம் காட்டி அழிக்க நினைத்தான். தேவ ஜனத்தை அழிக்க நினைத்தான். இப்படி அழிக்க நினைக்கிறான். ஆனால் இந்த தேவ ஜனத்தின் மேல் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. நன்றாக கவனிக்கணும், தேவ ஜனத்தின் மேல் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடி அழிக்க வேண்டும் என்று பிசாசானவன் யாரை பயன்படுத்துகிறான், பார்வோனை பயன்படுத்துகிறான். இந்த மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை நான் ரத்தின சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 8 அதிகாரத்துக்கு நேராக வந்து ஒரு காரியத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். யாத்திராகமம் 8:25 பார்க்கப்படும் பொழுது, அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடதாயிருக்குமே, எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றார்கள். நன்றாக கவனிங்க, இந்த வசனத்தை படிக்கப்படும் பொழுது இதுல என்ன இருக்கு, இதுல பெரிதான காரியம் என்ன இருக்கிறது என்று நாம் யோசிப்போம். என்னவென்று கேட்டால், ஆராதனை செய்ய வேண்டும், ஆராதனை நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அந்த ஆராதனை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று பார்வோன் சொல்லுகிறார். நன்றாக கவனிங்க, நீங்கள் ஆராதிக்கலாம், எங்க தேசத்துல ஆராதி, இங்கே ஆராதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாகி வெளியே போக வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் சத்ருவின் திட்டம் என்னவென்று கேட்டால், நீ வெளியே போகக்கூடாது, உள்ளேயே ஆராதித்துக் கொள். அப்ப என்னன்னா, ஆராதனையை மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது பிசாசுடைய திட்டம். இந்த காரியம் உலகளாவிய சபைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வுலகம் முழுவதும் இருக்கிற சபையை ஆராதனை முறையை இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது? ஒரு பெந்தேகோஸ்தே சபை எடுத்துக்கலாம், பெந்தேகோஸ்தே அல்லாத சபைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஒரு சிந்தனை வைத்து பாருங்கள், ஆராதனை முறையை என்ன பாட்டு பாட வேண்டும், என்ன வசனத்தை வாசிக்க வேண்டும், எதை பிரசங்கிக்க வேண்டும் என்பது யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? மிகப்பெரிய சபைகள் ஏற்கனவே கொடுக்கப்படும், அந்த போர்டில் இருக்கும், இந்த பாட்டை தான் பாட வேண்டும், இந்த சங்கீதத்தை தான் வாசிக்க வேண்டும், இதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்பது மனிதர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. என்றைக்கு தேவனுடைய சபையில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படாமல் மனிதனுடைய ஆலோசனை நிறைவேறுகிறதோ, அங்கே இந்த பார்வோனின் ஆவியின் செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கிறது என்று அர்த்தம். அவன் என்ன சொல்லுகிறான், நீ ஆராதனை பண்ணு, பட் என்னோட கண்ட்ரோல்ல இருந்து பண்ணு, இப்ப மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, மனிதனுடைய ஆளுகைக்குள் இந்த ஆராதனை வந்து விட்டது. ஒரு பாடலை பாடும் பொழுது, அந்த பாடலை பாடும் பொழுது தேவனை, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை விட அந்த ஆராதனை நடத்துகிறவனை பார்க்கிற ஜனங்கள் இன்னைக்கு பெருகிவிட்டார்கள். அதுதான் இன்றைக்கு சத்ருவனுடைய தந்திரமான ஒரு ஒரு காரியம். மிகப்பெரிய ஆயுதம் எடுக்காமல் தேவனிடத்தில் இந்த தேவஜனத்தை பிரிக்கிறான், தேவனிடத்திலிருந்து தேவஜனத்தை பிரிக்கிறான். ஜனங்கள் அதற்கு இரையாகி போகிறார்கள். இதை பார்வோனின் ஆவி தந்திரமாக செயல்படுகிறது. ஆராதனையை என்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்து நீ செய்ய வேண்டும். அப்ப இதுல மோசே சொல்லுகிறார், இல்லை இல்லை, நாங்கள் இங்கே செய்ய முடியாது, நாங்கள் இங்கிருந்து என்ன செய்ய வேண்டுமாம், நாங்கள் அருவறுப்பாய் நாங்கள் என்ன செய்ய, தேவனுக்கு முன்பாக பலியிட முடியாது, இந்த அருவறுப்பான இடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, நாங்கள் இங்கிருந்து வெளியே புறப்பட்டு போக வேண்டும். அப்போ தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய எண்ணம் என்ன? ஒரு ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் வைப்பாரானால் அந்த திட்டத்துக்காக உயிர் போனாலும் வைராக்கியமா நிற்கிற நபர்களைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இது சத்ருவனுடைய ஒரு தந்திரமான ஒரு தாக்குதல்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம். அது அதிலே நம்ம பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 5 பாருங்க. யாத்திராகமம் 5:8-9 வசனங்களை பார்க்கப்படும் பொழுது அங்கே சொல்லுகிறார், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்கல் எடுக்கிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவங்க சோம்பேறிகளா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்ற, அவர்கள் சோம்பலாய் இருக்கிறாங்க. அநேகர் சொல்றாங்க பாருங்க, ஊழியக்காரங்களை தவறா பேசுவாங்க பாருங்க, பாஸ்டர் அவங்களுக்கு என்ன வேலை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் 2 அவங்க ஊழியம் செஞ்சுட்டு மிச்ச நாளெல்லாம் வீட்டில் சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் கேவலமாக தேவ ஊழியர்களை பேசுறாங்க. ஊழியர்களுடைய தரிசனம், ஊழியர்கள் மேல பாரம், ஊழியர்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிற, வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களை குறை பேசுகிற ஒரு ஆவி, பார்வோனின் ஆவி. அவங்க சோம்பலா இருக்கிறதுனால தான் அவங்க தேசத்துக்கு போறாங்கிறாங்க, அங்க போறாங்கிறாங்க, இந்த காரியத்தை செய்யறங்கிறாங்க. அவனுக்கு டைமே கொடுக்காத, அவனை சிந்திக்க விடாத. அந்த பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா அவன் சிந்திக்க விடாத. அந்த தொடர்ந்து அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள், அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், ரொம்ப கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான். ஆராதனைக்கு போறது வீண் வார்த்தையா தெரியுது, பைபிள் படின்னு சொல்றது வீண் வார்த்தையா தெரியுது. தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது சத்ருவுக்கு வீண் வார்த்தையா தெரிகிறது. அப்ப என்னன்னா, இவனை பிரசங்கம் கேட்க விடாத, பைபிள் படிக்க விடாத, ஜெபிக்க விடாத, ஆலோசனை கேட்டா அவன் என்ன செஞ்சிருவான், தெளிவடைஞ்சிருவான் என்று சொல்லி பிசாசானவன் பார்வோனின் மூலமாக அந்த அந்த என்ன செய்கிறது என்றால், தேவ ஜனத்தை தேவனுடைய திட்டத்திற்குள் வர முடியாதபடி தடுக்கும்படியான காரியங்கள் மோசேவின் நாட்களிலும் நடந்தது, இன்றைய நாட்களிலும் நடக்கிறது. இன்றைய நாட்கள் இது நடக்கவில்லையா? நடக்கிறது. அப்ப இதை கர்த்தர் உடைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ ஜனம் சும்மா இருக்கு, இவன் யோசிக்கிறான், இவன் சும்மா இருக்கிறதுனாலதான் நிறைய யோசிக்கிறான். அதனால இவன் திடீர்னு ஒரு மெசேஜ் கேட்கிறான், திடீர்னு ஒரு ஒரு காரியத்தை பார்க்கறான், பார்த்த உடனே இவனுக்கு தோணுது இவனை விடக்கூடாது, இப்படியே விடக்கூடாது. அப்ப எவ்வளவு தந்திரமாக பிசாசானவன் தன் காரியங்களை செய்யறான் பாருங்க. கர்த்தருடைய வேலைகளை, கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய அனுமதிக்க மாட்டான் அவன். தேவ ஜனம் சும்மா, அவன் பாருங்க, அவன் ஒரு தேவ மோசே சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தை தேவனுடைய திட்டம் வரும் பொழுது அவர்களை தேவ திட்டத்திலிருந்து விளக்குவதற்கு எல்லாத்தையும் செய்யறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மேண்டாவதா. அப்ப என்ன பண்றான், வேலையை அதிகப்படுத்து, அவனை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு வா, அவன் வேலையை அதிகப்படுத்தி அவனை யோசிக்கவே விடாத. யோசிச்சா அவன் என்ன பண்ணுவான், அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். யோசிச்சான்னா அவன் தேவ திட்டத்துக்கு வந்துடுவான். யோசிச்சான்னா அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவான். யோசிச்சான்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ள வந்துடுவான். அதனால அவனை யோசிக்க வைக்காத, எப்பவுமே அவனை பிஸியாவே வைக்கிற மாதிரி பார்த்துக்க. இது யாருடைய தந்திரம், பிசாசினுடைய தந்திரம். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் பாருங்க, நான் பிஸியா இருக்கிறேன் பாஸ்டர், பிஸியா இருக்கிறேன் பிஸியா, ஜனங்கள் பாருங்க. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 3 நடந்த ஆராதனைகள் போய் இன்றைக்கு 3/4 ஒரு மணி நேரத்துக்கு மேல இன்னைக்கு சபையில உட்கார்றதுக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் ஆராதனை நடந்ததுன்னா இன்னைக்கு அது உலக சாதனையா இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. நான் உலகளாவிய சபையை பத்தி பேசுகிறேன். உலகளாவிய சபையினுடைய நிலைமை அப்படி இருக்கு. சொல்றாங்க ஜனங்க பிஸியா இருக்காங்க பாஸ்டர், நம்மளால் அது செய்ய முடியாது. இந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்தது யார்? இந்த காரியத்தை கொண்டு வந்தது யார்? 1:45 ஊழியம், 1 மணி நேர ஊழியம், 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. இதற்கு மேல் ஜனங்களால் வரவே முடியாது என்கிற நிலைக்கு கொண்டு வந்தது யார்? என்ன சொல்ற, வேலைக்கு வந்துக்கோ, ஆன்லைன்ல பாத்துக்க, ஆன்லைன்ல ஆஃபரிங் கொடுத்துரு, ஆன்லைன்ல எல்லாத்தையும் பாத்துக்க, எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் படுத்துக்கிட்டே மெசேஜ் கேட்பேன், ஓகே நல்லதுதான், ஆலயத்துக்கு வர முடியலையே. அதான் பிசாசுக்கு வேணும். அவன் யோசிக்கவே கூடாது, கிறிஸ்தவர்கள் யோசிக்கவே கூடாது, அவன் முழங்கால் போட்டு ஜெபிச்சிடவே கூடாதுங்கிறதுல அவன் எவ்வளவு கவனமாக இருக்கிறானோ அதை உடைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த சங்கமம் வானொலி மூலமாக இந்த செய்தியை தேவ ஜனங்களுக்கு கடத்துகிறார். நீங்கள் எழும்பித்தான் ஆக வேண்டும், முழங்கால் படியெடுத்தான் ஆக வேண்டும். இந்த வசனத்தை சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் தேவ ஜனத்தை பார்த்து இவன் சும்மா இருக்கிறான், இவன் சும்மா இருக்கிறான்னு சொல்றான், அந்த வாயில் அடைக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அநேக காரியங்கள் உண்டு. யாத்ராகமம் 8 அதிகாரத்தில் திரும்ப வர்றேன், 8 அதிகாரம் பாருங்க, 28 வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். என்ன சொல்றா? ரொம்ப தூரமா போய் வர்ஷிப் பண்ணாதீங்க, இங்கேயே பண்ணு. அதிக தூரம் போக வேண்டாம். இப்ப பாருங்க, நம்ம இருப்போம், நம்ம வெளி தேசங்கள் இருப்போம், பல இடங்கள் இருப்போம், அதுக்கு நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குறி சபைக்கு போயிட்டு இருந்திருப்போம். இப்ப நம்ம சூழ்நிலை மாறிடும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், கூகுள்ல தேடுறோம் நியர் பை சர்ச் எங்க இருக்குதுன்னு பாக்குறோம். எந்த உபதேசம் தெரியாது, என்னன்னு தெரியாது, நமக்கு தேவை பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போகும். அப்படி நினைக்க போனது பிசாசுக்கு சந்தோஷம், பக்கத்துலயா நான் இந்த சர்ச்சை காட்டுறேன், இங்க போய்க்கோ இங்க போய்க்கோ, ஆனா உன்னே ஒண்ணு, நீ அங்க மாத்திரம் போயிடாத. தேவ திட்டம் நிறைந்த, வாக்கு தத்தங்கள் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த, தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் கொடுக்கிற ஒரு ஒரு பிரதிஷ்டை நிறைந்த இடத்துல நம்ம இருந்திருப்போம். அங்கே பிசாசு என்ன பண்ற

0: பிசாசு தந்திரமாக டாக்டிக்ஸ் பண்றான். பக்கத்திலேயே போய்க்கோ, இங்க ஒரு சர்ச், இங்க ஒரு சர்ச், இங்க ஒரு சர்ச். தமிழ்நாட்டில் பாருங்க, பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய சபையில் வளருவாங்க. வேலைக்காக பட்டணங்களுக்கு வருவாங்க. பட்டணங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும். அந்த வேலை பகலில் வேலை செஞ்சுட்டு சொல்லுவாங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச் இருக்கான்னு பாருமா, ரொம்ப தூரத்தில் போகிறோம்னா ஆவிக்குரிய சபையெல்லாம் தூரத்தில் இருக்கு. அப்படியா? இல்லை இல்லை, பக்கத்தில் ஏதாவது ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சோ ஏதோ ஒரு சர்ச் இருந்தாலும் போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணிக்கோ. ஒரு தலைமுறையை நமக்கு எடுத்துட்டோம். இது என்ன ஆவி? பார்வோனின் ஆவி. மோசேவின் நாட்களில் தீவிரமடைந்த அதே ஆவி இன்றைக்கும் தேவ ஜனங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக, தேவ திட்டத்திலிருந்து பிரிக்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வசனத்தை காட்டி கொடுக்கிறார். எப்படி இந்த ஆவிகள் வேலை செய்கிறது? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. யாத்திராகமம் 10:10 பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 10:10 சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ, அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்துங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அப்ப என்னன்னா, குழந்தைகளை அனுப்பாத, நீ போறதுனா போ, குழந்தைகளை விட மாட்டேன். கிட்ஸ், குழந்தைகளை. அந்த பார்வோனின் ஆவி மோசேவின் நாட்கள் என்ன பண்ணுதுன்னா, நீ போக குழந்தைகளை விட மாட்டேன். அப்ப அந்த குழந்தைகளை என்ன செய்யணும், விடக்கூடாத அளவுக்கு பிடிக்கிறான். அப்படின்னா அடுத்த தலைமுறை தேவனிடத்தில் வருவதை விரும்பாத ஒரு பொல்லாத ஆவி. ஒரு அப்ப என்னன்னா, ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக வாக்கு தத்தங்களை வச்சிருக்கிறாரு. தலைமுறை தலைமுறையாக தேவ திட்டத்துக்குள்ள கத்திர வச்சு காரியங்கள் செய்கிறாரு. பிசாசானவனும் தலைமுறையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு போராடுறான். அப்ப நம்ம எங்க போனாலும், வேர்ல்டு வைடு எந்த சபைக்கு போனாலும், நம்ம குடும்பமா, பிள்ளைகளோட குடும்பமா, தேவசமூகத்தில் போய் நில்லுங்க, தேவசமூகத்தில் போய் நில்லுங்க. பெற்றோர் ஒரு ஆராதனைக்கும், பிள்ளைகள் ஒரு ஆராதனைகளுக்கும் அப்படி போக வேண்டாம், பிரிஞ்சு போக வேண்டாம், ஒன்னா போயிங்க.
1: தேவசமூகம்
0: அழிக்க முடியும். அப்ப குடும்பங்களையும் உறவுகளையும் பெற்றோரையும் பிள்ளையும் பிரிக்கிற ஒரு பொல்லாத ஆவியின் செயல்பாடுகள் நம்ம பார்க்கிறோம். 10:24 பார்க்கப்படும் பொழுது இப்படியாக சொல்லுகிறான், அப்பொழுது பார்வோன் மோசே அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம். இப்ப என்ன பண்றான்னா, கொஞ்சம் நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், கொஞ்சம் வழி கொடுக்குறேன், குழந்தைகளை கூட்டிட்டு போய்க்கிங்க. பாருங்க, இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படிங்கும் போது ஆண்டவர் அங்க ஒரு யுத்தம் பண்றாரு. அதை நான் பின்னாடி நான் வரேன். அப்ப என்ன பண்றான், பிசாஸ் என்ன பண்றான்னா, அந்த யுத்தத்துல தேவன் கிரியை செய்யப்படும் பொழுது கொஞ்சம் லூஸ் விடுறான். ஆனால் எப்படி பண்றான் பாருங்க, அங்க மெட்டீரியல் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்போ என்னன்னா, நம்மளுடைய பலனை, நம்முடைய ஆதாயத்தை அவன் திருடுகிறான். இது வந்து பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசுடைய தாக்குதல்கள். இப்படித்தான் அவன் செய்வான். நம்ம வந்து அவன் வந்து மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு நேராக வந்து சண்டை போடுறேன்ட்டு வரமாட்டான். இவன் எப்பொழுதும் தந்திரமாக இவன் தேவ ஜனத்தை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு கடுமையாக போராடுகிறான். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் தேவ ஜனங்கள் இந்த பார்வோனின் ஆவியினுடைய வல்லமையின் தாக்குதலால் சிக்குண்டு தேவ திட்டத்துக்குள் வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் மத்தியிலே தேவனுடைய செயலை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள், தேவனுடைய செயலை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்றால், யாத்திராகமம் 2 பார்க்கப்படும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகிறது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்த வேதகம் எவ்வளவு அழகா சொல்லுது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இப்ப பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய திட்டத்தை நான் இந்த எகிப்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், பார்வோனை வைத்து நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த திட்டத்துக்கு விரோதமாக ஒருவனும் எழுப்பக்கூடாது, ஒருவனும் எழுப்பக்கூடாது. அப்பதான் என்ன பண்றானா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படி அவன் உத்தரவு போட்டான். ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும், ஆண்கள் அதை கடந்து ஏன் எதற்கு ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்பதை போன எபிசோட்ல இதுல பேசியிருக்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்போ ஆண்டவர் அந்த பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாய் கிரியை செய்யப்படும் பொழுது ஆண்டவர் பாருங்க, இந்த லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். நன்றாக கவனிங்க, லேவி கோத்திரத்தை. அப்ப ஏன் இந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் என்பதை நான் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட சில நபர்கள், தேவனுடைய சத்துருவின் தாக்குதலுக்கு தேவன் பயன்படுத்தின சில நபர்கள், முதலாம் நபர் யார் என்றால், மோசேயினுடைய தகப்பன் மோசே

0: தாய். இந்த மோசேனுடைய தகப்பன் யார், இந்த மோசேனுடைய தாய் யார் என்பதை நாம் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மேண்டாவதாக. ஏன் நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன் என்றால், நீங்களே நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 6 இந்த 6 வரும் பொழுது 20 சொல்லுகிறது, அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான். அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றான். அப்ப மோசேயினுடைய அப்பா பேர் என்ன, மோசேயினுடைய அம்மா பேர் என்ன, மோசேயினுடைய அப்பா பேர் அம்ராம், மோசேயினுடைய அம்மா பேரு யோகபேத். இந்த யோகபேத்துக்காக நான் ஒரு சல்யூட் பண்ணுகிறேன். தேவனுடைய திட்டத்துல மறைந்திருந்த இந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி இந்த யோகபேத்துக்குள்ள தேவன் ஒரு விசேஷித்த ஆவியை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை அவள் தேவனுடைய விசுவாச திட்டத்தில் அவள் வைத்து பாதுகாக்கிறாள். எத்தனையோ குழந்தைகள் செத்துக்கொண்டு இருக்கிறது, எத்தனையோ பிள்ளைகள் அழுது மரணப்பிடியில் இருக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு கொடுத்த பிள்ளையை நான் தேவ திட்டத்துக்கு கொடுப்பேன், எனக்கு கொடுக்கிற பிள்ளையை தேவனுடைய திட்டத்திற்கு நான் கொடுப்பேன். சத்துருவின் தாக்குதல்கள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பியிருக்கப்படும் பொழுது இந்த தேவ ஜனத்தினுடைய பாதுகாப்புக்காக, தேவ ஜனத்தினுடைய விடுதலைக்காக என் பிள்ளையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி 3 அவன் ஒழித்து வைத்தாள் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. யோகபேத், இந்த யோகபேத்துகள் இன்றைக்கு வேண்டும். இன்றைக்கு யோகபேத்துகள் எழும்ப வேண்டும். உலகம் முழுவதும் யோகபேத்துகள் எழும்ப வேண்டும். தரிசனமுள்ள ஒரு தாய் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. சத்துருவின் தாக்குதலுக்கு ஆண்டவர் எங்கிருந்து ஆட்களை எடுக்கிறார், லேவி கோத்திரத்திலிருந்து எடுக்கிறார். அந்த யோகபேத் வசனம் சொல்லுகிறது, 2 யாத்திராமத்தில், அந்த ஸ்திரீ யோகபேத் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழுகுள்ளது என்று கண்டு அதை 3 ஒழித்து வைத்தாள். சட்டம் சொல்லப்படுகிறது, கொல்ல வேண்டும். இவள் சொல்லுகிறான், ஒழித்து வைத்தாள் யோகபேத். அவளுக்குள் ஒரு பாரம், ஒரு அழகுள்ள பிள்ளை பிறந்திருக்குது. என் குழந்தையை நான் சத்துருவுக்கு இரையாக விடமாட்டேன் என்கிற யோகபேத்துகள் எழும்ப வேண்டும். நீங்க எத்தனை பேர் நமக்கு பிள்ளைகள் மேல நம்ம கவனம் வைக்கிறோம். நமக்கு பிள்ளை கிடைச்சிட்டாங்க, ஒரு டாக்டர் ஆயிட்டாங்க, ஒரு இன்ஜினியர் ஆயிட்டாங்க, ஒரு உலக வேலையில உன்னத வேலைக்கு வரணும், ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வரணும், நல்ல இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் தேவ திட்டத்துக்கு என் பிள்ளை பயன்பட வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் விரும்புகிறோம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. அந்த குடும்பத்திலிருந்து பாருங்க, அந்த யோகபேத்துக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், அந்த யோகபேத்துக்குள்ள விசேஷித்த ஒரு பாரம். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்த பெண்ணுக்கு மாத்திரம் என்ன, எம் பிள்ளை நான் விழ மாட்டேன், நான் அவளை பாதுகாப்பேன், தேவ திட்டத்துக்காக அவளை வைப்பேன். தேசம் முழுவதும் எதிர்ப்பு. எல்லாரும் தன் பிள்ளைகளை ஏதோ ஒரு காரியத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த யோகபேத்தோ தன் பிள்ளையை விசேஷமாக தேவனுடைய சவாலான திட்டத்துக்கு பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்படாவதாக. அந்த 3 பிற்பாடு அந்த குழந்தையை வைத்தால் ஆபத்து என்று தெரிந்தவுடனே அந்த குழந்தையை நைல் நதியில் விடுகிறாள். ஒரு நாணல் பெட்டியில் வைத்து விடுகிறாள். அங்கே அவள் அந்த பெட்டியில் அந்த குழந்தை போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்வோனின் குமாரத்தி, அங்கே ஒருத்தியை தேவன் சந்திக்கிறார். ரெண்டாம் நீங்க பார்வோனின் குமாரத்தி, தேவனுடைய திட்டத்தில் 3 நபர் பார்வோனின் குமாரத்தி. அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்ட பொழுது அந்த இடத்துல 4 கர்த்தர் ஒரு நபரை பயன்படுத்துகிறார். அந்த நபர் பேரு மிரியாம், மோசேனுடைய தமக்கை மிரியாம். மிரியாமை தேவனுடைய திட்டத்துக்குள் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மயமண்டாவதாக. இந்த மிரியாம் தேவனுடைய திட்டத்துக்குள் வந்த பொழுது, தேவனுடைய திட்டத்துக்குள் வருகிறார்கள். அந்த மிரியாம் ஓடுகிறாள், ஓடி போய் அந்த பார்வோனின் குமாரத்தின் இடத்துல பேசுகிறாள், இந்த குழந்தையை வளர்த்தி கொண்டு வருவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா, இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு நான் உதவி செய்யட்டுமா என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே அவள் கர்த்தருடைய நாமத்திற்கு மயமண்டாவதாக. இந்த வசனத்தை படித்த பொழுது என் இருதயத்தின் சந்தோஷத்தால் நிறைந்தது. அந்த பார்வோனின் குமாரத்தி என்ன சொன்னால் தெரியுமா, யாத்திராகமம் 2 சொல்லுகிறாள், அதை திறந்த போது 6 சொல்லுகிறது, பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று, அந்த வார்த்தை கவனிங்க, இரக்கமுற்றாள். ஆண்டவர் சொல்றார், எதிரியினுடைய எல்லைக்குள், எதிரியினுடைய கோட்டைக்குள் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் என்ன செய்யணும், எதிரினுடைய எல்லைக்குள்ளேயே தேவன் தம்முடைய ஆட்களை அனுப்புகிறார். இதுதான் தேவனுடைய செயல். எப்படி தேவன் செயல்படுகிறார் என்பது வெளியரங்கமாய் யாருக்கும் தெரியாது, ஆனால் அவர் ரகசியமாய் காரியங்களை செய்கிறார். சத்துருவனுடைய எங்கே சட்டம் பிறக்கிறதோ, எங்கே வந்து பார்வோனுடைய ஆவி தலைமை பீடம் இருக்கிறதோ, அந்த தலைமை பீடத்துக்குள்ளேயே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற காரியங்களை செய்கிறார். அவள் இரக்கமுற்று அந்த பிள்ளை, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று, எபிரேய பிள்ளைகளில் ஒன்று, எபிரேய பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்பது சட்டம், ஆனால் இந்த பார்வோனின் குமாரத்தி எபிரேய பிள்ளையை அவள் தன் பிள்ளையை போல் வளர்க்கும்படியான ஒரு பாரத்தை கர்த்தர் அவளுக்குள் கொடுக்கிறார். அந்த வசனங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். ஒரு சின்ன சின்ன வசனம் தான், சின்ன சின்ன வார்த்தை சென்டென்ஸ் தான், அதில் தான் தேவன் பல ரகசியங்களை வைச்சிருக்கிறார், பல ரகசியங்கள். அவள் அழகு, அந்த அந்த பிள்ளையை கண்ட மாத்திரத்திலே அவள் சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை வளர்க்கும்படி, உமக்கு இந்த பிள்ளையை நான் வளர்க்கும்படி மிரியாம் சொல்லுகிறாள். ஏழாம் வசனத்திலே, எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் இடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வோனின் குமாரத்தி சொல்லுகிறாள், நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அது எனக்கு வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்தாள். எனக்கு தேவை ஆண்டவரே, சத்துருவின் கோட்டைக்குள்ள எனக்கு அங்கே ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பார்வோனின் குமாரத்தி எங்களுக்கு தேவை. எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நம்ம ஜெபிக்கப்படும் பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜியை, இந்த முறைமையை இன்றைய காலத்தில் நம்ம பயன்படுத்தணும். எங்கிருந்து சட்டங்கள் புறப்படுகிறது, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுப்புகிறார்களோ, எங்கெல்லாம் எழுப்புகிறார்களோ, அதுக்குள்ளேயே தேவன் கிரியை செய்கிற நபர்களை எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அங்கிருந்து தான் நமக்கு ஆட்களை கொடுக்க போகிறார். சத்துரு எங்கே தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறானோ அதே இடத்திலிருந்து தேவன் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காட்டுவதற்கு ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். மிரியாம் எழும்பினாள், மிரியாம் துணிந்து பேசினாள். அதே குழந்தை இப்பொழுது தன் தாயினிடத்தில் வருகிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அந்த பெண் யோகபேத் என்கிற தாய் அதே குழந்தையை வளர்த்தாள், வளர்த்தாள், நலகவனிங்க வளர்த்தாள். இந்த வளர்த்தாள்ங்கிற வார்த்தையை வைத்து ஒரு சில நிமிடங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள், நீங்களும் நானும் பிள்ளைகளை வளர்க்கிறோம். எப்படி வளர்க்கிறோம், எப்படி வளர்க்கிறோம்? இந்த யோகபேத் எப்படி தன் பிள்ளையை வளர்த்தி இருக்க முடியும்? டேய், நீ வளரப்போவது அரண்மனையில், நீ வாழப்போவது அரண்மனையில், ஆனால் நீ யார் தெரியுமா? எபிரேயன். நீ தேவ திட்டத்தில் இருக்கிறவன், நீ தேவ திட்டத்தில் இருக்கிறவன், நீ ஒரு எபிரேயன்டா. நீ பால் கொடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு சொன்னதெல்லாம் என்னடா, டேய், நீ மற்றவங்க பார்வையில நீ அரண்மனையில் இருந்தாலும் நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு எபிரேயன். தேவ திட்டத்துக்காக நீ காக்கப்பட்டவன், தேவ திட்டத்துக்காக நீ உருவாக்கப்பட்டவன், தேவ திட்டத்துக்காக நீ செயல்படுகிறவன் என்று சொல்லி பால் ஊட்டும் போதே குழந்தைகளை தரிசனத்தை ஊட்டி வளர்க்கிற தாய்மார்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். பாலூட்டும் போதே, சோறூட்டும் போதே தேவ திட்டத்தையும் தரிசனத்தையும் பிள்ளைகளுக்கு ஊட்டினா அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த தேவ திட்டத்தில் அவர்கள் நிற்பாங்க. இன்னைக்கே நம்ம பிள்ளைகள் நிற்க முடியல, இன்னைக்கே நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வந்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள வர முடியல, சத்துருவின் தாக்குதலுக்கு இரையாகி போனாங்கன்னா எங்களுக்கு வளரும் பொழுது சத்துருவின் தாக்குதலை குறித்தும், சத்துருடைய திட்டத்தை குறித்தும், தேவன் என்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்தும், நான் எதற்கு பிறந்தேன், நான் எதற்கு காப்பாற்றப்பட்டேன், நான் எதற்கு வளர்க்கப்பட்டேன் என்பதையும் தெளிவாக தெரியல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, தேவ திட்டத்துக்குள்ள வர முடியல, ஒரு தலைமுறை வளம் வர முடியல. பட் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த பெண் வைத்தே, இந்த யோகபேத்தை வைத்தே மோசேயை வளர்த்துகிறாள். இந்த மோசேவுக்குள் சொல்லப்படுகிறது, டேய், நீ ஒரு எபிரேயன், டேய் மகனே, நீ ஒரு எபிரேயன்டா, நீ அரண்மனையில் வாழப் போகிறவன், எபிரேய எகிப்தில் இருக்கிற சகல கலைகளையும் கற்றுக்கொள்ளுவாய், நீ அரண்மனையில் வாழும் பொழுது கல்விமானாய் வருவாய், சகல திறமையோடு நீ வருவாய், எல்லாவற்றையும் நீ அங்கே சகலத்தையும் நீ பெற்றுக் கொள்வாய், ஆனால் உன் இருதயத்தில் நீ ஒரு எபிரேயன், நீ எபிரேய பால் குடித்து வளர்கிறாய், எபிரேய பால் குடித்து வளர்கிறாய். அதனாலதான் நான் வளர்ந்து பெரியவனான போது ஒரு எபிரேயனை அடிக்கப்படும் பொழுது அவனுக்குள் ரத்தம் கொதிக்கிறது, அவனால் அங்கே இருக்க முடியல, தன் சொந்த ஜனத்தை அடிக்கும் பொழுது அவனால் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட யோகபேத்துக்கள் எழும்பித்தான் ஆக வேண்டும். நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்த்துறோம், ஆண்டவருடைய செயல் இப்பதெல்லாம் நடக்குது. இது முடிஞ்சதுக்கு பிற்பாடு மோசே வளர்கிறான். மோசேவோடு வளர்ந்து வரும்பொழுது மோசேவுக்கு துணையாக அன்ன செய்கிறான் ஆரோனை கத்தர் எழுப்புகிறார். நன்றாக கவனிங்க, ஆரோனை எழுப்புகிறார். அப்ப யார் வர்றா? மோசேவருடைய தகப்பன், மோசேவருடைய தாய் மிரியாம், அடுத்தது யாரு? பார்வோனுடைய குமாரத்தி, ஐந்தாவது யார் என்று கேட்டால், ஐந்தாவது யார் என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்துக்கு மேலுண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிற ஆரோன். இவர்கள் இணைந்து இந்த காரியத்தை என்ன செய்கிறார்கள்? தேவ திட்டத்துக்கு பெரிய ப்ராஜெக்ட், ஆனால் அற்பமான சாதாரணமான நபர்களை வைத்து கர்த்தர் கிரியை செய்கிறார். இவர்களோடு கூட என்ன நடக்குது என்றால் கர்த்தரும் இறங்கி வருகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இறங்கி வருகிறார். நன்றாக கவனிங்க, இறங்கி வருகிறார். இந்த யுத்தத்தை யார் செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். ஆனால் யுத்தம் நடப்பிப்பதற்கு யார் தேவை? மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை வைத்துத்தான் பார்வோனுடைய முழு வல்லமையையும் கர்த்தர் அளித்தார், அளித்தார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். நீங்களும் நானும் உலகத்தின் பார்வையில் அற்பமானவர்கள். அற்பமானவர்களை வைத்து அசாத்தியமான காரியங்களை செய்வது தேவனுடைய திட்டம். இந்த முழுக்க அந்த மோசேவின் காலத்தில் இந்த பார்வோனின் ஆவிகள் அந்த சேனைகளை எல்லாம் கடலில் மூழ்கடித்த சம்பவம் நமக்கு தெரியும். எப்படி செய்தா? எப்படி செய்தா? ஒரு மோசே, அந்த மோசே உருவாவதற்கு அவருடைய பெற்றோர், அந்த மோசையை காக்கப்படுவதற்கு ஒரு மிரியாம், அந்த மோசே அரண்மனைக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பார்வோனின் குமாரத்தி, அந்த மோசேவுக்கு உறுதுணையா நிற்கும்படி ஒரு ஆரோன், இவர்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். அதோட நாமத்திற்கு மயமுண்டாவதாக. இந்த மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி, இப்ப இது எல்லாம் வந்துருச்சு. நான் கவனிங்க, இதெல்லாம் வந்துருச்சு. இது வந்த உடனே எப்படி இந்த கர்த்தர் காரியத்தை செய்வார், எப்படி செய்வார்? நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மயமுண்டாவதாக 23:23 நான் சொல்ல விரும்புகிற அந்த கர்த்தர் காரியத்தை காட்டி கொடுக்கிறார். பாருங்க, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். பாருங்க, இந்த வார்த்தை பல முறை நம்ம படிச்சிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நெருக்கம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது விலகி ஓட வேண்டாம், ஜபம் பண்ணுங்கள். எப்பொழுது தேவன் திட்டத்தை பரலோகத்திலிருந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாலும் ஆட்களை எழுப்பினாலும் எப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார் என்றால், என்றைக்கு தேவ ஜனம் தேவனை நோக்கி கூப்பிடுதோ அது வரைக்கும் அவர் பொறுமையா இருப்பார். நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடும்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். பரலோகத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. எப்பேற்பட்ட மனிதர்களையும் எழுப்ப ஆண்டவரால முடியும். பட் சட்டம் என்னன்னா, இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ நமக்கு இந்த பாடத்தை நான் என்ன கேட்கிறேன்னா, என் தேசத்தில் காணப்படுகிற அருவறுப்புகள், சபைகளுக்குள் காணப்படுகிற அருவறுப்புகள், தேவஜனத்துக்குள் காணப்படுகிற அருவறுப்புகள், இந்த சத்துரு எவ்வளவு காரியங்களை மந்திரவாதிகளை பயன்படுத்துகிறான், விபச்சார ஆவிகள், எவ்வளவு போராட்ட சூனிய வல்லமைகள், சகலமும் எகிப்தியத்தில் இருக்கு. அந்த டாபிக்குள்ள நான் போக விரும்பல. அது எல்லாத்தையும் கர்த்தர் உடைக்கிறதுக்கு தேவன் ஏற்படுத்தின நபர்கள். அப்ப நமக்கு என்னென்ன என்ன கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நான் இறங்கி கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் தேவஜனமாகிய ஜனம் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அழுக வேண்டும், போராட வேண்டும். என் ஜனம் அழுகிறதே, என் ஜனம் என்ன செய்கிறது என்றால், ஆண்டவரே நெருக்கப்படுகிறோமே, எங்களுடைய யோசிக்க விட மாட்டேங்கிறான், எங்களை பேச விட மாட்டேங்கிறான், எங்களை ஆராதிக்க விட மாட்டேங்கிறான், எங்களை சிந்திக்க விட மாட்டேங்கிறான், எங்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறான், எங்களுடைய எல்லா விதம் மெட்டீரியலையும் பிடுங்கி வச்சுக்கிறான், ஒரு ஃப்ரீடம் எங்களுக்குள் சுதந்திரம் இல்லாதபடி நெருக்குகிறான், எங்கே விட மாட்டேங்கிறான் என்று சொல்லி தேவ சமூகத்திலே முறையிடுகிற அந்த முறையிடுதல் வர்றதுக்கு முன்னமே ஆண்டவர் ஒரு டீமை பிரிப்பேர் பண்ணிட்டார். நான் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறேன், நீ கூப்பிடு, நான் செய்யறேன். தேவஜன் அப்ப நமக்கு என்ன, ஜெபிக்கணும். அப்ப நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும், நான் இறங்கி வர்றேன், உன் சத்தத்தை கேட்டு நான் உதவி செய்யறேன்னா, பூமியில் இருந்து பரலோகத்தை நோக்கி கூப்பிடுகிற சத்தம். தேவ ஜனத்துக்கு தேவ உன்னுடைய வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரப்பப்படாமல் இருக்கிறதுக்கு சத்துரு செய்கிற வஞ்சகமான காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நெருக்கத்தின் மத்தியில போராட்டங்களின் மத்தியில அவரை நோக்கி பார்த்து ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற இறங்கி வருகிறேன். அவர் இறங்கி வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு டீமை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அப்ப சொல்ல ஆண்டவரே நாங்க யாருப்பா, எங்களுடைய சூழ்நிலை என்ன, எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, எப்படி. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆதியாகமம் 29, அங்கே யாக்கோப்புக்கு அவன் நேசித்து திருமணம் செய்த ஒரு பெண் இருக்கிறாள், ராகேல். நேசித்து, யாக்கோப்பு நேசித்து திருமணம் செய்த ராகேல். வசனம் சொல்லுகிறது, அவள் தகப்பன் லேயாளை திருமணம் செய்து வைத்து விட்டான், ஏமாற்றி, யாக்கோப்பை ஏமாற்றிட்டான். இவள் ஒரு கூச்ச பார்வை உள்ளவள். யாரு? இந்த லேயாள். நல்ல கவனிங்க, லேயாள். வசனம் சொல்லுகிறது 31, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அற்பமாய், அந்த வார்த்தை அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. இங்கே ஒரே குடும்பத்தில் ரெண்டு சகோதரிகள், ஒருத்தி அற்பமாய் எண்ணப்படுகிறாள், ஒருத்தி யாக்கோப்புக்கு பிரியமாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஏன் இந்த சொல்லவரன்னா, லேவி கோத்திரத்தை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தா? இந்த 12 கோத்திரத்துல விசேஷமான ரெண்டு கோத்திரம், ஒன்னு லேவி கோத்திரம், ஒன்னு யூதா கோத்திரம். ஒன்னு லேவி, ஒன்னு யூதா. லேவி கோத்திரம் ஆசாரியத்துவத்துக்காக கர்த்தர் பிரித்தெடுத்தார். யூதா கோத்திரத்தை ஆளுகிற ராஜாக்களை உண்டாக்கும்படி கர்த்தர் பிரித்தெடுத்தார். ரெண்டு கோத்திரம். இந்த ரெண்டு கோத்திரத்துல இந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் செலக்ட் பண்ணி இந்த பார்வோனின் ஆவையை முறியடிக்கிறதுக்கு பயன்படுத்தினதுக்கு காரணம் எங்கிருந்து எடுத்தார் தெரியுமா? அற்பமாய் எண்ணப்பட்ட கோத்திரத்திலிருந்து, அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு கோத்திரத்தை எடுத்து சத்துருவை வீழ்த்தினார். சத்துருவை வீழ்த்தினார். அவர் வசனம் அற்பமாய் எண்ணப்பட்டார். அப்ப நம்ம என்ன, நம்ம அற்பமாய் எண்ணப்படுறோமா? நம்மளோட ஊழியம் அற்பமா தெரியலாம் மற்றவங்களுக்கு, நம்மளோட குடும்பம் அற்பமா என்ன தெரியலாம், நம்மளை பார்க்கப்படும் பொழுது வித்தியாசமா பார்க்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அற்பமா
1: என்னப்படுகிற
0: உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். எந்த
1: மனிதனுக்கு,
0: எந்த இடத்துக்கு முன்னாலும் நான் அற்பமா இருக்கிறேன்னு யாரு சொன்ன நம்ம மனசுல நினைக்கவனே ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை அற்பமா எண்ணலாம், யாரு வேணாலும் உங்களை அற்பமா எண்ணலாம். ஆண்டவர் சொல்ற, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், என் பார்வையில் நீ சாதிக்க பிறந்தவள், என் பார்வையில் உன் மூலமாய் நான் ராஜாக்களை ஆளுகிறவர்களை எழுப்பி சத்ருவின் வல்லமையில் உடைக்கும்படியான ஒரு கூட்டத்தை நான் எழுப்புவேன் என்று தான் கர்த்தர் பேசுகிறார். பெரிய கூட்டம், தேவனுடைய பெரிய திட்டம், தேவனுடைய மிகப்பெரிய அந்த யுத்தத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி. அற்பமானவர்கள், பைத்தியமானவர்கள், இழிவானவர்கள், அவர்களை வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யறார். அவருடைய மாஸ்டர் பிளான் அங்கதான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் இந்த கோத்திரத்திலிருந்து, அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த கோத்திரத்திலிருந்து கர்த்தர் யாரை பிரித்தெடுத்தார்? அந்த லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். யூதா கோத்திரத்தை கர்த்தர் பிரித்தெடுத்தார். அது பின்னால பார்க்க போறோம். இந்த லேவி கோத்திரத்துல இருந்து ஒரு மோசே, ஒரு ஆரோன், ஒரு மிரியாம். தேவனுடைய உன்னத திட்டத்துக்காக கர்த்தர் அந்த கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுத்தார். எல்லாரும் நினைச்சாங்க, இல்ல இல்ல, இந்த அற்பமா என்னப்பட்ட கோத்திரத்துல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் இந்த இந்த இவளுடைய வாழ்க்கையிலிருந்து வருவாங்க, ராகேலுடைய சந்ததியிலிருந்து வரும்னு பிசாசு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஆண்டருடைய பார்வை, உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு. நான் அற்பமா என்னப்பட்ட குடும்பமா இருக்கலாம், என் சொந்தத்துக்கு மத்தியில் நான் அற்பமா இருக்கலாம், என் சபைக்கு மத்தியில் அற்பமா என்னப்படலாம், சமுதாயத்துக்கு முன்னால் நான் அற்பமா என்னப்படலாம், எந்த ஜனத்துக்கு முன்னால, எந்த மனுஷனுக்கு முன்னால, உலகத்துல நீங்க அற்பமா என்னப்படலாம். தேவனுடைய பார்வையில் யுவார வாரியர், யுவாரியர். நீங்க தேவ திட்டத்துல நீங்கள் உங்களும், நீங்கள் உங்களுக்கு உங்களை அசாதாரணமான நபர்களா நீங்க
2: என்னங்க?
0: கடைசியா ஒரு வார்த்தை
1: சொல்றேன்,
0: ஒரு வார்த்தை. ஒரு தேவ மனிதன் இப்படியாக ஜெபம் பண்ணினா, ஆண்டவரே, அசாதாரணமான காரியத்திற்கு நீர் என்னை அழைத்து தெரிந்திருந்தும் சொல்றேன் பாருங்க, தேவனே, அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு என்னை அழைத்து தெரிந்திருந்தும் நான் சாதாரணமாய் வாழ்ந்ததற்கு என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபித்தா. நான் இப்பவும் சொல்றேன், நீங்கள் சாதாரணமாய் வாழுவதற்கென்று அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. நாம் அசாதாரணமான காரியங்களை தேசத்தில் செய்வதற்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி எவ்வளவு தேவஜனத்தை சூறையாட நினைத்து தந்திரமான திட்டங்களை கொண்டு வரும்போது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியில கர்த்தர் ஒரு டீமை ஏற்படுத்தி அவர்களை வச்சு தேவஜனத்தை ஜெபிக்க வச்சு, ஜெபிக்கிறதன் மூலமாய் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்து கர்த்தர் ஒரு மெகா பிளானை ஜனங்களை நிக்க வச்சு அவர் காரியத்தை செய்தார். ஆண்டவருக்கு தேவை, நீ யுத்தம் பண்றதுக்கு நின்றுட்டா போதும், நான் வேலை செய்யறேன். யுத்த நின்றுட்டா போதும், உனக்காக நான் இறங்கி வந்து வேலை செய்யறேன். எனக்கு நிக்கிறவர்கள் தேவை, பயப்படுகிறவர்கள் அல்ல, நிக்கிறவர்கள். இந்த சங்கமம் வானொலி மூலமாய் இந்த உலகத்திற்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு சத்தம், தைரியமா நில்லுங்க. அது வாக்கு தத்தம் நம்ம மேல இருக்கிறது, அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. தேவ திட்டத்தில் நான் பிறந்திருக்கிறேன், தேவ திட்டத்தில் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். என் தாய் என்னை வளர்த்தி இருக்கிறது, தேவனுடைய திட்டத்திற்காக என்னை வளர்த்தி இருக்கிறார்.
2: ஆமென்.
0: தேவ திட்டத்துக்காக வளர்த்தி இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த எபிரேயர் நிருபம் ஆக்கியோன் எப்படி அவர் எழுதுகிறார் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 11 அதிகாரம் என்று நினைக்கிறேன், எபிரேயர் 11 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 23 வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:23, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார், அந்த இடத்துல வந்துட்டாங்க பாருங்க, தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாச, அந்த வார்த்தை விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் ஒழித்து வைத்தார். பவர்ஃபுல் பேரண்ட், பவர்ஃபுல் பேரண்ட். அவனுடைய விசுவாச குடும்பம், அம்மாவுக்கு ஒரு விசுவாசம், அப்பாவுக்கு விசுவாசம், ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் இருக்கிற ஒரு தைரியம் நிறைந்த பெற்றோர், பெற்றோர் அவளை 3 மாதம் ஒழித்து வைத்தால். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் உலகத்தில் எழும்ப வேண்டும். உங்க பிள்ளைகளை தலையில கைய வைங்க. நீவர் சூசன் பர்சன், நீவர் நோட்டட் பர்சன். சத்துருவின் தாக்குதலை முறியடிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவன்டா. பிள்ளைகளை வளர்த்துவோம், ஒரு தலைமுறையை எழுப்புவோம். அந்த நாட்கள்ல நீ படிடா, நல்லா வளர்ந்து சமுதாயத்துல மேலவா, வந்து தேவன திட்டத்துக்காக நீ பயன்படு. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். சங்கமம் வானொலி மூலமாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எழுப்பணும். இந்த சத்தம் எந்தெந்த தேசங்களுக்குள் போகுது, எந்தெந்த மனுஷனை, எந்தெந்த குடும்பத்தை தொடுதோ அந்த குடும்பங்களை மோசை எழும்பணும், மிரியாம் எழும்பணும், ஆரோன்கள் எழும்பணும், மோசையினுடைய பெற்றோர்கள் தாய் தகப்பன போல தாய் தகப்பன்மார் எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும், சிறு பிள்ளைகள் எழும்பணும், தேவ திட்டத்துக்கு கதறி எடுக்கிற ஒரு கூட்டம் எழும்பணும், பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தை அசைக்கிற ஒரு குஜபம், கூடி ஜபிக்கிற ஜபம், நெருக்கத்தின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில நெருங்கி போராடி ஆண்டவரை இறங்கி எங்களுக்கு கிரியை செய்தல் ஆக வேண்டும் என்கிற ஒரு ஜப சேனை, தேவ சுவந்தத்தை அசைக்கிற ஒரு ஜப சேனை எழும்ப வேண்டும். எழும்புனா அப்படின்னு சொன்ன சிம்பிளா
2: அடிச்சிருவேன்.
0: சிம்பிளா பார்மோசையின் நாட்களில் பார்வோனின் ஆவியை அமிழ்த்தினது போல் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் தேவ ஜனத்துக்கு தேவ சபைக்கும் விரோதமாக எழும்புகிற பார்வோனின் ஆவியின் வல்லமைகள் நொறுக்கப்படும். அடுத்த வாரத்தில் யேசபேலின் ஆவியை குறித்து நம்ம பார்க்க போறோம். எலியாவின் நாட்களில் அந்த ஆவி என்ன செய்ததென்றும் அந்த ஆவியை முறியடிக்க தேவன் எடுத்த முறைமையையும் நாம் பார்க்க போறோம். அது என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். மொத்தமும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இன்றைக்கு நடக்கிறத லிட்டரலா கத்துற அன்னைக்கு அந்த ஆவி என்ன செய்தது என்று எழுதி வைத்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல தாய் தகப்பன்மார்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, தரிசனமுள்ள தாய் தகப்பன்மார்கள், பயப்படாத தாய் தகப்பன்மார்கள், விசுவாசமுள்ள தாய் தகப்பன்மார்கள், தேவனுடைய திட்டத்திற்கு பயன்படுகிற அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கோத்திரம், அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு கூட்டம், ஆனால் தேசத்தை அசைத்தது, சரித்திரம் படைத்தது, ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தது போல நாங்களும் அற்பமாய் எண்ணப்படுகிற கூட்டம், ஆனால் இந்த உலகத்தினுடைய எழுப்புதலுக்கு நாங்கள் தான் ஆண்டவரே, சத்துருடைய தாக்குதலை முறியடிக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். சொல்லுகிறோம் என்கிற ஒரு சவால் நிறைந்த ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிறார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவனே, ஒரு ஆண்டவரே, நம்முடைய வல்லமை பலமாய் இந்த சேனல் மூலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. சங்கமம் வானொலி மூலமாய், நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கி கிரியை செய்யட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மோசேவின் நாட்களில் பார்வோனின் ஆவி எவ்வளவு தந்திரமாய் செயல்பட்டது என்றும் அந்த வல்லமைகளை என் ஆண்டவர் முறியடிக்கும்படி எடுத்த ஆண்டவர் அந்த முறைமைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் துதிக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஜெயித்து காட்டினீரே. பார்வோனும் அவனுடைய பார்வோனுடைய சேனைகள், அவனுடைய ஆண்டவரே சுதர யுத்த வீரர்கள் அனைத்தையும் கடலிலே மூழ்கடிக்க பண்ணி ஆண்டவரே அது எழும்ப முடியாதபடி பண்ணினீரே. அதனுடைய ராஜ்யத்தை அழித்தீரே, அதன் வல்லமையின் கூறுகளை உடைத்தீரே ராஜா. அந்த நாட்கள் திரும்ப வராதா? ஒவ்வொரு குடும்பமும் எழும்பாதா? தேவனுக்கு தரிசனம் பெற்ற குடும்பங்கள் எழும்பாதா என்று சொல்லி நாங்கள் ஏங்குகிறோம் ஆண்டவரே. களத்தில் நிற்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி கொடுமாண்டவரே, துணிந்து நிற்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி கொடுமாண்டவரே. பயந்த மோசேவை தைரியப்படுத்தி எழுப்பினது போல கத்தாவே, ஆரோனை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினது போல, மிரியாமை கொண்டு நிறுத்தினது போல, விசுவாசம் உள்ள பெற்றோரை கொண்டு நிறுத்தினது போல, அன்று முறையிடுகிற ஜனங்களை கொண்டு நிறுத்தினது போல, பார்வோனுடைய எல்லைக்குள்ளேயே ஒருத்தியை கத்தர் செலக்ட் பண்ணி எடுத்தது போல, இன்னும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். ஆண்டவரே, தேவனுடைய திட்டத்தில் 1 அதிகாரத்தில் மருத்துவச்சிகளை தேவன் எடுத்து கையில் எடுத்தார். இப்ரேய மருத்துவச்சிகள் தேவனுடைய திட்டத்துக்கு பயன்படுத்தார்கள். ஆண்டவர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தேவனுடைய கட்டுப்பாட்டுகள் எடுத்தார். மருத்துவச்சிகள் தேவனுடைய கர்த்தருக்கு பயந்திருந்தபடியினால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாரெல்லாம் தேவ திட்டத்துக்குள் வருகிறீர்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பங்கள் தலைக்கும், அந்த குடும்பத்தை தேவன் கட்டுப்பாட்டுகள் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. மருத்துவச்சிகள் ஆண்டவரே தேவ திட்டத்துக்கு நின்னாங்க. ஆண்டவரே பார்வோனுடைய கட்டளைகளுக்கு ராஜாவின் சட்டத்துக்கு பயப்படாமல் வைராக்கியமா நின்னது போல, இந்த மருத்துவச்சிகளுடைய ஆண்டவரை சொந்த ஒரு டீம் எழும்பினது போல கத்தாவே, உலகம் முழுவதும் ஆண்டவரே மெடிக்கலுக்குள் இருக்கிற எங்க பிள்ளைங்க, ஆண்டவர் மருத்துவத்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள தரிசனம், அழைப்பு, பாரமும், அபிஷேகமும், தேவ திட்டத்துக்குள் நிற்க வேண்டும் என்கிற தைரியமும் உண்டாகும்படியான ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுமாண்டவரே. மோசேக்களை எங்களுக்கு தாருமாண்டவரே, மிரியாக்களை தாருமாண்டவரே, அப்பா ஸ்தோத்திரமாண்டவர், ஆரோன்களை தாருமாண்டவரே, மோசேனுடைய தாய் தகப்பன்மார போல பெற்றோர்களை தாருமாண்டவரே. இந்த பார்வோனின் சேனையை மூழ்கடித்து செங்கடல் அழுத்தினது போல, தேவ சபைக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சகல வல்லமைகளும் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நஸ்ரனக இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே சங்காரம் பண்ணப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷித்த வல்லமையின் கரம் நீட்டப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க. சங்கமம் வானொலிக்கா ஜெபிக்கிறேன், இதுல பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்படுவதாக, விசேஷமாய் அபிஷேகம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் முழு கட்டுப்பாட்டுகள் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். சத்துருவின் தாக்குதலுக்கு தேவன் எப்படி முறியடிக்க என்பதை மிக தெளிவாக இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்ற தரப்பில் அருமையான வெளிப்பாடு கொடுத்தீங்கள். மிகவும் ஆசுவம் இருந்த பாஸ்டர், கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள். அடுத்த செவ்வாய்க்கிழமை ஹோலிடே நடைபெறமாட்டது, அடுத்த கேட்கலாமே, அடுத்த செவ்வாய்க்கிழமை நடைபெறமாட்டது, கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள். இந்த உங்களுடைய செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தேவர்கள் தொடர்ந்து நாங்கள் ஜீசஸ் சேவ் விஜயன் ஜோசப் டெஸ்ட் பண்ணி கேட்க போறோம்.
3: விஜயன்
2: ஜோசப் அவர்கள்
1: சங்கமம் வானொலி சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இன்டர்நேஷனல் ஊழியத்தினுடைய ஐக்கியத்திற்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக காரியங்களை இந்த நாளிலும் உங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக நான் கற்றுக்கொண்டு நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டு இந்த காலை வேளையில இந்த நல்ல நேரத்துல உங்களோடு நான் என்னுடைய சாட்சியையும் பகிர்ந்து கொண்டு இந்த கடைசி கால எழுப்புதல்களில நாமெல்லாம் இணைந்து யுத்தம் செய்து தேவ ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். இந்த தினத்திலும் கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டுமாய் இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியங்கள் இந்தியா, ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் இந்தியாவின் மூலம் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக ஒரே ஒரு பாடல் மற்றும் ஒரு ரெண்டு ஸ்டேன்ஸ் ஆஃப் பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலும் இந்த பாடலானது நான் முதல் முறையாக இந்திய தேசத்தை விட்டு வெளி தேசங்களுக்கு பயணித்த போது முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷனல் ஊழியத்தை நான் செய்த போது அந்த தேசத்துல கால் பதித்து பாடின பாடல். நான் முதல் முறையாக இந்தியாவை விட்டு வெளியே ஊழியத்திற்கு போனது இலங்கை தேசத்திலே. ஹல்லேலூயா. அந்த இலங்கை தேசத்திலே நான் கால் பதித்து அந்த பெட்டிக்கோல மட்டக்களப்பு மாகாணத்துல நான் பாடின ஒரு பாடலை பாடி அதற்கப்புறம் என்னுடைய சாட்சி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் ஒரே ஒரு ஸ்டேன்ஸா மொத்தம் முதல் ஸ்டேன்ஸாவும் அடுத்த வரிகளும் நாம் பாடுவோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பாரட்டும் பாரட்டும் சிலுவையின் ஜெய கொடி, உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள், ஹல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள், ஹல்லேலூயா. நிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தகப்பனி, அற்புதமான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த சங்கமம் வானொலியின் மூலமாக கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த செய்தியை, இந்த அறிவிப்பா என்னுடைய சாட்சியின் பகுதியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டும். தகப்பனே, இந்த நாளிலும் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சங்கமம் வானொலி ஆண்டவர குழுவினருக்காக என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்து இந்த நாளிலே ஆண்டவரே என் சாட்சியை நான் ஏறெடுக்கிறேன், என்னை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். கர்த்தரும் கச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபித்து இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுடைய நல்லத்தினாலே. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டுமாய் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த தினத்திலும் இனியும் ஒரு சாட்சியாய் தேவன் நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரங்கள். இந்த தினத்திலும் இந்த காலை வேளையில இந்த நல்ல நேரத்துல இந்த பரிசுத்தவன்களுக்கு மத்தியில என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறதுல தேவாதி தேவனை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். என்னுடைய பெயர் விஜயன் ஜோசப். இந்தியாவில சுவிசேஷகராக என்னுடைய ஊழியத்தினை நான் செய்து கொண்டு வருகிறேன். இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியங்கள் இந்தியா, ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா என்கின்ற ஒரு ஊழியத்தினுடைய பெயரிலே இந்த ஊழியத்தினை நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய குடும்பத்திலே மொத்தம் 5 பிள்ளைகள். நான் 4வதாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை. தேவனாகிய கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினாலே என்னுடைய தாயின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் எங்களை முன்குறித்து வைத்திருந்தார். என்னுடைய தாய் என்னுடைய அவங்களுடைய சிறு வயது காலத்துல கர்த்தருடைய நாமத்தை மறைமுகமாக தேவனை ஆராதித்து கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய தாய் வளர்ந்த சிச்சுவேஷன் ஆனது ஒரு மிகுந்த ஒரு உபத்திரவத்தின் காலம், ஒரு நெருக்கடி மிகுந்த ஒரு காலம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சமூகத்தை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். ஆனாலும் என்னுடைய தாய் பாருங்க, தன்னுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக நினைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் வெளியே சொல்லாமலே இருந்து கொண்டு தேவன் மீது நல்ல ஒரு பற்றுதலோடு, ஒரு மகிமையோடு, ஒரு விசுவாசத்தோடு வைத்து தேவனுடைய நாமத்தை இருதயத்துல தாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது பாருங்க, தேவனுண்டு என்னுடைய அம்மா என்னுடைய தாய் அவர்கள் சோகம் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்து பிறப்பது முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கிறது. ஆனாலும் நான் வந்து புதுசா பிறக்க போகிற என்னுடைய ஒரு பையனை தேவனுக்காக தேவனுடைய திட்டத்திற்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜோகம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு நான் பிறப்பதற்கு முன்பாக தேவனுடைய பெரிதான வளர்த்த கரம் என்னுடைய அம்மாவை நடத்தி கொண்டே வந்திருக்கிறது. காரணம், என்னுடைய அம்மா என்னுடைய அக்கா, எனக்கு மூத்த அக்கா ஒருத்தர் வயிற்றில் இருக்கும் பொழுது மரண பிடியில் இருந்திருக்கிறார். நிறைய வில்லி சூன்யத்தின் தாக்குதலினால, விச் கிராஃப்டினால பாதிக்கப்பட்டு நெருக்கத்தின் பாதையில் இருந்த பொழுது ஒரு பாஸ்டர் மூலமாக அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு இருந்திருக்கிறார். அப்பொழுது ஜெபமன் இருக்கிறார், என்னை சுகப்படுத்தினால் என்னையும் அடுத்தடுத்து பிறக்க போகிற பிள்ளைகளையும் உமனுடைய திட்டத்திற்கு ஒப்புக் கொடுப்பேன், அதிலும் அடுத்த பிறக்க போகிற ஒரு மகனை உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பணிக்காய் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க, அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். ஆனாலும் என்னுடைய அம்மாவுக்கு என்ன ஒரு விசுவாசம், ஆண் குழந்தையைத்தான் தருவேன் என்று சொல்லி. அடுத்து பாருங்க, பிரெக்னன்சி ஆகுறாங்க, என்னுடைய அக்காவுக்கு அடுத்தபடியாக பெண் குழந்தை பிறக்கிறது. அப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், என்னுடைய தேவனுடைய நான் வந்து ஆண்டவருக்காக நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் ஜெபம் பண்றாங்க. நான் வந்து இப்ப கருவு பெருக்கிறேன், ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, நான் பிறந்து 7வது மாசத்திலேயே ஒரு ஒரு நோயின் தாக்கத்தினால, நோயினா ஒரு சத்து குறைபாட்டினால என்னுடைய கை கால்கள் எல்லாம் தூம்பி போயிட்டு இறக்குற தருவாயில தூக்கி போட்டாங்க. கிட்டத்தட்ட இறந்து போயிட்டதா என்னுடைய அம்மா சொல்லுவாங்க. 7 மாசத்துல நான் இறந்து போயிட்டேன். தூக்கி என்னை வந்து வெளியில இது பண்ணிட்டாங்க. தூக்கி போட்ட உடனே மறுபடியும் என்னுடைய அம்மா பாருங்க, ஒரு மிகுந்த ஒரு வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணி, என் தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அது உண்மையானால் என் பிள்ளை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. நான் அப்படியே துவண்டு கிடந்த அந்த காலத்துல தேவ ஆவியானவருடைய பலத்தினால மறுபடியும் வந்து சுகம் பெற்று அந்த நாட்கள்ல உயிர் பெற்றேனான். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் என்னை வந்து அப்படியே அந்த சிறு வயது பிரயத்திலேயே படிப்படியாக என்னை நடத்தி கொண்டு வருகிற பொழுது கரெக்டா அந்த ஸ்கூல் படிக்கிற நேரத்துல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். மேஜர் ஆக்சிடென்ட்னால என் காலும் என்னுடைய முகமும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் காயம் இருக்கும். இதனால பாதிக்கப்பட்டு ஒரு 5 ஆண்டுகள் நான் வந்து பள்ளிக்கூடம் போகாமலேயே படுத்த படுக்கையா நான் இருந்தேன். படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன். நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சேன், அவ்வளோ துக்கத்தின் பாதையில நான் இருந்தேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் மூலமாக எனக்கு இன்னும் உறுதியாக என் தாயின் வழியாக என்னுடைய அக்காவின் வழியாக சுவிசேஷம் உறுதியாக எனக்கு வந்து, நான் அந்த சுவிசேஷத்துல அந்த அந்த நோய் அந்த நெருக்கத்தின் பாதையிலும் அந்த சிறு வயதுல ஏசப்பா கெட்டியா பிடித்து கொண்டேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நான் எல்லார் மாதிரியும் ஒரு வயசுல போயிட்டு நான் ஜாயின் பண்ணது இல்லை. என்னோட 11வது வயதுலதான் முதல் வகுப்பு என்ன கொண்டு போயிட்டு ஆண்டவர் ஸ்கூல்ல சேர்க்கிறார். அப்ப பாருங்க, என்னுடைய ஆரம்ப கால கல்வி நாட்கள்ல என்னுடைய ஸ்கூல் மெட்ஸ் எல்லாம் 5 வயசுல இருப்பாங்க, நான் மட்டும் 11 வயசுல வித்தியாசமா நெடுன்னு ஹைட்டா இருப்பேன். அப்ப எவ்வளவு கேவலங்கள் அவமானங்களை நான் சந்திச்சிருப்பேன். என்னுடைய டீச்சர்ஸே என்ன மதிக்க மாட்டாங்க, மாடு மாதிரி வளர்ந்துருக்குற, இவ்வளவு காலமா நீ என்ன பண்றேன், இந்த 1ஆம் கிளாஸ் வந்து சேர்ந்துட்டேன் இப்படின்ட்டுலாம் என்ன வந்து கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் பாருங்க, நான் வந்து அந்த சின்ன வயசுலயே என்ன உயிர்ப்பித்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகா கிருபைகளை நான் கொண்டாடி கொண்டே இருப்பேன், நினைத்து கொண்டே இருப்பேன். ஒரு நோக்கம் உண்டு, என்ன ஆண்டவர் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்னா, என்ன படிக்க வைத்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு, படிக்க வைக்க சேர்த்து இருக்கிறாங்க ஒரு நோக்கம் உண்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். எல்லா வெக்கங்களையும் துக்கங்களையும் தாங்க தேவன் கிருபை செய்தாரு. பாருங்க, என் ஸ்கூல்லயே நான் தான் டாப் ரேங்க்ல முதல் மாணவனா திகழ்ப்பேன். கல்ச்சுரல் ப்ரோக்ராமா இருக்கட்டும், டான்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், அல்லது பாட்டு பாடுற ப்ரோக்ராமா இருக்கட்டும், அல்லது படிக்கிறதா இருக்கட்டும், முதல் ரேங்க். 500 மார்க்கு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, 498ல இருந்து 500க்குள்ளாக மார்க் எடுத்து முதல் மாணவனா கோல்டு மெடல் சில்வர் மெடல் எல்லாம் வாங்கி இருக்கிறேன் அந்த நாட்கள்ல. அப்படி படிப்படியா தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்திருந்த காலத்துல ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு எனக்கு. ஏன் ஐஏஎஸ் ஆகணும்னா, என்ன மாதிரியான கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு, ரோட்டோரத்துல இருக்கிற ஏழைகளுக்கு உதவணும், சுவிசேஷத்தை சொல்லணும், புதிய ஏற்பாடுகளை நம்ம ஈஸியா சொல்ல கொடுக்க முடியும், ஐஏஎஸ் ஆனாதான் நிறைய சுவிசேஷம் செய்ய முடியும், கிராமங்களை தத்தெடுக்க முடியும், பட்டணங்களை தத்தெடுக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் ஐஏஎஸ் ஆக ட்ரை பண்ணி வெறி கொண்டு படிக்க ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 3வது வகுப்பிலேயே ஒரு லைப்ரரியில மெம்பர் ஆகி படிக்க ஆரம்பித்த சம்பவங்கள்லயே முதல் மாணவன் என்ற சொல்லி எனக்கு அங்கேயும் வந்து எனக்கு வந்து ஹானர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசுல இந்த லைப்ரரியில தமிழ்நாட்டிலேயே குறைந்த வயதுல போயிட்டு லைப்ரரியில மெம்பரான ஒரே மாணவன் விஜயன் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த லைப்ரரி ஹானர் செய்யப்பட்டேன் அந்த நாட்கள்லயே. அப்படி நான் வெறி கொண்டு படிக்க ஆரம்பித்து பிளஸ் டூ கஷ்டப்பட்டு முடித்தேன். பிளஸ் டூ எப்படி முடித்தேன்னா, காலையில உணவு இல்லாமலேயே அந்த இன்னைக்கு நாட்கள்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலை உணவு சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல மதிய உணவு அந்த நாட்கள்ல அந்த ரேஷன் அரிசி சாப்பாடத்தான் அந்த நாட்கள்ல இந்திய கவர்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்தது. அப்படி காலை உணவு இல்லாமலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏற்கனவே எனக்கு சின்ன வயசுல சத்து குறைபாட்டுனால நிறைய பிரச்சனைகள் எனக்கு. ஆனா ஸ்கூல் பாருங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12வது வகுப்பு வரையிலும் காலை உணவு இல்லாமலே நான் படித்து கஷ்டப்பட்டு பிளஸ் டூ முடித்து ஒரு டாப் மார்க் எடுத்து இந்தியாவிலேயே 1 யூனிவர்சிட்டியில நான் வந்து சேர்ந்து படிக்க தேவன் கிருபை செய்தார். பாருங்க, நான் அந்த ஸ்கூல் டேஸ்ல ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் படிக்கும் பொழுதே சிறுவர்களுக்கு சிறுவர் முயற்சி செய்யறது, சிறுவர்களை நல்லா என் கூட சக மாணவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுமாக நான் வைத்து அப்படி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே செய்து கொண்டிருந்தேன். அப்படி செய்து கொண்டிருந்த தருணத்துல நல்லா பாருங்க, கர்த்தரும் மகா ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய தேவனுடைய நாமத்தினால அந்த ஊழியத்தை செய்துக்கிட்டே இருந்ததுனால அடிப்படையும் இங்கிலீஷ் கொடுத்தாரு. நான் சுவிசேஷம் ஏன் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறதற்கு சித்தமானால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நானும் ஒரு ஸ்லாட்ல தேவ ராஜ்யத்திற்குண்டான மெசேஜை நான் கொடுப்பேன். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும், எதனால சுவிசேஷத்தினால காஸ்பல் செய்யறதுனால எப்படி பூமி உலக உருண்ட பரிசுத்தமாக்கப்படுது, சபைகள் பரிசுத்தமாக்கப்படுது, நாம எப்படி நம்மள அறியாமலேயே ஒரு வெற்றியை கொண்டாட முடியும் என்பதை குறித்து வரும் நாட்கள்ல நான் இதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்படி பிளஸ் டூ சுவிசேஷம் செய்து கொண்டே பிளஸ் டூ முடித்தேன். ஒரு டாப் ரேங்க் காலேஜ்ல எனக்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்தாரு. அதுல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் சீட் எனக்கு கிடைச்சது. ஏன்னா பிஎஸ்சி அக்ரி படிச்சாதான் எனக்கு ஐஏஎஸ் ஆகிற கனவு, ஒரு கலெக்டர் ஆகக்கூடிய ஒரு கனவு பழிக்கும் என்பது எனக்கு சில சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு ரெண்டு கோர்சஸ் கிடைச்சது. விஸ்காம் கிடைச்சது, அதாவது சினிமாட்டோகிராஃபி. இன்னொரு பகுதி என்னன்னா, ஐஏஎஸ் ஆக முடியலன்னா ஒரு நல்ல ஒரு மீடியா துறையை செலக்ட் பண்ணி அதுல சாதிச்சு நாம தேவராஜ்யத்தை அதன் மூலமா கட்டணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணி ரெண்டு கோர்ஸ், சாரி மூணு கோர்ஸ் அப்ளை பண்ணேன். ஒன்னு வெட்னரி, அடுத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல், அடுத்தது விஸ்காம். விஸ்காம்னா உங்களுக்கு தெரியும், அந்த விசுவல் கம்யூனிகேஷன், கேமரா குறித்து, அந்த சினிமா குறித்து நான் படிக்கக்கூடிய ஒரு பாடம் அது. ஆனா பாருங்க, மூணுலயுமே சீட்டு கிடைச்சது. ஆனா நான் தேவனுட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன், பிஎஸ்சி அக்ரி எடு, அங்க நான் உன்னை வந்து நான் கைட் பண்ணி கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க கூட்டு போனாரு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. இங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்தியால கோயம்புத்தூர் பகுதி தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு அக்ரி காலேஜ்ல எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சு அங்க நான் படித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். பாருங்க, நான் நன்றாக படித்து கொண்டிருந்தேன், திடீர்னு ஃபர்ஸ்ட் இயர் நான் கிராஸ் பண்றேன், செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் நான் வந்து பாஸ் பண்ணி போய்கிட்டு இருந்த தருணத்துல திடீர்னு என்னுடைய அப்பாவுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். மேஜர் ஆக்சிடென்ட்னால என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு தெரியாம அவரு வந்து ஒரு கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாரு, இறக்கக்கூடிய ஒரு தருணத்துல போயிட்டாரு. அதை பாருங்க, நல்லா போயிட்டு இருந்த எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு புயல் திடீர்னு அடிச்சது. பிசாசுக்கு தெரியும், படிச்சானா ஏன் இதெல்லாம் வந்து கொடுக்குறான்னா, இவன் படிச்சானா கலெக்டர் ஆயிடுவான், இவன் கலெக்டர் ஆயிட்டானா நிறைய காரியங்களை செய்வான், அதனால இவனை படிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல தருத்திரத்தை கொண்டு வந்தான், பிரச்சனையை கொண்டு வந்தான், போராட்டத்தை கொண்டு வந்தான், நெருக்கத்தை கொண்டு வந்தான். நானும் கஷ்டப்பட்டு பகுதி நேரத்துல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே, ஏன்னா அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல போன பிற்பாடு ஃபீஸ் கட்ட முடியல, நான் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டணும், செமஸ்டர் ஃபீஸும் கட்டணும், என்னுடைய தேவை செலவுகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் வந்து சமாளிக்கணும். எத்தனையோ ஆயிரங்கள் அந்த நாட்கள்லயே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், நான் அப்போவே அநேக தேவைகள் எனக்கு இருந்தது. மாசம் 10,000 ரூபாய் வேணும் படிப்பு செலவுக்கு. நினைச்சு பாருங்க, அப்போ 20 வருஷம் முன்னாடியே மாசம் 10,000 ரூபாய் வேணும்னா யாரு கொடுக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ தீர்த்தி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே வந்தேன், நான் எப்படியாவது படித்து முடிச்சுடணும் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, ஒரு காலகட்டத்துக்கு மேல் ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில என் குடும்பம் தள்ளப்பட்டது. என் அப்பாவுடைய எதிர்காலம் என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்னோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை நல்வழிப்படுத்தி ரொம்ப சமாதானத்துல என்னை நடத்தினவர். இன்னும் அவர் ரட்சிக்கப்படல, ஹேப்பிஸ்ட், அவரு வந்து ஐடல் வர்ஷிப்பராக தான் இருக்கிறாரு. ஆனாலும் ஐடல் வர்ஷிப்பரா இருந்தாலும் அவர் என்னை நடத்தின விதம், என்னை அன்பு செலுத்தின விதம், இன்னைக்கு ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்கள் எனக்குள்ளாக பல சபைகளுக்கு ஆசீர்வாதமாக, பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா, கர்த்தர் கொடுத்த என்னுடைய தந்தையின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட நல்ல காரியங்கள், நல்ல குணங்கள் தான். அவர் என்னால விட்டுத்தர முடியல. ஆனா பாருங்க, நான் பொறுத்தனை பண்ணேன், ஏன் அப்பா உயிரோடு எழும்போன ஆண்டவரே, உயிரோடு எழும்பிட்டா உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்புத்தரேன், நீர் என்னை கொண்டு என்ன செய்ய விருப்பப்படுகிறீரோ, இந்த அக்ரி படிப்பு நான் முடிக்கிறோனோ இல்லையோ எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய அரியர் சுழ்ந்தது, அப்பா பிரச்சனையினால ஃபீஸ் கட்ட முடியாதனால மன உளைச்சல காலாக்கப்பட்டதுனால நிறைய அரிய சுழந்துருச்சு. இனி நான் இதோ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாண்டவரே, ஒருவேளை ஐஏஎஸ் ஆகுறது உனக்கு சித்தம் இல்லைன்னா நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் இருக்கிறீரோ அதை நான் செய்யறேன், நீர் என்னை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்திற்கு நான் ஒப்புத்தரேன், ஒப்பு கொடுக்குறேன், நீர் என்னை ஆசீர்வாதித்து நடத்தும்னு சொல்லி இது பண்ற பாருங்க. என்னோட அப்பா ஏசப்பானுடைய பாதத்தை பிடிச்சு நான் அழுதி கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய ஹாஸ்டல்ல விஷன் கிடையாது, ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன். எப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு தரிசனத்தையும் பார்த்தேன். அந்த நாட்கள்ல இந்த காலேஜ் படிப்பை பாதியிலே விடுறேன், சென்னையில போறேன். சென்னையில நான் வந்து ஒரு முக்கியமான பிரபலமான துறையில படிப்படியா உயர்றத, அதன் மூலமா தேவராஜ்யத்தை கட்டுறத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்ப பாருங்க, தேவனை உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்ப ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, நீ இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அந்த இடங்களிலிருந்து உன்னை நான் பிரபலமாக்கி அப்படியே உயர்த்த ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டவரே நான் போறேன், ஆனா என் அப்பாவை நீங்க உயிரோடு எழுப்புவீங்களா, நான் இங்க இருந்து போறதுக்கு முன்பாக எனக்கு போன் வரணும், அவங்க ஒரு உயிரோடு இருக்கிறேன், நல்லா எழும்பிட்டு ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க என் வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வரணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். பாருங்க, நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எங்க வீட்டுல இருந்து போன் வருது. அந்த நாட்கள்ல 1100 ஒரு செட்டு கையில வச்சிருந்தேன் நான். என்ன பாருங்க, ஒரு தரித்திரமான இடத்துல வைத்திருந்தாலும் அன்னைக்கு படித்த மக்களுக்கு மத்தியிலேயே 1100 செல்போன் வைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு முதன்மையான ஸ்டூடெண்டா தான் தேவன் என்ன வைத்திருந்தான். அல்லேலூயா. இந்த நாள்ல அதை நான் நினைவு கூறுறேன், எனக்கு போன் வருது, அப்பா பத்திரமா இருக்காரு பாட்டு. அப்போ என்னோட இயேசப்பா நான் வேண்டிக்கின்றதின்படியே எனக்கு ஆசீர்வதித்தார், என் அப்பாவை பாதுகாத்தார், அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னோ அதை நிறைவேற்றணும். பாருங்க, அவரு எனக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றினாரு, ஆனா அவருக்கு நான் ஒப்பு கொடுத்ததின்படியே நான் இந்த இடத்தை விட்டு போறேன். படிப்பு விடுறது எந்த ஒரு தெய்வத்துக்கும் விருப்பம் கிடையாதுதான், ஆனா நான் நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க, என்ன ஆண்டவர் அந்த படிப்பை விட சொன்னதே அவருடைய அலாதி திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்காக. விட்டுட்டு சென்னை போறேன், பாருங்க, உடனே நான் பட்டி படிக்கலாம் கட்டிட்டு வீட்டுக்கு வரேன், அன்பு செலுத்துறேன், அவங்க கொடுக்கறத நான் சாப்பிட்றேன். வெறும் 500 ரூபாய், அந்த நாட்கள் 500 ரூபாங்கிறது பெரிய காசு, இன்னைக்கு வந்து 500 ரூபாங்கிறது ஒரு நாள் செலவு இந்தியால. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் காசு எடுத்துக்கொண்டுதான் சென்னை நோக்கி போறேன். சென்னையில யாரு என்னே தெரியாது, எப்படி சுத்தி பார்த்தாலும் அந்நியர்களா தான் இருந்தாங்க. அந்த அன்னைக்கு நான் ஒரு சகோதரன் வீட்டுல தங்கி, அன்னைக்கு ஒரே ஒரு அந்த காலேஜ்ல என்னோட காலேஜ் மூலமா ஒரு நண்பர் எனக்கு தெரிய வந்தார். அவரு பைபிள் காலேஜ்ல படித்து கொண்டிருந்த ஒரு சகோதரன், கோயம்புத்தூர்ல ஒரு பைபிள் காலேஜ்ல படித்து கொண்டிருந்த ஒரு சகோதரன். அந்த சகோதரனுடைய காண்டாக்டை வாங்கி அவங்க வீட்டுல ஒரு 2 நாள் தங்கினேன். எதுக்கு வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன்னு அவர் ஒரு பேச்சும் கேட்கல. ஆனா விஜயன் பிரதருக்கு ஒரு பிரச்சனை, அவரு ஏதோ ஒரு நெருக்கத்துல இருக்கிறார், அதை மாத்திரம் அவருக்கு தெரியும். ஹெல்ப் பண்ணாரு, அவரால் முடிஞ்சதெல்லாம் எனக்கு தோசையோ சப்பாத்தியோ சுட்டு கொடுத்து எனக்கு சாப்பிட வச்சாரு. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா எனக்கு இருந்தது, ஒரு சமாதானமா என்ன தேவன் நடத்தினார். இந்த நாள்ல இன்னொரு காரியத்தை நான் தெரியப்படுத்திக்கிறேன், அங்கேயும் எனக்கு நிரந்தரம் இல்லை. பிரதர், எங்க வீடு சின்ன வீடு, தங்குறது கஷ்டம், நீங்க வேற ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லி என்னை வந்து அவங்க அந்த பிரதர் எனக்கு சொன்ன உடனே, அண்டவரே என்ன செய்வேன் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல, சென்னையில ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல நான் என்னோட பட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஒரு வயதான ஒரு முதியவர் அந்த வழியை பாஸ் பண்ணிட்டு வந்தார். வரும் பொழுது டக்குனு பார்த்தா, தம்பி நீங்க எங்க இங்க இருக்கிறீங்கன்னு என்ன கேட்டாரு. அங்கிள் நீங்க எங்க அங்கிள் இங்க இருக்கிறீங்கன்னா, இங்கதான்ப்பா என்னுடைய ஹாஸ்டல் இருக்கு, நான் சிறுவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சிறுவர்களை குறிப்பிட்ட ஒரு 50-60 சிறுவர் ஊழியர் சிறுவர்களை என்னுடைய ஹாஸ்டல்ல தங்க வச்சு அவங்களை படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறேன்றாரு. உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஏன்னா அந்த அங்கிள் வந்து ஒரு சின்ன வயசுல எங்க ஊருக்கு வந்திருந்தவர், ஒரு நல்ல ஊழியக்காரர். நீ என்ன பண்ற அப்படின்னா, அங்கிள் என் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ பிரச்சனைனா நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டு வந்தா, அந்த இடம் ஒரு சின்ன ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி, ஒரு சின்ன ரொம்ப கஷ்டமான ஏரியா தான். அங்க ஒரு சின்ன சேர்ச் ஒண்ணு கட்டியிருந்தார், ஒரு 50 பேர் உட்கார்ற சேர்ச். அங்க சேர்ச்சில் சேர்ச் மட்டும்தான் நல்லா இருந்தது, கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் போட்டு. அவங்க வீடெல்லாம் பார்த்தனா அந்த பாஸ்டர் வீடும் ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு மாதிரி, ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டு உள்ள வந்து அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன ரூம்ஸா பண்ணி அவங்க பசங்களுக்கு வச்சிருந்தாரு. பாருங்க, அவரு என்கிட்ட பேசிட்டு என்னோட கஷ்டத்துல ஷேர் பண்ண பொழுது, நீ எத்தனை வருஷம் இங்க தங்கினாலும் இந்த இடத்துல இருந்து நீ ஊழியம் பண்ண, நீ ஊழியம் பண்ணிக்கிட்டு நீ வேலையை தேடு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல தங்க வச்சாரு. தங்க வச்சு பாருங்க, நான் அங்கேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஜாப்புக்காக ட்ரை பண்ணிருக்கும் பொழுது ஒரு கேபிள் டிவியில எனக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு. அந்த கேபிள் டிவியில நான் உண்மையும் உத்தமமா இருந்து வேலை செய்ய எனக்கு ஆண்டவர் வந்து படிப்படியா எனக்கு சம்பளமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அதன் மூலமா நிறைய கான்டாக்ட்ஸும் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளில கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அப்படியே படிப்படியா நாம் மீடியா துறைய சின்ன வயசுல இருந்து ஒரு நோக்கம் வச்சிருந்த கர்த்தர் சித்தமானால் ஒருவேளை ஐஏஎஸ் ஆக முடியலன்னா இந்த மீடியாவில் நம்ம சாதிச்சு தேவ ராஜ்யத்தை கட்டுவோம்னு சொல்லி நான் அப்படி பிளான் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கீங்க. நான் ஜெபம் பண்ண என்ன அறியாமலேயே எனக்கு இந்த விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில விஜய் டிவின்னு ஒன்று இருக்கு, விஜய் டிவி லிங்க்ஸ் தாண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுல எனக்கு ஒரு வேலை கிடைச்சு அப்படியே படிப்படியா நான் சின்சியரா வேலை செய்ய செய்ய செய்ய அங்க இருக்கிறவங்களே சாட்சி சொன்னாங்க, நீ கிறிஸ்தவம்ப்பா. அதனால தான் இந்த பாபிலோன் போன்ற இந்த மீடியா துறையில நீ உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற, எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணி நீ செய்யற, உன்னாலதான் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே படிப்படியா எனக்கு என்ன எப்படி வந்ததுன்னா, பிரபு சாலமன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ சினிமா டைரக்டர் இருக்கிறார் அங்க சென்னையில, அவரோட கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே அன்பான மோகன் சிலாசரஸ் அவங்களுடைய ஜீசஸ் ரெட்டி

ஏன்னா அந்த மீடிய துறையில விசாலமான வாசல்கள் ஆண்டவர் திறந்தார். அநேகரை கொண்டு ரசிக்க ஆரம்பிச்சார். நிறைய பேரை ஞானஸ்தானத்தின் பாதையில நடத்த கிருபை செய்தார். சென்னையில இருக்கிற அந்த என்எல்ஏஜி டி மோகனையாவோட சேர்ச்சில நிறைய பேரை ஞானஸ்தானத்தின் பாதையில கொண்டு போய் சேர்த்து விட தேவன் கிருபை செய்தார். அத போல பாருங்க, நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய திட்டம் இதுல நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுக்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அன்பான தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்கிறாரு நடிகர் விஜய். அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இப்போ நமது முதலமைச்சரா இருக்கிறாரு, இங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. விஜயோட டீம்ல, ஐயா விஜயோட டீம்ல எனக்கு ஆண்டவர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். பயன்படுத்த அங்க நல்ல உயர்த்த ஆண்டவர் என்னுடைய கடன் வாரங்கள், என் குடும்பத்தினுடைய சூழல் எல்லாத்தையும் மாத்த கிருபை செய்தார். பாருங்க, அங்க ஒரு 10 வருடங்கள் நான் போராடி நல்ல உயர்வுல பந்துகிட்டு இருந்த தருணத்துல நானும் சில திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சேன். சினிமா துறையில சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறேன், சில திரைப்படங்களை டப்பிங் வைஸ் கொடுத்துருக்கிறேன், சில சேனல்ஸ்ல வந்து வீடியோ ஜாக்கியா நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன். நிறைய இடங்கள்ல சினிமா துறை சார்ந்த காரியங்கள்ல நான் சினிமா கதை திரைக்கதை எழுதி நிறைய வசனம் சார்ந்த திரைப்படங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த சினிமா துறையில நிறைய பேர் ரசிக்க தேவன் கிருபை செய்தார். அந்த ரசிக்கப்பட்ட தேவ ஜனமும் பைபிள் சார்ந்த திரைப்படங்கள் எடுக்க தங்களை ஒப்பு கொடுத்ததெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்திருந்த காலங்களில பெரிதான பலத்த காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். பெரிதான பலத்த காரியங்கள் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில திடீர்னு எனக்கு ஆண்டவர் அழைப்பை உறுதிப்படுத்தினார். உன்னை நான் முழு நேர ஊழியத்திற்கு பயன்படுத்த போறேன். இப்பொழுது நீ இந்த சினிமா வேலையை விட்டுறணும், இந்த உதவி இயக்குனர் வேலையை நீ விடணும். இப்ப நான் நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற இப்பொழுது நீ அதை விடணும்னு சொன்ன உடனே எனக்கு தலகால புரியல. ஏற்கனவே படிப்பு சொல்லி 0 பாதிலே விட்டுட்டேன் நான். படிப்பு காலேஜ்ல கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி அக்ரி பாதிலே விட்டுட்டேன். இப்ப இன்னும் அளவு கொஞ்சம் ட்ரை பண்ண ஒரு படம் டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டோம்னா சில கோடிகளுக்கு ஆசீர்வாதங்களா மாறிடலாம். மொத படம் நான் டைரக்ட் பண்ணி நடிச்சு கொடுத்துட்டேன்னா, நடிகரா இருந்து நடிச்சு கொடுத்துட்டேன்னா 1.5 கோடி ரூபாய் என்னோட சம்பளம். ஆனா நான் சைன் பண்ற டைம்ல ஆண்டவர் அதை கேன்சல் பண்ண சொல்றாரு. என்னால என்ன பண்ணுவேன் ஆண்டவர், என்ன செய்வேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நெருக்கத்தின் பாதையில இருந்த போது கர்த்தர் இந்த நாளில என்னோட பேசி நீ ஊழியத்துல வரணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன செய்வேன்னு தெரியலனே என்று சொல்லி நான் அழுது கொண்டிருந்த தருணத்துல ஆண்டவர் நான் தைரியப்படுத்தி சரி ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய திட்டத்திற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ண பாருங்க. எனக்கு இயேசு விடுவிக்கிறார். அந்த நாளும் அவருடையில எனக்கு தரிசனமாகி நீ இந்த தேசத்துல இருக்காத, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை உருவாக்க போறேன்னு சொன்ன உடனே இலங்கை தேசத்துக்கு நோக்கி என்ன ஆண்டவர் பயணிக்க செய்தார். இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா எனக்கு யார் என்னன்னே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இங்க இருந்த சில நண்பர்கள் மூலமாக அங்க கான்டாக்ட் கிடைச்சி கடைசியா பெட்டிக்கோளாங்கிற ஒரு ஊர்ல போயிட்டு 3 வருடங்கள் அங்க நான் அங்க என்ன பயிற்று வைத்து ஊழியம்னா என்ன வசனம்னா என்னன்னு சொல்லி என்னை கத்து கொடுத்து அங்கிருந்து மலேசிய தேசத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனமெல்லாம் கொடுத்தார்ல பிரதர், அன்பான பிரதர் சிங் டு தி கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லி அவரோட தேசத்துல கொஞ்ச நாள் மலேசிய தேசத்துல கொஞ்ச நாள் வைத்திருந்தார். ஜஹூர் பாருன்னு சொல்லப்படுகிற இடத்துல இருந்தேன். கேஎல் கோலாலம்பூர்ல இருந்த கிளாங்னு ஒரு பகுதி அது, அந்த பகுதியில கொஞ்ச நாள் இருந்து என்னை உடைத்து உருவாக்கி அப்புறம் இந்தியா வந்து அப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடும் பாருங்க பார்ட் டைம் சினிமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த 2005 ஒப்பு கொடுக்குறேன், 2005 19 பார்ட் டைம் சினிமா ஒர்க் பண்றேன், முழு நேர சுவிசேஷ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பாருங்க ஆண்டவர் சினிமா ஒர்க் எல்லாத்தையும் விடணும், நீ எனக்காக முழுக்க உம்முடைய என்னுடைய திட்டத்திற்கு நீ பயன்படுத்தப்படணும்னு சொன்னது உடனே நான் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய ராஜ்ய ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். பாருங்க 2022 ஏற்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு இந்த சென்னை இந்த தமிழ்நாட்டுல, ஒரு மலை உயர்ந்த மலை. நான் சுருக்கமா என்னுடைய சாட்சியை முடிக்க போறேன் பிரதர், ஏன்னா அடுத்து நீங்க அடுத்த ஒரு பார்ட்டு போகணும் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில என்னுடைய அடுத்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அடுத்த பார்ட் எப்படி முழு நேர ஊழியத்துல என்னை பயன்படுத்தினார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ 2022 ஜனவரி 25 தான் நான் முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்.
இப்ப குடியரசு

0: ரிபப்ளிக் டே அன்னைக்கு முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த 6 வருஷமா 5 வருஷமா என்ன முழு நேர ஊழியத்துல அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக ரிவைவல் எங்களுக்கு கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய நோக்கமே உலக தேசங்கள் எழுப்புதலை காணணும், சபைகள் விருத்தி அடையணும், புது புது ஆத்துமக்களினால ஜனங்க ரட்சிக்கப்படணும், பலத்த காரியங்களை செய்யணும். இந்த 2022 இன்னும் வரையிலும் முழு நேரத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய நோக்கம் உலக தேசங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அதுவும் இந்த மீடியாவின் மூலமாக. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக என்னுடைய அடுத்த பார்ட்டு, ஏன்னா 2 பார்ட்ல நான் முடிக்கலான்னு எனக்கு நைட்டு தேவ ஆவியானவர் வெளிப்பாடு கொடுத்தார். அன்பான லெஸ்லி அங்கிள் சொல்லும் போது என்னுடைய சாட்சி சொன்னான், அவ்வளோ நேரங்கள் ஆகும், 2-3 நாட்கள் ஆகும், ஆனா சுருக்கி சுருக்கி சொல்லணும்னு சொன்னாரு. ஏன் தேவ ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு இப்ப பாருங்க, என்னுடைய 1st பார்ட் இப்ப நான் சொல்லி முடித்திருக்கிறேன். முழு நேர ஊழியத்துல என்னை ஆண்டவர் எப்படி எல்லாம் நடத்தினார், எவ்வளவு கஷ்டமான பாதைகள் எல்லாம் நான் கடந்து வர உதவி செய்தார், எத்தனை பிரச்சனைகளை நான் கடந்து வர உதவி செய்தாருங்கிறத அடுத்த பார்ட்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களை முகமுகமா சந்திக்கிற பொழுது 2nd part of my witness நான் உங்களோட ஷேர் பண்றேன். தொடர்ச்சி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கொடுத்த சங்கமும் எஃப்எம் தமிழ் கிறிஸ்டியன் ரேடியோக்காகவும் ரேடியோ ஹோஸ்டுக்கும் அவருடைய குழுவினருக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.
1: ரஜினி.
2: ஆமீன் ஆமீன் பாஸ்டர். உங்களோட செகண்ட் பார்ட்டை நீங்கள் சாட்டர்டே, வருகின்ற சாட்டர்டே 6:30 எடுத்து வாருங்க. பேசுனது கேட்டுதா பாஸ்டர்? வருகின்ற
0: மார்னிங் ஈவினிங் பாஸ்டர்?
2: ஈவினிங் உங்களை 6:30 PM
0: சேம் டைம் இதே டைம் தான் இல்லையா?
2: பின்னேரமா உங்களோட டைம்? பின்னேரம்.
0: ஓ ஒரு ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பார்ட் நான் அடுத்த ஷார்ட் நான் கொண்டு வந்துடுறேன் ஐயா. நன்றி.
3: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றாக இருந்தது பாஸ்டர் ஜோசப். வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்த முறை வந்து உங்களோட பவர்ஃபுல் விட்னஸிங் டெஸ்டிமனி கொடுத்து முடியுங்க. என்ன பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. நன்றாக கத்தர் உங்களை பெரிய ஒரு எதிர்காலம்
0: வைத்திருக்கிறார். என்னோட மம்மி ஏஜா தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, நானும் வெளிக்கிறேன். நன்றி. எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிருக்கீங்களா என்னோட ஊழியங்களுக்காக?
3: ஓகே. Father, I commit Lord Jesus, Father Joseph into your hands, O God. We thank you, Lord, for such a powerful witness, Lord, right from his young age, right from the time his mother has been, Lord Jesus, dedicating him, Lord, in her womb, Lord. You have chosen him. You have called him out, Lord. And Lord Jesus, accordingly, Lord, you have been using him step by step, Lord, in times, Lord, when he had been, Lord Jesus, even questioning when and where, how he had been giving things and then removing, out of certain incidents to bring your fulfillment of your plan and purposes in your life. And Lord, thank you for that faithfulness. Thank you for that power and great glory and witness that has been coming through so powerfully to make him such a strong witness. And the anointing part of the Holy Spirit of the Lord God Almighty is resting upon him, Lord. And Lord, thank you, Lord, for the Lord Jesus, how you are going to use him mightily, Lord, for the way in which you have called him with this evangelistic ministry, as well as, Lord, into the nations of the world. You would, Lord, open doors for mankind to shut, and you are going to use him mightily, Father. Hallelujah. Because this is the times, Lord Jesus, Amen. That you would use. The younger generation needs his voice much more than anybody else. Therefore, use him, I pray. Hallelujah. In the name of Jesus, Hallelujah. With your protection, might, power, Hallelujah. Wisdom, honor, and glory Hallelujah. Upon him, I pray. In Jesus' name, Amen. Amen and Amen.
0: Amen. Amen. Thank you.
3: Amen. அடுத்த அப்ப நாங்கள் சனிக்கிழமை உங்களை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது முடிவு
0: போகிறோம்.
3: ஆமென் ஆமென்.
0: சரி, ஓகே. ஜெபம் பண்ணிடுறேன். ஜெபம் பண்ணி. நன்றி. தேங்க்யூ.
3: Yes, Lord, we thank you, Lord, as we come to a close, Lord, of Nitya Balicham's program today, Lord. It has been such a witness, it has been such a way, Lord, that we cannot imagine, Lord, how you take, Lord, in ways and means only your guidance of the Holy Spirit comes in, Lord, and brings people in, Lord, oh God. And we thank you from the beginning to the end, Lord, you have been leading, Lord Jesus, accordingly. Lord, we thank you, Lord, for the witness that went on right from the very beginning, Father, even as Sister Karuna came and opened up, Lord Jesus, after me hosting and opening up, Lord Jesus, with the first opening up the opening prayer, Lord, and welcoming everybody, Lord Jesus, and brought Sister Karuna, Lord, to do the worship as well with the song. Thank you for that blessing, Lord. Bless her and her family. I also thank you, Lord, following that, Lord Jesus, I was able to do a devotional, Lord Jesus, a short one, but a blessed one that you put upon my heart about the Lord is my shepherd. And thank you for that word, Lord. And Lord, following that, Lord Jesus, thank you for Brother Mahindran, who has been standing by as a host, Lord Jesus, doing much of what you have been enlightening and bringing him, Lord Jesus, accordingly. And he also, Lord Jesus, prayed for the workers, Lord, that you have brought in, Lord. So we thank you for that ministry as well, Father, and being with him, Lord, right to the end. And thank you for that blessing that is upon him and your protection and your guidance, Lord Jesus. And also thank you, Father, for the first message that came through, Lord, with myself, Lord, as I went in, Lord Jesus, to bring forth that the Lord given that message, even though it was a short one, Lord. The Lord has said to Peter, how he came through, Peter, on this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. And even though it was short, it was a challenging message for the church, Lord Jesus. And you brought forth, Lord Jesus, with the understanding that it could, even if it was, Lord, just short 3 points, Lord, to bring the very message of the point that you had brought it out with your very lips, oh God, in the name of Jesus. So we thank you for that. Following that, Lord Jesus, thank you for Sister Arinda, this message as well, Lord Jesus, a challenging message and a burdening heart to pray, Lord Jesus, accordingly, following that. And Lord, we thank you for the new pastor that came, Lord, Pastor Rajan, I am all the way from India as well, for his message as well, Father, Lord, and we went into the Bible study today, Lord, with Pastor Simon Stanley, who brought in the new study as well, Father. And right after, Lord Jesus, we had Lord Jesus, Pastor Joseph, coming and sharing such a powerful and wonderful testimony, Lord. And even though it had been, Lord Jesus, an unusual time today, Lord, brought forth only by the guidance of your Holy Spirit. So we give all honor and glory to you and you alone. And we thank you, Lord, for the blessings that has been upon also, Lord, as Brother Leslie and Sister Rita have been recording all of this, Lord Jesus. And thank you, Lord, for the way, Lord Jesus. It's going to go on, Lord, into the next ways, Lord, in which it will be such a blessing for those that could not join with the 92 to 97 stations that have joined us, Lord. So we thank you for each and every one of them, Lord. And also, as it goes into YouTube and also the other blessings, Lord, that is following with Facebook and all the rest of the media networks. We thank you for each and every one of them, we pray in Jesus' name. Amen and amen.
1: Amen, amen. Thank you, Sister Rajani Alangarmani.
3: Sorry, Brother Mahindran. Thank you for Sister Kavi Kavinta, Lord. Sorry, I forgot to mention her name. Thank you for the blessing that she has been, Lord, and the fervor she has, Lord, for the calling and her ministry, Lord, that she is learning more and more as she stays more and more and listening to the ministry that goes on through the word. And we thank you for her life. Protect her, lead her, guide her, and give her more of what you have for her, Lord, to be used, Lord, in Jaffna, even as you have called her, Lord, with that burden also for souls. In Jesus' name I pray. Amen and amen.
1: Thank
0: amen,
1: you.
0: Amen, amen, amen.
1: Closing prayer.
3: Thank you, thank you. God bless you all.
1: இன்றைய நாளிலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தேவ செய்திகள் எல்லாம் மிக மிக ஆசீர்வாதமாக அநேக காரியங்களை இந்த செய்திகள் மூலம் கற்றுக்கொண்டோம். நேரத்தை பார்க்காத தேவ ஊழியர்கள் செய்து கொடுத்தார்கள். 97 நாடுகளும் கூட சலிக்காமல் இந்த செய்திகள் இந்த சாட்சியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது மாதிரி பாஸ்டர் ஜோசப்புடைய சாட்சி ஒரு அருமையான சாட்சி. எனக்கு ஆபிரகாம் தான் ஞாபகம் வந்த ஆபிரகாம் நோக்கி இன்ன இடத்துக்கு போ, உடனே வழிகிட்டு போனான். அதே மாதிரி இந்த பிரதர் ஜோசப் கூட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்கும்போது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஊழியம் செய்யும் போது கண்டிப்பாக ஆண்டவர் உயர்த்துவார். காரணம், ஆண்டோடைய சத்தத்துக்கு இதை வாசித்து சுத்தமா உத்தமா ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் இந்த மகனை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். உலகமெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார். அது மட்டும் இன்றைய நாளிலே இந்த 97 ரேடியோக்கள் மூலம் சாட்சி போயிருக்கின்றது. உலகத்தில் உள்ள 210 நாடுகளில் எந்தெந்த மூலியோ தெரியலை, வானத்தில் வானத்துக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியே அவருடைய சாட்சியை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுதான் எனக்கு கொஞ்சம் காரணம். சாட்சி மூலம்தான் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாட்சி மூலம்தான் அநேகர் ஊழியராக வந்திருக்கிறார்கள். அப்படியே இந்த
0: மகனுடைய
1: சாட்சி மிகவும் அருமையான சாட்சி, உருக்கமான சாட்சி. அதாவது இந்த கர்த்தருக்கு என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்கு உண்மையாய் உத்தவமாய் வார்த்தை கீழ்ப்படைந்து ஊழியர் கர்த்தர் போன்றால், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், மரியால் கீழ்ப்படிந்தால், அப்படி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த மகனை அவர் இன்னும் உயர்த்துவார். இந்த உலகம் முழுக்க கொண்டு செல்வார். ஆட்சியின் மூலம் எல்லா நினைப்பார்கள், ஜோசப் வாருங்கள் எங்கட ஊருக்கு. அப்படியாக தேவன்
0: வளர்த்துவார்.
1: அவர் விதமாக ஆசிரிப்பாக சனிக்கிழமை மாலை நேரம் 5 மணிக்கு அவருடைய செய்தியை நாங்கள் கேட்போம். கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்று எல்லாம் அது மட்டும் இல்லை, சிஸ்டர் கவிதாக்கு நான் நன்றி செல்லவரும். அதிகார வேலை டெலிஃபோன் அடிச்சு டெலிஃபோன் எடுத்து சிஸ்டர் ஆக்களில் ஓடி வாருங்கள். அதிகால வேலை 4:30 ஒழும்பி வந்து துதித்து ஆறாது. அதுக்காக கவி கவிந்தா யாழ்ப்பாணம் ஆசீர்வதிக்கப்படட்டும் வந்து. அதுக்காக கவிக்காக மீண்டும் சங்கமமான சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். தொடர்ந்து நேரம் இப்போ 7:40, தொடர்ந்து இல்லை 10:40 நேரம் போய்விட்டது. எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோம்.
0: எல்லோரும் என் முழுமே பசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரி சொத்திரி கத்தரிங்ஸ் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இணைஞ்சு தேவராஜ்யத்தை கட்டுவோம், பெரும் எழுப்புதலை கொண்டு வருவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ச்சியாய் அடியனுக்காகவும் விஜயன் ஜோசப்பினோட பெயர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.
2: ஆமென். அருமையான சாட்சி கூட கடந்து சென்றோம். அவருடைய சாட்சி, கத்தரை எப்பொழுது கூப்பிடுகிற பொழுது அவர் வருவார். அவர் நிச்சயமாக அவருடைய சாட்சியும் என்னுடைய சாட்சியும் கிட்டத்தட்ட சேம். அதில் கர்த்தருக்கு சூத்திரம். அருமையான சாட்சி, இந்த சாட்சியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் தலையங்கம் தருவீங்கன்னால் என்னை எழுதி விடுங்கள். தலையங்கம் இப்படி போட வேண்டும் என்று அல்லது நான் தலையங்கத்தை தெரிவு செய்வேன். அப்படியாக அந்த இந்த சாட்சி நான் பதிவு செய்திருக்கிறோம். நாங்கள் யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் போடுவோம். நீங்களும் பெற்றுக்கொண்டு நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலம் கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். அதே வேளையிலே ஆமேன். நாங்கள் திரும்பமாக சனிக்கிழமை மாலை 6:30 திரும்பமாக உங்களுடைய 2வது பகுதியை கேட்போம். உங்களுடைய சனிக்கிழமை மாலை 6:30 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சௌரி ரஞ்சனிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இன்றைய நாளிலே தொகுப்பாளினியாக வழி நடத்தினார். அதே வேளையிலே சௌரி மகேந்திரன் ஐயா அவர்கள் என்னுடைய இடத்திலிருந்து 3 மணித்தியால வித்தியாசத்தில் இருக்கிறார்கள். அதாவது 5000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறார்கள், அங்கிருந்து நடத்துகிறார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இரவு நிகழ்ச்சி ஒவ்வொரு பகலிலே நான் செய்வேன், பின்னேரத்திலே மாலை வேளையிலே ஹோஸ்ட் ஒவ்வொருவராக செய்வார்கள் ஒவ்வொரு நாளும். அந்த வேளையிலே நாங்கள் திரும்பமாக இணைவோம். அதே வேளையிலே சௌரி ரஞ்சினி சௌரி மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு மாலை வேளையாக எங்களுக்கு இரவு வேளை, அவர்களுக்கு மாலை வேளை. சௌரி கவி கவிந்தாவுக்கு அத்திகால வேளையாக இருக்கிறது. அதே வேளையிலே பாஸ்டர் விஜயன் ஜோசப் அவர்களுக்கு கூட அதிகால வேளையாக இருந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். கவி கவிந்தா நன்றியை வீடியோவில் வந்தீர்கள், போய்விட்டீர்கள். அருமையான பேக்ரவுண்ட் படமாக இருந்தது சிஸ்டர், வீடியோவில் வரலாம். நன்றிகளை வாழ்த்துக்களை இங்கே வருகிறோம். கத்திரதாமே எங்களுடன் கூட இருந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமே, நாங்கள் உங்களையும் பார்க்கறதுக்காக விருப்பப்படுகிறோம். கத்திரிய கரத்திலே போய்கிறோம். கத்திரதாமே உங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இப்பொழுது டொரண்டோ நேரம் மாலை 10:43 காலையில் 8 மணிக்கு டொரண்டோ நேரம். திரும்பமாக நாங்கள் நாளைய நாள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம் அபிஷேக ஆராதனையோடு. அதனை தொடர்ந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கு நாங்கள் குரூப்பாக இணைந்து ஜெபிக்கிறோம். இணைய முடியுமானவர்கள் இணையுங்கள். கத்தர் பேசான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே இணைந்த இன்றைய நாளிலே புதிதாக இணைந்த பாஸ்டர் விஜயன் ஜோசப்பும் அதே வேளையிலே பாஸ்டர் சேவியர் ராஜதுரை அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நாங்கள் வெற்றி மறு ஒலியிருப்பிலே போடுறதுக்கு ஆயத்தமாகும். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். நன்றி சகோதரி.
0: காட்
2: பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் மறு ஒலியிருப்பிலே கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
4: 4 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
5: சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் இருந்தவர் இருக்கிறவர் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. அவர் 2 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் போராட்டம். ஆனா கத்தர் அந்த 2 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் எத்தனையோ காரியங்களை கத்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக பதிய வைத்திருக்கிறார். நீங்க தயவு செய்து இந்த வாரம் முழுவதும் உபவாசத்தோடு யோபு புத்தகத்தை வாசியுங்கள். கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரே ஒரு வார்த்தை தீர்க்கமாய் கத்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிராணன் பாதியில போகவே போகாது. ஆமென். உங்க பிராணன் நித்திய ஜீவனுக்கென்று நீடித்த நாட்களாய் கத்தர் வைத்த சித்தத்தை செய்து முடித்து சகல ஆசீர்வாதத்தை கண்டு பின்பு பூரண வயதுள்ளவர்களாய் கத்தருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் செல்வோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது கத்தர் கொடுக்கிற வார்த்தை. ஆமென். யோபு சொல்றான், என்னுடைய துவக்கம் அற்பமா இருக்குது, ஆனா என் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். விசுவாசம் இருக்கு. கத்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார், எண்ண முடியாத அதிசயங்களை செய்வார். நான் காத்திருக்கிறேன். கிரேட்டர் திங்ஸ், த வண்டர் திங்ஸ் காட் வில் டூ இன் ஃபியூச்சர். காட் ஷோர்லி பிளஸ் மீ. யோபு தன் இருதயத்தில நினைத்து கொண்டு அவனுடைய தீங்கு நாள்ல துக்கத்தின் நாட்டுல உபத்திரவத்தின் நாட்டுல யோபு தன் சிந்தனைக்குள்ள ஜபம் பண்ணி கத்தரை நோக்கி தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தான். நீங்களும் நானும் கத்துடைய சமூகத்துல அமருகிற பிள்ளைகளா இருந்தா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆமேன். தயவு உண்டு, நற்குணம் உண்டு. ஆமேன். கத்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? சத்ரு எத்தனை நாள் போராட முடியும்? இன்று காண்கிற சத்ருவின் சேனைகள் சிதறடிக்கப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களோடு போராடுகளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களோடு யுத்தமணியினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இப்பொருளாய் ஆவார்கள். உங்களோடு வழக்காடுகிறார் நாசம் அடைவார்கள். உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெற்றி லட்சம் அடைவார்கள். உன் சத்துருக்களின் ரத்தத்தை உன் பாதம் இடிக்கும். கத்தரே ஆவியானவர் உன் சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள உன்னை நடத்துவார். ஆமேன். அல்லேலூயா. யோபு எத்தனையோ காரியங்களை கத்தரை சார்ந்திருந்தது நிமித்தம் யோபுக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். ஆமேன். யோபு சொல்றான், என் சுவாசம் ஒழிஞ்சாலும் என் நாட்கள் முடிஞ்சாலும் நான் பிரேத குழிக்கு போ ஆயத்தமா இருந்தாலும் நான் கத்தரை நம்புவேன். ஆமேன். ஒரு நம்பிக்கை உனக்கு எனக்கு உண்டு. ஒரு செடி எப்படி நம்பிக்கை இல்லாம பிடுங்கி போடப்படுமோ அப்படி யோபோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஒரு நேரம் வரும்போது கத்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லவா? யோபு கத்தரை நம்பிக்கையா வைத்ததன் நிமித்தம் அநேக பாக்கியங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆமேன். அல்லேலூயா. நான் சொல்றேன் ஒரு வார்த்தை, உங்க மேல கோபமா இருக்கிறவங்க உங்க சத்ருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்க சத்ருக்கள் உங்களை பகைக்கிறவர்கள் உங்க மேல கோபப்படுகிறவர்கள் உங்களை அல்லேலூயா ஆசீர்வாதத்தை சுரண்டுகிற சகல எகிப்தின் சேனைகள் சிதறடிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. யோபுக்கு சகோதரர்கள் தூரப்படுத்தினாங்க, அறிமுகமானவர்கள் தூரப்படுத்தினாங்க, பந்து ஜனங்கள் விலகி போனாங்க, சிநேகிதர் எல்லாரும் மறந்துட்டாங்க யோபுவை. ஒரு நேரம் வந்துச்சு, கர்த்தர் யோபுவை ஹாலேலூயா முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜாமனுங்க, கர்த்தர் உங்க பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். முன்னேடி இந்த காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புவார். ஆமென், ஹாலேலூயா. 42 அதிகாரத்துல ஹாலேலூயா, யோபு 42 அதிகாரத்துல நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் ஹல்லேலூயா சகல ஆசீர்வாதங்களை திருப்பி பெற்றுக் கொண்டு, ஆமென், 14,000 ஹல்லேலூயா ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், ஏறுமாடுகள் 1,000, கழுதை 1,000, 7 மகன்கள், 3 குமாரத்திகள், ஹல்லேலூயா, அப்படியே சகல ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டார். 140 வருஷம் உயிரோடு இருந்து தலைமுறை தலைமுறை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காண்போம். நீங்களும் உங்கள் சந்ததியும் ஹல்லேலூயா தலைமுறை தலைமுறையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் உங்கள் சந்ததியும் தலைமுறை தலைமுறையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தலைமுறை தலைமுறையா உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். இன்று நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தம், கர்த்தருடைய சமூகத்தை தேடுறது நிமித்தம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது நிமித்தம் கர்த்தர் 1,000 தலைமுறைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோசேப்பு வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலையில போடப்பட்டது உண்மை யோசேப்பு, ஆமென், ஹல்லேலூயா. உறவுகளினால தள்ளப்பட்டது உண்மை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் ஹல்லேலூயா, ஆமென், ஒன்றுமில்லாமல் யோசேப்பு 17 வயசுல இருந்து 31 வயசு வரைக்கும் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான மகன் யோசேப்பு, ஹல்லேலூயா. எல்லா பலவர்ண அங்கியினால் அலங்கரிக்கப்பட்ட மகன், அவனுக்கு கர்த்தர் வைத்த அழைப்பின் நிமித்தம் பாடுகள் நிமித்தம் அவனை ஹல்லேலூயா சில காலம் கர்த்தர் உபத்திர பாதையில நடத்தினது உண்மை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளியே புடமிடுவது போல அவனை புடமிட்டு ஒரு நாள் வந்தது, சகல எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாய் உயர்த்தினார். ஆமென், யோசேப்பின் மேல ரெண்டு கூட்டம் எதிர்த்து வந்துச்சு. ஒண்ணு பொறாமையின் கூட்டம், ரெண்டாவது பகைக்கிற கூட்டம். உங்க மேல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, உங்க மேல பொறாமப்படுகிற கூட்டம் எலும்பி நிக்குதா, பகைக்கிற கூட்டம் எலும்பி நிக்குதா, பயப்படாதீங்க. கர்த்தர் யோசேப்பை கூட கூட இருந்து யோசேப்பின் அதிகாரிகளுக்கு மத்தியில உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென், யோசேப்பு 110 வயது வரைக்கும் உயிரோடு இருந்து இப்ராயும் பிறந்த 3 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் ஹல்லேலூயா, ஆமென், யோசேப்பை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா நெடுநாளாய் வைத்திருந்தார். அது போல நீங்கள் பல தலைமுறைகளை காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்துல, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்போது நடந்து வருகிற பிரகாரமாய் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று யோசேப்பு தன் சகோதரனிடத்துல சொன்னது போல, உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஹல்லேலூயா பட்ட பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தண்ணீர்கள், தரித்திரம், தனிமைகள், அழுகைகள், பிசாசின் போராட்டங்கள், நோயின் போராட்டங்கள், சகலத்தையும் தீமையும் கர்த்தர் இந்த நாள்ல நன்மையாய் மாற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல தீமையும் இயேசுவின் நாமத்தினால சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தீமையும் நன்மையாய் மாறும் முடியாமல் கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஹல்லேலூயா, யாக்கோபு பத்தி சில வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். யாக்கோபு ஹல்லேலூயா, சகலத்தையும் ஹல்லேலூயா தள்ளிவிட்டு சகலத்தையும் இழந்து ஹல்லேலூயா வெத்தையில விட்டு மாமா வீட்டுக்கு ஓடி போற சூழ்நிலை. ஹல்லேலூயா, அவங்க அப்பா சகல ஆசீர்வாதம் உள்ளவன். ஆமென், யாக்கோபோட அப்பா சகல ஆஸ்தி அந்தஸ்து இருந்தும் உரிமையா யாக்கோபை அனுப்பிவிட்டார். ஆனா கர்த்தர் ஹல்லேலூயா தாயின் கருவில தோன்றதுக்கு உண்டாக யாக்கோபை முன்குறித்தவர். ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன் யாக்கோபை வெக்கத்துக்கு பதிலாக ரெண்ட தனியாய் பலனை கொடுத்து ரெண்டு பரிவாரம் கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில ஹல்லேலூயா தனிமையா ஒருமையா அனுப்பிவிட்ட சூழ்நிலைகள், சகல ஆசீர்வாதங்கள் இழந்த சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாள்ல இரட்டிப்பான நன்மையை கட்டளையிடும்படியா நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமே, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்ட தனியான பலன் வரும். 61:7 வசனம் இரண்டாவது தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தை நான் அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க எங்கெங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் அழுது அல்லேலூய புலம்பி வெக்கப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கட்டிப்பான நன்மையை தருவார். அல்லேலூயா. 32:10 ஆதியாகமம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய சத்தியமும் ஆமென் ரெண்டு பரிவாரங்களை யாக்கோபு கொடுத்துச்சு. அது போல கர்த்தருடைய ஆவியானவர் ரெண்டு பரிவாரங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஆலேலூயா. கடைசியாக ஆலேலூயா, எலிசா தீர்க்கதரிசியை வைத்து உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை பற்றி பேச விரும்புகிறேன். எலிசா தீர்க்கதரிசி ஆலேலூயா எலியாவை பின்பற்றியது போல இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகிக்கிறார், அநேகரை அபிஷேகிக்கிறார். ஓலாரா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேல ஒரு தெய்வீக பிரசனம், அக்கினி, அபிஷேகம், வல்லமை, மகிமை இறங்குகிறது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. தேவ ஆவியானவர் பிரசன்னமாய் இறங்குகிறார், மகிமையா இறங்குகிறார். ரீலானா ஹந்தரபலா ரிகாபரலா ஹந்தரபா. இதோட முடிந்துருமோ, இனி நான் எழும்புவேனோ என்று அலைந்து திரிகிற மகளே மகனே, கர்த்தருனை எழும்பி நிர்மந்து நிற்கப்படுவார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அம்மேன். நாலாவதாக கத்தர் எலிசாவுக்கு எலியாவின் ரட்டிப்பான அபிஷேகம் கொடுத்தது போல கத்தர் உங்களுக்கு ரட்டிப்பான அபிஷேகத்தை தரப்போகிறார். ரீலானா ஷாபாராபா லிக்ராபா தேலானா குருபியா தலபா. எலிசா ஹாலேலூயா. எலிசா 12 ஏறு மாடுகளை ஏற்றி யாமில் ஏறுற்றின ஒரு ஹாலேலூயா பலவீன பாண்டம் எலிசா. அவன் தீர்க்க தரிசியா இருந்தாலும் ஏசாவின் மேலே ஒரு பெரிய பலவீனம் உண்டு. அலேலூயா. உச்சம் வலையிலிருந்து உள்ளங்கால் ஒழிக்கும் அலேலூயா. அலேலூயா. பெரிய பலவீனம் எலிசாக்கு. ஆனாலும் எலிசா எலியாவை பின்பற்றி அலேலூயா கர்த்தருடைய சமூகத்துல நின்றது நிமித்தம், கர்த்தருக்காக ஊழிய செய்தது நிமித்தம் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. அம்மன் எலிசாவை அலேலூயா அநேகர் 50 தீர்க்க தரிசிகள் அலேலூயா வெறுப்பு ஏற்றி எலியா தீர்க்கதரிசி போறாரு, உன் எஜமான் போறாரு, அவர் அக்குநீரத வந்து எடுத்துக்கொள்ள போகுது, நீ என்ன பண்ண போற என்று ஏளனமாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்படி ஏளனமாய் பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் எலிசாவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அதே யோர்தானே அல்லேலூயா பிளந்து திரும்பி வர பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா பெத்தேலை கடப்பீங்க, யோர்தானை கடப்பீங்க, கில்கால கடப்பீங்க, அல்லேலூயா எரிகோ கடப்பீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாடுகளும் இன்று முடியட்டும், எல்லா துக்கங்களும் முடியட்டும், எல்லா பலவீனங்களும் முடியட்டும். கர்த்தர் ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். ஆமென். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். லானக்ராபா நீக்ராபா தேலக்ராபா ஷிக்ராபா. 2 ராஜாக்கள் 2:9 எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் எலிசா? எனக்கு உன்னுடைய ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொன்னது போல டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் காட் அல்லேலூயா எலிசா மேல இறங்கினார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளையே, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த நாள் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜாமல்லாமா ராலா சிக்ரா. அடுத்து 10 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, 10 நிமிஷம் உங்களுக்கு ஆலையில இருக்கிற இடங்கள்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு, நம் நடுவில அசைவாடுகிற ஆவியான ஒருவர் உண்டு. அடுத்த 10 நிமிஷம் அக்கினிமகமான நாவுகளாய் உங்க நாவு மாறும். அடுத்த 10 நிமிஷம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அணில் மூட்டி எழுப்புவார். அடுத்த 10 நிமிஷம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள், கர்த்தருடைய வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜாமனுங்க. ரீலா ராக்ராபா. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலையும் அக்கினி இறங்குவதாக. ரீலானா சங்கூராமா லக்ராபா ருக்ராபா ருபியாத லக்ராபா ரீதாலானா சிங்கராமா லக்ருபியா உக்ரமாலா ஹந்துருபியா, நோய்களிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. ஆலே லூயா விக்ராலாமா ஹந்தராக்லாமா ராதா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் விடுதலை. ரீதாலா கிருபியா தலஹந்தரமா ஏப்பபியா துலஹந்தனமா. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் அசைவாட கட்டளை கொடுக்கிறேன். கட்டுகள் உதயத்தில் நுகங்கள் உரியட்டும், பிசாசின் கிரியைகள் எரியட்டும், எல்லா நுகங்களும் ஆலே லூய கர்த்தருவின் சேனைகள் சிதறடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட போராடுகிற மரண பயங்கள் நீங்குவதாக, மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வலிக்க சுகமாக்குற வல்லமையை அனுப்புகிறேன். கேன்சர் கட்டிகள் கரைவதாக, எல்லா பலவீனங்கள் உடைவதாக, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வலிக்கின்ற சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நீ தலா கிரபா யெகோவா ராஃபா. கொல்கதாமலையில சிந்தின ரத்தத்தை ஒவ்வொரு மேல தெளிக்கிறேன், தெளிக்கிறேன், தெளிக்கிறேன், தெளிக்கிறேன். ஓராளான கிரபா மரண பயத்தோடு படுத்துக்கொண்டு அல்லேலூய பலவீனத்தோடு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அனல் மூட்டி எழுப்பப்படுகிற அபிஷேகத்தை அனுப்புகிறேன். பயப்படாத மகளே, பயப்படாத. நீ ஆலே லூயா கத்துடைய சித்தத்தை முடித்துதான், கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டுதான் நீ உன்னுடைய நாட்களை முடிப்பாய். உன் நாட்கள் முடியும் வரை, உன் ஜீவன் புரியும் வரை கத்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் உன்னுடைய தேவன். மரணபரியந்து உன்னை நடத்துவார், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். பயப்படாத, பயப்படாத யாக்கோபே. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நக்ராலான ஷிக்ராபா தீனாக்ராபா ஏக்ராலான சுக்ராபா தானமா. இந்த சத்தத்தை கேட்கிற ஊழிய செய்கிற பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேக தைலத்தை நான் ஊற்றுகிறேன். ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். கத்தருடைய ஆவியானவர், கத்தரே ஆவியானவர், கத்தருடைய ஆவியானவர் அசையோட நான் கட்டளை கொடுக்கிறேன். ஏராளான கிருபியா தலஹந்தனமா. தயவு செய்து, தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. வாயை விரிவாய் தர, கத்தர் நிரப்பட்டும், நன்மையாய் நிரப்பட்டும். வாழ்க்கையில தோற்று போன சகல இடங்களிலும் ஒரு நன்மை வரும். நன்மையின் ஆண்டு இது, இது நன்மையின் ஆண்டு. வருஷத்தின் நடுவில் நம்மளை அவர் நினைவு கூறுகிறார். இது வருஷத்தின் நடுவில் நம்மை அவர் நினைவு கூறுகிறார். வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய கண் நம்மில் நோக்கமாய் இருக்கிறது. வருஷத்தின் நடுவில் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய கத்துடைய அக்னி இறங்கட்டும், கத்துடைய மகிமை இறங்கட்டும். ராலா கிராமா லாதா ராபா ராபா. கை கால் வலிகள் நீங்கட்டும், இடுப்பு வலிகள் நீங்கட்டும், யூட்ரஸ்ல இருக்கிற எல்லா கர்ப்ப கட்டிகளும் உடையட்டும். ஆலே லூ, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பலவீன கட்டுகள் உடையட்டும். எந்த இடத்துல எந்த நோய் இருந்தாலும் இப்போதே பிசாசின் கட்டுகளை உடைக்கிறேன். சகல பிணிகளும் இயேசுவின் நாமத்தினால சுகமடைவதாக. ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ மகளே, பெற்றுக்கோ மகளே. நீ விசுவாசிக்கிறாய், நீ பெற்றுக்கோ. நீ விசுவாசிக்கிறா, பெற்றுக்கோ. சுகத்தை பெற்றுக்கோள், கிருபையை பெற்றுக்கோள், மகிமையை பெற்றுக்கோள், வல்லமையை பெற்றுக்கோள், தரிசனங்களை பெற்றுக்கோ, வரங்களை பெற்றுக்கோள். நீ தரிசனம் காணுவாய், இனி தரிசனம் காணுவாய். ஊழிய செய்கிற மகளே, மகனே, நீ தரிசனம் காணுவாய். கர்த்தருடைய சத்தத்தை தீர்க்கமாய் கேட்பாய். பிரசன்னத்தினால நீ ஆலயிலே அணைத்துக் கொள்ளப்படுவாய். லீலா சக்ரபா, லீலா சக்ரபா தலஹம் தரபியா, லீலா சக்ரபியா தலஹம் தரபியே, கிரபா தலஹம் தரபியா, நீக்ரபா துலஹம் தரபா, ஓராலா கிரபியா தலஹம் தரபா, ஷீக்ரே லீலா ரஹம் தரபியா, திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைவதாக, வாய் விரிவாய் திறக்கப்படுவதாக. என் தேவன், என் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாய் மாற்றுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் விடுதலை, எல்லா தேசங்களிலும் விடுதலை. எந்த தேசத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ சகலத்து ஜனங்களுக்கும் விடுதலை, சகல ஜனங்களுக்கும் விடுதலை. ஆவியானவரே ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடுகையில இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இதற்கென்று பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த சங்கமம் ஊழியத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் தேசங்களுக்கு பயன்படுத்துங்க, இன்னும் நாடுகளுக்கு பயன்படுத்துங்க. சகல நாட்களிலும் சகல தேசத்திலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நன்மையான ஈவுகள் இறங்குவதாக. உலகம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற நாட்களாய் மாற்றுங்கப்பா. இங்கு உலகம் முழுவதும் 148 ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்ட்ரீஸ்ல ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் ஹல்லேலூயா தேசத்தில தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் இயேசுவே தேவன் என்று அறியாத ஜனங்கள் மத்தியில இந்த ஹல்லேலூயா ஊழியத்தை இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. ரிகா ராதா லபா ராமா தீனா கிராபா ஷாகா ரூதா லக்ராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆவியானவரே, சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், முகங்களை முறித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இருக்கிற இடங்களில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆலேலூயா, இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்னீங்களே ஸ்தோத்திரமாப்பா, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீங்களே ஸ்தோத்திரம் ஆவியானவரே, இரட்டிப்பான வரங்களை தருவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே, தீமையை நன்மையாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே, இந்த சத்தத்தை கேட்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆலேலூயா, நாங்கள் வேறு வேறு நாடுகளிலிருந்து கூடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த கத்தர் கொடுத்த மகத்தான கிரியைகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆலேலூயா, தடைகளை நீக்கி போடுகிற தலை கத்த நமக்கு உண்டாக கடந்து போனார் ஸ்தோத்திரம், வெண்கல கதவுகளை உடைத்தார் ஸ்தோத்திரம், இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் ஸ்தோத்திரம், இதோ அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஒளிபீடத்தில் உள்ள புதல்களை கட்டளையிட்டார் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆலேலூயா, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: 2 சாமுவேல் 6 அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிநதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தார். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இன்னால் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய்
1: வைத்தான்.
0: கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது
1: 15
0: மணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள துனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து
1: இயேசு அவர்களை நோக்கி நீங்கள்
0: நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு
1: திருமங்கம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகம்
0: போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் மீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம். எரேமியா 11 கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஆவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்றேன்.

0: தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையால் இதோ அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் லக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சியான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் லக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேடாதிருப்பேன். துர்சனரோடு மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும் போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று
1: அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த

கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே, எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு விட்டு போனான். அப்படியே 2ம் 3ம் சகோதரன் முதல் 7ம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறு உத்தரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவர்

0: Recording in progress.
1: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஆமீன் ஆமீன். என்று 20ஆம் தேதி ஆடி மாதம் 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்துடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவோடும் தங்குவதாக. ஆமேன் ஆமேன். ஒரே நாளுக்கான வசனம், கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே இந்த வசனங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் நம்மோடு உள்ளது. ஆமேன். கத்திரக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 4:5, எரேமியா 10 பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும், மற்ற 21வது அதிகாரம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார் துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்துவார். அந்த வேளை கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியர்களையும் வரவேற்போம். சௌரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும், அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு அவர்களுக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறுவோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையின் வழி நடத்த பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் உங்களிடம் படைக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்கள் தருவேன். ஹலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி அவிசுவாசம் அவர்களை மேற்கொண்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்முடைய அவிசுவாசத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஹாலேலூயா. அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. ஹாலேலூயா. நல்லபடி நாள் இந்த நாளிலே கூட ஹாலேலூயா ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, சொல் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சட்

சர்வ வல்லமை உள்ளவரே யெகுவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹலிலூயா. எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் உண்டு அன்புக்குரியவர்களே. ஹலிலூயா. நாங்கள் இயேசு மேல் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால், விசுவாசம் வைப்போமாக இருந்தால் ஜீவனைத்தான் நாங்கள் பேச முடியும். ஹலிலூயா. நாங்கள் ஜீவனைத்தான் பேசுவோம். ஹலிலூயா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்களையும், ஹலிலூயா, எதிர்மறையான எண்ணங்களையும், சத்துரு கொண்டு வருகின்ற எத்தனையோ காரியங்களையும் நாங்கள் இயேசு என்கிற ஜீவனுள்ள அந்த வார்த்தையை கொண்டு அதை நாங்கள் முறியடிப்போம். ஹலிலூயா. தாவீதுக்கு முன்பாக அங்கே தாவீதுக்கு முன்பாக எத்தனையோ எதிரியான காரியங்கள் எல்லாம் வந்திருந்த பொழுதும் கூட தேவனுடைய கிருபையை நம்பி, ஹலிலூயா, அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லிட்டு, நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எத்தனையோ விதமான சத்ருவை அவர் முறியடித்தார். ஹலிலூயா. இந்த நாளிலும் கூட சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், ஆனாலும் கூட கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை விட்டு அழிக்க மாட்டாது. ஹலிலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய ஜீவன் உள்ள பாடல்களை பாடுவோம். ஹலிலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமை என் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோத் தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகுபோத் தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. எல்சடா

அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற விழே தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கைகள், ஹலேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா, தேவன் எப்பொழுதுமே நம்மை பெருக செய்கிறவர். எங்களுக்கு வேறு விதமான சாட்சிகள் இல்லாவிட்டாலும் கூட வேதத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தேவதாசர்களுடைய சாட்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற வழியிலே தேவன் அவர்களை பெருக்கமாக்கியிருக்கிறார். ஹலேலூயா. ஒரு அன்னாள், பிள்ளை இல்லாத அன்னாள், மெலடியாயிருந்தவள் தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றுகிறாள். ஹலேலூயா. ஒன்று அல்ல, தேவன் அவளுக்கு கொடுத்தது அங்கே ரெண்டு மூன்று எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஹலேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெருக்கம் என்பது தேவனுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய கணிப்பிலே, தேவனுடைய எண்ணங்களிலே, தேவனுடைய நோக்கங்களிலே அந்த பெருக்கம் என்பது அது பெருக்கமாக இருக்கிறது. ஹலேலூயா. தேவன் நம்மை பெருக செய்கிறவர். இந்த நாளிலே கூட எத்தனையோ காரியங்களிலே, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட தேவன் பேரில் வைக்கின்ற விசுவாசம் தேவன் அங்கே நம்மை அசைக்க மாட்டாது. ஹலேலூயா. அப்படி நாள் தொடர்ந்து நாங்கள் அந்த பெருக்கத்தை குறித்து, தேவன் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அந்த பெருக்கத்தை குறித்து, அதை நாங்கள் அந்த ஜீவனுள்ள காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஹலேலூயா. அற்பமான ஆரம்பத்தையே சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். அற்பமான ஆரம்பத்தையும் சம்பூரணமாக மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் பூசித்தீர். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹலேலூயா. நேற்றைய நாளிலே கூட நான் அங்கே சண்டே நம்முடைய சர்வீஸுக்கு போவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து நான் படிக்கின்ற வேளையிலே அற்புதமான அந்த எலியாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அங்கே பாருங்கள், 1 சாமுவேல் 17 ஹலேலூயா. இதை பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாரோ அதை அந்த அவனோடு கூட இருக்கிறவர்களும் அதே அந்த காரியங்களை தான் பேசுகிறார்கள். ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊர்லயே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அங்கே அரசன் எவ்வழி குடிகளும் அவ்வழி என்று. அதுபடினால் குடும்பத்திலே நம்முடைய சமூக வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே நாங்கள் எதை எதை அங்கே வார்த்தையை பேசுகிறோமோ, எந்த காரியத்திலே தேவன் பேரில் நாங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ, அந்த காரியங்களில் எல்லாம் தேவன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஹலேலூயா. அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா, சோத்ரமையா, மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் அங்கே 17 அதிகாரத்திலே ஹலேலூயா. அங்கே பாருங்கள், கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹலேலூயா. நேற்றைய நாளிலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கின்ற வழியிலே இந்த ஜீவன் என்கின்ற வார்த்தை என்னை ஆழமாக தொட்டது. இங்க பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலேலூயா. நேற்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொன்னேன், வசனங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த ரேமா வார்த்தை என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அது அந்த ஆழமாக எப்படி ஒரு தோண்டி அந்த மரத்தை நட்டு அது நல்லா கிளை பரப்பி அசையாமல் எப்படி இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தைகள் கூட நாங்கள் வாசிக்கலாம் படிக்கலாம் வேற, ஆனா அது ஆழமாய் நமக்குள்ளே போனால் அந்த வார்த்தை பாருங்கள் ஆராலும் அசைக்க முடியாது.
ஹலேலூயா. ஆண்டபடி நான் தான் நேற்றைய நாளிலும் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹலேலூயா, ஆண்டவர் உயிரோடு, தெரிந்த வார்த்தை தான். ஆனால் ஒவ்வொரு சத்ருவினுடைய அந்த தீக்கணைகள் நம்மை தாக்குகின்ற வேளையிலெல்லாம் இந்த வார்த்தை அப்படியே வெளியே வருகிறது, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்து கொள்வார். ஹலேலூயா. அதே போலதான் இந்த எலியா என்கிற வார்த்தை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலேலூயா. அதாவது அவர் உயிரோடு இருக்கிறார், அந்த உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லி இந்த எலியா சொல்லுகின்ற வேளையிலே, அதற்கு பிற்பாடு பாருங்கள், அந்த வார்த்தையை அங்கே அந்த சரபாத் என்கிற அந்த விதவை வீட்டிலே எலியாவை போஷிப்பதற்கு தேவன் அவனை அனுப்புகின்ற வேளையிலே அவள் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். ஹலேலூயா. அங்கே ஹலேலூயா, இங்க பாருங்கள், அதே 12 வசனத்திலே, அதுக்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலியத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹலேலூயா. அன்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் அப்பியாசப்படுத்துகிறோமோ அதை பிள்ளைகளும் நம்மை தொடர்ந்து அப்பியாசப்படுத்துகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. அன்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஹலேலூயா, அவர் மேல் வைத்திருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் விதைப்போம். இந்த விதவியானவளும் பாருங்கள், அந்த எலியா சொன்ன அந்த வார்த்தையை அவளும் சொல்லுகிறாள், கர்த்தராகிய தேவனுடைய ஜீவனை கொண்டு. ஹலேலூயா. அன்படின அன்புள்ளவர்களே, அங்கே அதற்கு பாருங்கள், எலியா சொல்லுகிறார், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹலேலூயா. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எலியா சொன்னதன் பிரகாரம் அங்கே தேவனுக்கு அவள் முதலிடம் கொடுத்தாள். தேவதாசனுடைய வார்த்தையை அவள் அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு அவள் மதித்தாள். ஹலேலூயா. அதே போல பாருங்கள், தேவன் அற்புதமான காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில செய்வார், செய்தார். அதே போலதான் அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே கூட, ஹலேலூயா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். வருத்தப்பட்டு பாருகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்ந்த தருவேன். ஹலேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர். ஹலேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஹலேலூயா. ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் அங்கே பிறக்கக்கூடிய சூழ்நிலை எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனால் மட்டும் செய்ய முடியாத, செய்யக்கூடாத காரியம் அல்ல, அவனால் மட்டும் செய்யக்கூடிய கூடாத காரியம் அல்ல. அவருடைய மனைவியும் பாருங்கள், சாராளும் என்ன செய்கிறாள், வயது சென்றவளாக இருக்கிறாள், அவளுடைய கற்பம் செத்து போயிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அங்கே சூழ்நிலைகளை பார்க்காதபடி இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவனுக்கு முன்பாக தேவன் பேரில் அவன் வைத்த விசுவாசம் அவனை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணது. ஹலேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக கடக்க முடியாத ஆறாக இருக்கலாம், ஹலேலூயா, நெருங்க முடியாத அக்கினியாக கூட இருக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபித்னோவோடு கூட இருந்து அக்கினியை கடக்க பண்ணினவர், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து செங்கடலை கடக்க பண்ணினவர், எங்களோடும் கூட இருந்து அவர் பாதைகளை செவ்வியாக்குற தேவனாயிருக்கிறார். ஹலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. இருக்கின்றவராயிருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவராயிருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே,
என் தேவனே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர், இதுவரை என்

பேருமையேம். ஹாலேலூயா. அவர் இருக்கின்றவராயிருக்கின்றவர். ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், மோசே பார்க்கின்ற வேளையிலே அவன் தனக்குள்ளே, அங்கே பாருங்கள், அவனுக்குள்ளே அந்த வல்லமையை அவனால் காண முடியாத சூழ்நிலையா இருந்தது. ஏனென்றால் அவன் நடந்து வந்த பாதைகள், ஹாலேலூயா, அங்கே வனாந்திரத்திலே அந்த மாமனாருடைய கொஞ்ச ஆடுகளை வைத்து அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனபடினால் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கின்ற வேளையிலே அவன் படித்த பட்டங்கள், படிப்புகள், அவன் வாழ்ந்த சொகுசான வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் துறந்து வனாந்திரத்திலே அவன் இருக்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு அவனை குறித்தே சந்தேகமா இருக்கிறது. ஹாலேலூயா. வாழ்வேனா, தொடருவேனா, இந்த வாழ்க்கையை எப்படி நான் நடந்து கொள்ளுவேன் என்கின்ற சந்தேகம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் பாருங்கள், தன்னால் அழைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்களை அவர் மறந்துக்கிற தேவன் அல்ல. ஹாலேலூயா. உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹாலேலூயா. ஆனபடினால் மோசேயை தேவன் அழைக்கின்ற விழிலே அவன் எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுகிறான், நான் வல்லமையற்றவன், நான் அங்கே வாக்கு வல்லமை இல்லாதவன், ஹாலேலூயா, மந்தனாவு உள்ளவன், எத்தனையோ காரியங்களை அவன் சொன்னாலும் கூட அங்கே தேவன் அவனை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன வார்த்தையை சொல்லுவேன் சொல்லுகிறவர்களிலே தேவன் அதற்கும் பதில் கொடுக்கிறார். ஹாலேலூயா. நான் இருக்கின்றவராய் இருக்கிறேன். இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட தேவனுடைய தாசர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவர், அதிகமானவர். ஹாலேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரும்ப திரும்ப திரும்ப அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை அசைபோடுங்கள். எப்படி பாருங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய இலங்கை தேசத்திலே நாங்கள் இருக்கிறவர்களிலே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்த சம்பவங்கள் தான். இது ஏதோ எங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொன்னா அந்த காரியங்களை குறித்து அதுகளுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஊர்லே, நம்முடைய வீடுகளிலே காணப்பட்ட காரியங்கள் தான். ஆடுகளும் மாடுகளும் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து அசை வாடிக்கொண்டிருக்கும், அசை போட்டு கொண்டிருக்கும். அதே போலதான் ஹாலேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஹாலேலூயா. இருக்கின்றவராயிருக்கிறார். ஹாலேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களுக்கு இழப்பார்த்த தருகிறார். தேவன் அதை பார்த்து கொள்ளுகிறார். ஹாலேலூயா. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நான் ஜீவனை அடைந்து ஆளுகிறேன். ஹாலேலூயா. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன்,

ஆராதிப்பேன் உம்மையே, கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் சாட்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர், அமர்ந்த தண்ணீரடை நடத்துகிறீர். உள்ளுள்ள இடங்களில் மீக்கின்றீர் உம்மை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே, என் தேவனே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு

0: என் இயேசுவே ஆராதிப்பேன் உம்மையே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா ராஜா. அப்பாவை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, இந்த நாளிலும் நம்முடைய தேசங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே விசேஷமாக இலங்கை தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ராஜா. நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது அப்பா ராஜா. தகப்பனே அப்பா, தகப்பனே, இந்த கொலவெறி எண்ணங்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே லஞ்சங்கள் ஊழல்கள், ஆண்டவரே தேவனே எத்தனையோ காரியங்கள் அப்பா ராஜா, நம்முடைய தேசத்துல நடக்கின்ற விக்கிரக ஆராதனைகள் அப்பா ராஜா, எல்லாவற்றிலிருந்து தேவனே அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே, துன்மார்க்கர்கள் எதுவரைக்கும் துன்மார்க்கம் செய்வார்கள் அப்பா ராஜா? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதப்பா ராஜா. நீர் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா அப்பா ராஜா? ஆண்டவரே ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, லூத்த பாதுகாத்த தகப்பன் அப்பா ராஜா. இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே, எவ்வளவோ நல்ல ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அப்பா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே. அந்த தேசத்தை நீங்கள் ஆளுக செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே, ஆண்டவரே இப்போ இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஆண்டவரே தேவனே அப்பா, நல்ல தைரியத்தை நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆண்டவரே சரிவர ஆளுக செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஆலோசகர்கள் கிடைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரத்தில் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஐயா நாங்கள் தேசுகின்ற இந்த யூரோப் தேசங்கள், இந்த கனடா அமெரிக்கா தேசங்களை உம்முடைய சமூகத்தில நாங்கள் ஒப்பு தருகிறோம் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நடக்கின்ற அசம்பாவிதங்கள் அப்பா ராஜா, ஆண்டவராகி கர்த்தாவே எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் எத்தனையோ மாற்றங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்கள் வந்த காலத்திலே இருந்ததை விட இப்பொழுது மாற்றங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதப்பா ராஜா. தேவனே நேற்றைய நாளிலும் நான் குத்தப்பட்டிருந்த உடைகளிலே இருக்கின்ற மாற்றங்கள் அப்பா ராஜா, சில காரியங்களை பார்க்கங்களா சகிக்க முடியல தகப்பனே. ஆண்டவர் ஆகிய தகப்பனே இந்த உடை மாற்றங்களை கூட ஆண்டவரே உம்முடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே பொருளாதார காரியங்களை உம்முடைய சபத்திலே கொண்டு வருகிறோம். இந்த போத வஸ்து கடைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவர் ஆகிய தகப்பனே இந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ராஜா சரியான காரியங்களை நீங்க செய்யும்படி ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம். இரக்கத்தின் பிதாவே எங்கள் சந்ததிகளை நீங்கள் பாதுகாக்க வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் உண்மை மட்டும் சேவிக்க ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனே நியமங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவரே பின்பற்ற எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த தேசத்தின் அசங்கியங்களிலே சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவராகிய தேவனே எங்கள் ஜனங்களை எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோமே, துதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த தேசங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே தேவனே அமெரிக்கா ஐரோப்பிய கல்ச்சர்களை உம்முடைய கரங்களுக்குள்ளே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், எங்கள் சந்ததிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா தகப்பனே. அப்பா தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே ராஜா, ஆண்டவரே கனடியன் ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே யூரோப் சமூகத்தின் மத்தியிலும் ஐயா ராஜா இந்த கலாச்சார கேடுபாடுகளிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுவிக்க அநேக ஜனங்கள் எழும்ப விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே லோத்து ஆண்டவரே தேவனே ஒரு நீதிமானா இருந்து மனதினால ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே ஆண்டவரே தேவனே சோதோம் கொமோரா ஆண்டவரே அந்த தேசத்திலே அவன் மனதில பாதிக்கப்பட்டான் ஐயா. நாங்கள் இந்த தேசத்திலே இருந்தாலும் கூட ராஜா தேவனே இந்த தேசத்தின் ஆண்டவரே தேவனே கேடுகளை குறித்து பார்த்து ஐயா ராஜா மனதிலே ஆண்டவரே தேவனே பாதிக்கப்படுகிறோம் தாப்பனே. எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ள விடுமா செபிக்கிறோம் தாப்பனே. முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே ஆண்டவரே அடைக்கப்பட்ட தோட்டங்களாயிருக்கு ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தினால் ஆண்டவரே தேவனே, கட்டப்பட்ட பிள்ளைகளாயிருக்க ஆண்டவரே எங்கள் சந்ததிகளை நீர் காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியம் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலெலூயா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா.
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தரண்டை துதிகளையும் ஜெபங்களையும் பாடல்களையும் வேத வார்த்தைகளையும் வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக கர்த்தர் இச்சித்தமான நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சத்திய திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை ஜபங்கள் கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாளந்து ஆரம்ப நேரத்தை காலை வேளையை கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே ஜபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர்
2: உதவி.
1: நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், கத்தாதி கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். அவருடைய கிருபை எங்களோடு என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரை துதிக்கின்ற பொழுது அவருடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு அச்சாரமாக தந்திருக்கிறார், அவர் எங்களிலே வாசம் பண்ணுகிறார். இந்த துதிகள் யாவற்றையும் அவர் கர்த்தரண்டே எடுத்து கொண்டு செல்லுகிறார். ஆமேன். அந்த ஜபங்களையும் அவர் எடுத்து கொண்டு செல்கிறார். எங்கள் நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஜபங்கள் யாவற்றையும் அவர் எடுத்து செல்கிறவராக இருக்கிறார். வேலை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று 20-ஆம் தேதி 7-ஆம் மாதம், 20-ஆம் தேதி ஜூலை மாதம், 20-ஆம் தேதி ஆடி மாதம், 2026-ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30. நாளுக்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 4:5, பழைய ஏற்பாடிலிருந்தும் எரேமியா 10, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 21-ஆம் அதிகாரம். வெற்றியை நாங்கள் பதிவு செய்து நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு இன்றைய நாளிலே வாசிக்கத்தக்கதாக காலையில் எழும்புகின்ற பொழுது வாசிக்கத்தக்கதாக அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளானையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். காலை வேளையில் எழும்புகின்ற பொழுது வாசியுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, அத்தோடு வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. திங்கள் முதல் வெள்ளி வரை தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின்களையும் அந்த காரியத்தை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிக கால வேளையிலே எங்களுடன் சகோதரன் பாஸ்டர் ஆண்டன் தாசன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களை இணைத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே நிறைவு ஜெபங்களை சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் திரும்பமாக இணைந்து எடுத்து வருவார்கள் விசுவாசிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு சௌரி டோலி அவர்கள் டொரண்டோ பகுதியிலே அவருடைய உறவினர்களுடன் இந்த வாரத்தை செலவழிக்கிறார். அதனால் இணைய முடியவில்லை நினைக்கிறேன். அந்த வேலையை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஊழியர் சௌரி சௌதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற சௌரி சௌரன் குணா அவர்களையும் லண்டன் ஒன்றியோலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். சௌரி மேகலா வாசவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். முதல் முதலாக நான் நினைத்திருக்கிறேன். அந்த வயலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இப்ப வேளையில இணையுங்கள். சகோதரி சிசிலியாமா இந்த வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உபயோகித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் படைப்போம். பிரைசலோட்டம்மா. புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
0: சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கேன். குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்வாராக. என்று என்னாலே புதிதாக இணைந்திருக்கிற மகள் அவர்களை கத்ததாமே ஆசீர்வதித்து எங்களோடு இணைந்தது உங்களுக்கு நல்லது. நாங்கள் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அடுத்த மாதம் என்னுடைய பயணங்கள், கனடா தேசத்துக்கு போகிற பயணங்கள், என்னுடைய புத்தக வெளியீடுகள், இவைகளை எல்லாம் கத்தர் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறேன். ஏனென்றால் என்னை படிப்பிச்ச ஆசிரியர்கள், என்னுடைய கிராமத்து மக்களை நான் அழைத்திருக்கிறேன். அவர்கள் கூட வர வேணும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் உண்மையிலேயே யாரும் எதுவும் சொல்லிடாதபடி அவர்கள் எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இனி கிடைக்காது. ஆனாலும் என்னுடைய பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டும். யுத்தங்களின் காரியங்களா இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆலயத்துக்கு போவதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 16:11 தேவ சமூகத்தில் எங்களுக்கு பரிபூரணம் கிடைக்கும். நாங்கள் ஆலயத்துக்கு போகிறபடியா அங்கு ஜீவமாக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாகத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வருங்கள், வலது வாசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இயேசுவானவர் சிலுவையிலே சிலுவையை சகித்த போது அவருக்கு சந்தோஷமாய் இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தின் நம்பிக்கை உள்ள ஜனங்களை தேவனிடம் கொண்டு வந்தார். அது சந்தோஷம். அப்படியே அங்கு தேவனை வழி நடத்துகிற வாழ்விலே நாங்கள் அந்த பாதையிலே நாங்கள் வழியா இருந்தார். அது சந்தோஷமாயிருக்கும். அழியாத நித்திய ஜீவன் பெற அது எங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும். எதனால் தான் இன்று நாங்கள் தேவ சமூகத்துக்கு போய் தேவாலயங்களுக்கு போய் ஆராதனை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். ஏனென்றால் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கொண்டு புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டி அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய சொந்த வலிமையை விட எங்கள் தேவன் தருகிற வலிமை அது பெரிதானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு ரோமர் 10:17 விசுவாசத்திலே நாங்கள் வளர வேணும் என்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி விசுவாசத்தினால் வரும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அங்கு விசுவாசம் வைத்து அதை நாங்கள் அந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வழிப்போமா இருந்தால் எங்கள் ஆலயத்துக்கு போகும்போது விசுவாசம் எங்களுக்குள்ளே வளரும். வார்த்தையிலே அங்கு விசுவாசம் அங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது போல, 2:1 என்று சொல்லி இருக்கிறது போல விசுவாசம் எங்களுக்கு முக்கியமாயிருக்கிறது. அது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் எழுதி இருக்கிறது. ஆகவே எங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். இப்ப ஏனென்றால் ஆலயத்துக்கு போவதனால் அதுக்குரிய பலன்கள் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் என்னுடைய நாளை செவத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். எங்கள் ஏனென்றால் எங்கள் இலங்கை தேசத்திலே இன்றைய நாட்களிலே அங்கு பயங்கரங்கள், பயத்தின் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்கள்
3: தேசத்தை மக்களையும் காக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அந்த ஜெபங்கள் முக்கியமாக இருக்கிறபடியா நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை தேசத்திலே இன்றைக்கு பயங்கரங்கள் இருக்கிறது, தாளமக்கம் வரப்போகிறது, 5 தாளமக்கம் 4 தாளமக்கம் என்று எத்தனையோ காரியங்களை அங்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்கள் இலங்கை தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்கள் கடல் பிராந்தியங்கள் ஆண்டவர் சொன்னாலாகும், கட்டளையிட்டா நிற்கும், நில் என்று சொன்னா அது நிற்கும். ஆகவே எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பகுதியில இருக்கிறார்களே, நண்டா கற்பிணி தாய்மார்களாய் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், வாலிப யுவதி இளம் குடும்பங்களாய் இருக்கிறார்கள், முதியோராய் இருக்கிறார்கள். ஆகவே எங்கள் தேசம் காக்கப்பட வேண்டும், எங்கள் தேசம் மக்கள் மனம் திரும்ப வேணும், ரட்சிப்பை காண வேணும், இது இந்த இயற்கை அழிவுகள்ல இருந்து எங்கள் மக்கள் விடுதலையும் ஆக வேணும் என்று சொல்லி அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை அழைத்த தேவன். நாங்கள் இலங்கையில் இருந்து வந்தாலும் அந்த இலங்கை தேசத்தை நேசிக்கிறோம், மக்களை நேசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்களை ஒரு கணம் நோக்கி பார்க்கும்படியாக ஜபிக்கிறேன். அவர்கள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மதங்களில அந்த சிலை வழிபாடுகளில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஒரு கணம் மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மக்களிலே இருந்து கிறிஸ்தவர்களாக எங்களை வெளிநாடுகளில பல இடங்களில நீர் எங்களை ஒவ்வொரு தேசங்களிலேயும் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அன்று ஆபிரகாமுடைய தகப்பன்மார் ஒரு விக்கிர ஆராதனையில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த இலங்கை தேசத்தில அந்த விக்கிரகங்களில விக்கிர ஆராதனையில இருந்து வாழுகிற மக்களின் குடும்பங்கள்ல இருந்து பல கிறிஸ்தவர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல இந்த மத வழிபாடுகள் உள்ள மிஞ்சிய ஒவ்வொரு மக்களும் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலத்தில் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அப்படி ஆபிரகாமை பிரித்தடித்தீரோ, அதே போல அந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற மத வழிபாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இப்படியான அந்த இலங்கை தேசம் ஒரு பாவப்பட்ட தேசமாக அழிந்து போகிற தேசமாக போகக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் துன்மார்க்கத்தில வாழ்ந்து மடிப்பது உமக்கு பிரியமில்லை அல்லவா. ஆண்டவரே, அந்த துன்மார்க்க மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து உம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதெல்லாம் உம்முடைய விருப்பம். ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் பல இதுவரை நடந்திருக்கிற யுத்தங்கள், பாப காரியங்கள், சாப காரியங்கள் இலங்கை தேசத்தை பல ஆண்டுகளாக உயிரை கொடித்திருக்கிறது. ஆண்டவரே, அன்று ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டதிலும் பார்க்க உம்முடைய இரத்தம் அந்த தேசத்துல பேசும்படியாக, உம்முடைய தேசம் அந்த இரத்தம் அந்த மக்களை ரட்சிக்கும்படியாக, அந்த மக்கள் செய்த பாவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இரத்தம் உம்முடைய இரத்தத்தினாலே அந்த தேசத்துல வாழுகிற அந்த மிகுதியான மக்களும் அழிந்து போவாதபடி, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே அவர்களுடைய பாவங்களை கழுவி விடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நீ நினைவே பட்டணத்துக்கு இறங்கினது போல அந்த இலங்கை தேச மக்களுக்கு இறங்கும்படியாக, அந்த நினைவே தேசம் 40 நாளில் அழிக்கப்பட்டு போகும் என்ற நிலையில அவர்கள் ராஜா தொடங்கி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்முடத்துல வந்த பொழுது, உம்முடத்துல இரக்கத்தை கேட்ட பொழுது நீர் இறங்கின தேவன் அல்லவா. ஆண்டவரே, இந்த இலங்கை தேசம் யுத்தங்களினால் இப்படியான தாள் அமுக்கங்களினால அந்த தேசம் மூழ்கி போகாதபடிக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த மக்களிடத்தில் அந்த தேசத்தில வாழுகிற மக்களிடத்தில் ஒரு இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டு மனம் திரும்பி அந்த அழிவுகளிலே இருந்து உயிரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன், நீ ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன், நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபைக்கு உள்ளது தேவன் எங்களை எப்படி அந்த பாவ சாப ஒளியான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து கிருபை நாளை இறக்கத்தை கொண்டு ரட்சித்தீரே. அந்த மக்கள் மேல நீர் ஒரு இறக்கத்தை காண்பிக்கும்படியாக கிருபியை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அழிந்து போவது பொது பிரியமில்லவா அல்லவா ஆண்டவரே. அண்டு ஆபிரகாம் 10 நீதிமான்கள் கூட இல்லாமல் போன அந்த மக்கள் அழிந்து போனது போல இலங்கை தேச மக்கள் மனம் திரும்ப ஒரு மனதிலே அவர்களுடைய கடினமான இருதயங்களை சத்தியமா சத்தியான இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துல அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட இன்னும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க இன்னும் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு வரும் பொழுது அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவர் அல்லவா நீர் ஆண்டவரே. வெள்ளங்களினால அழிவு வந்தது, யுத்தங்களினால அழிவு வந்தது, இன கலவரங்களினால அழிவு வந்தது. இப்படியாக அந்த தேசம் அழிந்து போகாதபடி உம்முடைய இரக்கத்தை இந்த கடைசி காலத்துல காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவரே. உம்முடைய கடைசி கால அபிஷேகத்தை அந்த இலங்கை தேசத்தின் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பித்து கிருபையினால அன்றைக்கு தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜெபித்த பொழுது நீர் அவருடைய பாவங்களை மன்னித்தீரே. அதே போல அந்த இலங்கை தேசத்து மக்களுடைய பாவங்களை ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுடைய பரிசுத்த ஆவியானவரை அந்த தேசத்திலிருந்து எடுத்து போடாதபடி ஆண்டவரே உற்சாகமான ஆவியை கொடுத்து நிலைபரமான ஆவியை அந்த தேசத்துக்கு கொடுத்து அந்த தேச மக்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய காரியமாக அந்த தேசத்து மக்கள் ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களிலேயும் ஒரு பலத்தை கொடுத்து உற்சாக ஆவியை கொடுத்து நிலவரமான ஆவியை கொடுத்து அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண அழிந்து போகாதபடி ஒரு எழுப்புதலை காண நீர் அந்த தேசத்தில் இடைப்படும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் தேசத்திலே நீ ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக அந்த யேசுவா யெகோவா மெர்சிஃபுல் நீர் இரக்கமுள்ள தேவன் இரக்கம் அந்த தேசத்துல வந்து அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண ஆசீர்வாதமாக இருக்க சத்துருக்களின் கைகள் அந்த தேசத்துல படாதபடிக்கு உடைய இரத்த கோட்டையினாலே இலங்கை தேசத்தை ஒவ்வொரு மாகாணங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய ரத்தம் மூடிக்கொள்வதாக. ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் அந்த தேசத்தை மினிஸ்டரிங் ஏஞ்சல் பாதுகாப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இருந்து நீ பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய காரியமாக அந்த மகள் கனடாக்கு வருகிறார் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறார அல்லவா நீர். ஒவ்வொரு தடைகளையும் நீர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று மோசையோடு மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தீர். அதே போல சிஸ்டர் ஜெனட்டோடு கனடா வரும் பொழுது தான் வந்தது நல்லது என்று இந்த தேசம் மகிழ்ந்து களி கூற இந்த தேசத்துக்கு இன்னும் பல தடவைகள் வந்து ஊழியம் செய்ய வழிகளை துறந்து கெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மகளோடு கூட இருந்து, கணவரோடு கூட இருந்து, மகனோடு மகளோடு கூட இருந்து இன்னும் அதிகமான ஊழியங்களை நீர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இந்த தேசங்களில கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உண்மை அறிகிற அறிவை அடைய அவர்களுடைய இனத்துக்காக ஜெபிக்கிறோம், இன ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கண்ணம் இந்த நடந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.

0: வேசலோர் வேசலோர் நீங்கள் இந்திய நாட்கள் எங்கள் தேசத்திலே அதிக வியாதிகள், அந்த டெங்கு காய்ச்சல்னால் அதிக மரணங்கள், அதிக காரியங்கள், மருத்துவமனைகள், டாக்டர்மார் இவைகள் எல்லாருக்காகவும் இந்த வியாதி தேசத்தை விட்டு வெளியேற வேணும் என்று சொல்லி இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தகர்த்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனா எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறபடியினாலே சோத்திரம். ஆண்டவரே, தேசங்களை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் ஜபித்திருக்கிறோம். தகப்பனே, நீர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே, ஸ்ரீலங்காவை குறித்து ஆண்டவரே வைத்திருக்கிற விண்ணப்பத்தை உங்களுடைய கரத்துல தருகிறேன். ஆண்டவரே, இந்த நிலம்பினால் வருகிற வியாதிகள் நிமித்தமாய் ஆண்டவரே, 75,000 மேற்பட்ட ஜனங்கள் இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரே ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. கேத்தாவே, தேவரி தாமே அதை காண்கிற தேவனா இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நல்ல சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. ஒருவரும் மரித்து போகாதபடிக்கு சரியான எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அவர்கள் இருந்தாலும் தகப்பனே, அவர்களுக்கு சரியான மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் விடுபட்டு போகாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் சரியான காரியங்களை நீர்த்தாமே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில உண்மை நம்பி, மருந்தை நம்பி அல்ல ஆண்டவரே, உண்மை நம்பி யார் காத்திருக்கிறார்களோ, யார் உம்மிடத்தில் வருகிறார்களோ, அவர்களினை புறம்பே தள்ளாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீரே தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, இந்த ஸ்ரீலங்கால நிறைய வியாதிகள் கெத்தாவே ஆண்டவரே, காலையில மாற்றம் காரணமாக எத்தனையோ வியாதிக்குள்ளாக ஜனங்கள் போகிறார்கள். மூச்செடுக்க முடியாது, இருமல், தடுமல், தலையீடு என்று அநேக காரியங்கள் ஆண்டவரே கலந்து போகிறார்கள். தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நல்ல பூரண சுகத்தை நீ கட்டளையிடுவீராக என்று உம்முடைய பாதத்துல நாங்கள் இந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ தாமே நீ சொல்லி இருக்கிறீர், நான் தானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறவரை ஒருவரையுமே நீ புறம்பே தள்ளாத தேவன் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக. ஒருவரும் ஆண்டவரை கட்டழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவர், இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே நீரே ஜீவன் உள்ள தேவன் என்று கண்டறியும்படியாக ஆண்டவரே, அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக வழிகளை திறப்பீராக ஆண்டவரே. பாவத்துக்கு பாவம் செய்கிறவன் மரித்து போகாதபடிக்கு, பாவத்தை வெறுக்கிற நீ தாமே, பாவியை நேசிக்கிற நீர் தாமே, அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீலங்கா இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷக்கார ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஒரு ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். நித்திய ஜீவனை கண்டறியத்தக்கதாக கத்தாவை உம்மிடத்தில் வர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் இந்த விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனி. ஆமேன்,
0: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இனிமா எங்களோடு இந்திய நாளிலே இணைந்து ஜெபித்த உங்களையும் கர்த்தர் நிறைவான பலன் அவராலே உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
0: எங்கள் இலங்கை தேசத்திலே இந்த நாட்கள்ல அநேக காரியங்களாய் இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அவர்களை பலப்படுத்தி ஆவியிலே ஏவுதல் கொண்டு அவர்கள் ஜெபிக்க கூடிய ஒரு நல்ல உற்சாக ஆவி அவர்களுக்குள்ள உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்துதியின் மத்தியில் வாசமா இருக்கேங்க நல்ல தகப்பனே. இந்த அருமையான ஜெப வேலைக்காக மக்கள் நன்றிகள் எடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், வல்லவரவா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கொடி ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேவனாகி கர்த்தர் இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தில் ஆண்டவரே வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களையும் தேவன் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து

0: நடத்தி அப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் அறிந்த ஆண்டவரே தேவன் உதவி செய்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அங்க வாழ்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கூட கர்த்தாவே சமூகத்துல கொண்டு வருகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாது காத்து ஆண்டவரை மட்டுமாய் வழி நடத்துகிற தேவன் இனி கூட கர்த்தாவே அவர்களை வழி நடத்தி அவர்களுடைய வாழ்வியில ஆண்டவர் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் காண கர்த்தர் உதவி செய்யும் ஆய்ச்சபிக்கிறோம். திருச்சபைகளுக்கு வருகிறதான ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருச்சபையையும் ஆண்டவரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். திருச்சபையில் இருக்கிறதான ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அப்பா இந்த திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஆண்டவரே முன்னாக வைத்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்யவும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்து ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை காணும் கர்த்தர் உதவி செய்ய ஆய்ச்சி வைக்கிறோம். ஏதோ வந்தும் போனோம் கர்த்தரை ஆலயத்துக்கு வந்தும் போனோம் என்று இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரே அந்த அப்பா ஜீவன் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து அதை முழுமையாய் நம்பி அதன்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எப்போதும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்க இன்னும் அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அநேக ஜனங்களுக்கு முடியாமல் போயிருக்கிறது. அப்படியாய் கொடு கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ரட்சிப்பை அடையும்படியாய் கர்த்தர் அவர்களை தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரும் பிள்ளைகளாய் மாறி கர்த்தரை ஆண்டவரே அவர்கள்
1: சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்
0: கொள்கிற காலம் வரும் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல பரத்துடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மையான சத்தியத்தை விளங்க செய்து அந்த பிள்ளைகளும் அதிலே ஆண்டவரே நிலைத்திருக்கவும் ரட்சிப்படையவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாக கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இலங்கை தேசத்திலேயே சுற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா இதோ 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்டு ஆண்டவரே அவர்கள் எல்லா ஆண்டவரும் பிள்ளையாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கடந்த காலங்களிலே ஆண்டவரே சிறையில ஆண்டவரே அநியாயமாக அநேக ஜனங்கள் இறந்து போனதை பார்க்கிறோம். கர்த்தரை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை அநேக ஜனங்கள் மாண்டும் போனார்கள். அதே விதமாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாபத்தையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு கடந்த நாட்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே தமிழர்களுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே நின்ற இந்த ஜனங்களினுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி பாவங்களை எல்லாம் நீக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை தந்து ஆண்டவரே அப்ப அந்த தேசத்தில் இருக்கிற சாபங்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆட்சியில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் கர்த்தர் மனமாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் முழுமையாய் இந்த நேரத்திலே ஆண்டவரே திருச்சபைகளில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உண்மையாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்க அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். சாத்தான் யாரையே ஆண்டவரே சத்ரு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உம்மண்டையில் நீக்கி போட அவன் ஆண்டவரே அப்பா இணைத்திருக்கிறான். கர்த்தர் தாமே அதிலிருந்து விடுவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கமோ இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே உண்மை தேடி வரமும் கர்த்தராகிய தேவன் அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ரட்சிப்பை தந்து இவர்களை வழிநடத்தி அப்பா அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இலங்கை தேசத்திலே ஆண்டவர் எழுப்புதல் உண்டாகி உலகமெல்லாம் பரப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியாய் கொடுக்க தவைந்த வேலையை செவித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வரணும். தேவன் அவர்களை காத்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா இந்த சங்கம் ஊடகத்தை ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். இப்படியாய் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு தெரிவித்து ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறதான இந்த ஆண்டவரே ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்தி நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் நீதி ஆயுளையும் தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிசிப்பிக்கிறோம். அவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவனாக கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரே பலன் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிசிப்பிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக முக்க கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை துவத்தோடுதான ஆண்டவரே ஜானட் மகளையும் அவருடைய கணவன் மகளையும் மகனையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை கூட நீங்க ஆண்டவரை ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை உயர்த்தும்படி ஆயிச்சுப்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காக முக்க கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரையும் ஒருவருக்கே இருக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபக்கேளுவின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
2: நன்றி பிரதர், கைவிட்டு செய்யும் காரியம் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். நாங்கள் மரியா அவர்களை வரவேற்று கொண்டு நாட்கள்லயே அங்கு நோர்வே தேசத்திலே அநேக ஒரு நெருப்பு பற்றியதனால் அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து இருக்கிறார்கள். அதில் தமிழ் நாக்களும் அப்படி இழந்து இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துக்காகவும் அந்த இழப்பின் மத்தியிலே இருக்கிற மக்களுக்காகவும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகும்படி நோர்வே தேச மக்களுக்காக நீங்கள் ஒரு கணஞ்சபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹாலேலூயா, ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பாயங்களை நீர் மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தின நல்ல எபினேசரா இருக்கிறபடி நாளே உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே கூட கண்ணின் மணியை போல எல்லா நோய் நொடியிலிருந்தும் தேவையிலிருந்தும் எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா நீர் கொடுத்த சுகபல ஜீவ ஆரோக்கியத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு சேர்ந்து அநேக தேசங்களுக்காக இலங்கைக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டதான ஜப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீர் நார்வேவை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த நார்வேலே இருக்கிறதான அந்த இயற்கை சீற்றங்களினான அந்த அந்த நெருப்பின் மூலியமா அந்த இடங்களிலே அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து நிற்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த காற்றின் மூலியமாக இன்னும் அது நெருப்புகள் பரவாத படிக்கப்பா அவைகளை தேவன் தாமே நீர் அணைத்து போடும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து நீர் அதட்டின தேவன் இறையாதே அமைதலா இரு என்று சொன்னீரேப்பா. இந்த நாளிலே கூட அதே வார்த்தைகளை நாங்கள் உமது பிள்ளைகளாக நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நார்வே மேலே இருக்கிறதான அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சு போகாதபடிக்கு எல்லாம் அடங்கி போகும்படியாக கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. நீ சொல்ல ஆகும் கட்டளை இட்டால் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனே அந்த நார்வே மேலே உமது தெய்வீக பிரசன்னம் கரம் அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மக்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கப்பா, பயந்து கண்ணீர் விட்டு அழாத படிக்க ஆண்டவராகிய தேவன் முதல் வல்லமையான கரத்தினால அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்ப்ப ஸ்திரீகளும் ஆண்டவரே நோயாளிகளுமா இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலியமா ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு தைரியத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படியாக இழப்புக்குள் கடந்து சென்ற எல்லா மக்களுக்கும் தேவரீர் நீர் ஆறுதல் செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆறுதல் செய்தால் ஒழிய வேற யார் ஆறுதல் செய்தால் அது அப்பா அது நடக்காத காரியமா இருக்கிறது. அதே போல நல்ல ஆறுதலும் தேர்தலுமா இருந்து கர்த்தர் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா. சூத்திரம் எந்த குறையும் இல்லாதபடி இனியும் அந்த பழைய நிலைமைக்கு ஆண்டவராகிய தேவரீர் நீர் சமாதானத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்க பழைய நிலைக்கு நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, ஹூமாலே எல்லாமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காரியத்தை முழுமையாய் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்து இனியும் அந்த காற்றின் மூலமா ஏற்படுகிறதான் அந்த நெருப்பு எந்த ஒரு விதத்திலும் பரவாதபடிக்கு கட்டுப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மாக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷித்து சமாதானத்துடன் வாழ்ந்திருக்க கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே இழப்பிலே இழந்து நிக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரே ஆறுதலும் தேறுதலுமாயிருந்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சங்கம ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிற தான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் நீர் பொறுப்பெடுத்து ஆசிர்வதி. இங்கே இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தேவன் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியங்களையும் ஆண்டவராக தேவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்கிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் ஆண்டவரே மகனையும் மகளையும் தேவரே நீங்க ஆசிர்வதிங்க. அப்பா தேசங்களுக்காக வாரப்பட்டு ஜெபிக்க முன் வந்திருக்கிற அந்த மகள், அந்த மகளின் குடும்பத்தை ஆண்டவர் நீர் அக்கினி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு சோத்ர ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஞாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் வேற பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா,
4: பிரைஸ் தி லார்ட்.
2: பஞ்சமுள்ள நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே பஞ்சத்திலே தவிக்கிற பிள்ளைகள், உணவுடை இந்த தவிக்கிற பிள்ளைகள், ஏழைகளாய் விதவைகளாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் காக்கப்பட வேண்டும். இவர்கள் அந்த பஞ்சத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, உண்டு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்த நீர் கேட்டு அதுக்கு உதவி செய்யறதுக்கு நீரே ராஜாவாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களை நீர் கண்ணோக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் உணவுக்கு உடைக்கு அவர்கள் கஷ்டப்படும் போது நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, உபயந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் அப்பா. அப்பா, உணவுடையின்றி தவிக்கிறவர்கள் மேலே நீ அன்பு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் சொல்லி இருக்கிறீரே தகப்பனே, அவர்களுக்கு நானே இன்னைக்கு என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா, நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பன். பரிசுத்த விழாவே, அவர்களுக்கு நல்ல உதவி செய்யும் தகப்பனே. அவர்கள் ஆறார் இந்த என்ன மாறி இருக்கிறார்களோ என்பதை நீர் அறியிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா சாப்பாட்டு உணவுக்கு கஷ்டப்படுறவர்கள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் கூவி அழைக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது நாமத்தை உச்சரிச்சு அவர்கள் எங்கு சென்றாலும் அப்பா ஜொலிக்க செய்யும் தகப்பனே. உமை கூவி அழைக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூவி அழைத்தால் அருகே நிற்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா, நீ கூட இருந்தும் இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, இவ்வளவோ பஞ்சம் பசியில் பாடுகிறார்கள் தகப்பனே. உணவின்றி உடையின்றி அப்பா வருத்து மறித்து வச்சு சேவைக்கு காசு வசதியின்றி எவ்வளவோ தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, கூவியழைக்கும் தகப்பனே, எங்கள் ஜபத்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பதில் சொல்லுகிறவரே மக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவர்கள் மேல் மனம் இறங்கும் தகப்பனே, அவர்களை ஒரு விசை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அங்க நடக்கிற அப்பா அந்த டெங்கு காய்ச்சலால் எவ்வளவோ ஜனம் எவ்வளவோ வருத்தத்தில் அழிகிறார்களே தகப்பனே, அவர்கள் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா அந்த நோயிலிருந்து பாதுகாத்தவனே, அங்கே எங்கு சென்றாலும் அந்த டெங்கு வருத்தமாகவே இருக்கின்றது தகப்பனே. அப்பா அந்த டெங்கு வருத்தத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எந்த ஜனத்துக்கும் ஒரு தீங்கும் இல்லாமல் அவர்களை உமது கரங்களாலும் உமது செட்டுகளிலே மூடி மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த லங்க தேசத்திலேயே இந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அழிவுகளும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, ஒவ்வொரு நிமிடமும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. லங்க தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலி வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களின் தேவைகளை எல்லாம் நீரே அறிகிற தெய்வம் அப்பா. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் மருந்து கேட்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவ போற காரியத்தை நீர் நிறைவாக அப்பா தகப்பனே நிறைவாக அவக்கு பூர்த்தி செய்து அவன் மன நிறைவாக எல்லாம் நடக்க செய்தும் தகப்பனே. உமது காரியத்துக்காக வருகிறார் தகப்பனே, அந்த காரியம் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று உண்மை இரண்டு மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, வினோத் சிஸ்டர் மகளின் கல்யாணத்தை நீ நிறைவாக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த மகள் வெங்கி தவித்து கொண்டிருக்கிறா அப்பா, அவவோடு கூட இருந்து அவ வழி நடத்தும் தகப்பனே, அவ உதவி செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் அதிக யுத்தமாய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுக்காகவும் அங்கு ஆப்பிரிக்கா தேசத்திலே இருக்கிற அந்த வியாதிக்காகவும், ஈகோலா என்று சொல்லப்படுகிற அந்த வியாதிக்காகவும் ஏனென்றால் லெஸ்டியன் அதை எனக்கு மாற்றி சொல்லி தந்தார். உண்மையிலேயே நன்றி லெஸ்டியன்னா. நானும் எங்களுடைய பாசையிலே அதை நான் சொல்லி கொண்டு வந்தேன். அன்றைக்கு தான் லெஸ்டியன்னா அதை அப்படி சொல்றது இல்லை என்று சொல்லி தந்தார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலேயே நாங்கள் சில வேளைகள்ல எங்களுடைய நாட்டு பாசைகள்ல சொல்லி விட்டுறோம். ஆகவே எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. ஆகவே இதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: அன்பன் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறவரே, சேனைகளின் அதிபதியாய் வெளிப்படுகிறவரே, உமை நோக்கி பார்க்கிறோம், உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் அநேகமாக எல்லா தேசங்களிலும் யுத்தங்களும் ஆண்டவரே ஒன்றின் பின்னா ஒன்றாக வியாதிகளும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளுமாய் ஆண்டவரே உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக கலக்கமான செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிறவரே ஆண்டவரே, கத்தர் கத்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன், நீங்க மனத்தாபப்படுகிறவர் என்றும் அறிந்திரு கொண்டிருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த தீமையான காரியங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவரே, ஜனங்கள் அழிந்து போகிறதை பார்த்து மனஸ்தாபப்படுகிறவரே, இதோ துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாதவராயிருக்கிறவரே, இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த யுத்தங்களை செய்கிறவர்களுடைய இருதயங்களை கத்தர் திறப்பீராக, கண்களை திறப்பீராக. ஆண்டவரே, இந்த மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் இவர்கள் புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொஞ்ச காலத்துல இருந்துட்டு போக வேண்டியவர்கள் இப்படி தேசங்களை அழித்து இருக்கிறதை கத்தாவை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி, ஆண்டவரே தகப்பனே தீமையான காரியங்களை விட்டு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வேண்டாத தங்களை தவிர்க்க உதவி செய்வீராக. வேண்டாத பெருமையான வார்த்தைகளை விலத்தி ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய தேசத்தை காத்துக்கொள்ள, தங்களுடைய ஜனங்களை காத்துக்கொள்ள, இந்த ஆபத்துகளுக்கு தங்களுடைய தேசத்தை தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக நல்ல ஞானங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இவர்களும் இவர்களை சுத்தி இருக்கிறவர்களும் பிசாசின் தந்திரங்களுக்கு தங்களை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு தங்களை கத்தாவை விலத்தி காத்துக்கொள்ளுகிற அந்த கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து தேசத்தின் அழிவுகளை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே மக்களை பாதுகாக்கிற உணர்வுள்ளவர்களாக இருக்க தேவன் அவர்களுடைய கண்களையும் மனங்களையும் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களில் கத்தாவே இருக்கிற பஞ்சங்கள் பட்டினிகளை எல்லாம் ஆண்டவரே சமாளிக்கத்தக்க நல்ல ஞானங்களை கொடுத்து கத்தாவே அந்த தேசங்களில் செய்யக்கூடிய தொழில் வகைகளை செய்து கத்தாவே இந்த மக்களை காப்பாற்றத்தக்கதான நல்ல உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கத்தர் பாதுகாப்பீராக, ஒவ்வொரு தேசத்திலும் அழிவுகளை குறைய பண்ணுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் சொன்னபடி ஆண்டவரே யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொன்னவர, இதோ ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொன்னவர, இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக கெஞ்சுகிறோம், இந்த தேசங்களுக்காக மன்றாடுகிறோம், கத்தருடைய இரக்கம் இந்த தேசங்களில கத்தாவே காணப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவர உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் நீங்க. நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க. இதோ இந்த மக்கள் மீது கத்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, நல்ல முடிவுகளை காண உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடக ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அதிலே இணைந்து கொண்டு ஆண்டவரே சேவைகளை செய்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள், தேவ குடும்பங்கள், ஆண்டவரே தகப்பனே பாஸ்டர்மார்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் தொடர்ந்து அந்த இணைப்பில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக. இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடு பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி ஆண்டவரே உம்மண்டையில கொண்டு வருவதற்கு என்ன உதவி செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய அன்பின் கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட, ஆண்டவர் உம்முடைய அன்பின் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை சரியான வழியில நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். ஊழியத்துக்குரிய காரியங்களில் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து வழிநடத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பக்க பலமாய் செயல்படுகிறவர்களும் சேர்ந்து செயல்பட கத்தர் ஒரு மனமாய் செயல்பட கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஜேனட் அக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கத்தர் தாமே அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக. நல்ல செய்திகளை கேட்டோம், இந்த தேசத்துக்கு வரப்போகிறார்கள் என்று கத்தர் தாமே அவர்கள் வருகிற வழிகளில் எல்லாவற்றையும் பாதுகாத்து பத்திரமாய் இந்த தேசத்துக்கு கூட்டி சேர்ப்பீராகன்னு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரியா இருக்கிற அந்த குடும்பத்தை கத்தர் தாமே தொடர்ந்து பாதுகாப்பீராக. எத்தனையோ பேரை தட்டி எழுப்பி உம்மண்டையில் ஆண்டவரே ஜெபங்களோடு கூட ஆண்டவரே துதிகள் பாடல்களோடு கூட உம்மண்டையில கூட்டி சேர்க்கிற அந்த மகளுடைய ஆண்டவரே தகப்பனை ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் தொடர்ந்து காணப்படுகிறதற்காக உமை சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இணைந்து உம்முடைய சமூகத்துல சேர்ந்து வந்து ஆண்டவரே செபிக்கிற ஒவ்வொரு தேவ உள்ளங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ ஆண்டவரே தாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு சந்தோஷங்களோடு கூட இருக்கிற நாட்களில் இன்னும் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு நடக்க ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் கிருபையும் தந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பலவீனத்திலும் உம்முடைய பலம் பூரணமாய் காணப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் சேர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
6: ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஜானட், உங்களுடைய மைக் ஆஃபில் போயிட்டது. இதுவரை நேரம் இங்கு ஜபித்த மன்னிக்க வேண்டும். ஆமீன். இதுவரை நேரம் இங்கு ஜபித்த சவரன் குணா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலும் சௌரி டோலி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட் தொடருங்கள்.
7: நன்றியப்பா. இந்த கால நேரம் எங்களுக்கு ஆண்டவரே என்ன விதமான டயர்டா இருந்தாலும் உங்களோட சமூகத்துல வந்து இருப்பது பெரிதான இன்பமான நேரமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. எந்த தடைகள் வந்தாலும் உங்களோட சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போகாத வண்ணமாக உங்களுக்கு அனைத்து வழி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான ஞானத்தை கொடுத்து புதிதான அப்பா வழிகளை திறந்து கொடுத்து உங்களுக்கு வாழ்வதற்காண்டவரே ஒரு பெரிதான பெரிதான அன்பை கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் நான் கேட்க வந்துட்டேன், எதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெபிக்க தொடங்கிட்டேன்.
6: சரியா இருக்கமா தொடருங்க.
7: அழைப்பா இருக்கிறது ஆண்டவரே, அந்த அழைப்புக்கு மாறாக அப்பா எத்தனை பேர் எதிர்த்து நிற்கும் பொழுது பொதுவாக ஆண்டவரது வாலிபர்களுக்கும் அப்பா தனிமையாக வாழ்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை நிரப்பி நீங்க உங்களை விட இந்த உலகத்துல ஒருதருமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு முடியாது, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம இருக்கிற அந்த பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா ரட்சிப்பை அப்பா அடைவதற்கு ஆண்டவரே நாங்க உங்களிடம் வரவில்லை ஆண்டவரே, நீங்க எங்களிடம் தேடி வந்தீர்கள். அதே போல ஆண்டவரே வாலிபர்களின் தனிமையாக மறைப்ப நாம இருக்கிற இந்த வாலிபர்களுக்கே ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய அன்பினால நிரப்பி அப்பா இந்த கடைசி காலத்துல இவர்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக இந்த காலை நேரம் அப்பா மாலை நேரம் எந்த நேரம் எந்த நிமிடத்திலே ஆண்டவரே நீங்க எங்கண்டையில் வந்து எங்களுக்குள்ள பேசுற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. இந்த மக்களுக்கு ஆண்டவரை வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அப்பா உங்களுக்கு ஏற்றவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை ரட்சிப்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்தப்பா இந்த நேரத்துல யாவரையும் கொழந்து அனைத்து பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா சேரன் இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே அவங்க பாத்திரராக நீங்க அழைத்து இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவரும் இன்னும் அதிகமாக நாங்க எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்குரியவர்களாக நீங்க எங்களை சீல் பண்ணிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்க கூட இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்க நவமி லோகன் பாஸ்டர் அவர்களையும் சிஸ்டர் ஜெனட்டையும் மகேந்திரனையாவையும் இந்த குழுல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக நாங்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா எங்களுக்கு உங்களோட ரகசியங்கள் உங்களோட அழைப்பையும் நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள எங்களையும் உங்களுக்குள்ள மறக்கி வச்சு வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கிற கிருபிகளுக்காக நன்றி செலுத்தி இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபிகளுக்கு நன்றி செலுத்துகிற இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
8: நன்றி டோலி சிஸ்டர். டயர்டா இருக்கிற வேலையிலும் உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி டோலி சிஸ்டர்.
7: எங்க போனது
8: எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மேலேயே கத்தர் உங்களோடு கூட இருந்து சகல ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
7: ஆமேன். கூப்பிடுறதுக்கு சைலண்ட் இருந்தபடி எனக்கு கேட்கல. ஓகே, காட் பிளஸ் யூ. ஆமேன்.
8: ஓகே, நான் ஒருதரம் இல்லாதபடியா நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. எங்கள் இலங்கை தேசத்திலே நடக்கிற காரியங்களை நீர் அறிவீர் கர்த்தாவே. ஆண்டவரே, மக்களுடைய பயங்களை விருதிகளை அறிவீங்க கர்த்தாவே. ஆனாலும் எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வரட்டும் ஐயா. திரித்து துதித்து நன்றி சொல்லுவோம். இலங்கை தேசத்தை முற்றுமாய் பொறுப்பேறும் கர்த்தாவே. இலங்கை மக்களை பொறுப்பேறும் கர்த்தாவே. ஆண்டவரே, கற்பிணி தாய்மார்கள் அவஸ்தைப்படாதபடி ஆண்டவரே, சிறு குழந்தைகள் உம்முடைய இரத்தத்தினால் மூடப்பட, இளங்குடும்பங்கள் முதியோர்கள் மூடப்பட கர்த்தாவே நீ காக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சபையார் ஆண்டவரே உற்சாகம் கொண்டு செபிக்கிறோம். ஒரு மனுஷராய் நிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் நல்ல திட்டமனதை இந்த நாட்களை கொடுத்து ஆண்டவரே துணிவுகளை ஆவியானவர் அதை நடத்தி தகலதையுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக. ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
9: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
8: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், சுகாதாரத்துறைகள், இந்த விபத்துக்கள் இவைகள் எல்லாம் குறையப்பட கர்த்தருடைய இரக்கம் தேச மக்களுக்குள்ள இறங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்கள் இலங்கை தேசம் நாக்கள்லே அங்கு சீரழிந்து கொண்டு போகிறது. கொலைகள், கொள்ளைகள், அப்படியான காரியங்களும் கூட இருக்கிறபடியா கர்த்ததாமே அவைகளை அந்த மனிதர்களை மன்னித்து அவர்களை தேவ சமூகத்தில் அவர்கள் அழைத்து வர கர்த்தர் உதவி செய்ய வேணும். அசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பான பரலோக பிதாவே, அப்பா சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே, மற்ற நேரம் அப்பா நீங்க காத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒரு விஷயப்பா, என்ன மன்னித்து கழுவி சுத்தி அறிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே அப்பா ஆளுக செய்கின்ற தகப்பனே அப்பா, மந்திரிமார்கள் அவர்களுக்கு இயங்குகின்ற ஒவ்வொரு அதிகாரிமார்கள் அப்பா, நீங்கள் பொறுப்படுங்கப்பா தந்தையப்பா. பிதாவே, அவர்களின் கண்கள்ல தயவு கொடுங்கப்பா. மக்களுக்கு அநியாயங்கள் செய்யாதபடிக்கு குழப்பத்தின் ஆவிகள் அப்பா, அப்பா தகப்பனே ஒரு அப்பா அதிகாரிகளை சரிக்க அவங்களை அப்பா இருக்க நல்லவர்கள் அப்பா, இந்த பூமியில இந்த இலங்கை தேசத்துல ஆட்சி இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்பா குழப்பத்தின் ஆவிகள் அப்பா தகப்பனை பெருகிக் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவே, இந்த குழப்பத்தின் ஆவிகள், சண்டை ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசங்களை விட்டு வெளியேறட்டுக்கும். பொல்லாத மனிதர் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா தந்தையப்பா. இந்த தேசத்திலே அப்பா குழப்பங்களை உருவாக்காத படிக்கப்பா, ஞானத்தோடு நடக்க கிருப செய்யுங்கப்பா தந்தையப்பா. எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா. நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே அப்பா. இந்த சுகாதார பிரிவப்பா தகப்பனே, இவர்கள் அப்பா தங்கள் கடமையை தாங்கள் சரியாக செய்தாலப்பா இந்த தேசத்திலே அப்பா இந்த காய்ச்சல்கள் எந்த நுழம்புகளும் இல்லாத படிக்கப்பா, சரியான முறையிலே அப்பா ஒரு நோய் இல்லாத தேசமாக வாழ ஆசீர்வதி தகப்பனே அப்பா. இந்த நோய் இல்லாத தேசமாய் மாற்ற முடியும் அப்பா தகப்பனே. அவர்கள் அப்பா என்ன ஏது எப்படி போனாலும் பருவ இல்லைண்டப்பா, அவர்கள் உதாசீனம் செய்து விட்டு இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இந்த சுகாதார பிரிவுல இருக்கிறவர்களப்பா தங்கள் கடமைகளைப்பா விரைந்து செல்ல கிருப செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரேப்பா. தந்தையப்பா இந்த தேசம் அப்பா அழிந்து கொண்டு போகாத படிக்கப்பா இவர்களின் தகப்பன இவர்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா என்னப்பட நானும் தானப்பா யபிக்காத நேரங்கள் அப்பா. தகப்பனே நாம ஒரு நேரம் முழங்கால் போடையிலே என்று சொன்னால் அப்பா அன்று ஏதோ ஒரு அப்பா பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறதே அப்பா. நாங்கள் யபிக்காமல் விட்டு இருக்கிற நேரங்களே அப்பா மன்னிங்க அப்பா. அப்பா தகப்பனே அப்பா உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க என் பிள்ளைகளே நீங்கள் யோம் பண்ணுங்க. ஆனாலும் அப்பா நாங்கள் எங்கள் வேலைகளாக உலக காரியத்துக்கு ஓடுகிறாளே அப்பா யபத்திலிருந்து மன்னிங்கப்பா. தந்தையே இந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு ஒரு ஆத்மா கூடியப்பா வீணாக நரகத்துக்கு போகாத படிக்கப்பா. இந்த தேசத்தை பாதுகாக்க அப்பா நீங்கள் எங்களை ஒவ்வொருத்தரையும் அப்பா நாங்கள் திறப்புல நிக்கத்தக்கதாக விழித்திருந்து எபிக்கத்தக்கதா எங்கள் பாவங்களை மன்னித்து நீங்கள் எங்களை மாற்றுங்கப்பா. தந்தையப்பா இந்த தேசத்தை ஆளுக செய்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கழுங்க வழி நடத்துங்கப்பா. இலங்கை தேசம் முழுவதையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன்னப்பா. அண்டவரேப்பா நீங்கள் எல்லாரையும் அப்பா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பதவிகள்ல இருக்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்க நீங்களே அவர்களே அப்பா ஆசீர்வதிங்கப்பா அவர்களை வழிநடத்துங்க அப்பா. தந்தையப்பா எல்லா குள்ளப்பந்து நாவிகளையும் தேசங்களை விட்டு வெளியேற்றினதற்காய் நன்றி. எவத்தை கேட்டதற்காய் நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
8: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
10: ஆமீன்.
8: நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். நான் மனபிதாவே ஆண்டவரே லேசியானாக்காய் ஜுபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்காய் சந்ததிக்காய் சங்கம வானொலிக்காய் அதில் ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே தாளந்துகளை பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சனி ஞாயிறு நடக்கிற அபிஷேக ஆராதனையிலே உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே அளவுக்கு அதிகமாக இறங்க கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. எல்லாவற்றிலும் கப்பனுடைய கரம் கூட இருக்கு கட்டுமையா. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து கத்தாவே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே அதுக்காய் உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இனி வரும் புரோக்ராம் இந்த கிழமை செய்ய போகிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். வர முடியாம இருக்கிற பிள்ளைகளை கத்தாவே நீங்க வரக்கூடியதாய் கத்தாவே அவருடைய இருதயங்கள் சிந்தைகளை கத்தாவே கழுவி விடுங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்கள் வீடுகள் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவை ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய திருமண காரியத்தை ஆண்டவரே நீ செய்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சகளை சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
6: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
8: கத்திரிக்கோப்பில இருக்கு
6: யார் என்று தெரியல. மைக்கு ஓப் பண்ணி கொண்டிருக்கணும். என்னுடைய மைக்கு ஓப் பண்ணி கொண்டிருக்கேன். யார் என்று தெரியல. ஆமீன் ஆமீன். யார் என்று தெரியல. என்னுடைய மைக்கு ஓப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வழியிலே வழிநடத்திய பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களையும் அதே வழியிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தொகுத்து வழங்கியவர்களையும் அதே வேளையிலே ட்ராவலிங்கில் உள்ள சகோதரி டொலிகூட இணைந்து ஜபித்தார்கள். எங்களுடன் மேகலா வாஸ் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இந்த முதல் முதலாக இணைந்து ஜபித்தார்கள். உங்களுக்கு வசதியாக இருக்குமானால் காலை வேளையிலே இந்த ஜப வேளையிலும் இணையுங்கள். இலங்கை இந்தியா உலக நாடுகளுக்காக கனடா நாட்டுக்காகவும் யுத்த பூமிகளுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டு வருகிறோம். பல வருடங்களாக சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள். அதில் எங்களுக்கு ஏழுமண்ட அணையுங்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களுக்கு மாலை நேரமாக இருப்பதனாலே இணைய முடியும் என்று சுவாசிக்கிறேன். கத்தர் கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இணைந்து ஜபித்த ஒருவர்களுக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை காலையிலே சந்திப்போம். இரவு வழியிலே நித்திய வழிச்ச நேரத்திலும் சந்திப்போம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் மீதியான நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக.
10: ஆமேன்.
6: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை கூடாக முதலே கடந்து செல்வோம். அதனை தொடர்ந்து ஜீவ வார்த்தை, ஜீவமன்னா, வாக்கு தத்தம் விரல் கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலும் நாங்கள் தொடர முடியாமல் இந்த வாட்ஸ்அப் ஒரு காரியம் செய்கிறது. நாங்கள் முதலே வாக்கு தத்தத்தை அறந்து கூடாக கடந்து செல்வோம். ஆமேன். ஆமேன். ஆனாலும் வந்துவிட்டது. கத்தருக்கு சோத்திரம். ஆமேன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் முதலிலே நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமேன். தேவ ஊழியர்
10: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
6: தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார். கேட்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமேன்.
11: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான தருணத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:4 வாசிக்கலாமா? தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். ஆமே. அல்லேலூயா. இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று என்னன்னா அவர்களுடைய நடத்துதல், ஆண்டவருடைய நடத்துதல். ரெண்டு விஷயம் இருக்கும். நியாய தீர்ப்பு, யார் நியாய தீர்ப்புக்குள்ள நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து. ஜனங்கள் அப்படின்னால ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஜனங்கள்னா அதுதான் இல்லையா, அவர்களை நிதானமா நியாய தீர்த்து. இப்ப நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம். காரணம் என்ன? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டு அவருடைய ஜனங்களா நம்ம மாறிட்டோம். என்றைக்கு சிலுவை வந்ததோ அப்பொழுது புறஜாதிகளும் அவருடைய ஆவிக்குரிய யூதர்களா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா மாறிட்டோம். அப்ப அந்த ஜனங்கள் லிஸ்ட்ல ரட்சிக்கப்பட்ட நாமும் கலந்து விட்டோம். அப்ப இன்னைக்கு ஜனங்கள்னா நீங்களும் நானும் சேர்ந்ததா இல்லையா? நிதானமா நியாயம் தீர்ப்பாராம். ஏன் அப்படி நிதானமா நியாயம் தீர்ப்பார்? ஏன்னா அவருடைய அவர் அப்படிதான் நீடிய பொறுமை உள்ளவர் இல்ல. நாம தான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன செய்யறோம்? உடனே பனிஷ் பண்ணுங்காண்டவர், ஆண்டவர் ஜெபிக்கிறோம், கேளுங்காண்டவர், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் காத்திருப்பார். அவங்க மனம் ஏன் நிதானமான நியாய தீர்ப்புனா மனம் திரும்புவதற்கான சான்ஸ் கொடுப்பார். மனம் திரும்பும் பிள்ளை தான் செய்த தவறுக்காக, மீட்டுமைக்காக, இல்ல தப்பிதங்களுக்காக, பாவத்திற்காக மனம் திரும்பும் அப்படின்ற ஒரு ஒரு வெயிட்டிங் பீரியட் அவர்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள என்ன செஞ்சோம்? நம்ம மனம் திரும்பி அவரண்டை ஓடி வந்துட்டா அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு தான் என்ன உண்டுங்க? மனம் திரும்பாதவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு உண்டு. ஆமா தானே? அப்ப இந்த நாள்ல ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள், பூமியில் ஜாதிகளை நடத்துவீர் அப்படின்னு இருக்கு. பூமியில் ஜாதிகளை நடத்துவீர்னா இங்க இருக்கிற மாதிரி இப்ப ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு 7 ஜாதிகள் தான் இல்லையா? அப்ப இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்துவீர். இதுல இருந்தா பிரிஞ்சு எல்லாம் வந்துச்சு. அப்ப இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நாம மட்டும்தான் கிறிஸ்தவர்களை, நாம மட்டும்தான் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம், நாம பேசினா அவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரு. யாரு யார் அவரை நோக்கி கெஞ்சினாலும் அவர் பதில் கொடுப்பார். கானானிய ஸ்திரீ அவங்க வந்து இஸ்ரவேலர் கிடையாது, யூத ஸ்திரீ கிடையாது, ஆனா ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. காது கேட்காதவர் வந்து போயிட்டே இருக்காரு. சீஷர்களோட சொல்றாங்க ஏதாவது பதில் சொல்லி அனுப்புங்க ஐயா அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் வந்து பதில் வந்து இன்டைரக்டா தான் சொல்றாரு. நான் ஏன் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். நான் அப்பம் என்பது வார்த்தை, அது வெளியேற பெற்ற வார்த்தை யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலர்களுக்கு தான். அதை எடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், புறஜாதியான உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அம்மா விடல பாருங்க. பரவாயில்ல ஐயா, மேஜையில இருந்து விழு துணிக்கு, நீங்க எவ்வளவு வார்த்தை பேசுறீங்க, அதுல லிட்டில் பிட் ஆஃப் வேர்டு, லிட்டில் பிட் ஆஃப் பிரெட் அது கொடுங்கப்பா எனக்கு போதும், நிறைய வேணாம் எனக்கு, கொஞ்சம் கொடுங்க போதும் அப்படின்னு அந்த அம்மா நிக்கிது பாருங்களேன். அந்த விசுவாசம் தான் அவங்களுக்குரிய அந்த விடாப்பிடியான விசுவாசம் சொல்லலாம். அதுதான் அவரையே அசைச்சது இல்ல. இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளே அதுதான். இன்னைக்கு நமக்கும் யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். இன்னைக்கு அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவனதா இருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் கம்பீரம், அந்த ஜாதிகள் எல்லாம் கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் அப்படின்னா இவங்க எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் கடைசி நாளில் என் மாம்சம் எல்லா மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவார். அது மட்டும் இல்லை, எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. அப்பதான் கடைசி நாள் வரும், கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் முடிவு வராதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்குள்ள உலகம் முழுதும் அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்ப அப்படி வருகை நாட்களை எல்லாம் என்ன செய்வாங்களாம், மகிழ்ந்திருப்பாங்க. ஆமீன். இது அங்க அப்படிதான் சொல்லுது, சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். சந்தோஷமாவும் இருப்பாங்க, கம்பீரமாகவும் இருப்பாங்க. காரணம் என்ன, நான் நேசித்தேன், ராஜா என்னை பார்க்க வருகிறார். அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால நியாயத்தீர்ப்பும் அந்த நடத்துதலும் நமக்கு வேணும். நியாயத்தீர்ப்பு வேண்டாம், பட் நடத்துதல் நமக்கு வேணும் இல்லையா. அதனால மனம் திரும்பி அவர் சமூகத்துக்கு வந்துருவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழகா நீங்க நடத்துறீங்கப்பா, அதற்காக நன்றி. நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீங்க காண்பித்து நடத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரே நியாயத்தீர்ப்பு நாள்ல கொண்டு போய் நிறுத்துவேன்லாம் சொல்லியிருக்கீங்க, அது எங்களுக்கு அப்பா இல்ல. ஆண்டவரே உண்மை அறிந்திருக்கிற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது, எங்களை நீங்க நிதானமா இந்த பூமியிலே வாழும் பொழுது எங்களை திருப்பிக் கொள்வீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உமோடு கூட அரசாளுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே அந்த நாளை நாங்க தொடங்குகிறோம். அந்த நாள்ல பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்களால் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.
12: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சங்கீதம் 91:4. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் போராட்ட வேலைகளை அறிந்து கர்த்தர் உங்களை தமது சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கின்றார். கோழி குஞ்சுகளுக்கு தீங்கு வருவதை தாய்க்கோழி அறிந்திருக்கும் பருந்தோ வல்லூரோ வரும்போது எச்சரிக்கை குரல் கொடுக்கும். உடனே கோழி குஞ்சுகள் மிக வேகமாக தாயின் செட்டைக்குள் மறைந்து கொள்ளும். தீங்கு கடந்து செல்லும் வரை குஞ்சுகள் வெளியே வராது. தேவ பிள்ளைகளே, நாம் போராடும் போதெல்லாம் வந்தடையக்கூடிய அன்புள்ள கர்த்தரின் செட்டைகளின் நிழல் எமக்குண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பிரியமானவர்களே, நீங்களும் உங்களின் அன்பான குடும்பங்களும் கிறிஸ்துவின் மறைவில் இருக்கின்றீர்களா? தீங்குகள் நிறைந்த உலகில் வாழ்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கொலைகள், குண்டுவெடிப்புகள், பூமி எதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், மனிதனை மனிதன் பழிவாங்கும் ஈவிரக்கமற்ற செயல்கள் மனித வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக மாற்றி விடுகின்றன. பாவங்களால் வரும் தீங்குகள் மனதை சோர்வடைய செய்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாய் சொல்லுகின்றார், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும் படிக்கு என்னை காப்பாற்றுவார். யாபேல் என்பன் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதிலிருந்து என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாமும் எம்மை ஒப்பு கொடுத்து எந்த போராட்டத்திலும் சோர்ந்து விடாதபடி அதிலிருந்து எம்மை பாதுகாக்கும்படி இப்பொழுதே எம்மை தாழ்த்தி தேவனின் சித்தையின் மறைவிலே தங்க ஒப்பு கொடுப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
13: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதம் 1 வசனம். தேவன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் சில அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விடுவிக்கவே முடியாத சூழ்நிலைகள், பயங்கள், கவலைகள் இவற்றின் மத்தியில் கலங்கி போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியும் ஆறுதலை தரும்படிக்கும் துணையாயிருக்கின்றார் என்பதை விசுவாசியுங்கள். தாவீதுக்கு வந்த நெருக்கடிகளில், பொல்லாத சூழ்நிலைகளில் மத்தியில் அவன் சொல்லுகின்றான் இப்படியாக, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. இப்படிப்பட்டதான விசுவாசத்துடன் காணப்படுவீர்களானால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் பார்க்கையில் அங்கே எரேமியாவை குறித்து பார்ப்போமானால், எரேமியாவை பிடித்து காவர் சாலையில் வைத்து சங்கிலிகளினாலும் கயிறுகளினாலும் கட்டி தண்ணீர் இல்லாத உளையாயிருக்கின்ற துறவிலே அமிழ்த்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் காவர் சேனாதிபதியாகிய நெபுசராதான் இருதயத்தில் பேசி எரேமியாவிற்கு உதவும்படியாய் செய்தார் என்று வாசிக்கின்றோம். இதோ உன் கைகளிலிடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன் என்று விடுவிக்கிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். அங்கே எரேமியாவை விடுதலையாக்கின நெபுசராதான் சொல்லுகின்றார், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையாயும் செவ்வையாயும் காணப்படுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்றும், அதோடு மட்டுமல்லாமல் வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்தார் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளில் காணப்படுகிறதான தடை செய்யப்பட்ட நன்மைகள் எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரின் பரிபூரண கிருபை உங்களை நிரப்புகின்றது, சகலவற்றையும் நிறைவாய் தந்து ஆசிர்வதிக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்த்தி காப்பாற்றுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள், வியாதிகளோ பற்றாக்குறைகளோ தடை செய்யப்பட்டவைகளோ நீண்ட நாட்கள் விடுவிக்க முடியாதவைகளோ ஆறுதல் தர முடியாதவைகளோ எவைகளாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கின்றார். மேலும் மனித தயவும் ஒத்தாசைகளையும் பெரும்படியும் அனுகூலமான துணையாயிருந்து பெலன் ஆறுதல் சமாதானத்தை தந்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி விடுவித்து எதிர்பாராத நன்மைகளை பெரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

பேதுரு 5 அதிகாரம் 7 இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 1 பேதுரு 5 அதிகாரம் 7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் விசாரிக்கிற விதமாக அல்ல கர்த்தர் விசாரிப்பார் என்றால் எப்படியாக இருக்கும் என்றால், நம்முடைய குறைவுகள் எல்லாம் அங்கே நிறைவாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே அவர் மேலே உங்களுடைய பாருங்களே எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாருங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வழியிலே பாருங்கள், இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்களின் மத்தியிலே அடுத்தபடி நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாக வாழ்வோம், எப்படியாக செயல்படுவோம் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அழித்துக் கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே பாருங்கள், சில வேளைகளிலே சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எங்களை விடுவிப்பார்கள் என்ற நோக்கத்து நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளிலே முடித்துக் கொள்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பனானவர் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் விசாரிக்கிறது அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமான அன்பு சோதனை சோதரியே, மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தின் துன்பங்கள் மத்தியிலே நம்மை விசாரிக்கிறவன் என்ன செய்வான், மற்றவர்களிடத்திலே போய் இவருடைய குறை இப்படியாக இருக்கிறது, இவருடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனம் செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற வேளையிலே அவர் அந்த என்ன இடத்திலே எந்த குறைகள் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைகளை அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை விசாரிக்கிறதற்கு இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிந்து

அவருடைய பாத தண்டையில் இந்த நாட்களை கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களை சரியாக விசாரித்து அந்த காரியத்திற்கு ஏற்ற பதிலை இந்த நாட்களை தர வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களில் எடுத்து வாருங்கள். மனுஷனிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வருவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மருமை பிள்ளைகளே. அதனாலே அன்பான அன்பு சோதனை சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை மனுஷனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அங்கே அறைகளை பூட்டி தேவனுடைய பாத தண்டையில் இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை செய்து வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, இந்த வேளையில் வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விடுதலை சமாதானம் வரும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை கேட்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளிடும் ஐயா, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை இன்றைய நாளிலும் 20 ஜூலை மாதம் 2026 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை நாட்களும் சொல்லுகிறேன். தீர்க்கு தரிசன புஸ்தகம் 40:5 வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை ஒளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை யூகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உயர்த்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று வேதம் நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறைவிட்டுள்ளது இன்றைய நாளில் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சுற்றி பார்த்தோமா இருந்தால் அங்கே ஜோவான் ஸ்டானனை குறித்து பார்க்கிறபோது வேதம் சொல்லுகிறது, மனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மறைமையான கத்துடுகிறது மனாந்திரத்திலே நின்று ஜோவான் ஸ்டானகன் மனம் திரும்பும் வெட்டுவோடைய ராஜ்யம் சமீபிக்கும் என்று சொல்லி ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வில்லின் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகளை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஜனங்களை எச்சரித்து இந்த நாட்களே கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கூடாரியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனிவிடாத மரங்கள் எல்லாம் விட்டுண்டு போகும் என்று சொல்லி இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய பக்கமாக ஜனங்களை திருப்புகிற ஒரு வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக யோவான் ஸ்டானம் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்டானனை குறித்து இங்கே ஏசாயா திருத்தின் 40:5 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்றும் மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்டானன் சந்திக்கிற வேளையிலே சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி நாக்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வார்த்தையின் ஊடாக நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே மகிமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவரால் மகிமையாக இந்த நாட்களில் வெளியரங்கமாகிறதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் உண்டு மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே தான் இந்த நாட்களில் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். மாம்சமான யாவும் அதை வேகமாய் காணும், கர்த்தரின் வாக்கதை உரைத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சமான யாவரும் வேகமாய் கர்த்தரை காணுவார் என்ற வேதத்தோடு மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற தேவன் நாட்கள் மாம்சமான மாம்ச சரீரத்திலே இந்த மூவிக்கு வருவார் என்பதை குறித்த அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுவது. இதாவது தேவன் நாட்கள் தன்னை குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதன் மூலமாய் அங்கே ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மீட்டு அவளை விடுவிக்கும் முகமாக நாட்கள் இந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டு நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். மறுநாள் கத்துடைய ஆனால் அதனுடைய அர்த்தம் நாட்கள் ஜனங்களுக்கு விளங்கவில்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டு ஆண்டுகள்

ராஜ வம்சத்திலே ராஜ பரம்பரையிலே இந்த நாட்களில் அரண்மனையிலே பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த நாட்களில் அங்கே மாட்டுத்தோட்டத்திலே குடிசையில் அந்த நாட்களில் பிறந்தார் என்று இயங்கி பார்க்கிறோம். ஏழ்மையாக அந்த நாட்களில் பிறந்தார் என்று பார்க்கிறோம். மறுநாள் கத்துக்கொள்ள அதனால் இன்றைய நாளிலும் இந்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். வாழ்க்கையின்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திற்கு அவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டவரை சுந்தரத்தாக ஏற்றுக்கொள்வோம், அவரை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் அவர் பெற வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வீட்டிலும் தேவனுடைய மகிமை உதிக்கும்படியாக

0: ஆசீர்வதிப்பார். தேவனுடைய மகிமை அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வழியிலே இறங்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவோட நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கு கனம் துதி மகிமையெல்லாம் உண்டாவதாக. ஆமென்.
1: Recording stopped.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். உடம்ப படைக்கிறோம், வழி நடத்துக்கலாமா? காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடி நன்றிகளும் ஆண்டவர், ஆயிரம் கோடி நன்றிகள். கிருபை தானப்பா, உங்களை தாங்கி வளர்த்துறது உங்களை கிருபை. நன்றி சொல்லுறோம் பா. ஸ்தோத்திரம் திதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறோரே ஸ்தோத்திரம். கேராவிங்கள் பேசாவிங்கள் மத்தியில் வாசம் செய்கிறோரே ஸ்தோத்திரம். காணக்கூடாது, அவளை சேரக்கூடாது. அத்தியான மகிமையான தேவனே, எங்களை துதிக்கிறோம். பாதபாடியில் இருந்து துதிக்கிறோம். நாங்கள் மாத்திரம் சுவாமி, எம்மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம். பாதபாடியில் அவங்களுக்கா விண்ணப்பங்களுக்கா வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களோட கிருபை முறக்கங்களும் பெரிய சுவாமி. ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா. அப்பா நன்றி சகப்பனே. இந்த கால சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம். மன்னிப்புறம் இறக்கங்களும் உங்களுக்கு தூண்டு சுவாமி. அப்பா அந்த சூழ்நிலைகளை எல்லாம் காண்கிற சேவன் சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே நன்மையான காரியங்கள் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே? துன்பங்களும் துயரங்களும் கொடிய காரியங்களும் இறக்கமற்ற செயல்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிறது சூழ்நிலையா இருக்கிற சுவாமி. இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. சத்தியத்தை கீழ்ப்படிய வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நீங்க தான் தேவன், நீங்க தான் ரட்சகர். அப்பா ஸ்தோத்திரம். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் சுவாமி. சுவையும் கடையாந்திரமெல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஜனங்களே ஆண்டவரே மனம் திரும்புகிற ஆவியை இவர்கள் மேல் ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்கள் கீழ்ப்படுகிற எதிரியம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. நன்மையானதை செய்கிறவளாய், நன்மையான மேலை காண்கிறவளாய் தகப்பனே, இந்த மக்களை திருப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜனங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே யுத்தங்கள் இழப்படுற ஜனங்கள் கண்ணீரப்பா, அலைகிற மக்களப்பா, வாழ்வாதாரம் இன்றி ஆண்டவரே இந்த கண்ணீரோடு எங்கெல்லாம் ஆண்டவரே தெரிகிறார்களோ அறுபடியா யாபுல்யா இருக்கிறார்களோ இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் செய்ய அவர்களும் மனம் திரும்பட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும். ஆண்டவரை பாதுகாக்கும் தெய்வன் நீங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க. உங்களந்த ஆசீர்வாதங்களும் உண்டு சொல்லாமலும் மனிதனுடைய நல்ல ஆண்டவரே உங்களை வழிகளித்தானப்பா. எல்லாம் உண்டு ஆண்டவரே வேண்டிக் கொள்றோம். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய். குற்றங்கள் குறைகள் எல்லாரும் ஒரு மன்னிங்கப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்கள் அங்கே எங்களை தேவனே இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாய் வேண்டி. இந்த நாட்களின் ஆண்டவரே அவர்கள் சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா வியாதி ஆண்டவர், வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் அப்பா பெருகிக்கொண்டே போகிறார் சுவாமி. வியாதியின் கொடுமை கண்ணீர் கூக்குறது ஆண்டவரே. இந்த வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களை நோக்கி கூப்பிடுகளாய் மாறட்டும். பரிகாரியை கத்தர் நீங்க, ஆண்டவரே சுகப்படுத்துறது கத்தர் நீங்க, சிறுவேலியை சுமந்து சீத்த கத்தர் நீங்க. ஆண்டவரே இவர்கள் கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. இவர்கள் உங்களுடைய வழிகளில் வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுங்க எல்லாம் சாதி படுக்கையில் இருந்த ஆண்டவர் எங்களை நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க சுத்து சுவத்தை கட்டளையிடுற தேவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களோட மாய் வந்து வியாதியத்தை ஒருவர் தானும் முறுமையா போனதில்லை. நீங்க மாறாதவரப்பா, மாறாதவரப்பா, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறீங்கப்பா, இப்பொழுதும் இருக்கிறீங்க சுவாமி, இன்றைய நாட்களிலும் இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, எங்கள் யாரி படுக்கையில் இருக்கிறவர்கள் இருக்கிறாம வேண்டிக் கொள்வோம். மொழிகளுடைய தேவைகள் கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவர் நீங்க காண்கிற சிவன் சுவாமி. தகப்பனே, உதவியதை தாசலை கற்றறிய முடியாது வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். இந்த முதியோர்கள் ஆண்டவரை வைத்தியசாலை எல்லாம் நிரம்பி வருகிறது. அனதரவாய் கிடைக்கிற முதியோர்கள் சுவாமி ஆண்டவரே, உதவியற்று கிடக்கிறவளா இருக்கிற முதியோர்கள் இவர்களையெல்லாம் காண்கிற சிவனே, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. ஐயா, இவருடைய ஆத்மா ஆண்டவரே, இந்த யாரி படுக்கல் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களும் கடைசி நேரத்தில் ஆண்டவரே அப்பா உங்களோட மாய அவர்களை கொடுத்து ஆண்டவரே உங்களிடத்தில் சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி, சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தாப்பனையவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம். தேசங்களை ஆளு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. அதனுடைய நாட்களில் ஆண்ட தேசங்களில் எல்லாம் குழப்பம் அப்பா, தலைவர்கள் மத்தியில் அப்பா எல்லாம் குழப்பம், எல்லாம் குழப்பம் ஆண்டவரே. இவர்களை எல்லாம் காங்கிர தேவனை வேண்டிக் கொள்ளுகிறோம், காப்பிக்கும் ஆண்டவரே. பயம் உண்டாகட்டும், நீதி உண்டாகட்டும், உண்மை உண்டாகட்டும். தகப்பனே, தேசங்களை எல்லாம் ஆளுகிறதுக்கு வைத்த தலைவர்கள் நீங்க சுவாமி, நீங்க சுவாமி ஆண்டவர். எங்களுடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் எங்களோட வேதத்தை ஆண்டவரே கடங்களில் வைத்து அதன்படி தேசங்களை எல்லாம் ஆளுகை செய்வர்களாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இந்த தலைவர்களுக்காக வந்திக்கிறோம். தேசங்களில் எல்லாம் நீதிகள் எல்லாம் புறப்பட்ட எத்தனையோ மக்கள் ஆண்டவர் கண்ணீரோடு அவளைகளாக அலைந்து திரிகிற மக்கள் ஆண்டவர். சகப்பனே, இந்த மக்களுடைய காரியங்களை காணக்கூடியதாக இந்த தலைவர்கள் ஒவ்வொருவரையும் திருப்புங்க சுவாமி, திருப்புங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், இங்கே நன்மைக்கு எதுவாக கொடுத்தது சுவாமி. அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபை செய்யுங்கப்பா, அப்பா கிருபை. எப்படியாவது தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். தேசங்கள் இருக்கிற ஜனங்களுடைய நீதிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் நடப்பிக்கிற தேவனுக்கும் தலைவர்களாக இருக்கட்டும் சுவாமி. நீதியை நடப்பிக்கிற தலைவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். சாப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. தேசங்களில் அப்பா வறட்சி, அப்பா வேலை இல்லை அப்பா. பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலையில் ஜனங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், கூக்குரல், சிவருடைய கூக்குரல் மூடமாய் திரும்பட்டும். போஷிக்கிற தேவன் நீங்க, வறட்சியை நீக்கிற தேவன் நீங்க, சளிப்பு உண்டாகிற தேவன் நீங்க. ஒருவர் மாத்திரம் இவருடைய கூக்குரல் மனுஷிகமாய் அல்ல ஆண்டவர், அவருடைய சுயத்தின்படி அல்ல. தேவன் எங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்கட்டும். தகப்பனே, எங்களுடைய முகத்தை தேடி சிரமத்தை பெறுகிறவளா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்வோம். தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற எல்லாவித சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி தகப்பனே தேசத்துக்கு ஒரு சலிப்பை காட்டல் இருங்க சுவாமி. ஆகுமாண்டவரே, ஆகுமாண்டவரே, ஆகுமாண்டவரே ஆண்டவரே. ஜனங்கள் இதை பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்ளியற்று சுவாமி. இவர்களுக்காக வேண்டி யாரு நேரம் இல்லாமல் தவிப்பாண்டவரே. இவருடைய சாகங்கள், பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஆண்டவரே. இந்த தவிக்கிற மக்கள், உணவுக்காக அங்கலாய்க்கிற மக்கள் ஆண்டவரே, இவர்களுக்காக இறக்கம் செய்யாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அதப்பனே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒரு நேர உணவு ஆண்டவரே, பசினால் வாடுகிற ஜனங்கள் ஆண்டவரே, நீங்க தானப்பா போஷிக்கிற தேவன், காக்கைக்கும் போஷிக்கிற தேவன். தகப்பனே, அப்படியான தேவன், இரக்கமுள்ள தேவன் சுவாமி. வெறுமேலும்படி இரக்கத்தையும் கண்களை வைத்து இவர்களுக்கு போஷிப்பை உண்டாக்கும்படியா இவர்கள் ஆண்டவரே சாபங்கள், பாவங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு செழிப்பை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. எனக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், அப்பா வேண்டிக் கொள்றோம், பிதாவே வேண்டிக் கொள்றோம். எனக்கும் செய்கிற தேவனே ஆலயம் அல்லாமல் வேறுண்டாலும் இல்லை ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டி ஆண்டவரே, இந்த பொல்லாங்கான காலத்தில், இந்த பிசாசின் போராட்டமான காலத்தில் மிக்க ஊழியர்கள் ஆண்டவரே ஒவ்வொருக்கா வேண்டிகள் எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் உற்சாகத்தோடும் செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் இருக்கட்டும் சுவாமி, ஒவ்வொருவரும் இருக்கட்டும் சுவாமி. உங்களுக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு இருக்கட்டும் சுவாமி. அப்பா நூலேக்கார ஒவ்வொருவருக்காக வேண்டி எங்கெல்லாம் நிற்கிறார்களோ எந்த நிலையிலெல்லாம் நிற்கிறோம் தாங்குங்க அப்பா. பாண்டவரைய பிசாசின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம், அப்பா உபதேசங்களின் போராட்டம், எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றிலிருந்து இவர்கள் ஆண்டவரே கம் காதுகாத்து அப்பா நிலைநிற்கத்தக்கதாய் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தொழிற்கார ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும் எதை பொறுத்துங்க அப்பா ஆசீர்வதிப்பாங்கூட வேணும் இல்லாமல் அவர்களால் நிற்க முடியாது சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்காக நிற்கிறவளாய் ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுங்க ஒருவரையும் காண்கிற தேவனே நன்றி சொல்லுறோம். விழுந்து போன ஒளிகள் ஆண்டவரை, விழுந்து போன ஜனங்களான ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை, அப்பா மறுதளித்து போன ஊழியர்கள் ஆண்டவரை, இப்படியான அவர்களுக்காக வேண்டிக்கிறோம் அப்பனே. கடைசி நாட்கள் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத வழி ஆண்டவரே, கைவிடப்பட்டு போய்விடாத வழி ஆண்டவரே, இவர்களுக்காங்கிறது அவனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்கள் திரும்பட்டு சுவாமி, படிவார்களான ஆசீர்வாதம், மனம் திரும்புவார்களான ஆசீர்வாதம் அப்பனே. இப்படியான ஊழியர்களுக்காக அன்று மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பனே ஊழியத்தை விட்டு ஆண்டவரே தங்களுடைய சுயமாய்ப்போய் ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் காண்கிற தேவனையே திருப்பி கொண்டு வாங்க. குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ சுவாமி, எல்லாம் கூட ரத்தத்தின் கிரயத்தினா கொல்லப்பட்ட சபைகளாண்டவரே இருக்கிறபடினா நீங்க சபைக்கு தலைவரா இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம். சபைகளெல்லாம் பரிசுத்தப்படட்டும் பரிசுத்தப்படட்டும். சபைகளெல்லாம் ஒருமனமாய் ஆவியோடு உண்மையோடும் ஆண்டு ஆராதிக்கிறவளாய் கீழ்ப்படுகிறவளாய் அன்புள்ளவர்களாய் சபையை கட்டுறவளாய் ஆசீர்வதி குடும்பம் குடும்பமாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமிகள் அருகில் எடுத்த கொடுக்கப்படுற சபையா மனவாட்டி சபையா ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே வரட்டும் சுவாமி. அப்பா உங்களோட வருகையிலே சுவாமி ஐயா எல்லா சபைகளும் உங்களோட சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கல ஆசீர்வதிங்க சுவாமி. ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட வழியில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே அது அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரே கீழ்ப்படிந்து ஆண்டவரே சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட விதமாக சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. ஒரு அசைவம் உண்டு சுவாமி, ஒரு அசைவு இந்த கடைசியாக உண்டாகும். ஜனங்கள் திரள் திரளாய் சத்தியத்தை கீழ்ப்படிந்த ஆண்டவரே சபைகளில் சேர்க்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களும் கூட வரையில் எழுந்து கொள்ளப்படுகிறாய் வரட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் வேண்டிக் கொள்ளுவோம் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன். சபையில நிற்கிற போதுமா உதவி உரிய கலவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் உண்மையோடும் உதாரத்துவத்தோடும் ஆண்டவரே. இவர்கள் சபைகளை காக்கிறவளாய் சபையை நடத்துவளாய் இருக்கட்டும், சாட்சி உள்ளவளாய் இருக்கட்டும், அப்பா அவங்களோட வார்த்தையை பெற்றுக் கொடுக்கிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. இவருடைய சுவம் பலன் எல்லாம் நீங்க தான் சுவாமி. பிறருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக்கு சாட்சி உலகி இவர்களுக்கு இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்றோம். அப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலை ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின் படி இந்த நாட்களில் தகப்பனே ஒருவர் தான் கெட்டு போகாதபடி அந்தவரை மனம் திரும்ப வேண்டும் என்று எவ்வளவு காரியங்களை நீங்க எங்களுக்கு தந்திருக்கி வளர்ந்து எவ்வளவு காரியங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இதன் மூலம் செய்யப்படுகிறோம் சுவாமி. அக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுறோம். இதை நடத்துற பிள்ளைகளை தாங்க பலப்படுத்துங்க, பாசீரங்கப்பா. இந்த ஊழியங்கள் எல்லாம் கூட நாம மகிமைக்காகவே மகிமைப்படட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம். என்னமாய் ஆண்டவரே, இருந்த தேசங்கள் அடைக்கப்பட்ட தேசங்கள் அதிகம். இவைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் நிசுவர்கள் தேவை சுவாமி. ஆண்டவரே நீங்க சொன்னகாரம் ஆண்டவரே, விளையாட்களோ குறைவு என்ற காலம் ஆண்டவரே. விளையாட்களும் பட்டும் கூட ராஜ்யத்தின் வேலையை செய்கிறவர்களும் பட்டும், ஊழியம் செய்கிறவர்களும் பட்டும், பாவார்த்தைகளை சொல்லுறவர்களும் பட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே தாங்கள் அங்கே இருக்கிற இடங்களில் ஆண்டவரே அப்பா ஐயா மக்களுக்கு ஆண்டவரே எங்களோட வார்த்தையை சொல்லுற மக்களாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா அங்கெல்லாம் நடிக்கப்பட்ட இரண்ட தேசங்கள் அநேகமாண்டு சுவாமி, இந்த இடங்களில் ஆண்டவரை நிற்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இவ்வளவு துன்பங்களப்பா, கண்ணீரப்பா, சபைகளப்பா, இவ்வளோ காரியங்களோடு நிற்கிறாங்க சுவாமி. இவர்களை எல்லாம் வளத்தை கொடுத்து இடை கட்டி கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பன். இவர்களுக்காக இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கெல்லாம் விட்டு சென்றார்கள் அந்த இடங்களில் இந்த பணியங்களோட தேவக்காரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த ஊழியக்கார மிஷனர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவர்களும் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. ஆலயங்கள் வேணும் சுவாமி, இருப்பிடங்கள் வேணும் சுவாமி, போக்குவரத்து வேணும் சுவாமி, ஊழியத்துக்கு தேவைய பொருளாதாரம் வேணும் சுவாமி. தகப்பனே ஜனங்களை கொண்டு ஆண்டவரே இவைகளெல்லாம் நடப்பிக்கிற தேவன் நீங்க. எப்படியான ஜனங்களும் பற்று சுவாமி, எல்லாரத்தும் உள்ள மக்களும் பற்று, அப்ப ஊழியங்களை தாங்குற மக்களும் பற்று, உலகத்துக்காக அல்ல ஆண்ட பலூராட்சியத்துக்காக ஆண்டவரே உழைக்கிற மக்களாகளும் பற்று சுவாமி, அலம்பத்தம் அப்பால உங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அந்த இடங்கள் எல்லாம் இருடன் ஆதிக்கம் நீங்க வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி. வெளிச்சம் நீங்க தானப்பா வெளிச்சம், உங்களுடைய பாத்தி தானப்பா வெளிச்சம். தேசங்களை எல்லாம் நிரப்பட்டும், தெளிந்த பட்டணங்களை எல்லாம் நிரப்பட்டும். இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த மாயாண்டவரே இந்த நாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய இறுதியும் கடினப்பட்ட ஆண்டவரை, குடும்பங்கள் பிரிந்து உறவுகள் பிரிந்து ஆண்டவரை போகிற காலத்திற்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அன்பில்லை ஆண்டவர், அன்பன் கடைசி நாட்களை அன்பு சனைந்து போவோம் என்று சொன்ன தேவனே, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. இறக்கமற்ற செயல்கள், கொடுமையான காரியங்கள் அப்பா நிறைந்து கொண்டு போயிருக்கிற காலம் ஒரு விஷய ஒரு விஷயம். இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கும் கூட அன்பினாக விட்டுங்கப்பா. விசேஷமா குடும்பங்கள் மத்திய குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பங்களின் பிரிவுகள், குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் கூட அன்பு ஆண்டவரே அவர்களை நிரப்பட்டும் சுவாமி, நிரப்பட்டும். அன்பினால் அவர்கள் ஒருவர் தாங்கி மன்னித்து குடும்பங்களை கட்டுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர் தெய்வமே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. இவர்களுக்காக ஜனங்கள் சாய் தகப்ப சகோதரங்கள் என்று ஆண்டவர் ஒருவரே ஒருவர் நேசிக்க முடியாத நிலையில் ஆண்டவரையே இந்த நாட்களில் பெருகிக்கொண்டே போகிற சுவாமி. ஒரு விஷயம் கூட அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பா. இவட வருகைக்கு முன்பாக உங்கள அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா. இவர்கள் மீது ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா ஐயா. எங்களுடைய வருகைகளை ஆண்டவரே சுவாமி, இவர்கள் எல்லாம் நிற்கத்தக்கதாய் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நிறுத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்க குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி, பிள்ளைகள் ஒன்று சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அந்த நாட்களில் ஆண்ட வாலிப பிள்ளைகள், ஆலய பிள்ளைகள் பொல்லாங்கனுக்குள் கிடந்து ஆண்டவரே பொல்லாங்கனுடைய வலையில் சிக்கி ஆண்டவரே எவ்வளவோ பாவத்துக்குள்ள ஆண்டவரே சிறைப்பட்டு போய் கொண்டிருக்கிறவர் சுவாமி. சகப்பனை இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஐயா அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் வாலிப வயது தகப்பனை அப்பா சந்தோஷமும் சமாதானம் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு இப்படி உள்ள வாழ்கிற வாலிப பிள்ளைகளா கொண்டு வாங்க சுவாமி, கொண்டு வாங்க பெற்றோருக்கு கண்ணீரப்பா, வாலிப பிள்ளைகளுடைய கண்ணீரப்பா பாருங்கப்பா, இருக்கும் சிங்கப்பா இருக்கும் சிங்கப்பா, இந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா. உள்ளாங்கனின் கையில் இருந்து திருப்பி கொள்ள வல்ல தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளற எங்கெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறாரோ சுவாமி, எழும்ப முடியாம இருக்கிறாரோ சுவாமி, விடுதலை உண்டு பண்ணுங்க சுவாமி, விடுதலை ஆக்குற தேவன் குமாரன் விடுதலை ஆக்கணும் ஐயாவே, விடுதலை ஆவார்கள் என்று சொல்லப்பட்டவர்களை விடுதலை ஆக்குங்க சுவாமி, விடுதலை ஆக்குங்க, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். விசேஷமாக அந்த வாலிய பிள்ளையோட பெற்றோருக்காக வேண்டிக் கொள்வோம், பெற்றோருக்காக தங்களுக்கு ஏற்படுத்தி உங்களோட முகத்தை தேடி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்காக நிற்கிறவளா இருக்கட்டும், கண்ணீரின் ஜபம் ஆண்டவரை பிள்ளைகளை திருப்பி கொண்டு வரும். உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்களோட பிள்ளைகளை எல்லாம் நான் திருப்பி கொண்டு வருவேன், உங்களோட பிள்ளைகளை எல்லாம் ரட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய், இந்த வார்த்தையின்படி இந்த பெற்றோர்கள் நடக்கிறவாய் ஆண்டவரே, உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் சுவாமி, அப்பனே இந்த பெற்றோர்கள் மனந்திரும் மட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக கண்ணீரின் ஜபம் உங்களோட சமூகத்துல ஆண்டவரே அப்பா நீங்க பாக்குறதேவன் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே, நல்லதும் கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா, அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா, இவர்கள் தேவனை தேடட்டும், தங்களுடைய வழிகள் எல்லாம் நீங்க ஆண்டவரே தேவன் நீங்க தான், ஒருவர் தான் சகலத்தையும் படைத்து அளவை செய்கிற தேவன், சகலத்துக்கும் ஆசீர்வாதமான தேவன் நீங்க என்று சொல்லி உங்களுடைய திரும்ப திரும்ப தங்களுடைய வழிகள் சம்பிரதாயங்கள் ஒன்றும் இல்லையப்பா, அறியாத காலங்கள் இருந்த போல் இருக்காதபடி ஆண்டவரே, இன்றைய நாட்களில் ஆண்டவரே எங்கும் சத்தியம் உண்டு, வேதங்கள் உண்டு ஆண்டவரே, கரங்களில் டெலிபோன்களில் உண்டு, வீடுகளில் டெலிவிஷன்களில் உண்டு, சபைகளில் உண்டு, தெருக்களில் உண்டு ஆண்டவரே, அறியேன் அறியேன் அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே, கேட்டு கேள்படிந்து மனம் திரும்பி தங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதாக மாறட்டும் சுவாமி, எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்பட்டு அந்த தேசத்துல வந்து அந்த நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் சுவாமி, அவருடைய ஆத்மா வெளியேற பெற்றது, ஆத்மாக்கு இட ஒன்றும் இல்லை அப்பா, ஒருவரும் தங்களுடைய ஆத்ம நிலையை உணர்ந்து ஆண்டவரை மனந்திரும் பட்டம் அப்பா, வந்து நாட்டில் உள்ள விக்கிரகாராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் திருப்பி கொண்டு வாங்க, விக்கிரகாராதனைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும், தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் பரிசுத்தமாகட்டும், தேசம் ஆண்டவரே அந்த நாட்களில் ஊழியர்களாலும் மிஷனரிகளாலும் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர் மறுபடியுமாய் திரும்பட்டும் சுவாமி, இருக்கம் எல்லா மக்களும் எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்துல இருக்கிறார், எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆண்டவர்களை ஆராதிக்கிறவராய் மாறட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், எங்களுடைய முதலாளியருடைய கண்ணீர் தான் துடைக்கப்பட்டு அவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, எங்களை முதலாளியர் வாழ்ந்த காலங்களில் ஆண்டவர் இருந்து எல்லா வித பாவங்களும் தேசத்தை விட்டு நீங்கி எந்த பாப்பனே தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும், நீங்க தான் கரங்கள் நீட்டப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒளி யாராலும் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது சுவாமி, தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்க, நீங்க தான் அந்த நன்மையா, நீங்க தான் அந்த நன்மை, தேசத்தை ஆண்டவர்களுக்கு ஏனாது வழியின் தரும் மந்திரி விமானங்களை எங்களுக்கு கருத்து தருகிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, அவர்கள் ஆண்டவரே நீதியும் நியாயம் ஆண்டவரே அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் ஆளுகிறவளாய், தேசத்துக்கு நன்மை செய்வளாய், அவர்களை நடத்தி கொண்டு வாங்க, எல்லா மக்களும் மறு மக்களாய், தேசத்தில் வாழுகிற எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வாதமா இந்த தேசத்துல வாழ வேண்டும் என்று விக்கிறோம்படியா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா, இரண்ட தேசங்கள் அநேகமானவரை அப்பா, அந்த தேசங்களும் எதிரும் ஆதிக்கமெல்லாம் நீங்க இந்திய தேசம் ஆண்டவரே அப்பா, இருளுக்குள்ளிருந்து நீங்கி ஆண்டவன் தேசம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும். அங்குள்ள ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவர் ஜபிக்கிறார்கள் சுவாமி, ஜபிக்கிறார்கள் சுவாமி. அவருடைய இவங்களெல்லாம் கேட்டு கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசமாண்ட, கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசமாண்ட, வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை கற்று சுவாசின் ஆதிக்கமெல்லாம் தேசத்தை விட்டு நீங்க மடியா வேண்டிக் கொள்ளுறோம், நீங்க மடியா வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் ஒரு மனமாய் ஒரே நோக்கமாய் ஒரே தேவனை ஆராதிக்கிறவள தேசம் மாற வேணும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நீங்க இடைவிட முடியாய் வேண்டிக் கொள்ளும் தேசத்தை ஆளுகிற மத்தியில், ஐயா நீங்க இடைவிட முடியாய் வேண்டிக் கொள்ளும் தேசம் உங்களுடைய மாறட்டும். எப்படியாக இருந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவன சுவாமி. கடைசி நாட்களில் ஆண்டவர் எல்லா மக்களும் ஆண்டவரே இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வருவேன் சுவாமி. நீங்க காணப்போ அந்த வெளிச்சம் ஐயா உங்களை வரையும் காலம் மிக சமீபம் ஆண்டவரே, காலங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே காலங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டு வருகிற சுவாமி. தகப்பனே நீங்க வருகைக்கு முன்பாக ஆண்டவர் அப்பா இவர்கள் எல்லாம் தகப்பனே எல்லாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பரிசுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பரிசுத்தப்பட வேண்டும் என்று. தகப்பனே அன்பினாவினால் நிரப்பப்பட வேண்டும், பின்மாறியாக ஆண்டவரே ஆவியின் அபிஷேகமாக இந்த ஜனங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் சுவாமி, ஊற்றப்பட வேண்டும் சுவாமி, ஊற்றப்பட வேண்டும். ஜனங்கள் ஆவியினால் நிரம்பி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி அன்பினால் நிறைந்து ஆண்டவரே எங்களுடைய வருகைகளை ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதம் உள்ள குடும்பம் குடும்பமாய் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படியா இரண்ட தேசங்கள் பட்டணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருஷ்ணர் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் உங்களுடையது அப்பா. வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே நீங்க வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாத காலங்கள் செல்லலாம் ஆண்டவரே, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலானாலும் வாக்கு மாறாத தேவன் நீங்க சுவாமி ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்றோம் தேசத்தை ஆண்டவரே. இம்மட்டுமாய் பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். யூத மக்கள் ஆண்டவரே தங்களுடைய தேசத்துல வந்து நீங்க தான் சமாதான கத்திரண்டு சொல்லி ஆண்டவர் தேசத்திலேயே வந்து குடியேற வேணுமணி ஜபிக்கிறோம் சுவாமி, குடியேற வேணுமணி ஜபிக்கிற எல்லா மக்களும் தேசத்தில் வந்து குடியேற வேணுமணி ஜபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே. நன்றி சொல்லும் பிடியாக அவர் தேசங்கள் ஒரு பட்டணங்களுக்கு ஒன்றும் உங்களுடைய மாற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய ஜபங்களெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி, எல்லா ஜபங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. மட்டுமாய் ஆண்டவர் எங்களை ஜபத்தை கேட்டுவதே நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கிருபி சப்பா, கிருபி அப்பா, கிருபி சப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். அதனால இந்த ஊழியன் சிறுவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், யாரெல்லாம் இந்த ஊழியன் சிறுவர்களோ சுவாமி அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றே மையா நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அப்பா உங்களோட சித்தத்தின் வழியாண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்துற தேவன் சுவாமி. உங்களோட சித்தம் இல்லாத ஒன்றும் வேணாம் சுவாமி. வேண்டிய சுகங்களான் பொருளாதார தேவைகள் சந்திக்க முடியாது என்று குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. வாஞ்சைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனியவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம். இம்மட்டுமாய் நடத்தின தேவனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே போக்கிடம் பரத்திலும் பிள்ளைகளும் எல்லாம் நிற்கிற அந்த இடங்களிலும் உங்களோட சட்டை நிலையை மாற்றிக் கொள்றபடி நான் நன்றி சொல்லுறோம். நீங்க தான் அப்பா பாதுகாப்பு, நீங்க தான் அப்பா அவர்களுடைய வழி. அப்பா எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்றீங்க சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, எல்லா மக்களின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, சகல ஆசீர்வாதங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தேவனே நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவர், சிவங்களோ உன்னோட சமூகத்தில் ஆண்டவரே ரீதியா இருக்கிறபடி நான் நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். எல்லா கணவன் சொல்லி இம்மாயுமே நீங்க தானப்பா நாம ஜெபிக்கிறவங்க நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். வரும் நேரம் ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கிடத்துல போய்க்கிறோம். ஆமா, நான் இந்த வீக் வந்து வெக்கேஷன்ல இருக்கிறேன், அடுத்த திங்கட்கிழமை திரும்பமாக நீங்களம்மா. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து இவங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அடுத்த திங்கட்கிழமை அவருடன் சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ். ஆமீன்,
1: நன்றியம்மா.
0: அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் ஆச்சு.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு காணப்பட வேண்டும். நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க படிக்க நமக்குள் காணப்படுகிற பாவ பழக்கங்கள், அவர் அறிவுரைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவர் வார்த்தையினாலே நம்மை பரிசுத்தமாக்குவார். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கிறது. அவருடைய வசனமே சத்தியமா இருக்கிறது. வேதத்தில் காணப்படுகிற அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். அவர் பொய்யுறையாத தேவன். அவரிடத்தில் பொய் வஞ்சகம் ஒன்றும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல உண்மை உள்ளவர்களாய் சத்திய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டு வாழ வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சத்திய வார்த்தைகளை நாம் அறிய அறிய பாவ கட்டுகள், பாவ வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். ஆகவே சத்திய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்வில் இடம் கொடுத்து அவர் விரும்புகிற பரிசுத்தோடு வாழ்ந்து என்றென்றும் அவரோடு ஜீவிப்போம். ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சத்தியத்தை அறிந்து சத்திய வார்த்தையினாலே எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீரே சத்தியம் என்பதை அறிந்து உமக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம். எங்களோடு நீர் விரும்பி எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை
1: வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமா வானொலி நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45 இலங்கை இந்தியா புதன்கிழமை காலை 5 ஜெர்மன் நாட்டில் செவ்வாய் 1:00 கேட்கலாம் என்பதை அறிய தருகிறோம். ஜோவான் 12:35 சொல்கிறது, இருள் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருள் நடக்கிறவன் தான் போகிடும் என்று அறியான். ஆமென். தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கான செல்வம். இன்றைக்கு ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. திபெத்தோடு பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோ. வேத தியானம் சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளே சிஸ்டர் கிரேஸ் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் 2 பர்த்டே கொண்டாடுறவங்களே வர முடியவில்லை. எனவே இன்றைய நாளை வேத தியானத்தை சிஸ்டர் மேகலா வாஸ் இருக்கிறார். கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெவன் சிஸ்டர் டோடி. செய்திகளின் கண்ணோட்டம் பீட்டர் பாஸ்டர் விக்டர் போல்க் இந்தியா, பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பத்திகுல ஸ்ரீலங்கா, பிரதர் மரியதாஸ் ஒன்டாரியோ. தொடர்ந்து இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்தை தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானோடு கூட இருந்து வலியுறுத்தி வருகிறார் சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. அவரை அன்புடன் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இன்றைய நாளே எமது மண்ணிலிருந்து இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்து நிகழ்ச்சியை கொண்டு நடத்த வருகின்றீர்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணி விளையாடுங்கள். ஆமென்.
2: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இது விழுந்து பிரதான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் விசுவாசித்து ஜபித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் ஜபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையை மாலை வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பகலாயினும் இரவு ஆகினும் எந்த வேளையிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருந்து எல்லா கோணலான வழிகளையும் செவைப்படுத்தி எங்களை ஒருமனப்படுத்துகிறபடி நாளை உமக்கு நன்றி. நீர் ஒருவரே உன்னதமான தேவன். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களை ஆண்டவரே உம்மோடு நீர் இணைத்திருக்கிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஒரு அக்கியத்தையும் ஒரு மன நிம்மதியையும் கொடுத்து அவர்கள் வார்த்தை கூடாக வெளிச்சத்துக்கூடாக நடக்கும்படியான ஒரு ஆண்டவரே ஒரு தருணத்தை நீர் உண்டு பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்யும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களும் கொடுக்கிற வார்த்தையானது ஆண்டவரே கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதியிறபடினாலே உமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக, நீர் காத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக நாங்கள் முதலாவதாக நாங்கள் அழைப்போம் ஜபம் பாடல் குழு ஊடாக சிஸ்டர் கருணா அங்களை நடத்த போகிற. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: Praise the Lord. துதி ஆராதனைக்குள்ளாக நடத்துங்க, ஜெபத்துக்குள்ளாக.
3: ஆமென். God bless you sister. நன்றி அப்பா, நன்றி உடமை. ஆராதிக்க வந்திருக்கிறோம் நல்லவரே, வல்லவரே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, அல்பாவும் மேகா ஆதியும் வந்தவுமானவரே. அப்பா ஏகோ வாரா அப்பாவா இருந்து சுகம் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மங்களை தூக்கி சுமக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துறோம் தகப்பனே. இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலி கூடாக தங்களுடைய தாழ்ந்துகளை கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தகப்பன். எல்லாரையும் நீர் உம்முடைய பாதையிலே வழிநடத்தி வருகிற தகப்பன் ஆயிருக்கிறீர்கள் தாவே. நன்றி அப்பா, நன்றி. உடனே ஸ்தோத்திருக்கிறோம் சகோதரன் வெஸ்லி பிரதருக்கும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா காரியங்களிலும் எந்த தடையும் வராதபடி இதுவரை காத்தது போல இனி வரும் காலங்களிலும் காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆலோசனை கர்த்தராயிருக்கிறீர். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா வழிகளையும் நீர் திறந்து கொடுத்தவர் கர்த்தர். ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்திரங்களுக்கு அம்மாருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீக்கி கர்த்தர் அவரையும் சுவம்பலம் ஆரோக்கியத்தோடு நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சௌரியையும் மகளாவாசுக்கா ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் கர்த்தாவே நம்முடைய பணியை எடுத்து நடத்துகிற சௌரியை தேவ கடன் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாலை வேலையில கர்த்தர் உமக்காக தன்னுடைய காரியங்களை செய்ய வந்த சௌரியை தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது போல வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல ஒருவர் பட்சமாயிருந்து இந்த வார்த்தைகளை கர்த்தாவே, இந்த வசனங்களை உம்முடைய சத்தியத்தை எடுத்து சுமந்து வருகிற இந்த ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பலமாயிறங்கி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பெரும்படியாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குறதுக்காக நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவர். அப்பா அவர்கள் எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி கத்தர் நீர் உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இது கடைசி காலம் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே எல்லாரையும் நீரும் இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா சபைகளையும் சபை மக்களையும் பொறுப்படுங்க. பின்மாட்டத்தில் இருக்கிறவங்களை பொறுப்படுங்க. குந்தி குந்தி எழும்பாதபடி கத்தாவே உமக்காக வைராக்கியமாய் நின்று உண்மை சாட்சி பகர அவர்களை இந்த உலகத்துக்கு பாவமொழியாக நீ தெரிந்து கொண்டீர் என்றதை அவர்கள் எப்போதும் உணர்ந்து பயந்தவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அப்பா சாட்சிகளாய் நடத்துங்க ஆண்டவரே. இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் நான் இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்த வந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரையும் கண்டித்து உணர்த்தி கத்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே அப்பா பேசுகிற வசனத்தினாலே அப்பா பாவிகளை மணந்திரும்ப அப்பா வழிநடத்தும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஆசிர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தின்படி நடக்க அவர்களுடைய இருதயங்களில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பங்களை வைக்கப்படுத்தாதபடி உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே அந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மாயைகளுக்கு பின்னாக போகாதபடி எல்லாருடைய சத்தியத்தை உணரும்படியாய் அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாங்க நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய பெறனாகிய தகப்பன் நீர் அந்த பிள்ளைகளை நீர் சத்திய ஆவியினாலே கத்தாவை தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் கைவிட்டு விலகாதபடி இதுவரை பாதுகாத்து வந்தீங்க. ஆனாலும் மேசியாவுக்காக காத்திருக்கும் அந்த ஜனங்களும் வந்து போகாதபடி மேசியா நீர் வந்து விட்டீர் என்பதை உணரும்படியா அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே உண்மை மறுதளிக்காதபடி உண்மை வைத்துக் கொள்ளும்படியாய் இந்த இருதயங்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. மன்னி தருளுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே நாங்கள் எல்லா தேசங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் எருசலேமை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மக்களும் சத்தியத்தை அறியும்படியாய் அந்த சபிகளிலே கத்தாவே எல்லா காரியங்களிலும் இருந்து அவர்களை விலக்கி காத்து உம்முடைய சத்தியம் மட்டும் கேட்கும்படியாய் நாங்களும் உம்முடைய பாதத்தில் அதை சொன்னங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னி தரலுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சிருஷ்டிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் காண்கிறவர். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். தொடர்ந்து அந்த ஜனங்களை சத்தியத்திலே நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்நாடகா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல இருக்கிற வெப்பகால நிலைகள் இருந்த அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஐரோப்ப நாடுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெப்பத்தில் இருந்து அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கால நிலைகளை நீர் மாற்றி கொடுக்கிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிவே சுவாமி தகப்பனே. எங்களுடைய பாவங்களினாலே அப்பா வானம் தகப்பனே பூமி எல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே. வெண்கலமாக இரும்பாக மாறி போகிறது சுவாமி தகப்பனே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீர் எங்களை ரட்சிக்க வந்தீர் என்பதை நினைவு கூற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எல்லாருடைய இதயங்களும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா சிறை கதவுக்குடாக உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த சிறை கதவுகளுக்குள்ளே அப்பா உம்முடைய விடுதலை நடக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பு கூறப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும் ரட்சிப்பை காணட்டும். அதுபோல போதை வஸ்துக்கு அடிமையாகிறவர்கள் விடுதலை ஆகட்டும். எல்லா இந்த உலகத்தின் பொருள்கள் நாளே தங்களுடைய திரவியங்கள் என்ன எல்லா மனுஷரும் வீண் என்பதை மாயை என்பதை மறைந்து தங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராக கத்தாவை கடைசி நிமிதத்திலாகலும் தடவியாகலும் உண்மை கண்டுபிடிக்கும்படியாய் எல்லாருடைய இருதயங்களும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பிடுங்க. இந்த நாளிலும் கருவிகளோ ஒன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்ய எல்லாருக்கும் தேவ ஆவியினாலே கத்தாவே உம்முடைய அபிஷேகம் கிடைக்கும்படி அழைப்பு கொடுத்து எல்லாமே இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து வச்சுட்டு இருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: facelift. Praise the Lord, sister.
1: Praise the Lord. Thank you, sister. ஆராதனைக்குடாக ஜபத்துக்குடாக வழிநடத்தினவங்களே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது பெரிதான ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்குள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக துதி ஆராதனை தியானத்துக்குடாக எங்களை வழிநடத்த வருகிறார் மகளாவார். கிரைஸ்த லார்ட் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தியானத்துக்கூடாகவும் துதிக்கூடாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். நாங்கள் இதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவன் எங்கள் அருகில் இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருப்போம். அவர் தாமே எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அவருடைய நாமமே இந்த பூமியில உயர்ந்த நாமம். அவரை போல ஒரு அருமையான அற்புதமான தேவன் யாரும் இல்லை. அவரையே நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறபடினால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. அவர் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி.

ஹாலேலூயா. நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன், எங்களை வாழ வைக்க வந்த தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன், உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே.

ஹலெலூயா ஹலெலூயா. இன்றைய நாளுக்குரிய தியானத்துக்காக நாங்கள் வாசிப்போம் லூக்கா 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும். இதுல சகையுடைய சகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகையொன்று மனிதன் ஒருவராலும் மதிக்கப்படாதபடிக்கு ஒரு துன்மார்க்கமான மனிதனாயிருந்தான். அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். யாருமே அவனை விரும்பல, யாருமே அவனை பொருட்படுத்தல. ஏன்னா அவன் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் யாராலேயுமே மதிக்கப்படாதபடி ஒரு பாவி என்ற ஒரு அடிப்படையில காணப்பட்டான். பாவி என்று எல்லோரும் அவனை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் அவனுடைய உள்ளான உள்ளத்தை கண்டவர் ஒரே ஒரு தான். அவன் இயேசுவை பார்க்கும்படி கட்டாத்தி மரத்துல ஏறி இருந்த வேளையில இயேசு அந்த மரத்துக்கு கீழாக வந்து அவனை

0: கண்டு சகைவே நிறங்கிவா, நான் இன்றைக்கு உண்ட வீட்டை தங்க வேணும் என்று சொல்ற. இப்ப தங்க வேணும் என்று சொல்ற அளவுக்கு அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவர் கண்டுபிடித்தார். மனிதர்கள் எல்லாம் அவன் வெளித்தோட்டத்தை பார்த்து அவன் குள்ளனா இருக்கிறான், அவன் ஒரு பாவியா இருக்கிறான், வரியை எங்கள்கிட்ட இருந்து பறித்தெடுக்கிறான் என்று சொல்லி மனிதர்கள் பார்த்தார்கள். ஆனால் தேவாதி தேவன் அவருடைய உள்ளான உள்ளத்தை பார்த்து அவன்கிட்ட சொல்ற, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று. அந்த அந்த வீட்டுக்கு போன உடனே அவன் மனதில் ஒரு பெரிதான ஒரு அவன் சொல்லுகிறான், நான் ஏழு என்னுடைய ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யார்கிட்டையாவது இந்த பணத்தை இந்த இதா பறித்திருந்தால் அது நாளத்திலேயா நான் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்துல நாங்க பாக்குற விஷயம் என்னன்னா, அவனுடைய இயேசு எந்த வீட்டுக்குள்ள வாராரோ அந்த வீட்டுல விடுதலை. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இயேசு வந்தாங்களுக்கு விடுதலை. நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் நாங்கள் இந்த இடத்துல விடுதலையோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு எங்களுடைய உள்ளத்துல வர்ற வழியில ரட்சிப்போம். இது இந்த இதே காரியத்தை தான் சகைவு பெற்றுக்கொண்டார். சகையுடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாறுதல் வந்து இயேசு வந்த உடனே அவனுடைய மாறுதல் ஏற்பட்டது. அவருடைய உள்ளத்துல மாறுதல் ஏற்பட்டது. இயேசு வந்து நீ பாதியை ஆஸ்தியில பாதியை கொடு, உன் சொத்துல மற்றவர்களுக்கு கொடு என்று எதுவுமே சொல்லல. இயேசு இயேசு ஒரே ஒரு விஷயம், நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேணும் என்று. அவருடைய உள்ளத்தை பார்த்து அவர் அவனுக்காக மனம் இறங்கி அவனுக்காக அவர் அந்த இடத்துல வந்து நின்று அவனை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தால் எங்களுக்கு பெரிதான இரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம். இந்த இயேசுவை நாங்கள் சுந்தர இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அப்படி எங்கள் வாழ்க்கையில பெரிதான ஒரு விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நோயில் இருந்து விடுதலை, கட்டுக்கள் இருந்து விடுதலை, மன குழப்பத்திலிருந்து விடுதலை. இந்த இயேசுவை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பெரிதான ஒரு சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் ஏற்படும். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக. ஆமேன், ஹாலேலூயா. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது லூக்கா 19:1-19 வரைக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இந்த வசனத்தின் மூலம் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல இந்த வசனத்துக்கூடாக செய்கிறபடியினால் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி. இந்த வேளையில அடுத்ததாக நாங்கள் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை நாங்கள் அழைப்போம். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு சந்தோஷம், சமாதானம், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆராதனையும் துதிக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புவோம், ஆசீர்வதிப்போம். அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். இந்த வேளையில வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணியை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மகிழா, நன்றாக ஜெபித்தீர்கள், ஆராதனையை கொண்டு வந்தீர்கள், அத்துடன் தேவ தியானத்தையும் நன்றாக செலுத்தினீர்கள். கற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். Thank you, Lord. Thank you, Master. Father, Lord, even at this time, Lord, even as Nithya Velicham, Lord, has been, Lord, emanating like the very, the light of the gospel, Lord, that you have chosen, Lord Jesus, to come out of the Canadian soil, Lord, and emanating into the different soils, Lord, of the land and the seas, Lord, that is going across, Lord. And even as Sister Mirla is hosting today from Colombo, Sri Lanka, from our very soil that we were born, Lord. So we thank you for that, Lord, even as this time, Father, that many are listening, many have been blessed, and many have been already, Lord Jesus, being blessed by the adoration and the thanksgiving and the praises that have been going on, that Sister Karuna has been already coming and joining, and Sister Dolly is waiting to pray, Lord, for the workers that are joining as well, Lord. And so we thank you for every one of them, Lord, that have participated, and also Brother Mahendran working alongside, Lord, as hosting this very segment, Lord, with Nithya Valicham this evening, Father. So we thank you, Lord Jesus, for all of that that is going on with Brother Leslie and Sister Rita, who are doing, Lord, all the background work, Lord, that it is needed so much, Lord Jesus, for the way, Lord, it goes forth, Lord, with the recordings, Lord Jesus, the production, Lord, and all the coordination of the programs, Lord, along with Brother Mahindran also, Lord, working alongside Father Nithya Valicham and Vartain Valicham today, Lord. Oh, Father, we thank you, Lord. We do not take this, Lord, light. We do not take this for granted, Lord, because this is nothing but your work, nothing but the work of the Holy Spirit, Lord. So we thank you, we magnify you, we glorify you, we give thanks to you, Lord. We lift your name up, Lord Jesus, where you said, where you will draw all men unto yourself. And that is the very criteria of this very ministry, Lord Jesus, that you had chosen, O Lord, at the last days and the end times of the ministry, that to go forth, Lord, into the nations of the world. And we thank you for many that have joined us at this time, Father, especially for the listeners, Lord. We bring them before you, Lord. We lay them at thy feet and thy altar, Lord. And many are come, Lord Jesus, with much of the blessing that are upon them, Lord, because of this ministry that is going forth, Lord, which much of the blessing that is, Lord, bringing, Lord Jesus, into the alignment of your word, alignment of the worship, alignment of all that has been said and done to glorify your name, and they receive that blessing accordingly, I pray. So we thank you, Lord. Father, we thank you, Lord, even as you have said, Lord, my God shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus, which we have said, Lord, from Philippians 4:19. And Lord, that is what you, Lord Jesus, have said, because you are a God who would never leave us nor forsake us. And you said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to come into that rest. Help them to know the one who has promised to give that rest to the Lord and Savior, our Lord and Savior, Jesus Christ alone. He's the way, the truth, and the life. Help them to see you, know you, find you, even as you are knocking the very hearts, Lord Jesus, oh Father, and they will open up their hearts and see you, Lord Jesus, in a way only you can reveal to them through the power of your Holy Spirit, Lord, to accept you as their Lord and their Savior, I pray. And even as they time, Father, meet their needs, Lord, physically, mentally, emotionally, however they might be, Lord, oh God, you are the one, you will not bypass them, Lord. The blood that was shed, Lord Jesus, you said, Lord, when I see the blood, I will pass over you. That is what it says, Lord, from the very Old Testament to the New Testament, Lord, where the blood is, Lord, where the blood avails, Lord, nothing, Lord Jesus, can hinder it. Nothing, Lord Jesus, can come against it, because that's the most powerful entity that you have, Lord, brought us, Lord Jesus, into this very world that we live in, Lord, that we can use the blood of our Savior, the Lord Jesus, that was shed on the cross of Calvary, and that is applied upon every single person that have joined us at this very moment, Lord. And we thank you, Lord, the protection that comes through your blood, and the protection, and not only that, Lord Jesus, the healing that you have brought forth, Lord, through the blood of Jesus Christ. So we apply the blood of Jesus upon every single person that lodges under this my voice as it goes forth, Lord. Oh, Father, we thank you for that love and mercy and grace that is working through the power of your Holy Spirit, Lord, at this very moment, Lord. So we thank you for that, Lord. We entrust, Lord Jesus, the rest of the segment into your hands, Lord, as the workers, Lord Jesus, the ministers of the gospel that are preparing their hearts and, Lord, their lips, Lord, be anointed, Lord, to go forth, Lord, and Lord, bless many, Lord, that are opening up their hearts, Lord, to receive it, Lord, even as they receive, Lord, you would bring forth much fruit in their lives, Lord. I pray in Jesus' name, amen and amen.
0: Thank you, sister. Thank you. தேவன் சுவாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்காக ஜெபித்திருக்கீங்க, ஊழியர்களுக்காக ஜெபித்திருக்கீங்க, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜெபித்த ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்துல கேட்கப்படுகிறபடினாலே கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்தாக நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக, God bless you sister. அடுத்தாக நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக, வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்காக, இந்த வானொலியை நடத்துபவருக்காக, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் தயவுடன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம்.
2: Praise the Lord, sister. Praise the Lord, sister. Praise the Lord. Amen. நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட சமூகத்துல வந்து கலைக்குறுவதை விட இந்த உலகத்துல உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்பா. உங்களோட பிரசனத்துக்குள்ள நாங்க வந்து நிற்பதற்கு தந்த இந்த மகா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களின் காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு வந்து உங்களோட திருக்கரத்துல ஆண்டவரை நீங்க தாங்கி நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல அழைத்து வந்து ஒவ்வொருத்தரையும் கூட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யோபான் 10:27-28 வசனம் கூறுறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமீனப்பா. நீங்க அழைத்த அழைப்பின் மகா பெரிதான அந்த அழைப்பின் படி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல உங்களோட புசம் ஆஃப் யுவர் ஹேண்ட் உங்களோட திரு கரத்துல தாங்கி நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவருமே உங்களோட உள்ளங்கையில இருந்து பறித்து கொள்ள முடியாதுப்பா, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியமானது இலவசமாக கொடுத்த அந்த ஊழியமானது நாங்க ஆண்டவரே தேவ பயத்தோடு நடப்பதற்கு தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களை புடமிட்டு ஒவ்வொரு ஊழியக்கரங்களையும் உங்களோட கரத்தின் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரும் உங்களுக்கென்று மகிழ்ந்து களி கொடுவதற்கு உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே அழைத்த ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஒவ்வொருதரையும் பரிசுத்தமாக்கி உங்களோட வார்த்தையின்படி உங்களோட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நடுங்கி பயமுள்ளவராக உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு நீங்க அழைப்பை கொடுத்திருக்கிறீங்க. அந்த அழைப்பின்படி ஒரு ஜொப்ப ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்து அதிகமாக அவர்களை உங்களுக்கு ஏற்றவர்களாக நடத்தும்படியாக ஜெபி அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்க ஒவ்வொருதையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மைந்தனையாக்காணி வருகிறேன் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரிட்டாக்காணி ஜபிக்கிறனப்பா. அவர்களப்பா பெரிதான ஒரு நோக்கத்தோடு நீங்க அழைத்தீங்கப்பா. அந்த நோக்கத்தின் அப்பா பாதையில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நோக்கத்தின்படி அழைத்தவர்கள் ஆண்டவரே உங்களோட கிருபை போதாது ஆண்டவரே, உங்களோட கிருபையின் மூலமாக இன்னும் அதிகமாக அவர்களை முடிசூட்டி உங்களோட ரத்த கோட்டைகள் இங்க அழைப்பின் படி அவர்களை அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க, ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு தந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நானே உயிர்த்தெழுந்தனும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறான் மறித்தாலும் பிழைப்பான் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி யாவரும் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே அவர்களை பிழைக்க வைக்கிறவங்களோட பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சிறிய ஒரு வார்த்தை பாடுறேன்.

0: அமேனப்பா, நீங்க மற்றும் ஒவ்வொருத்த வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உங்களை மட்டுமே நாங்கள் இறுகி பிடித்துக் கொள்வதற்கு தந்த உங்களுடைய இலவசமான இந்த இந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக எங்களை அதிகமாக உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின், நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கீங்க, பாரப்பட்டு ஜெபித்திருக்கீங்க. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் கூட இந்த வார்த்தை அநேக காரியங்களை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு பாட்டு பாடுனீங்க, இயேசு போதுமே போதுமே. உண்மையா, உலகத்துல இயேசு இருந்தால்தான் எல்லாமே. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், என்ன படித்திருந்தாலும், பண்டிதரா இருந்தாலும், இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான வெளிச்சம் வருகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவும் நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். வார்த்தை கூட நாங்கள் அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் வார்த்தையானது பெரிய காரியம் செய்ய போகிறவனாலே ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை என்று. வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட நாங்கள் வந்திருக்கிறோம். சங்கம வானொலியில வார்த்தையை கொடுக்கும்படியாக பாஸ்டர் விக்டர் பாலை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வந்து வார்த்தையை கொடுப்பார்.
2: வார்த்தைக்கு திரும்புவோம். நீதிமொழிகள் 28:4 வாசிக்க கற்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். மறுபடி வாசிப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வேதம். சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம். ஜெபிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வெளியேறப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. சபை கூடி வருதலை ஆசீர்வதிக்கிறீர் மக்கள் நன்றி. வந்திருக்கிற ஜனங்களுக்காக நன்றி. கர்த்தாவுடைய கர்த்தருடைய வேத புத்தகத்துக்காக நன்றி. கர்த்தாவின் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம். இவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பாண்டு எழுதியிருக்கிறேன். தமது வார்த்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்ப வைக்கிறீர். தமது வார்த்தை அனுப்பி எங்களை சுத்தமாக்கிறீர். உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு 10 காரியத்தை பார்க்க போறோம். கர்த்தருடைய வேதம், இந்த முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டு தரப்பினர் இருக்கார், ரெண்டு தேவன் இருக்கிறாரு. ஒண்ணு பரலோக பிதாவா இயேசு, இன்னொன்னு சனங்களை மோசம் பார்க்கிற பிசாசு. உலகத்துல ரெண்டு சக்தி இருக்குது, ஒன்னு தேவ சக்தி, இன்னொரு பிசாசின் சக்தி. அப்ப இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம், கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த வாசித்த வசனம் நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இதுல ரெண்டு பகுதியை பார்த்தா, கை கொள்ளாதவர்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், வேதத்தை நேசிக்காதவர்கள், வேத வசனத்தை வாசிக்காதவர்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் துன்மார்க்கரை புகழ்வார்கள், பாவிகளை புகழ்வார்கள், அக்கிரமத்தை புகழ்வார்கள், அநியாயத்தை புகழ்வார்கள், அரசியல்வாதிகளை புகழ்வார்கள். அதான் துன்மார்க்கம். என்னத்தை புகழ்வார்கள்? கை கொள்ளாதவர்கள் புகழ்வார்கள். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. சங்கீதம் 1 அவர் என்ன சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருங்கன்னு சொல்றார். பரியாசக்காரத்துல உட்காரக்கூடாது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கூடாது, துன்மார்க்கனை புகழக்கூடாது, பாவம் செய்யறவனை புகழக்கூடாது, அவனோடு சேரக்கூடாது, அவனோட ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது ஆள் என்ன பண்றான், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் அவர்களோடு போராடுகிறார்கள். இல்ல சத்தியம்தான் உண்மை, இயேசுதான் உண்மை, அவர் பாவத்தை மன்னிக்கிறவரு, இந்த சத்தியம் நம்மளை நல்வழிப்படுத்தும் சொல்லி போராடுகிறவர், அவன் தான் போராடுகிறவர். அப்ப வேத பிரமாணத்துக்காக போராடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், இந்த சங்கீத முதலாம் அதிகாரம் 2-3 வசனத்தின்படி வாழ்வார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் மேற்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை கட்டி கத்தனம் அழகியா. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான், துன்மார்க்கனை புகழ்கிறவனும் சாவான், துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்தில வாழுகிறவன் அவன் அழிந்து போகும். ஆனால் வேத பிரமாணத்துக்காக சத்தியத்தில நிலைத்திருக்கிறவன், சத்தியத்தின்படி வாழுகிறவன், சத்தியத்துக்காக போராடுகிறவன் அவன் நிலைத்து நிற்பான், தீர்க்காயுஷ பெருக பண்ணுவார், அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு போராட்டமா இருக்கலாம், இன்னைக்கு கசப்பா இருக்கலாம், இன்னைக்கு வைராக்கியமா இருக்கலாம், இன்னைக்கு வறுமையா இருக்கலாம், ஆனால் அது நடுவில் சத்தியத்துக்காக நிற்கிறவன், சத்தியத்துக்காக சாட்சியாய் வாழும் போது உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கத்தரங்கப்படுவார். அப்ப நாம வந்து சத்தியத்துக்கு கீழ்படியணும், சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்படணும். நடக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசுறது ரொம்ப ஈஸி, பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா சத்தியத்தின்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் பவுல் வந்து 1 Corinthians 9 சொல்றாரு, மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத விடுக்கி என் சரீரத்தை ஒடுக்கி ஆளணும் அப்படின்றார். கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு, மத்தவங்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத விடுக்கி என் சரீரத்தை ஒடுக்கி ஆள வேண்டும்ன்றாங்க. அல்லையா, இன்னைக்கு ஊழியக்காரன் தன் சரீரத்தை ஒடுக்குறானா, கிடையாது. இஷ்டத்துக்கு திண்டு குண்டு குண்டு ஆன குட்டிகளாட்டா இருக்கான் சில ஊழியக்காரன் எல்லாம், ஒழுத்து போய் அவ எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், அவ எப்படி சாட்சியா வாழ முடியும், முடியாது. இப்ப இந்த வாரத்துல ஒரு ஆளு சேலத்துல இருந்து என்ன பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல என்னுடைய போட்டோவை பார்த்துட்டு போன் பண்றாரு, உன் உடம்பை எப்படி குறைச்சிங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லையா, 3 வேளை சாப்பிடுற சாப்பாடை 6 வேளையா சாப்பிடுறேன், நடைப்பயிற்சி கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, சிம்மு கிடையாது, ஏன்னா சும்மா தேவையில்லாத பாஸ்டிங் கிடையாது, ஓட்டம் கிடையாது, நடை கிடையாது, வாக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் வாக்கிங் பண்ற நேரத்துல 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு தேவனை துதிக்கிறது, செபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது பெஸ்ட். கரங்களை கட்டி கத்திரப்படுத்த அதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அல்ல இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், பிற எப்படியா குறைச்ச, 3 வேளை சாப்பிடுற சாப்பாட கரெக்டா சாப்பிடுறேன், பத்தி கிடக்கல, 3 வேளை சாப்பிடுற சாப்பிட கரெக்டா சாப்பிடுறேன், அதை 6 வேளையா சாப்பிடுறேன், 3-6 வெட்டி 6 வேளை சாப்பிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன், தண்ணி நல்லா குடிக்கிறேன். அல்ல இல்லையா, இதுதான் அதனுடைய ரகசியம். இன்னொருத்தர் கேட்டார் மதுரையில நடந்து போகும்போது, என்ன ஆளு ரொம்ப வத்திட்டீங்க, எது சுகம் இல்லையா, இப்ப உடம்பு குறைச்ச என்ன சொல்றேன், என்ன சொல்றாங்க, சுகராண்டு கேட்கிறான், என்ன சுகர் முத்தி போச்சான்னு கேட்கிறான். எனக்கு சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்ல இல்லையா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கு உடம்ப கர்த்தர் உடம்ப குறைச்சி, நான் குறைச்சிட்டேன்னு சொல்ல, கர்த்தர் என் உடம்ப குறைச்சிட்டார் அவருடைய மகிமைக்கான்னு சொன்ன, கரங்களை கட்டி கர்த்தர் போடுவேன். அல்ல இல்லையா, இந்த ஆராதிங்க ஆபத்து, உடம்ப கர்த்தர் மேல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அதன் மேல கர்த்தர் தங்குற ஆலயம் உங்க சரீரத்தின் மேல கவனம் செலுத்துங்க. தொண்டையில கத்தி வை, கண்டதை திங்காத, கலர் கலரா சாப்பிட்டா நீ கலர் கலரா மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். அல்ல இல்லையா, எச்சரிக்கிறேன், இந்த ஆடியோவில் இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கும் சொல்றேன், நீ கலர் கலரா சாப்பிட்ட நூல்டுஸ், நூல்டுஸ்ல எத்தனை வகை, புரட்டாவில 13 வகை எழுதி போட்டிருக்கானியா, அந்த புரட்டா, இந்த புரட்டா, இந்த புரட்டா, நூல் புரட்டா, செட்டு புரட்டா, இல புரட்டா, கொத்து புரட்டா, வறுவல் புரட்டா, முட்டை புரட்டா சொல்லி புரட்டாவில 13 வகை வச்சிருக்கிறான். நூல் டிஸ்ல ஒரு 7-8 வச்சிருக்கிறான். எல்லாமே மாய்மலம், எல்லாமே அசுத்தமான ஆயுள்கள். இப்ப பல விதமான ஆயுள்களை பாருங்க, பாட்டுல ஊத்தி வைங்க உறைஞ்சி போகுது, நல்லா கவனிங்க. சட்டியை சூடாக்கிட்டு அந்த அந்த எண்ணெய் அதுல ஊத்துனா தெளிவா வந்துருது, அதுலதான் சமைக்கிறான், அதுலதான் வடை சுடுறான், அதெல்லாம் பிரியாணி பண்றான். அந்த அதை சாப்பிட்டா உள்ள போய் அந்த எண்ணெய் ஊற கொழுப்பு மாதிரி உறைஞ்சி வரும் கட்டியா, அதான் கொழுப்பு கட்டி. கவனிக்கிறீங்களா? கண்ட எண்ணெயை வாங்கி சாப்பிடாத, நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிடு, கடல் எண்ணெயை வாங்கி சாப்பிடு, சுத்தமான எண்ணெயை வாங்கி சாப்பிடு. அல்லலியா கவனம், ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனம், உடம்ப குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, வேதத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 28:7 என்ன சொல்லுகிறது? 7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன். போசன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துவான், தன் தாயை அவமானப்படுத்துவான். நீ கண்டதெல்லாம் திண்டு நோய் வந்து கடந்தேன்னு சொன்னா உன் தகப்பனுக்கு அவமானம், உன் தாய்க்கு அவமானம். என்ன புள்ள பத்து வச்சிருக்காடுவாரு, எனக்கத்தை திண்டுச்சோ, ஆனா குட்டியாட்டா பருத்து இருக்கு அப்படின்வான். என்ன தாய் தான் நீ, உன் தொண்டையில நேசி கத்திய வையே. ஆமா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன், ஞானம் உள்ளவன். போசன பிரியனாய்க்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை தாயை அவமானப்படுத்துவான். என்னையா புள்ள பத்து வச்சிருக்க, ஆன குட்டியாட்டா நடந்து போறத பாரு, ஆன குட்டின்னு பேர் வச்சிருவான். ஆமா, அவன் திரும்பும் போதெல்லாம் ஆன குஞ்சி மாதிரியே இருக்கும். ஆமா, பிரசங்கம் பண்ணும்போது சில ஊழியக்காரன பாருங்க, ஆன மாதிரியே இருப்பான் குறிப்பிட்டுக்கு முன்னால. அவன் திரும்பும் போது மைக்க பிடிக்குமால ஆன துமிச்சங்கையை தூக்கிட்டு இப்படி திரும்புறது மாதிரியே இருக்கும். ஆன குஞ்சி, ஆன குஞ்சி பாஸ்டர்கள் இன்னைக்கு நிறைய பெருகிருக்கான். கண்டதை திங்கிறது, குடல் எடுத்து திங்கிறது, கறி எடுத்து திங்கிறது, வருத்தம் திங்கிறது, இஷ்டத்துக்கு திங்கிறது. அல்லையா, கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லையா, வேதத்தை நேசிக்கிறவன் வேதத்தை வேத பிரமாணத்துல பிரியமா இருக்கிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். விவேகம் எனத்தை சாப்பிடணும், எனத்தை சாப்பிடக்கூடாது, எதை விடணும் எதை விடக்கூடாது. கற்றுக்கொள்ளுகிறவன் வேத வசனத்தின்படி கற்றுக்கொள்ளுகிறவன் அல்லையா. இதெல்லாம் உடனே கத்துக்கிற முடியாது. அப்ப நீ இந்த 10 வருஷம் பண்ண, நீ இந்த 20 வருஷம் கிடையாது. முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவன் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற காலங்களில் சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது பல மடங்காய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்கும். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் பத்தொன்பதுல 7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. வேதையை ஞானம் உள்ளவனாக்குறது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீ வாசிக்கும் போது தியானிக்கும் போது உன் சரீரத்துல மாற்றம் வரும், உன் வாயில மாற்றம் வரும், உன் பேச்சுல மாற்றம் வரும், உன் சிந்தையில மாற்றம் வரும், இருதயத்துல மாற்றம் வரும், உன் ஆவியாத்மா சரீரத்துல மாற்றம் வரும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல அந்த மாதிரி இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். அப்படி பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை பண்ணுவார். 4வது காரியம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள், பாக்கியவான்கள். 119 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 119 சீக்கிரம் எடுப்போம். 119:1 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படும் போது அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள், நீதிமன்களாக இருப்பார்கள், உத்தமர்களாக இருப்பார்கள். பழைய பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே போதும். சரீரத்தை மறுரூபப்படுத்துவார், கண்களை மறுரூபப்படுத்துவார், இருதயத்தை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. வேதத்துல யார் பாவம் செய்யல? ஆபிரகாம் பாவம் செஞ்சாரு, மோசே பாவம் செஞ்சாரு, ஊழியத்துக்கு வந்த பிறகு, விசுவாசியான பிறகு எல்லாரும் தாவீது பாவம் செஞ்சான், எல்லாருமே பாவம் செஞ்சாங்க, தீர்க்க தரிசிகள் பாவம் செஞ்சாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. அப்போ சொல்ல பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல, தீமையே செய்யறேன், அது காரணம் என்ன, எனக்குள்ள இருக்கிற பாவம்ன்றாரு. ஆனா ரோமர் ஏழுல, ஆனா ரோமர் எட்டுல பரிசுத்தாவில் அதிகமாய் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது, வேதத்தை அதிகமா நேசிக்கும் போது, அதிகமாய் கீழ்ப்படியும் போது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ சமாதானம் அப்படின்றாரு. அப்ப மாம்ச சிந்தையை ஆவியினால ஒழிக்கிறாரு. கரங்களை தெரிஞ்சு கருத்தர முடியுமா, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, பரிசுத்தாவியான சேர்ந்து வாழுங்க. நீங்க பரிசுத்தாவில நிறைஞ்சி அந்நிய பாஷையில பேசலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சீர்படாது, உங்க ஐஸ்வர்யத்தை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, சுகத்தை பெற முடியாது, விடுதலையை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஆவியினாலே நுகங்கள் முறிக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு. அல்லேலூயா. சகல சத்தியத்துக்கள் நடத்துகிற ஆவியானவர், சகலத்தை குறித்து போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும், நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படாது, குற்றப்படக்கூடாது. சார் மன்னிச்சு கழுது, அவ்வளவுதான், உன் வயசு அவ்வளவுதானா, மன்னிச்சு விட்டுட்டு தேவனோட ஆவியில நிரப்பி அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு தீர்க்காய்ச்ச பொருக பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார். ஆமா ஆமா, ரொம்ப மகிமைப்படுத்துவார். யாரையும் ஆளுகை செய்யக்கூடாது. ஆளுகை செஞ்சா கடைசியில் ரொம்ப சீக்கிரட் ஆகி போவோம், குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல. அப்படித்தான் நிறைய ஊழியக்காரன் பாருங்க. ஆமா, நிறைய ஊழியக்காரன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை, போராட்டம். நமக்கு தெரியல எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்மளை விட மோசமா இருக்கான். நான் சொல்லுவேன், என்னை விட மோசமா இருக்கிற ஊழியக்காரர்கள் 1000 பேர் உண்டு, என்னை விட கஷ்டப்படுற ஊழியக்காரர் 1000 பேர் உண்டு, என்ன வர என்ன மாதிரி பிள்ளை இல்லாத ஊழியக்காரர் நூற்றுக்கணக்கான பேர் உண்டு. தெரியுது, தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அரவையர் கஞ்சி குடிச்சாலும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் மேம்படுத்துங்க. பாவையர் கஞ்சி குடிச்சாலும் நல்லா வச்சிருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாட்டாலும் சமாதானமா வச்சிருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காத இயேசுவை பாரு. இப்ப வாசித்த சங்கீத 27 என்ன சொல்றாரு, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உங்களுடைய முகத்தையே தேடுகிறேன் தாவி சொல்றான். ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்க விரும்புறேன், அவனை பாக்குறேன், இவனை பாக்குறேன், கேட்டுட்டுங்கய்யா. நல்லா எவன்ட்டே உதவி கேட்கறத நிறுத்தி 6 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. எவன்ட்டே உதவி கேட்கறது கிடையாது, உதவி கூட என் உதவி கேட்டா இயேசு என்ன ஊழியத்தை கலத்தது நீதானே, என்னை கொண்டு வந்தது நீதானே, எனக்கு உதவி செய்ய இல்லைன்னா வேலைக்கு போற, இதுதான் என் ஜபம். ஏசிக்கிட்ட நான் கேட்கிற கேள்வி, எனக்கு உதவி செய்யறியா இல்லையா, நீதானே ஊழியத்தை கலத்துட்டு வந்த, வேற எதுக்கு வேண்டி என்னை பிச்சை எடுக்க விடுற, எந்த ஊழியக்காரன் எதுக்கு என்ன போய் கேட்க விடுற, எந்த ஸ்தாபனத்திலும் போய் என்னை நிக்க வைக்கிற, எவன்ட்டு கையை நிக்க வைக்கிற, எவனுக்கு முன்னா கேள்விப்படி வைக்கிற, என்னை அழைச்சது ஏசு, எனக்காக மறிச்சது நீயி, என்னை அழைச்சது நீயி, எனக்காக ரத்தம் சித்தது நீயி, எனக்காக தரித்திரப்பட்டது நீயி, எனக்காக உயிர் தெழுந்தது நீயி, எனக்காக புதாவிடத்துல இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிற, எனக்கு எந்த எவன்ட்டி எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புற, பிச்சை எடுக்க அனுமதிக்கிற, எவன்ட்டையும் போக மாட்டேன், எவன்ட்டையும் கேட்க மாட்டேன், என்னை அழைச்சது உண்மையானால் தேவைய நீதான் சந்திக்கணும், இல்லைன்னா நான் வேலைக்கு போதேன், ஊழியத்தை செய்ய மாட்டேன். இதுதான் சபம். என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். செத்து போன 28 பேரை உயிரோடு எழுப்பின ஸ்மித் மிகில் ஸ்மித் ஊழியக்காருடைய சபா தான். ஆண்டவரே, நான் எவன்ட்டையும் போய் கேட்க மாட்டேன், என் உதவிக்காக, என் ஷூக்காக, என் டவுசருக்காக, என் சர்ட்டுக்காக, என் சாப்பாட்டுக்காக, என் குடும்பத்துக்காக எவன்ட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன், என் உதவியை நீதான் செய்யணும். செய்யலைன்னு சொன்னா நான் மறுபடியும் அந்த ஃபிட்டிங், கார் ஃபிட்டிங் வேலைக்கு போயிருந்தேன், பைப் லைன் வேலைக்கு போயிருந்தேன். அதான் அவரோட தொழில். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, செத்து போனவனை 28 பேரை எழுப்பினாரு, கடைசி வரைக்கும் போச்சாரு. 96 வயசு வரைக்கும் அறுவை சிகிச்சை என்று சுகத்தோடு பலத்தோடு மறித்தார். அல்லேலூயா. தேவன் வந்து உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். கீழ்ப்படிதல் மட்டும்தாங்க நம்ம வேலை, ரெண்டே வேலை தான், ஒண்ணு கீழ்ப்படியணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும். நீ போய் கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சு எவனை ஏமாத்தி பொய்க்கனை கேட்கி பொய் சாட்சி சொல்லி சம்பாரிச்சு சாப்பிட்டு வாழணுன்ற அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, தெரிஞ்ச நண்பர்கள், நம்ம ஒரு செபக்குறிப்பு சொன்னோம்டா, அந்த செபக்குறிப்ப வெளியே சொல்லாத ஒரு நண்பர், ஒரு ஊழியக்காரர் இருந்தா அவன்கிட்ட மட்டும் சொல்லுங்க, ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க, முடிஞ்சா எனக்காக உதவி பண்ணுங்க. பண்டமெண்டெல்லாம் சொல்லாதீங்க, ஊரெல்லாம் பீத்தி உன்னையும் கடுத்து, உன் குடும்பத்தை கடுத்து, உன் ஊழியத்தையும் கடுத்து போடுவான், உன் சாட்சியை கடுத்து போடுவான். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என் தேவைக்காக ஒரு சிலர்கிட்ட சொல்ல இப்படி இருக்கு, எனக்காக ஜோம் பண்ணுங்க, முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் சொல்லுங்க. அஞ்சாவது காரியம், கர்த்தருடைய வேதம் கண்களை திறக்கும். சங்கீதம் 119:18, கர்த்தருடைய கண்கள் நம்முடைய, கர்த்தருடைய வேதம் நம்முடைய கண்களை திறக்கும். செபிக்கணும், எப்படி செபிக்கணும், கர்த்தாவே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி, உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாரலும். சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் சொன்னா எவனுக்குமே நம்ம அடிமை கிடையாது. சொல்லுங்க, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டால் ஒருபோதும் எவனுக்கு அடிமை கிடையாது, பணத்துக்கு அடிமை கிடையாது, ஸ்தாபனத்துக்கு அடிமை கிடையாது, மனுஷனுக்கு அது அடிமை கிடையாது, அதிகாரத்துக்கு அடிமை கிடையாது, நான் இயேசுவுக்கு மட்டுமே அடிமை. சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் ஒருவனுக்கும் அடிமை இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே உங்க வேதத்தை அறிந்து கொள்ளணும், இந்த வேதத்தை கேட்கணும். நான் இப்ப ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தரும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க எனக்கு கிருபை அளிக்கும் சொல்லு. எனக்கு என்ன எதுவும் பணம் கேட்கறது இல்ல, இப்ப எல்லாம் ஜெபத்துல பணம் கேட்கறது இல்ல, இடம் கிடைக்கிறது, இடம் கேட்கறது இல்ல, கட்டடம் கேட்கறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல. என் பிள்ளைகளை ஆசீர்வதின்னு கூட நான் ஜெபம் பண்றது இல்ல. காரணம் என்ன, உடைய வேதத்தை வேதத்தை அறிந்து கொள்ள செய்யுங்க, உடைய வேதத்தின்படி வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வேதத்தை அறிஞ்சு கொண்டு வேதத்தின்படி வாழ்ந்துட்டா நமக்கு இடம் கிடைச்சிரும், கட்டடம் கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும், நகை கிடைச்சிரும், ஆட்கள் கிடைச்சிருவாங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருக்கும். இதுதான் ரகசியம். வேற எனக்கு அதைத்தாரு இதைத்தாருன்னு எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் 10 பைசா கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டார், எவனுக்கும் தரமாட்டார். இப்படி ஜெபம் பண்ண தெரியாம இன்னைக்கு அநேக ஊழியக்காரன் பிளாட் படத்துல அறிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, அவன்கிட்ட போனா 100 ரூபா கிடைக்குமா, இவன்கிட்ட போனா 100 ரூபா கிடைக்குமா, அதே இருக்காருன்னு சத்தியம் இல்ல. அதனால ஆசீர்வாதம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32, சத்தியத்தை இரவும் போல வாசிங்க. பசிய சாப்பாடு இல்லையா, சத்தியத்தை வாசி. மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். அல்லேலூயா. அதான் ரகசியம். சின்ன பைய கைதட்டியா, பெரிய ஆளுதான் கைதட்ட மாட்டேங்குது. ஒரு சின்ன பைய கைதட்டியா, அவனுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல, சின்ன பிள்ளைகளுக்கு புரியுது, கைதட்டாங்க வர சின்ன உடனே. அடுத்து 6வது ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் பொய் வழியை வெறுக்க செய்யும், பொய் வழியை வெறுக்க செய்யும். 119 செஞ்சுதா எடுத்துக்கொள்ள, 119 மறுபடியும் எடுத்துக்கொள்ளும். பொய் பேசுவோம், பொய் கணக்கு எழுதுவோம், பொய் சாட்சி எழுதுவோம், பொய் அறிக்கைகளை எழுதுவோம், பொய் ரிப்போர்ட் எல்லாம் எழுதுவோம். ஆனா கர்த்தர் வெறுக்க செய்யும். அதுக்கு நல்லா ஜெபம் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்த உங்க சித்தம் என தடுத்து நிறுத்தும், இந்த இடத்துல அந்த வெளியேற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணும். ஏன்னா நான் ஆசீர்வாதம் சுதந்திரச்சாகணும். 119 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 28:29 வாசிப்போம். 28:29, சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லேலூயா. சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் மறைஞ்சு போகும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க, வேத வசனத்துக்கு கீழ்படிய கீழ்படிய கீழ்படிய. அல்லேலூயா. தயவு செய்து போன் அதிகமா பேசாதீங்க, நான் பொதுப்படையா சொல்றேன், போன் அதிகமா பேசினவங்க வேதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. பிசாசு துன்மார்க்க ஆதி அவங்களை வெளியே கொண்டு போய் உங்களை சின்ன உண்ணமாக்கி உங்களை வெறுமையாக்கி என் மனுஷனும் கை விட்டான், இந்த இயேசுவும் சரியில்லைன்னு சொல்ல வச்சிருவான் பிசாசு. இந்த இயேசுவும் சரியில்லை, ஏன்னா இயேசு சரியில்லை. சத்தியத்தை அறியாம இயேசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, சத்தியத்தை அறிஞ்சவன் இயேசு சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். கரங்களை தச்சு கத்தரங்க போட்டுருவான். அல்லேலூயா. வேதம், கர்த்தருடைய வேதம் பொய் வழிகளை வெறுக்க செய்யும். பொய் வச்சுற பிதாவுக்கு ஐக்கியமா இருக்கான்னு சொல்லி யோவான் 8:44 சொல்லப்படுது. பொய்யை வெறுக்கிறதுக்கான வழி சத்தியத்தை. ஆண்டவர் பொய் பேசாம இருக்க உதவி செய்யும். செவம் பண்ண முடியாது தோத்து போவேன். ஆனா வேதத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்படியும் போது பொய்யின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், தரித்திரத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், கடன்கார ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், பாவத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், இச்சையின் ஆவி நம்மளை விட்டு போவோம். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு, வார்த்தைக்குள்ள புதஞ்சு கிடக்கு. இந்த இரவும் பகலும் தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கண்களை பரிசுத்தமாக்குவார், நாவை பரிசுத்தமாக்குவார், இருதயத்தை பரிசுத்தமாக்குவார். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும், பயங்கரமான போராட்டம் நடக்கும். அதான் நீதிமொழிகள் 8:4. வேத பிரமாணத்தை வெறுக்கிறவர்களோ அவர்களை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். வசனத்தை கேட்டாச்சு, ஆண்டவரே நான் 10 வருஷம் ஆச்சு, வேஸ்டா போச்சு, 20 வருஷம் வேஸ்டா போச்சு, 25 வருஷம் வேஸ்டா போச்சு, அதனாலதான் நான் தோத்து போனேன், அதனாலதான் வருமானம் இல்ல, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல. இப்ப இப்படி வசனம் இப்படி சொல்லுதே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன், நான் உண்மையா வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், நீதியா வாழ விரும்புகிறேன், பொய் வேசமா வாழ விரும்புன்னு சொல்லி நம்ம அப்படி செதுக்க ஆரம்பிக்கும் போதுதான் குடும்பத்துல சுத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எழும்பு பாருங்க. அல்லேலூயா. சத்தியத்தின்படியிலடா வாழ போறான், சத்தியத்தின்படி மாறிட்டா எல்லாரையும் மாத்திடுவானே, இவன் பணக்காரன் ஆயிட்டா எல்லாருக்கும் உதவி செஞ்சு தன் பக்கம் இழுத்துருவானே, ஏசுவின் பக்கம் இழுத்துறேன். புரிஞ்சு எங்க, இதுதான் ரகசியம். பரிசுத்தத்துக்காக ஜோம் பண்ணுங்க, நீதிக்காக ஜோம் பண்ணுங்க, உண்மைக்காக ஜோம் பண்ணுங்க. இந்த மாதிரி சத்தியம் வருவது, என் பொய் பேச்சை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க, தீமையை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. போராட்டம் வரும், பொறுமையா இருக்க, போராட்டம் வரும், பொறுமையா இருக்க. யாரு கடிச்சு புதறது மாதிரி சண்டை போடுறது மாதிரி பிசாசு இறங்குவேன் பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை செபிக்கிறவங்க, தசமம் கொடுக்கறவங்க, காணிக்கையா கொடுக்கறவங்க, சாட்சியா வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை ஊற்றுவான் பிசாசு. எப்ப நான் சத்தியத்தின்படி வாழ போறேன், 100க்கு 100 சத்தியத்தை பேச போறேன்னு அர்ப்பணிச்சு பாருங்க, மரண போராட்டமே நடக்கும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வர, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண புறம் வரைக்கிறோம். அப்ப போராட்டத்தை பார்த்து பயந்து, சரி 10:1-11 அந்த ஊழியக்கார மாதிரி நம்மள இருந்துட்டு போயிருவோம், இந்த விசுவாசி மாதிரி நம்மள இருந்து போயிருவோம். கடைசி வரைக்கும் அந்த வேலை வேர்வை தரித்திரம் கடன் வியாதி உபத்திரம் இதுக்கு இயேசுநாதத்தை வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, எந்த தயவு செய்து எந்த ஊழியக்காரங்களும் தொடர்பு வச்சாதீங்க, எந்த ஊழியக்காரங்க ஐக்கிய வச்சாதீங்க. பரலோகத்தை பத்தி பேசுற ஊழியக்காரன்ட்ட நீங்க ஐக்கிய வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி கடைசியா தான் பேசணும், முதல்ல என்னத்தை பத்தி பேசணும், பூலோகத்தை பத்தி பேசணும். பூலோகத்துல நீ எப்படி இருக்கணும், உண்மையாரு, தாழ்மையாரு, அன்பாரு, பணக்காரனாரு, ஐஸ்வர்யம் உனக்கு, செல்வ செழிப்பாரு, நல்ல வீட்டை கட்டு, நல்ல காரை வாங்கு, நல்ல நிலத்தை வாங்கு, உன் பிள்ளைகளை உயர்த்து, உன் பிள்ளைகளை நல்லா படி. இந்த ஆசீர்வாதத்தை முதல் சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரனோட நீங்க ஐக்கியப்படுங்க. அதுக்கு பிறகு மறிக்கிறவன் தான் சாட்சியா பரலோகத்துக்கு போக முடியும். இவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தை பத்தி பேசுறான், அப்ப உடனே சாக சொல்றான், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசரணம் எடுத்தோடனே இன்னைக்கே பரலோகத்துக்கு போயிடு. அல்லேலூயா. பரலோகத்துல இந்த கஷ்டம் இருக்காது, கண்ணி இருக்காது, வேதனை இருக்காது, இங்கதான் பாடு கஷ்டம். அப்ப உடனே உடனே சாகிறதுக்கா ஞானத்தினானோ, உடனே சாகிறதுக்கா பரிசுத்தாவியானவரு, உடனே சாகிறதுக்கா அந்நிய பாச, உடனே சாகிறதுக்கா ஆராதனை, அப்படியாப்பட்ட ஊழியக்காரனை தூக்கி விளச்சி விடுங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் சாகத்தை வைக்காதீங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஐக்கியத்தில் இருக்காதீங்க, அப்படியாப்பட்ட ஸ்தாபனத்தில் இருக்காத, வெளியேறு. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், கரங்களை கர்த்தரை. சூலகத்தை பத்தி பேசணும், நல்வாழ்வை பத்தி பேசணும், ஆரோக்கியத்தை பத்தி பேசணும், சுகத்தை பத்தி பேசணும், செழிப்பை பத்தி பேசணும், ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும். இப்படி எல்லாம் வாழ்ந்தா, நீ நல்லா வாழ்ந்தா நீ பரலோகத்துக்கு போவான்னு சொல்லணும். அதான் சார். அல்லேலூயா. ஆமா, எப்ப பார்த்தாலும் இருக்கிறத பூரம் கொண்டு வா, இருக்கிறத பூரம் கொடு, இப்ப செத்தா அங்க போயிருவோம். இப்ப இப்ப எதுக்கு இப்ப சாகிறதுக்கு நீ ஞானத்தனா எடுக்கிற, நீ ஞானத்தனா எடுக்காமே சாகலாம்ல. இப்ப சாகிறதுக்கு நீ எதுக்கடா ஏசிக்கிட்ட வார, நீ அப்படியே சாக வேண்டியதா, நீ வாழணுண்டா ஏசிக்கிட்ட வா. 120 வயசு வரைக்கும் நல்ல தீர்க்காய்ச்சோடு வாழணுண்டா ஏசிக்கிட்ட வா. பணக்காரனா வாழணுமா ஏசிக்கிட்ட வா. ஆரோக்கியமா வாழணுமா ஏசிக்கிட்ட வா. சுகமா வாழணுமா ஏசிக்கிட்ட வா. நல்ல செல்வ செழிப்பா வாழணுமா ஏசிக்கிட்ட வா. நல்ல வீட்டை கட்டி குடியிருக்கணுமா ஏசிக்கிட்ட வா. நல்ல பிள்ளை பட்டு பழி பெருகணுமா ஏசிக்கிட்ட வா. நல்ல தீர்க்காய் சோடு வாழணுமா ஏசிக்கிட்ட வா. இந்த எண்ணம் இல்லாதவே ஏசிக்கிட்ட வராத, துன்மார்க்கனோட எழுந்து செத்து மடி. அல்லேலூயா. அப்படி வாழ முடியலடா, இயேசுவை விட்டு துன்மார்க்கனோடு போராடக்கூடாது. இயேசுக்காக போராடுங்க, இயேசுவின் வார்த்தைக்காக போராடுங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் சந்ததி சந்தையா கர்த்தர் 2ம், 3ம், 4ம் தலைமுறை மட்டும் விசாரித்து 1000 தலைமுறை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. கடைசியாக கர்த்தருடைய வேதம் உணர்வை தரும், உணர்வை தரும், உள்ளத்தை தரும். 119ம் சங்கீதம் 34. 34 வசனம் வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைகொள்ளுவேன். வேத வசனம் உள்ள போகும்போது பாவத்தை சுற்றி காண்பிக்கும், இருதயத்திலிருந்து சீவ ஊற்று உருப்படும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியில நிரம்பினவன், வசனத்துல நிரம்பினவன், அந்நிய பாஷையில பேசுறவன், உண்மையானவனா இருந்தா, மனஸ்தாபப்படணும்னா, ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே மன்னிப்பு காப்பான். கடவுள்கிட்ட மன்னிப்பு காப்பான், மனிதத்தையும் மன்னிப்பு காப்பான். சின்ன பொய் பேசினாலும் மன்னிப்பு காப்பான், உணர்வடவான், பலனடைவான், எழும்பி நிற்பான், சோர்ந்து போக மாட்டான், விழுந்து போக மாட்டான், இயேசுவை கேவலப்படுத்த மாட்டான். ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்நிய பாஷை பேசுறான், வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை போதிக்கிறான், எல்லாமே பொய் தான். எப்ப பார்த்தாலும் பொய். அவனோட குறிக்கோள் பணம் மட்டுமே அவனோட குறிக்கோள். இப்படியாப்பட்ட கூட்டத்தை விட்டு கண்டிப்பா விலகி இருக்க. அல்லேலூயா. உணர்வடையும் போது ஆண்டவரே என்னை மன்னிங்க, எங்களை ஒன்னு சேருங்க, எங்களை வாழ வைங்க, நாங்க எல்லாரும் வாழ விரும்புறோம் சொல்லி நீங்க அப்படிங்க. சில பேர் வேத பிரமாணத்துல நீ அதுல போய் அனத்தை கண்டுட்ட, அதுல போய் அனத்தை உயர்த்திட்டேன்னு சொல்லி துன்மார்க்கர்கள், சொந்தக்காரங்கள், அந்நியர்கள், சுற்றுல இருக்கிற பேசுங்கன்னா, அவங்களை விட்டு கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட பேசுறத நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, அவங்க பிற ரசிக்கப்படுவாங்க உங்க வளர்ச்சியை பார்த்து. அல்லேலூயா. இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம். கடைசியாக ஏழாவது காரியம், கர்த்துடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும், நடுக்க உண்டாகும். வசனத்தை கேட்கும் போது நடுக்க உண்டாகும். ஐயோ, இப்படியாப்பட்ட தண்டனை இருக்கா, இப்படியாப்பட்ட பெரிய காரியம் இருக்கா. இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்ல, தண்டிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகள் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் இயேசு. அவர் செழிப்பு மட்டும் கொடுக்கிறவர்ல. அல்லேலூயா. 119 சங்கீதத்துல 51 53 55 51, அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலக. பரியாசம் எதையும் பரியாசம்னாலும் சரி, நான் உன் வேதத்தை விட்டு விலக மாட்டேன் சங்கீதக்காரன். 53, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நடுக்கம், இப்படி விலகி போறாங்களே, இப்படி கேவலமா பேசுறாங்களேன்னு சொல்லி. 55, கர்த்தாவே, இரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைகொள்ளு. இரா காலம் நடிச்சாமத்துல வேதத்தை திறந்து வச்சு வாசிக்கிற நடிச்சாமோ, நடிச்சாம இன்னைக்கு பாரு, ஊழியக்காரனும் விசுவாசிகள் நடிச்சாமத்து வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேதத்தை நோண்டிட்டு இருக்கிறான். மயிரா அவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உணர்வை தாரும், உணர்வடையும் போது மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பலனடைவார்கள். அடுத்து 8, கர்த்துடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். ஆமா, ஏசிய திருக்கதர்சி 66:2, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 9, எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை மறக்க கூடாது. 119:6 நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறாரு, ஒரு வார்த்தை எனக்கு இருக்கிறது, நான் விழுந்து போக மாட்டேன், அவர் என்னை தூக்குவார், என்னை நிறுத்துவார், என்னை உயர்த்துவார் சொல்லி தைரியமாய் முன்னேறிட்டே இருக்கணும். சோர்ந்து வச்சுல நாள் நல்லா இருக்கும்போது வேத வாசிக்கிறது, நல்லா இருக்கும்போது பாடுறது, நல்லா இருக்கும்போது ஆராதனைக்கு போறது, கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா வேத வாசிக்கிற நிக்கிறது, சபத்தை நிக்கிறது, உபவாசம் பண்ணி நிறுத்துறது, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு பொருத்தமானது கிடையாது. கடைசியாக 10, கர்த்தருடைய வேதம் மகிழ்ச்சியை தரும். 119:70 அவர்கள் இருதயம் 119:92 93, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அல்லேலூயா. எந்த வேளையிலும் நம்ம துன்பமான நேரத்துல நம்மளை மரணத்துக்கு தப்பி வைக்கிறது, பாதுகாக்கிறது, தூக்குறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேத வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. வேத பிரமாணங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிறீர் அதற்காக நன்றி. எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற உமக்கு நன்றி. தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர் ஆண்டவரே, மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்கிறது நன்மையாய் இருக்கிறது ஆண்டவர, கிருபையாக இருக்கிறது ஆண்டவர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர. அதிசயங்களின் தேவன் நமக்கு நன்றி. ஒரு வேதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரோட, வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. எங்கள் குறைகளை எடுத்து போடுங்க, குற்றங்களை எடுத்து போடுங்க, கசப்பு வைராக்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவர. பகை உணர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இவருடைய வெளிச்சத்துல எங்களை நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி எங்களை ஆசீர்வதித்து ரத்தத்தினங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் சரீரத்தை பிசிக்கும் போது அவங்க ரத்தத்துல பானம் பண்ணும் போது எங்களை தீர்க்காய்ச்சியை பண்ணுகிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர், விடுதலையை கொடுக்கிறீர், உயர்வை கொடுக்கிறீர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, வாழையடி வாழையாக வாழ்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்கிறீர். இந்த வேதத்தின் பிரமாணங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த வேதத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவினர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்தாவுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பட்டு ஆண்டவரே. கர்த்தாவினர் அப்படி செய்த விட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்பல் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக கர்த்தருடைய பந்திக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம்.
1: ஹல்லேலூயா. நாங்க ஒரு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதத்தை குறித்து பாஸ்டர் அழகாக வெளிப்படுத்தி இருந்தால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்தாக நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜை நாங்கள் அழைப்போம். வந்து தேவனுடைய வார்த்தையை சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்து கூடாக இந்த இடத்துல கொண்டு வருவார். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் ராஜை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
3: மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர், மைக் ஆன் பண்ணுங்க.
4: பிரைஸ் தி லார்ட். ஓகே. நல்லது சங்கமும் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவர வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். யோவேல் புஸ்தகம் 2:17-18 ஆகிய வசனங்கள். யோவேல் 2:17-18. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பலிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு போடாதீர், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்றார் என்பார்களாக. 18 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்றைய நாளிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ரெண்டு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்துட்டு, பிறகு நாம் அந்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆழமாய் இந்த வசனங்களை கவனிப்போம். குறிப்பாக வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம் மீது அவர் வைராக்கியம் உள்ள
5: அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது
4: ஒரு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதில் அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை தூக்கி எடுக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை உயர்த்துகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை பெருது பண்ணுகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. இந்த உலகத்துல நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிறதுல தேவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. தேவன் உங்களை கட்டாட்சிப்பார், ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக உங்களை நிறுத்துகிறதுல தேவன் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
5: 24 மணி நேரமும் ஒளிபரப்பு.
4: இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவன் அவர் தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், அவருடைய ஜனங்களும் அவர் மேல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ள ஜனங்களா இருக்க வேண்டும் என்று அவருடைய கண்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு

0: எழும்பும் பொழுது நாமும் அவருக்காக
1: வயிறாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு
0: கொண்டு எழும்ப வேண்டிய ஜனங்களாய் இருக்கிறோம். வேதாகமத்தை ஆதி ஆம தொடக்கம் வெளிப்படுத்தல் வரை திறந்த மனதோடு நீங்க வாசித்து பார்ப்பீங்கள். கத்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்களுடைய பெயர் பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சாட்சிகளை தேவன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க வாசிக்க முடியுமோ எல்லா இடங்களிலும் ஒரு கூட்ட ஜனத்துக்குள்ள
1: மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ஒரு மனுஷனை கத்தர் எழுப்பியிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில அநேக காரியங்கள் இதுல சொல்ல முடியும். ஆனால் மிக வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற மனுஷர்கள் ஒரு நான்கு பேரை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வேதத்தில் நாம வாசிப்போம், வைராக்கியம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து மிக வேகமாக ஒரு சில காரியங்களை நாம கவனிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்துல வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறதுல முதலாவது சொல்லப்படுகிற வைராக்கியம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு எழுதின நிருபம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுமாய் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌலிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரி பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்கே ஒரு வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் கசப்பான ஒரு வைராக்கியம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துல நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் அறிய வேண்டும். கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. அந்த யாக்கோபு அதை பற்றி தான் அங்க நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது இன்னொரு வைராக்கியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியர் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான், அதை நான் உங்களுக்கு இருக்கும் பொழுதே மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பவுல் சொல்ற நல்ல விஷயங்களும் இருக்கிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். மூன்றாவதாக இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம் 3-4 வசனங்கள், நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்துல பிறந்து அந்த நகரத்திலே கமாலியின் பாகத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீயையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். பாரம்பரியமான ஒரு வைராக்கியம். அல்ல கவனிங்க, நாலாவது இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறேன், யோவானுக்கு நிருபம் 2வது சுவிசேஷம் யோவான் 2:17 இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நான்கு வகையான வைராக்கியத்தை குறித்து நான் வேதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து தருகிறேன். நிறைய சொல்ல முடியும், ஒரு நான்கு குறிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். கசப்பான வைராக்கியம் இருக்கிறது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிற விஷயம் இருக்கிறது, பாரம்பரிய வைராக்கியம் இருக்கிறது, அதே நேரத்துல கத்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல வருகிற காரியம் என்றால் நான்காவது சொன்ன காரியம் கத்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம வாசிப்போம் ஒரு வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், சங்கீத புத்தகம் 69வது அதிகாரம் இப்படி வாசிக்கிறோம், சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லி நாம் அங்க வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க, நமக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும், அது

எப்படி இருக்க வேண்டுமான் தாவீது இப்படி சொல்லுகிறார். இந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பட்சித்தது என்றால் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, வேதாகமத்துல பலிபிடங்களுக்கு மேல பலிகளை வைத்து அவர்கள் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிற பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பட்சித்தது என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். எலியா கூட ஒரு பெரிய பலிபீடத்தை உண்டாக்கி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், என் தேவனே என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது வானம் திறந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை பட்சித்தது அப்படின்னு நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பட்சிக்கிறது என்றால் என்ன அப்படின்னு கவனித்து பார்த்தால், அக்கினி இறங்கி வந்து அது முழுவதையும் அப்படியே பட்சித்து போடுவதை பற்றி தான் இங்க வாசிக்கிறோம். நான் என்ன இதுல இருந்து உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய வைராக்கியம் அக்கினியை போல இருக்க வேண்டும். நம்முடைய வைராக்கியம் அக்கினியை போல தாவி பரவ வேண்டும். ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி வைராக்கியமானது அக்கினியை போல தாவி பரவ வேண்டிய ஒன்றாயிருக்கிறது, அக்கினியை போல கவ்வி பிடிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. இதுல நான் எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வீடு என்று அவர் அன்றைக்கு எழுத்தின்படியே சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 2:17 ஆண்டவர் ஒரு பெரிய சுத்திகரிப்பை அந்த ஆலயத்தில ஏற்படுத்தும் பொழுது அவருடைய சீடர்கள் சொன்னார்கள், இதோ வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இவரை பட்சித்தது. எழுத்தின்படியே அன்றைக்கு அவர்களுக்கு ஆலயம் அவருடைய வீடாக கருதப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய சாந்தே, இந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல வேண்டும். பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். நீங்க 1 Corinthians 3:17 வரும் பொழுது நீங்களே அந்த ஆலயம், இன்றைக்கு நடமாடுகிற ஆலயம், அங்கும் இங்கும் எழுந்து வேலைகளை செய்து ஆண் வீடுகளில இருந்து இப்படி எல்லா இடத்திலும் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆலயம், உயிருள்ள ஒரு ஆலயம். அன்னைக்கு அவர்கள் ஒரு கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து பேசியிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஆலயத்தை சத்துரு தனக்கு இஷ்டமானபடி அவன் அங்கும் மீண்டும் ஜனங்களை அலக்கழித்துக் கொண்டு ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு ஜனங்களை சூறையாடி கொண்டு திரிகிற பொழுது, இதை பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் இந்த பக்தி வைராக்கியமானது ஒரு அக்கினியை போல கவ்வி பிடிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்களா? ஆண்டவர் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களா? ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லா இடங்களிலும் கஷ்டப்படுகிறார்கள், நிந்தையை அனுபவிக்கிறார்கள், அவமானத்தை அனுபவிக்கிறார்கள், ஐயோ இந்த ஜனங்கள் இப்படியாய் கொண்டு போகப்படுகிறார்களே என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும். எப்படி அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு காட்டு தீயை போல பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டும். ஒரு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை உயர்த்துகிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு வைராக்கியம் கொள்வாரானால், நீங்களும் நானும் ஒரு போல வீட்டை குறித்த தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில நம்மை கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு மனுஷர்கள் எவ்வளவோ பக்தி வைராக்கியம் என்ற பேர்ல என்னென்னவோ காரியங்களுக்கெல்லாம் பக்தியாய் வைராக்கியம் பாராட்டி தெரிகிறார்கள், அது அல்ல இன்றைக்கு நமக்கு தேவன். இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன, என் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு மனுஷன் எழும்பி தன்னுடைய ஊழிய பாதையில தன்னுடைய ஜெப வாழ்க்கையில தன்னுடைய ஆராதனை காரியங்கள்ல ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவியத்துல பக்தி வைராக்கியம் பாராட்ட மாட்டார்களா அப்படின்னு தேவனுடைய கண்கள் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த கோணத்துல நாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவை அதுதான், மாமிசத்துக்கு மேல பாரம்பரியத்துக்கு மேல பக்தி வைராக்கியம்
சத்தியம் பாராட்டின நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி தேவனுக்காக நீங்களும் நானும் எழும்பி தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல நான் இப்படி வாசிக்கிறேன், வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இந்த வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிகள் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 18வது அதிகாரம் அப்போஸ்தல நடவடிகள் 17வது அதிகாரத்தை பாருங்க. 17வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், 17வது அதிகாரம் 16வது 17வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 17, 16, 17 அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு நடக்க. நீங்க இன்னைக்கு தேவை இதுதான், நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் விக்கிரகங்களால் அடிமைப்படுத்தப்பட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால் அலைந்து திரிகிறதை பார்க்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அவன் அத்தனை பட்டணத்தை சுற்றி பார்க்கிறான், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், எங்கு பார்த்தாலும் விக்கிரக கோயில்கள், விக்கிரக ஜனங்கள், இப்படி அவர்கள் சாத்தானுக்கு பின்னால அட்டிமைப்பட்டு கிடக்கிறது. அவனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் எழுப்பினது. ஐயோ, இந்த ஜனங்கள் அடிமையாய் இருளிலே வாழ்கிறார்களே, இந்த ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களே, மெய்யான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்களே, இவர்களுக்கு எப்படி ஆகிலும் அந்த உயிருள்ள தேவனத்தை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அந்த காட்டு தீயை போல அவனை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. வசனத்தை பாருங்க, கீழ் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வகையான வைராக்கியம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வானாம்? வசனம் சொல்லுகிறது 17வது வசனம் சொல்லுகிறது 17, 17 ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் அந்த பகுதியில் இருந்த மக்களோடு சந்த வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு பக்தி வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடித்த பொழுது அவர்களுக்குள்ளே போய் பாருங்க, அவர்களுடைய அந்த தெய்வங்களை குறித்து அவன் ஒன்றும் சொல்லவில்லை, அது பேய் பிசாசு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறான், யூதருக்குள்ள கடந்து போகிறான், ஜெப ஆலயத்துக்குள்ள கடந்து போகிறான், பக்தி உள்ள மனுஷர்களுக்கு மத்தியில கடந்து போகிறான், சந்தை வெளிகளுக்குள்ள கடந்து போகிறான். ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு மனுஷனை கவ்வி பிடிக்கும் பொழுது அவனால சும்மா இருக்க முடியாது, அது என்ன செய்யும் என்றால் தன்னால இயன்ற அளவு மற்ற மனுஷர்களுக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை காண்பித்துக் கொடுக்க, ஜீவனுள்ள தேவனை சொல்லிக் கொடுக்க அவனை ஊந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும், நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். இது வகையான பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல தேடிக் கொண்டிருக்கிறார். நாம் எவைகள் மேல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலை நோக்கி பாருங்கள், பவுல் மேல இருந்த அந்த அபிஷேகம், பவுல் மேல இருந்த அந்த ஆத்தும பாரம், பவுல் மேல இருந்ததான அந்த வைராக்கியம் புற ஜாதிகளுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, ஜூதர்களுக்குள்ள அவனை இழுத்து கொண்டு போனது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், தேவன் தேடுகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் யாருக்காகிலும் ஆண்டவரை பற்றி சொல்ல முயற்சி எடுக்கிறோமா? யாருக்காவது சொல்லுவதற்கு புறப்பட்டு போகிறோமா? எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் உற்சாகமும் காணப்படுகிறோமா? வேறன் சொல்லுகிறது, அவன் எல்லா இடங்களுக்குள்ள புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், அதே 18வது அதிகாரத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது 18வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனித்து பாருங்க. பவுல் சொல்லுகிறார், மக்கோதுனியாவிலிருந்து சீலாவும் தீமத்தையும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு சுஸ்தாந்தப்படுத்தினான் என்று நாம வாசிக்கிறோம். இங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பவுலை அந்த அந்த சீலாவையும் தீமத்தையும் பார்த்த போது பவுலுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம்
வாக்கியம் வர ஆரம்பித்தது. வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கி. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பவுல், இந்த பவுல் அந்த சீலாவையும் தீமோத்தேயையும் பார்த்த பொழுது அவருக்குள்ள வந்த வைராக்கியத்தை பாருங்க. இவர்களைப் போல நாமும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். என்ன காரியம் செய்தார்கள் அவர்கள்? நீங்க 17 அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், 17 அதிகாரத்துல 11-12 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நட்புலசாலிகளாய் இருந்தார்கள். 12 வசனம், அதனால் அவர்கள் அநேகம் பேரு கனம் பொருந்திய இறைக்கரிலும் அநேக ஸ்திரீகள் புருஷரும் விசுவாசித்தார்கள். 13 வசனம் சொல்லுகிறது, பெரியாவிலும் தேவ வசனம் பரவினா அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கே யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பவுல் அந்த இடத்துல இருந்து பாருங்க, 14 வசனம் சொல், உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள், சீலாவும் தீமத்தையும் அங்கே தங்கியிருந்தார்கள். இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், பவுல் வழியாக தெசலோனிக்க பட்டணத்திலும் சரி, கிரேக்க பட்டணத்திலும் சரி, அந்த எல்லா இடங்களிலும் அந்த ஆண்டவுட வார்த்தை சொல்லப்பட்டது. ஜனங்கள் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகிறார்கள், வசனங்களை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல ஒரு பெரிய எதிர்ப்பும் பவுலுக்கு இருந்தது. ஒரு கூட்டத்தால் பவுல் போகிற இடங்கள் எல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறதும், பவுல் போகிற இடங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதும், பவுலை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு கூட இன்னொரு பக்கம் ஜனங்கள் அவனை தேடிக்கொண்டே வருகிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல தான் பவுல் அந்த இடத்துல இருந்து சமுத்திர வழியாய் அனுப்பப்படுகிறான். நல்ல கவனிங்க, இந்த தீமத்தையும் இந்த சீலாவும் செய்த வேலை என்னவென்றால், பவுல் இன்னும் நமக்கு தேவை, பவுல் போன்றவர்கள் இன்னும் தேசத்துக்கு தேவை, பட்டணங்களுக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை. ஆகவே இந்த பவுல் உயிர் வாழ வேண்டும், இந்த பவுல் இந்த இடத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலும் இந்த தீமத்தையும் சீலாவும் பவுலை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு அந்த இடத்துல அவர்கள் தங்கியிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கொல்லப்படுவோம் என்று அறிந்தும் ஆண்டவருக்காக நின்றவர்கள். பவுல் கொல்லப்பட வேண்டிய இடத்துல தாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்துக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள், ஜீவனை கொடுத்தவர்கள், வைராக்கியமாய் ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்றவர்கள். இப்ப நல்ல கவனிங்க, 18:5 வசனத்துல நான் அதை தான் வாசிக்கிறோம். மறுபடியும் பவுல் அந்த ரெண்டு பேரை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம், அவர்களை பார்த்த பொழுது அவன் ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்து, வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், வாழ்ந்தால் இவர்களைப் போல நாம் ஊழிய செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மனுஷர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் உலகத்துல எத்தனையோ நல்ல மனுஷர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு ரெனால்ட் பொங்கே போன்ற மனுஷர் நீங்க பார்க்கும் பொழுது, விழிகிறோம் போன்ற மனுஷர்களை நீங்க பார்க்கும் பொழுது, உங்க கண்கள் முன்பதாக வாழ்கிற நல்ல தேவ மனுஷர்களை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வைராக்கியம் வர வேண்டும். ஐயோ, இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும், இவர்களைப் போல கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும், இவர்களுக்காக புறப்பட்டு போக வேண்டும், இவர்களைப் போல சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் நம்முடைய இருதயத்தை கவ்வி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்ல விஷயங்களை நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களை நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல, பேய்த்தனத்துக்குரிய காரியங்கள்ல, மனுஷ கட்டுப்பாடுகளுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய காரியங்கள் மேல நாம் வைராக்கியம் கொள்வோம். இன்னொரு காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம், வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 11:1 இப்படி வாசிக்கிறோம். அங்கு ஒரு வைராக்கியத்தை குறித்து பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். வசனத்தை பாருங்க, 11:1 வேதம் சொல்லுகிறது 11:1 இப்படி வாசிக்கிறோம்.
பைபிள் வசனம் சொல்லுகிறது 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம்,

0: 11 கொரிந்தியர் 11, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்க, ஒரு பெரிய பாரம் இருந்தது, ஒரு பெரிய தாபம் இருந்தது. திருச்சபையை எப்படி ஆகிலும் ஒரு கற்புள்ள கன்னிகையாக மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆனாலும் அதே நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய பயமும் இருந்தது. என்ன அந்த பயம் என்றால், பொல்லாத சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவானோ, ஏமாற்றி விடுவானோ, திசை கெட்டு போக செய்து விடுவானோ, கெடுத்து விடுவானோ, அவர்களை வேறு திசைக்கு இழுத்து கொண்டு போய் விடுவானோ என்று ஒரு பெரிய பயமும் அவரை கவி பிடித்தது. வசனம் சொல்லுகிறது 3வது வசனம் பாருங்க, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜனக்கூட்டம் எழும்பும் பொழுது இன்னொரு காரியம், ஜனங்களை சிறைப்பிடிப்பதற்காக தீவிரமாய் புறப்பட்டு வருகிற நீங்க பார்க்க முடியும். உபதேசம் போன்ற காரியங்கள் இன்றைக்கு மனுஷருடைய ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை அப்படியே தனித்து விடக்கூடிய அளவுக்கு நெருப்பை போல பற்றி எரிகிற வைராக்கியம். ஆரம்ப நாட்களில உங்களுக்கும் எனக்கும் இருந்த இந்த வைராக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க, அதுகளை கொஞ்சம் பின்னிட்டு நோக்கி பாருங்க. ஜெபிக்கிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், பரிசுத்தத்துல வைராக்கியமா இருந்திருப்போம், அந்நிய பாஷை பேசுகிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், ஊழிய செய்யறதுல வைராக்கியமா இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த எரிகிற நெருப்புக்கு மேல ஏதோ தண்ணியை ஊற்றி அணைத்து விட்டது போல எல்லாம் இந்த இன்றைக்கு செய்து வருகிற தந்திரமான ஒரு வேலை என்னன்னா, துருபதேசமாகிய உபதேசத்தை ஜனங்களுக்குள்ள ஆழமாய் அவர்களுக்குள்ளே ஊற்றி விடுகிறான். எல்லா வைராக்கியம் இன்றைக்கு தனிந்து போய்விட்டது. பவுலுக்கு இருந்த பெரிய பயம் அதுதான், ஐயோ இன்றைக்கு பற்றி எரிகிற இந்த வைராக்கியமானது அணிந்து போய்விடுமோ, சத்துரு இவர்களை ஏமாற்றி விடுவானோ, சத்துரு இவர்களை கொள்ளை கொண்டு போய் விடுவானோ, சத்துரு இவர்களை அவருடைய நிலைமையை மாற்றி விடுவானோங்கிற ஒரு பெரிய பயம் இன்றைக்கு காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வகையான சத்துருடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, இவ்வகையான மோசமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. எரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம், வைராக்கியத்துல இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கற்புள்ள கன்னிகையை எதிர்பார்த்துத்தான் மனவாளனாகி கிறிஸ்து வருகிறார். நாம் கெடுக்கப்பட்டு விட்டுடக் கூடாது, திட்டுப்பட்டு விட்டக் கூடாது, இந்த உலகத்தோடு ஒத்து போய்விடக் கூடாது, இந்த காரியங்கள்ல நாம் சிக்கப்பட்டு விடக் கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிக்க வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில இன்னொரு மனுஷனை நான் காட்சி தந்து நான் நிறைவு செய்யலாம். வசனத்தை பாருங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்கிறோம். அவன் பேர் பினெகாஸ். வசனம் சொல்லுகிறது என்னாகமம் 25வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 25வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையே உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்றால், ஒரு மனுஷன் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பரிசுத்தத்துக்காக ஒரு மனுஷன் எழுப்பினான். அவன் பேர் தான் பினெகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். நல்ல கவனிங்க, இவனுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பாவம் பெருகி விட்டது, எங்கு பார்த்தாலும் துணிகரமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து நியாய பிரமாணத்தை பிரசங்கித்த மோசே, ஆரோன் போன்றவர்கள் அந்த அதிகாரத்துல வாசித்து பாருங்க, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எல்லை மீறி போய்விட்டது, கை மீறி போய்விட்டது, ஜனங்கள் எங்கும் துணிகரமாக பாவம் செய்கிறார்களே, பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது ஒழிய அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆற்றலும் முயற்சியும் எடுக்க முடியாத நிலையில அவர்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனுஷன் அவன் பார்க்கிறான், அந்த அந்த அந்த பாவம் செய்கிறவர்கள் துணிகரமாக தேவாலயத்துக்குள்ளேயே வந்து பாவம் செய்கிறதை அவன் பார்த்த பொழுது, நான் அதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கிறேன், நல்லா கவனிங்க, பிணைகா தீட்டுப்பட்டு விட்டால் தொடர்ந்து ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. கொலை குற்றத்தை சுமந்தவனாக தெரிய வேண்டும். அவனோட மனசாட்சியில இவ்வகையான போராட்டம் இருந்திருக்க வேண்டும். எல்லா பிரபுக்களும் தலைவர்களும் மத தலைவர்களும் இராணுவ தலைவர்களும் பிரபுக்களும் மோசே போன்ற ஆரோன் போன்ற மனுஷர்களாம் அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நமக்கு பின்னால ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது, ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்தை மிக அழகாக நாம ஆரோனுக்கு பின்பு செய்து கொண்டு போகலாமே. இந்த மாதிரி நேரத்துல நாம் நம்மை கரைப்படுத்தி விட்டுடக் கூடாதுங்கிற காரியத்தில் அவர்கள் தேங்கி தங்கி இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை. தேவ சமூகத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்களே, தேவ ஜனங்கள் தீட்டுப்படுகிறதுக்கு இவர்கள் காரணமாகி விட்டார்களே என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இந்த வகையான பாவங்களை செய்யறது துணிகரம் கொண்டார்களே என்று சொல்லி ஒரு ஈட்டியும் எடுத்து அந்த இடத்துல அவர்களை ஒரே குத்தாக குத்தி அவர்களை கொலை செய்து போட்டு விடுகிறான். என் வேதம் சொல்லு, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பாதையில் நின்று போனது பாவம் செய்கிறவர்களும் பாவம் செய்தவர்கள் நிறுத்தி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த மாதிரி துணிகரமாக பாவத்துக்கு எதிராக எழும்பி வந்த அந்த பிணைகாசை தேவன் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், பிணைகாசுக்கு நித்திய நித்திய நித்திய காலமாய் இந்த ஆசாரிய ஊழிய செய்கிற பாக்கியத்தை தான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, எபிரியாக்கியன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நான் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், ஆண்டவருக்காக எழுந்திருப்போம், பாவத்துக்கு எதிராக எழுந்திருப்போம். பாவம் பூமியை நிரப்பியிருந்தாலும் பிணைகாசை போல ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் எழுப்ப வேண்டும். தேவன் இன்னைக்கு நம்மை நோக்கி பார்க்கிறார், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இந்த பூமியிலே இல்லையா? இந்த ஜனங்களுக்குள்ளே இல்லையா? இந்த சபைகளுக்குள்ளே இல்லையா? இந்த குடும்பங்களுக்குள்ளே இல்லையா? ஒரு பிணைகாசை போல எழும்பவில்லையே, ஒரு பவுலை போல எழும்பவில்லையே, ஒரு தாவீதை போல எழும்பவில்லையே, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எழும்பவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு உங்களை என்னையும் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, வைராக்கியம் கொண்டு எழும்புவோம். ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்மளை கவி பிடிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல வைராக்கியம், வேதம் வாசிக்கிறதுல வைராக்கியம், ஆலயத்துல போய் ஊழியம் செய்கிறதுல வைராக்கியம், ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல வைராக்கியம், அபிஷேகத்துல நிரம்பி காரியங்களை செய்கிறதுல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்கு எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நேரத்துல நாம் வந்து நிற்கிறோம். தேவனுடைய கண்கள் யாருக்காவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு வரங்களை கொடுக்கிறதுக்கு அவர் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம ஜெபம் செய்ய போகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? என் வசனம் சொல்லுகிறது பாருங்க, இன்றைக்கு நாம் எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது மத்தேயு 21 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, ஆண்டவர் இந்த ஆண்டவர் எருசலேமுக்கு கழுதையிலே பவனியாய் போகிற சம்பவம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்துல இதை வாசிக்கலாம். ஆனா மத்திய சுவிசேஷத்துல மாத்திரம் ஒரு விசேஷித்த ஒரு குறிப்பை அவர் குறிப்பிடுகிறது நீங்க கவனிக்க முடியும். மற்ற சுவிசேஷத்துல இல்லாத ஒரு குறிப்பை மத்திய சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வருகிறார், புறாவிக்கிறவர்களை காசு பலகை வைத்திருக்கிறவர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் திரட்டி எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு கசைய பின்னி அடிக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மத்திய சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்துல இருந்த இன்னொரு காரியத்தை மத்திய அதை குறிப்பிடுகிறது நீங்க பார்க்கலாம். 21வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க, அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். மேல் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12வது வசனத்திலிருந்து, இயேசு தேவாலயத்தில பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களை கொள்ளுவருமாக யாவரையும் வெளியே திறத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறாபிக்கிற ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு செவ வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துல வந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். சிலத திருத்தி அடிக்கிறார், நல்லா கவனிங்க. சிலத நீங்க அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் புறா விக்கிறது தவறுண்டு ஆண்டவர் சொல்லவில்லை. காசு அந்த விக்கிறது தவறுண்டு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் இது விக்க வேண்டிய இடத்துல அது இல்லை, அதாவது வெளியே இருக்க வேண்டியது இப்ப ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் விரும்பல. அதுல திறத்துனா அவைகள் தேவையான ஒன்று. வெளி தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது, வெளி தேசத்தினுடைய காசுகளை கொண்டு வந்து இந்த தேசத்துல அவன் பரிமாற்றம் செய்ய முடியாது. அவங்க இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவை, ஆனால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் உள்ளே வந்து விட்டதுனால ஆண்டவர் அவளை திரத்தி அடிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஆலயத்தை நிரப்பிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தரிசனத்தை இழந்தவர்களும் ஆண்டவருக்காக எழுந்து செயல்பட முடியாதவர்களும் ஆலயத்தை இன்றைக்கு நிரப்பியிருக்கிறார்கள். ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு தாவிதை போல கர்த்தருக்காக எழும்ப முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தரிசனத்தை இழந்து விட்டோம். வசனம் சொல்லுகிறது, சப்பானிகள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத மனுஷர்கள் சப்பானிகள் ஒரே இடத்துல உட்கார்ந்து காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுந்து போக முடியவில்லை. அவர்கள் சப்பானிகளாய் இருக்கிறார்கள். கண்கள் குருடானவர்கள் என்று சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன். தரிசனத்தை இழந்தவர்கள். ஏன் நாம வாழ்கிறோம், ஏன் நாம இந்த பூமியில இருக்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த இருளிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டார், ஏன் ஆண்டவருக்காக நாம சாட்சியாய் வைராக்கியமா நிக்க வேண்டும், எந்த விதமான கரிசனையும் இல்லாம ஏதோ புற ஜாதிகளைப் போல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிற தரிசனத்தை இழந்தவர்களை தேவன் சுகமாக்கினார், சப்பானிகளை தேவன் சுகமாக்கினார். அவர்களை திரத்தி விடல, ஆடு மாடுகளை திரத்தி விட்ட தேவன் அந்த சப்பானிகளை திரத்தி விடல, அந்த குருடர்களை திரத்தி விடல. காரணம் என்னவென்றால், அவர்களை தேவன் சுகமாக்கினார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கோடு கர்த்தர் பேசுகிற நேரமாயிருக்கலாம். தரிசனத்தை இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆரம்பத்துல ஆண்டவருக்காக எழுந்து காணிகளை செய்த நீங்க இன்னைக்கு எல்லாம் மங்கி போய் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். நீங்க மறுபடியும் தரிசனம் உள்ளவர்களாய் ஓட முடியும். சப்பானிகளைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மறுபடியும் தொடுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சுகம் தருகிறார். நீங்க எழுந்து புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் ஆண்டவரோட வேலையை செய்கிறதுக்கு மான் கால்களை உங்களுக்கு தந்து அவர் அனுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு வைராக்கிய தேவை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல வைராக்கியமாயிருக்கிறார். தேவன் உங்களை உயர்த்துகிறதுல வைராக்கியமாயிருக்கிறார். தேவன் உங்களை மேன்மையாக வைக்கிறதுல அவர் வைராக்கியமாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாயிருக்க வேண்டும் என்று என் வேதம் ஒரு அறைகூவல் விடுகிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையில கேட்கிறவர்கள் மேல ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் இயேசப்பா. அந்த அக்கினி என்னவென்றால், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அக்கினி. அவர்களை கவ்வி புட்டிக்கட்டும், அவர்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஒரு சின்ன நெருப்பு தான் ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தட்டும். அவள் தங்கியிருக்கிற வீட்டுல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, போகிற திருச்சபையில, தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் உமக்காக பற்றி எரிகிறவர்களாய் ஒரு ஆவி வைராக்கியம் அவர்களை பற்றிக்கட்டும், அவர்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல ஒரு தாவிதை போல, ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல வல்லமையாய் பற்றி எரியும்படி ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேங்க்யூ பாஸ்டர், மிகவும் அழகாக தெளிவாக வசனத்தை சொன்னீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை தேவன் இன்னும் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருக்குள்ள நீங்க செய்யற ஊழியத்தையும் தேவன் கனப்படுத்துவாராக. என்ன வசனம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று. அநேக காரியங்கள்ல தேவன் உங்களை உயர்த்துவாராக. நீங்க சொல்லியிருந்தீங்க பாஸ்டர், நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். நாங்கள் தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். கசப்பு எங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடாது. கசப்பு இருந்தால் நாங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியாது என்று. தேவனுக்குரிய தேவன வீட்டை குறித்த வைராக்கியம் நாங்கள் பாராட்ட வேணும். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து வைராக்கியம் பாராட்ட வேணும். மிகவும் தெளிவாக அழகாக சொல்லியிருந்தீங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். விழுந்து போய் சோர்ந்து போய் இருந்தவர்கள் கூட இந்த நாட்கள்ல நாங்கள் தேவனுக்கென்று எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துக்கூடாக எழும்பத்தக்கதாக கிருபை பாராட்டினபடினால் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக நாங்கள் அழைப்போம் பிரதர் மரியதாசை, நாங்கள் அழைப்போம். அவர் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஊழியம் செய்வார். தேவனுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். பிரதர்
2: நாற்பத்தேழு ஆகுது. அப்ப ஒன்பது பத்து மட்டும்
1: எடுத்துக்கொள்ளுங்க.
2: ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர்.

நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த சங்கமம் வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை தகப்பனே ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தி அப்பா எங்களை இந்த வானொலிக்கு எங்களை உண்டு சேர்த்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த சங்கமம் வானொலியில ஊழியம் செய்கிற சகோதரன் லெஸ்லி, சகோதரன் மகேந்திரன், சகோதரி ராஜனி, சகோதரி டோலி மற்றும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும், சங்கமம் ரேடியோவை கேட்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோரே இந்த நேரத்திலே தகப்பனே உங்க கிருபை எங்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்க தியானிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த இந்த வானொலியை தகப்பனே ஜீவாதிபதி திருச்சபைக்கு நீங்க கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். ஜீவாதிபதி திருச்சபை மிடில் பீலன் பிஞ்ச்க்கு அருகாமையிலே இருக்கிறது. அது 595 மிடில் பீல்ட் ரோடு அந்த அட்ரஸ்ல இருக்கிறது. இதை நடத்துகிற சகோதரன் பேர் பஞ்சிதன். அவருடைய டெலிஃபோன் நம்பர் 437-221-0058-0. இந்த நேரத்திலும் ஜீவாதிபதி திருச்சபைக்கு இந்த வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை நடத்த எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வானொலியை ஆசீர்வதிக்கிறோம். உலகம் எங்கும் பரவி பாய்கிற ஆறாக இதை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது நாங்கள் எனக்கு கொடுத்த காரியத்தில் நாங்கள் பார்த்தோம் மண்ணான மனிதனை குறித்து நாங்கள் முன்னாக இதுக்கு முன்னாக எடுத்தோம். இன்றைக்கு நாங்கள் போகிறோம் பார்க்க போகிற காரியம் வந்து எங்கள் கருவை கண்ட தேவனை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களை கருவை எங்களை கருவிலேயே காண்கிற தேவன். இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்து தேவனுடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்தி எங்களை தாயின் கருவிலே உருவாக்கி இம்மட்டும் காக்கிற தேவன். அவருடைய அந்த செயலை நாங்கள் வேதத்தின் ஊடாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாசிப்போம் சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 13-16 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகிறது. பிரதர் மகேந்திரன் அதை வாசிப்பீங்களா?

0: அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நீர் என் உள் இந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கருவில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கப்பட்டபடியால் உமை
1: துதிப்பேன். சங்கீதம் 139:13-14 வசனங்கள், 13 வசனம். நீ என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உமை துதிப்பேன். உமது கிரியர் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறவாய் இருக்கவில்லை. வசனம் 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போது அவை அனைத்தும் அவள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமேன்,
0: ஆமேன். இடத்துல நாங்க பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அமைப்பை, தேவன் எவ்வாறு ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், எப்படி தேவனுடைய கரம் ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்குறது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனை குறித்து அவர் தியானிக்கிற தியானம், அதாவது தேவனை பெற்று அவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் அவருக்குள்ளே கொடுத்த தீக்க தரிசனமாக சொல்லுகிற காரியங்களைத்தான் சங்கீத புத்தகத்தில் சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய உருவாக்குதலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வேதத்தில் நாங்கள் ஆதியாமம் 2 7 வசனத்தை வாசிக்கத்தை வேலை வசனத்தை பார்த்தோம் என்றால், மண்ணினாலே தேவன் ஆதாமை உருவாக்கினார். நாங்கள் போன வாரம் பார்த்தோம் அது 16 மூலக்கூறுகளாலே தேவன் மனிதனை ஆதாமை உருவாக்கினார் என்று. ஆதாமுடைய பேரு மண்ணான மனிதன். அப்ப மண்ணான மனிதனுக்குள்ளே அந்த பூமியிலிருந்து ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினாலும் ஆதாமுடைய சந்ததிகளை உருவாக்குறதுக்கு தேவன் அவருக்கு அவருடைய விழா எலும்பிலே எடுத்த ஏவாளை கொண்டு மனு குலத்தை பெருக பண்ணி இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம் ஒரு கரு ஒன்று தேவனுடைய ஒரு கரு ஒன்று ஒரு தாயின் கருவிலே உருவாகிற விதத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அந்த கரு ஒன்று தேவனுடைய கரத்தில் இருந்த எந்த ஒரு தாய், இந்த பூமியில இருக்கிற எந்த தேசத்துல எந்த இடத்துல இருக்கிற ஒரு தாய் ஒரு கருத்தரிச்சாலும் அந்த கரு தேவனால் உருவாக்கப்படுறதை இந்த வேதத்திலே நாங்கள் காண்கிறோம். அந்த வேதத்திலே தேவன் இந்த இடத்துல சொல்லியிருக்க முழுமையான காரியம் வந்து அவருடைய தாயின் கருவிலே அவருடைய கண்கள் எங்கட கருவை கண்டது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல 14 வசனத்தை பார்த்தோம்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகளை அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். எங்கட ஆத்துமாவுக்கு தேவனை பற்றி எங்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்றதுக்கு ஒரு மனிதனுடைய ஆத்துமாவும் ஆவியும் தான் தேவைப்படுகிறது. அந்த ஆவி தேவனை குறித்து தேவனோடு நாங்க ஒப்புரவாகிறதுக்கு எங்கட சரீர அளவில் எங்கட சரீரத்திலேயோ எங்கட அவயவங்கள தேவனை அறிந்து கொள்ள, அது தேவனை அறிந்து கொள்றதுக்கு எங்கட ஆத்மாவும் எங்கட ஆவியும் ஒன்றாக இணைந்தால்தான் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் ஆவியானுடைய வழிநடத்தலையும் எங்களுக்கு காண முடியும். இந்த 15 வசனத்தை பார்த்தா, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியிலே தாழ் விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் அவயவங்கள் ஒன்றும் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. எப்படி நாங்கள் ஆண்டவர் எங்களை ஒரு மனிதனை உருவாக்குறார் என்றால், அவர் எப்படி உருவாக்குறார்னு ஒழிப்பு இடத்திலே உன்னதத்திலே ஒழிப்பு இடத்திலே அவரை ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை இந்த பூமியிலே விசித்திர வினோதமாக ஒரு தாயின் கருவிலே வைக்கிறார். அந்த கருவிலே வைத்து அந்த ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு கருவையும் தேவன் காப்பாற்றி இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக உருவேற்படும் காரியங்களை இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இதில் பார்க்கிற 16 வசனத்தை நாங்கள் பார்க்கிறேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுறதுக்கு உருவேற்பட்டுவதை அவர் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களை அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தொடங்கிய முடிவு அந்த மட்டும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்திருக்க திட்டங்களை தேவன் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா, அவர் எங்களுடைய தாயின் கருவிலே உருவாக்குறார், அந்த உருவாக்குற நாளை குறித்து வச்சிருக்கிறார். அந்த எங்களோட கருவு எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் கரு ஒரு நீர்த்துளியாக இருக்கிறது. அந்த நீர்த்துளியாக இருக்கிற நேரத்தில் அந்த கரு தாயின் கருவிலே தங்கும் போது அது உருவேற்படுற நாளையும் அந்த எலும்புகள் உருவாகிற நாளையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாராம். இந்த புத்தகம் இது ஒரு விசேஷித்தமான வசனம், உம்முடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. இந்த பூமியிலே ஒவ்வொரு தனி மனிதனுடையும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய பரலோகத்திலே எழுதப்படுகிறது. அப்ப அந்த எழுதப்படுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல ஒரு மனிதன் கரு உருவாகி அந்த கருவிலே ஒரு நீர்த்துளியை போல உருவாகிற கருவிலே எலும்புகள், நரம்புகள், தசைகள், கண்கள், காதுகள், மூக்கு, வாய், விரல்கள், நெகம், தலைமயிர் இதெல்லாம் உருவேற்படுறதை நாங்கள் யோசித்து பார்த்தோம்னா அது அதிசயமான காரியம். தேவன் நாங்கள் இயற்கையாக ஏதோ ஒரு நாங்கள் இப்படி மனிதனாக பிறந்துட்டோம் இப்படி வாழுகிறோம்னு நாங்கள் நினைத்தோம் என்றால் அந்த ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களை எங்களுக்கு காண இயலாது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னார். ஒரு மனிதன் அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம், மண்ணினால மண்ணை பிசைந்து ஆதாமை உருவாக்கின தேவன் அவருக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த மனித உடலிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதிசயமாக இருக்கும். அதில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு மனிதன் சரீரத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் போது 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தை 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த எலும்புகள் அந்த வளர்ந்து வருகிற நேரத்தில் ஒரு சில எலும்புகள் ஒன்றோட ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய வளர்ந்த ஒரு மனிதனுடைய எலும்புகள் 206 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த 206 எலும்புகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்களோட சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது அதிசயமாக விவரிக்க முடியாத, நாங்கள் எண்ணி பார்க்க இல்லாத அளவுக்கு இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் இயங்குற விதம். எங்களோட கண்கள் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட கண்கள், இந்த கண்களுக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு திரையை வைத்து அதுக்குள்ளே 2 விழிகளை வைத்து அந்த விழிகளுக்குள்ளே தண்ணீர் சுரக்க நீர் சுரக்க வைத்து அந்த நீருக்குள்ளே எங்களோட கண்கள் மிதக்கிறது போல ஒரு டிவியில் இருக்கிற ஒரு ஸ்கிரீனை போல எங்களோட கண்களை உருவாக்கியிருக்கார். அதே போல் எங்களோட காதுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த காதுகளுக்குள்ளே கேட்கக்கூடிய தன்மையை, அந்த கேட்கக்கூடிய உணரக்கூடிய தன்மையை, ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மியூசிக்கை ரசிக்க, ஒரு வார்த்தை இனிமையான குரலை உள்வாங்க, அதே போல கூடாத சத்தங்களை எங்கள் காதுகளுக்கு அருவறுப்பாக இருக்கிற சத்தங்களை கேட்காம இருக்கிறதுக்கு தக்கதான அந்த அந்த காரியங்களை தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்கார். எங்கள் மூக்கை எடுத்துக்கிட்டோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை விதமான சுவாசங்களை அந்த அந்த அந்த மனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே போல எங்களோட சுவாசம் வந்து எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை, அதாவது பிராண வாயு, தமிழ்ல சொன்னோம்னா பிராண வாயுவை சுவாசித்து அது நுரையீரலுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கிற அவயவங்களை பார்த்தோம்னா 5,000,000-5,000,000 மேலாக அந்த நுரையீரலில் அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கென்று ஒவ்வொரு செல்லுகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த அந்த அந்த 5,000,000,000 மேலாக ஒரு 2 எங்களோட 2 லன்ஸ்லையும் இருக்கிறதாம் அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு. அதே போல எங்களோட இருதயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இருதய 4 பங்காக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் உடலில் இருக்கிற இரத்த சுத்திகரிப்பை, அந்த இரத்தத்துக்குள்ளே தேவையான அந்த ஆக்சிஜனை போக பண்றதுக்கு அந்த நுரையிலிருந்து தொடர்புகளை எடுத்து அதுகளை வைத்திருக்கிற அந்த நரம்புகளை இரத்தத்தை கொண்டு போற நரம்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நரம்புகள் கிட்டத்தட்ட 1,00,000 ஒரு 100,000 கிலோமீட்டர் தூரத்து எங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற நரம்புகளை நாங்கள் எடுத்து நீட்டி பார்த்தோம்னு சொன்னால், ஒன்றாக ஒன்று வைத்து பார்த்தோம்னு சொன்னால், 100,000 கிலோமீட்டருக்கு மேலாக நீளமான நரம்புகளை எங்களுடைய இரத்த நாளங்கள் இருக்கிறதா, அந்த இரத்த நாளங்களை விட மற்ற அசுத்த இரத்தத்தை சேர்க்கிறது, மற்ற ஒவ்வொரு நுண்ணியமான காரியங்களை எங்கள் சரீரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், எங்கள் சரீரத்தை எங்கள் மூளைக்கும் எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துகளையும் டெலிபோன் போல, டெலிபோன் வயரை, டெலிபோன் சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அதாவது ஒரு சத்தம் கேட்கிற ஒரு நெருப்பில் எங்க கையை கொண்டு போயிட்டு நாங்கள் அறியாமலே நாங்கள் தொட்ட போது நாங்கள் கையை எடுக்கிறோம், அந்த கையை எடுக்கிறதுக்குள்ள அந்த கையில சுடுபடுற அந்த நொடி பொழுதுல எங்களோட தலைக்கு மூளைக்கு அந்த சிக்னலை கொண்டு போயிட்டு கையை எடுக்க வைக்கக்கூடிய அந்த தன்மையை காட்டு. கடுமையான குளிர், கடுமையான வெயிலை உணர்றோம் எங்களோட சரீரத்தில். இந்த சரீரத்தில் இருக்கிற 1 சென்டிமீட்டர் அளவுல எங்களோட தோலில் எடுத்தோம்னு சொன்னால், 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா, 5 சென்டிமீட்டர் ஒரு சதையில ஒரு துண்டில நாங்கள் அளந்து பார்த்து அந்த குள்ளே எடுத்தோம்னு சொன்னால், அதுல 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா. அதே போல மனிதனுடைய அமைப்பு, எங்களோட சரீரத்தில் இருக்கிற குடல்ல எடுத்துக்கொண்டோம்னால், அதுல பெருங்குடல் 5 அடி நீளமாக இருக்கிறதாம், அறுத்த குடல் வந்து சிறுங்குடல் 20 அடி நீளமாக இருக்கிறது. அதுக்குள்ளே அந்த இருக்கிற செல்லுகளுக்குள்ள நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை ஜீர்ணிச்சு அந்த ஜீர்ணிக்கிற அதுக்குள்ளே இருக்கிற போஷிய பதார்த்தங்களை எங்களை சரீரம் முழுவதும் கொண்டு போறதுக்கு தேவையான நாளங்களை எடுத்துக்கொண்டோம்னா, தேவண்ட அமைப்பு அளவற்ற அமைப்பு. அந்த அமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தேவனை நாங்கள் துதிக்காம இருக்க இயலாது. ஒரு மனிதனுக்கு தேவனை துதிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளே நாங்களே தியானித்தோம்னு சொன்னால், எங்களை குறித்து நாங்களே தியானித்தோம், எங்களோட கண்ணை ஒரு சிறிய அவயவமாக இருக்கிற ஒரு நகத்தை ஒரு தலைமயிரை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அது உருவாக்குற விதம், அது ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்கிற எத்தனையோ ஆயிரமான சிறப்புகள் சரீரத்துக்குள்ளே சிறக்கிறது. அந்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் அற்புதமாக எங்களோட சரீரத்தை உருவாக்கி எங்களை சரீரத்திலே படைத்திருக்கிறார். அதே போல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சங்கீதம் 90வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை வாசிப்போம்.
1: சங்கீதம் 90:19 எங்கள் ஆயுஷ நாட்கள் 70 வருஷம் பிறத்தின் மீதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையான வர்த்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம்.
0: பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் இவ்வளவு வல்லமையாக ஆண்டவோட சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலாக எங்களை தாயின் கருவிலே உருவாக்குற தேவன், அந்த தாயின் கருவிலே உருவாக்குற போது இவ்வளவு அவயவங்களையும் வைத்து எங்களோட சரீரம் வந்து மரணத்துக்கு, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மோசையை கொண்டு தேவன் எழுதுகிறார், ஒரு மனிதன் ஆயுசு காலத்தை எழுதுகிறார். ஆனா அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், மரணம் எதனாலே எங்களுக்கு வந்தது என்று, தேவன் எங்களுக்கு மரிக்கிற ஒரு உடலை கொடுக்கறதுக்கு தேவன் சித்தமாக இருக்கல, எங்களை தேவனோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ வேணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் தேவன் எங்களை உருவாக்கினார். ஆனாலும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மரணம் உண்டாகினதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியம் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மோசையுடைய காலத்திலே மோசை எழுதுகிறார் 70 வயது. ஆனாலும் ஆதாமுடைய தொடக்க காலத்தை நாங்கள் பார்த்தோம்னா, ஆதாம் வந்து 930 வருஷம், அதே போல சேத்தை எடுத்துக்கொண்டா 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மோசையுடைய காலத்திலே நான் நினைக்கிறேன், அந்த காலத்தில் மோசைக்கு தேவன் வெளிப்படுத்தின இந்த காலத்திலே இருக்கும், இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போனால் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து 70 வயசு. அந்த 70 வயசுக்கு மிஞ்சி போனால் 80 வயசு, அதுக்கு மேலே சஞ்சலமும் தவிப்பும் சொல்றார். ஆனால் அப்படியா கொண்ட மனுஷனை தேவன் உருவாக்கின தேவன், அவர் அந்த உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் வந்து தேவன் எங்களை எதற்காக அவர் உருவாக்கினாரோ, அந்த நோக்கம் வந்து அவருடைய நாங்கள் இந்த பூமியிலே தனிமையாக எங்களை விட்டுட்டு போறதுக்கு அல்ல. நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு தாயின் ஒரு கருவை குறித்து தேவன் நியாய பிரமாணத்திலே ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் அதை வாசிப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு கருவை எவ்வளவு தூரத்துக்கு தேவன் பெருமைப்படுத்திருக்காரு. யாத்திராகமம் 21 யாத்திராகமம் 21:22-25 மட்டும் வாசிப்போம். 21:22-25 மட்டும்
1: யாத்ராம் 21:22 மனிதர் சண்டை பண்ணி கர்த்தருடையான ஸ்துதி அடித்ததினால் அவருக்கு வேறு சேதம் இல்லாமல் கற்பம் விழுந்து போனால் அப்படிப்பட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துவதற்கு தக்கதாக நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டனை கொடுக்க வேண்டும். வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன்.
0: 25 மட்டும் பாஸ்டர்.
1: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கல், காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும்.
0: இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் தேவன் நியாய ஆண்டவட திட்டத்திலே நியாய பிரமாண புத்தகத்திலே எங்களுக்கு தெரியும் நியாய பிரமாணத்திலே யாத்ராகாமம், லேவியராகாமம், உபாகாமம் இது மூன்று புத்தகத்திலே நாங்க பார்த்தோம்னா இது மூன்றுக்கும் நாங்க சொல்றோம் சட்ட புத்தகம். அப்ப இஸ்ரேவேலிலே தேவன் இஸ்ரேவேல்களை மத்தியிலே நடக்கிற எந்த ஒரு அநீதிக்கும் தேவன் நியாய எங்கட தேவனுக்கு நாங்க சொல்றது நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ரெண்டு உடன்படிக்கைகளை கொடுத்திருந்தது. ஒன்று கிரியையின் உடன்படிக்கை, ஒன்று கிருபையின் உடன்படிக்கை. நாங்க இன்றைக்கு கிருபையின் உடன்படிக்கையில இருக்கிறோம். ஆனாலும் கிரியையின் உடன்படிக்கையில இருந்த மனிதர்களை சரியான பாதையிலே சரியான தேவன் திட்டமிட்ட பாதையிலே வழி நடத்துறதுக்கு தேவன் சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். அந்த சட்ட திட்டங்களின் புத்தகம் தான் இந்த யாத்ராகாமத்திலிருந்து இந்த புத்தகங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திலே அந்த இடத்துல இரண்டு மனிதர்களுக்கு இடையிலே சண்டை போடும் போது ஒரு அவருடைய மனைவி வந்து அந்த இடத்துல நின்று அந்த மனைவிக்கு உயிர் சேதம் இல்லாமல் ஏதாகிலும் அடித்ததினாலே அந்த கற்பம் விழுந்தால் அந்த கற்பத்துக்கு தண்டனை கொடுக்கணும்ண்டு அதை செய்தவனுக்கு மேல தண்டனை கொடுக்கணும்ண்டு தேவன் தண்டனை நியமித்திருக்க அந்த ஒரு கரு ஒரு பிறக்கிறதுக்கு முன்பே இருக்கிற ஒரு குழந்தையிட கருவுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு எங்களுடைய தேவன். அப்ப மனிதருக்கு தேவன் கொடுத்திருக்க முக்கியத்துவம் இவ்வளவு எங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த சொல்ல முடியாத அதிசயமான தேவன் மனிதனுக்குள்ள இவ்வளவு ஒரு பாசத்தையும் இவ்வளவு ஒரு அன்பையும் இவ்வளவு ஒரு கரிசனையும் வைத்திருக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருந்தது. அந்த முக்கியமான காரியம் தான் தேவன் அவர் மனிதனை உருவாக்கின நோக்கமே எங்களோட தேவன் உறவாட வேணும் என்றா எங்களோட நாங்கள் பார்க்கிறோம் ஆதாமின் ஆதாமோட அந்த பாவத்துக்கு முன்பாக அந்த குளிர்ச்சியான வேலையிலே தேவன் அவரோட உலாவி அவரோட பேசி சுத்தி திரிந்தார் என்று நாங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோட உறவாடுறதுக்கு வந்த தேவன் இன்றைக்கும் அவர் அந்த ஆவலோட தான் இருக்காரு. அந்த ஆவலோட இருக்கிற தேவன் என்றென்றைக்கும் மனுக்குலத்தை அவரோட கூட வைத்திருக்க வேணும் என்று அவருடைய உண்மையான பாசம் அதுதான். மனுஷனுக்கு இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இந்த இடத்துல மனிதர்களுக்கு இருவருக்கு இடையிலே அந்த அன்பு எப்படி நிலைத்திருக்கணும். ஒரு மனிதனுக்கு விரோதமாக இன்னொரு மனிதன் எழும்பக்கூடாது. அந்த எலும்புனால் இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேணும். அந்த தண்டனை கொடுக்கறதன் நிமித்தம் தேவன் அந்த அந்த அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் ஒரு குலை ஒரு இரத்த சிந்துதல் இல்லாமல் ஒரு சமாதானத்தின் கட்டளை தேவன் அவர்கள் மத்தியிலே வைத்திருந்தார். அந்த சமாதானத்தை காக்கும்படியாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஜெயிலில் போலீஸ் எடுத்துக்கொண்டால் ராணுவத்தை எடுத்துக்கொண்டோம்னா காவல்துறை எடுத்துக்கொண்டோம்னால் அவர்கள் செய்யற காரியம் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற சீர்கெட்ட சமுதாயத்திலே சீர்கேடான இடங்களில் இருக்கிற சீர்கெட்ட காரியங்களை சீர்திருத்தும்படியாக தான் சட்டத்தை வைத்திருக்கார். அதே போல அந்த நேரத்தில் தேவன் வைத்திருந்த காரியம் வந்து சட்ட திட்டத்தை வைத்து அந்த இஸ்ரவேலின் ஜனங்களை அதாவது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படி தேவனுக்கு பிரியமான

நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் வந்து இப்படி இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்காரு. தேவன், நீ ஒரு கண்ணத்தை கடித்தால் மறு கண்ணத்தை நீ திரும்பி கொடு என்று சொல்றார். அவர் சொல்றாரு, பழி வாங்குதல் என்னுடையது, என்னிடத்துல நீங்க விட்டு விடுங்கன்னு சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கும் விரோதமாக மனிதன் செயல்படுறதுக்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதனுடைய இரத்தத்தை இன்னொரு மனிதன் சிந்துவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கிற தேவன் அல்ல. அந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக எங்களுக்கு இருக்கிறார். அந்த தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டம், அதை எவ்வளவு வேண்டும் எங்களை மனசுல எங்களை மாம்ச கண்களாலோ எங்கட மனித மூளையாலோ மனித சிந்தையாலோ சிந்திக்க இயலாத அளவுக்கு தேவன் மனிதர்களை குறித்து உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான திட்டத்தில் தேவன் வைத்திருக்கிற விசேஷித்தமான காரியம் தான் நாங்கள் பார்த்தோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கோம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை எடுப்போம் பாஸ்டர்.

0: வெளிப்படுத்தல் 20வது வசனம் 20வது அதிகாரம்
1: 11 பதினஞ்சு மட்டும் வாசிப்போம்.
0: வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12
1: பக்கம் 20 பாஸ்டர்.
0: பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மறுத்தோராக சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மறுத்தோர் தங்கள் தங்கள் கீழே தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிடம் மறுத்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுடைய மறுத்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள்.
1: அம்மேன். இந்த இடத்துல இதுதான் தேவன் வைத்திருக்க உன்னதமான திட்டம். இது இந்த திட்டத்தை ஆதியாமத்துல ஆதாமை உருவாக்கின போது தேவன் வைத்திருந்த திட்டம் தான் இது. ஆனால் அந்த தேவனுடைய திட்டத்தை கெடுக்கும்படியாக சாத்தான் வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த பாவத்தை உள்ளே பிரவேசித்தபடியினால் தான் இன்றைய வரைக்கும் மனுக்குலம் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு வேதனைகளும் இவ்வளவு கண்ணீர்களும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் காலையில் எலும்பு நிலையிலிருந்து இரவு படுக்க போக மாட்டோம். இரவு படுத்தாலும் அவனுக்கு நிம்மதியான நித்திரை இல்லை. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தேசங்களை நாங்களும் யுத்தங்களை சந்தித்து வந்த தேசத்திலிருந்து வந்திருக்கோம். ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் இந்த பூமியில இல்லை. ஆனாலும் தேவன் அதுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்காது. அந்த திட்டத்தின் கடைசியான பகுதி தான் ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்க கடைசியான திட்டத்தின் இதுதான். தேவன் இந்த பூமியை பாவம் நிறைந்த இந்த பூமியை அழிவுக்குரிய இந்த பூமியை அக்கிரமமும் பாவமும் நிறைந்து மனிதரை மனிதர் மணிக்க இயலாதபடி தேவனை தேடாதபடிக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாத்தான் ஆனவன் போட்டிருக்க தீமையான விதை அதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஏதேனில் வைத்தார் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் ஆதாம் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசித்ததின் நிமித்தம் முழு மனுக்குலமும் இவ்வளவு ஒரு வேதனைக்குள்ள இவ்வளவு அழிவுக்குள்ள போனாலும் தேவன் கடைசி திட்டத்தை வைத்திருக்கார். அந்த கடைசி திட்டத்தில் தேவன் மறுசுழற்சியாக இந்த உலகத்தை ஒரு சீரமைக்க போகிறார். அந்த சீரமைக்கிற போகிற காரியத்திலே வருகிற காரியம் தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். பின்பும் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். இதே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். வெள்ளை சிங்க நியாய தீர்ப்புகள் எத்தனையோ நியாய தீர்ப்புகள் வேதத்திலே இருக்கிறது. அந்த இருக்கிற நியாய தீர்ப்புகள்ல இருக்கிற கடைசி நியாய தீர்ப்பு தான் இது. இந்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு நாங்க பாக்குறோம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல எப்படி நாங்கள் தாயின் கருவிலே உருவாக்குற நேரத்துல தேவன் எங்களுடைய எலும்புகள் உருவேற்படுறது அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதே போல இன்றைய வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்து மறிக்கும் வரைக்கும் அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. அந்த எழுதப்படுகிற வித தேவன் எழுத்துக்குரியவர். ஒரு ஒவ்வொரு காரியத்தையும் உறுதிப்படுத்தி அதுக்கு

0: ஏற்ற நியாயத்தை செய்கிறார். அதுதான் எங்களை தேவனுக்கு சொல்ற நீதி உள்ள நியாயாதிபதினு நாங்க சொல்றோம். அந்த நீதி உள்ள நியாயாதிபதியிட கடைசி நியாய தீர்ப்பு மனிதனுக்கு வந்து கொடுக்கறதுதான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகிறது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போய்விட்டது, அகன்று போய்விட்டது. அப்ப நாங்கள் பார்க்கிற இந்த பூமி, இந்த பூமியும் இந்த வானமும் மறுசுழற்சிக்கு ஆண்டவர் வைத்திருக்கார். இந்த பூமியில இருக்கிற எல்லா இன்றைக்கு எடுத்தோம்னு சொன்னால் காலத்துக்கு ஏற்ற சீரான காலநிலை இல்லை. மழை பெய்யுற காலத்துக்கு வெயில் அடிக்கிற வெயில், வெயில தாங்க இல்லாத வெயில், வெக்கை, மண் சரிவு, நிலைநடுக்கம் நாங்கள் பார்த்தோம்னா இந்த கடைசி காலத்துல நாங்க நிக்கிறோங்கிறதுக்கு இதுகள் தான் அறிகுறி. இயற்கையின் அனர்த்தங்கள் கூடி மனிதன் வாழ இயலாத அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஐரோப்பாவில பார்த்தோம்னா எத்தனையோ ஆயிரம் பேர் அந்த சூரியனுடைய வெப்பம் அதிகரித்தனாலே மறித்து போகிறார்கள். நாங்கள் இனி பார்க்க போகிற காலம், நாங்கள் இனி வாழ போகிற, காண போகிறதை, நாங்கள் கேட்க போகிற காரியங்கள் எல்லாம் அந்த நியாய பிரமாணத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று இதே ஒரு சாட்சிகளாக இருக்கிறது. இவ்வளவு காலத்தும் இல்லாத காரியங்களை நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம், நாங்கள் சிறுவயதில் இருந்த போது இருந்த உலகம் இல்லை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகம் வந்து அழிவுக்குரிய உலகமாக, அந்த அழிவுக்குரிய உலகத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்கிறதை இன்றைக்கு வாழ்கிற எங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த சாட்சியாக இருக்கிற இந்த காலத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த காலத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்க நோக்கம் தான் இந்த 12வது பாருங்க, ஒருக்க வாசிங்க பாஸ்டர் 12வது வசனத்தை.
1: மரித்தராய சிறுவோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிக்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
0: வாசிங்க பாஸ்டர்.
1: புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தை படைந்தார்கள்.
0: பாருங்க, இதுதான் தேவன் எங்களை குறித்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய சரித்திரமும் அவனுடைய நினைவுகள் அவனுடைய சிந்தைகள் எங்கள் வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பே நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்து வைத்த தேவன் அவர்களுடைய கிரியையின்படி, இதை நாங்கள் நல்ல எங்களுடைய ஞாபகத்தில் வைத்து ஒவ்வொரு அவரவர்களுடைய கிரியையின்படி தேவன் நியாயம் தீர்ப்பாராம். அப்ப நாங்கள் நன்மையான காரியங்களை செய்திருந்தால் நன்மையான தீர்ப்பு அடைவோம், தீமையான காரியங்களை செய்திருந்தால் தீமையான தீர்ப்பை நாங்கள் அடைவோம். 13வது வசனத்தை வாசிப்போம் பாஸ்ப. சமுத்திரமும்
1: தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மருத்துவரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியின் படியே நியாயத்தை படைந்தார்கள்.
0: இந்த இடத்துல பாக்குறோம், ஒவ்வொரு இந்த பூமியிலே நாங்க தண்ணீரிலே இல்லாவிட்டால் பூமியிலே நாங்கள் மறித்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்லாவிட்டால் எரிந்தோ இல்லாவிட்டால் தண்ணீர்ல முழுகியோ எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் மறித்திருக்கானோ அந்த முழு மனு குலமும் இந்த பூமியிலே மறுபடி அவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு அடைய போகிற நியாய தீர்ப்பு அடைகிற அந்த நேரம். அந்த நேரத்திலே சமுத்திரத்திலே மறித்தவர்கள், பூமியிலே மறித்தவர்கள், பாதாளத்திலே உள்ளவர்கள் எல்லோரையும் தேவன் கொண்டு வருவாராம். ஆனா இதுக்கு முன்பாக இன்னொன்று நடக்கிறது, தேவன் சபைக்காக வைத்திருக்க திட்டம், அவருடைய ரகசிய வருகையிலே எங்களை தேவனுக்குரிய ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்த எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் தகுதியை கொடுத்திருக்காராம். அப்படி ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே இருக்கிறவர்களை தேவன் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்வார். இது கடைசி நியாய தீர்ப்பிலே அவர்கள் இந்த பூமியிலே, அதுதான் முதலாவது மரணம்ங்கிறது, இரண்டாவது மரணம் இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். இரண்டாவது அந்த இடத்துல இரண்டாவது மரணம் அடைகிறவர்களை ஒருபோதும் அவர்கள் இந்த பூமியில இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வைத்திருக்க திட்டம் தான் இந்த 15வது வசனம். வாசிப்போம் பாஸ்டர் 15.
1: ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டத காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான்.
0: பாருங்க, தேவனுடைய தேவனுடைய விசுவாச பிள்ளைகள், ஆண்டவர்களுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு நோக்கி பார்த்திருக்க பிள்ளைகள், தேவனுடைய சபையில மறுபிறப்படைந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையில வாரம் தோறும் நாங்க போகிறோம், போயிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எங்களோட கிரியைகள் எப்படி இருக்குது, எங்களோட சிந்தைகள் எப்படி இருக்கு, நாங்கள் எவ்வாறு எங்களோட வாழ்க்கை வாழ்கிறோம், எங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயம் தீர்த்து நியாயம் அவருடைய புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்காரு. அப்ப நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு விசேஷித்த புத்தகம் தான் இந்த தேவனுடைய ஜீவ புத்தகம். இந்த எங்களுக்கு கொடுத்திருக்க ஜீவ புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துகளும், ஒவ்வொரு உறுப்புகளும், அந்த எழுத்துகளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய சிந்தையில இருந்து வந்த வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகள் நிமித்தம் இதை வைத்து தான் தேவன் எங்களுக்கு நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப எங்களுடைய கடைசி முடிவு எங்க இருக்க போகுது? இந்த 13வது வசனம் இருக்கதா, 15வது இருக்கதா? நாங்களே எங்களுக்கு ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாது இருக்கிற அத்தனை பேரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்ப எங்களை குறித்து தேவன் இந்த புத்தகங்களை நான் அத்தான் வாசித்தேன். சங்கீதம் 130வது சங்கீதத்திலே, 139வது சங்கீதத்திலே எங்களுடைய எலும்புகள் உருவேற்படுகிற நாட்களை தேவன் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்த தேவன் எங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். ஜீவ புத்தகங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஜீவ புத்தகம் மட்டும் இல்ல, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அந்த புத்தகங்கள்ங்கிற நேரத்துல ஒருமை இல்ல, அது பன்மை. இத்தனை புத்தகங்கள்னு இந்த இடத்துல சொல்றது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அதிலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிப்போம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். தேவனுடைய கருத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் அந்த ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படத்தக்கதாக கர்த்தாவே உங்களது கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிற நாங்கள், இதை அறிவிக்கிற நாங்கள், ஆண்டவரே இதை கேட்க போகிற எத்தனையோ கோடான கோடி மக்கள், தகப்பனே அவர்களை உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படும்படியாக நான் எத்தனை பேருக்கு அந்த வாசலை திறந்து வைத்திருக்கேன், எத்தனை பேருக்கு அந்த ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதுறதுக்கு நான் காரண காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேவனே எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். என்ற பெயர் மாத்திரம் ஜீவ புத்தகத்தில் இல்லை. மோசே சொல்லுகிறது போல ஆண்டவரே அவர்களை இந்த இடத்துல இருந்து அவர்களை அழிக்காத படிக்கு, அவர்களை அழிக்கிறதுக்கு முன்பாக அழித்தீங்கன்றால் என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்ற மோசே சொன்னது போல, இந்த உலகத்திலே பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்க ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படத்தக்கதாக கிரியை செய்ய எங்களுக்கு கிருபையை தந்து எங்களை வழி நடத்தும்படியாக உங்க உன்னத கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை ஆசீர்வதிங்கப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எங்கும் தகப்பனே அப்பா உங்களோட சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு இது ஒரு கருவியாக நீங்க எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜீவ ஒளியாக இதை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே இதில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே உமது வார்த்தைகளை நீ சத்தியத்தை சத்தியமாக பேசி உமது ராஜ்யத்தையும் உமது நீதிக்கு உட்படுத்தி தகப்பன உமது உன்னத ராஜ்யத்தை கட்டுறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.
2: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேங்க் யூ பிரதர். அழகாக மனிதனை உருவாக்கிய விதத்தை அழகாக விளக்கி காண்பித்தீர்கள். அதே நேரத்தில் தேவன் இந்த மனிதனை என்னத்துக்காக உருவாக்கினார் என்று நீங்க அழகாக வெளிப்படுத்தினீங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவில சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. துதிக்கிற ஜனங்களாக தேவன் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் உறவாடுகிற ஜனங்களை எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் மாத்திரம் எங்களுக்கென்று நாங்கள் ஏற்படுத்தாதபடி வைத்துக் கொண்டிருக்காதபடி மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களை தேவனுடைய பக்கம் இழுக்கிற ஒரு கருவியாகத்தான் எங்களை படைத்திருக்கிறார். மிச்சம் அழகாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க பிரதர், தேங்க்யூ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு ஒரு தருணத்தை இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வசனம் கொடுத்திருக்கிறது. அதற்காக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பிரதர்.
0: வெல்கம் சிஸ்டர். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
2: நாங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சியின் முடிவு பகுதிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போம். எத்தனை ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொருவர் வார்த்தைகளும் துதி மூலம், பாடல்கள் மூலம், தியானம் மூலம், ஜெபம் மூலமாக அநேக சகோதரிகள் இந்த இடத்துல வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அது போல பாஸ்டர் விக்டர் பால், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பிரதர் மரியதாஸ் என்று ஒவ்வொருவரும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே போல இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்தும்படியான ஒரு இதயத்தில் ஒரு எண்ணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிரதர் மகேந்திரனுக்கு கொடுத்திருக்கிறார், பிரதர் ஸ்டான்லிக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய மனைவி ரீட்டா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது போல சகோதரன் பந்துஜனை கூட இந்த இடத்துல இதற்கு உதவியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வது தேவனுடைய கிருபை. தேவனை குறித்து ஒரு அன்பு இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நாங்கள் செய்ய முடியும். அதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த ஊழியத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆழத்திலும் இது பதிந்து அநேகர் ஆண்டவரே விழிப்படையவும், விழுந்தவர்கள் எழுந்திருக்கவும், ஆண்டவரே அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளவும் தக்கதாக நீர் வழி நடத்துகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சமானது கெத்தாவே ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதிகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இதுல வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொருவரும் நேர்த்தியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நீங்க காண்கிறீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே வேதனைகளோ, கவலைகளோ, துக்கங்களோ, ஆண்டவரே நோய்களோ, டிப்ரெஷன், எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாள்ல அகன்று போனபடினாலும் ஸ்தோத்திரம். புதிதான ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள்ள உதித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே நித்திய வெளிச்சத்தை சங்கமம் வானொலி கொண்டு போகிறது கெத்தாவே. ஆண்டவரே சங்கமம் வானொலி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதுல எந்த பிழைகேடுகளும் வராதபடிக்கு நேர்த்தியாய் ஆண்டவரே அந்த வசனங்கள் வார்த்தைகள் செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பொருட்படுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேலையை ஒப்பு கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்தவர்களுக்காக நன்றி ஆண்டவரே, வார்த்தை கொடுத்தவர்களுக்காக நன்றி, வர்ஷிப் செய்த ஒவ்வொருவருக்காக நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரே விசேஷமாய் பாஸ்டர் ஞான பிரகாசத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுக இனங்கள் வெளி இனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே அந்த ஊழியக்காரன் இந்த இடத்துல வந்து வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரன் ஆண்டவரே நீர் அவரை பொறுப்படுப்பீராக, ஆசிர்வதிப்பீராக. சுகத்தோடு பெலத்தோடு ஆண்டவரே அடுத்த முறை வந்து இந்த இடத்துல வார்த்தை கொடுக்கும்படியாக அவரை நீர் ஆண்டவரே பலப்படுத்துகிறபடி நாளே உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்ப
3: தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
4: நாமே நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
3: ஆமென்.
4: நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஏழைகள் விதவைகள்
5: திக்கவைகள்
4: திக்கிறதுக்காக நீங்க
3: அன்பான பரலோக பிதாவேப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவேப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களப்பா தந்தையப்பா. இன்னும் இன்னும் அவர்களப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அனாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்களப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டால் நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களின் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருப செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க

0: அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. நம்புவதை பார்க்கலும் கத்திரிபேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகள் அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொருட்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா. கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையும் மனுஷன் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு எபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த வாவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர் அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன் அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன் இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.

அனைவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள்

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் திருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தெய்வ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும் போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றுமொரு வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம். ஏ, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே ராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமா இப்போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்கினியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழி நடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் எதிராக காத்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5 verse 35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 7, David was a young boy when he stood before the giant Goliath. Yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all, showing thyself done of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you. Stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage. Go. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியான ராமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், கத்தர் ராமே வழி நடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா என்ற சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழிநடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யறங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களண்டல் ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாருமா வந்தாலும் நான் என்ன மற வைக்க மாட்டேனே, ஆர் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்துட்டுவனே. தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மிதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஊரபட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்கட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரசில் வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மீட்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி உம்மை நோக்கி வெற்றி பண்ண நடப்போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்கள் சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனைகள் கூடி கோணலும் மாறமாக பாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் தோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதனையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடற்கரை மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடுகள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக்கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனே உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக கூட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களும் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி தேவனையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பியவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே உட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியும். வழிநடத்தது கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே. அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் உங்களோட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைத்தபள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களுடைய ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களை ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கிய உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று வாங்கி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என்பின் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில இந்த வேலத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவை அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுறதுக்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறவனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறவனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்கள அன்பை உங்களை ஜீவன் உள்ள திருவனங்களை என்ன சில பந்துக்கள் அறியவனும் அயலார் அறியவனும் எங்கள் அறியாத சகோதரங்கள் அறியவனும் அந்த வாஞ்சை சகோதரனுக்கு மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே, இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரியின் கைகோத்தமனம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக, நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாருமே சகோதரர்கள் மத்தியில், சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல, கிருபை மேல் கிருபை ஊட்டி வழி நடத்துற எங்களை தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா, அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கு ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கு. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுதவி போய்விட அதை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக, உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்க திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்சை செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்களையா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாலிப வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். பல பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்த தேவனே, உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதுக்கதாக வழிநடத்துற தேவனே, காட்டு வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வர தேவனே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குளாலும் நீங்கள் அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கமும் சந்ததி கூட ஆகும் கூட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பொல்லாத காலம், பொல்லாத காலம் ராஜா, விசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, விசாச அவன் அணுகாதபடி உங்கள ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியை நடத்தும் ஸ்ரூதி எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோரன் சோரன் மேலே உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோகம் ஞானத்தை கொடுத்து, வழிபாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லதரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திருக்கிறோம். இதன் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் நினைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவதற்காக செய்தி கூடாகவோ, துதி கூடாகவோ, பாடல கூடாகவோ, நன்றியறுதல் கூடாகவோ உங்க ஆண்டு உங்களை மகமப்ப பயன்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்க நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திர போட்டு காத்து கொண்டு வாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாகும் ஒரு வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக. அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் இடகட்டி பெருசுத்தாவியானவரே, நீங்க வழிநடத்தி நீங்க மாமப்பட வேண்டும் என்று கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே பாவிக்க வல்லவரே, விடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல அப்பா உங்கட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டுக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களிடையில் வருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களிடையில் வருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டுதற்க அவ மனசில் ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்க கேட்க முதலில் என்னத்தை கேட்க போறோம் என்று அந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பியாக்க இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ இன்னும் உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்கள் பாதுகாத்து உங்களை அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அதுபோல் தகப்பனே, இந்த வாலிபர் சந்ததிகள் ஐயா அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தேங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று தேங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதன் மனச்சோர்வினாலும் கூட அன்பிலிருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ஐயா, காத்துக்கொள்ளுங்கள். ஏதோரு வல்லமையாக ஆண்டவர் ஒரு வழியை திறந்து அடைப்பட்ட வாசலை திறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வகுத்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு மனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்தில் இந்த கனடா தேசத்துல ஐயா படித்த யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜர் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, பெற்றிய பிறகு தக்கதாக செய்த அந்த அழு நடத்தலுக்காக நன்றி. படுத்த ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷயம் பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கு பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தான் அடைய முடியும் அப்பா. எப்பொழுது மனுஷர் செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம். ஆண்டவரே அன்பின் தேவனே, ஆண்டவரே மனுஷர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை திறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே இதற்கு அடிமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்துக்கொண்டு வார தேவனே, உயிருள்ள உண்மையுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம், நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம். பார்க்கலாம் ஐயா, சோதரிக்கலாம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்ய பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழுதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா. ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனா மன்னிங்கும், மன்னித்து தின்பும் அவர்களை ஆண்டவரே உலகத்தில் இழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக் கொள்ளுங்க. ஆறுதலும் தேவனே, நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களை வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டை வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பெலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துறதுக்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கட்ட நடத்தும் ராஜா. அவரோடு ஒத்துழைக்கும் 22 மந்திரி மாறையும் புறப்படுங்க. அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்று விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரிய பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருக்கா நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்க தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்து. டொனால்டு டிரம்பை வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி, இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிஷரி மாறி எழுப்பி உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா, அதே போல் சந்தோஷந்தியாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொறுப்படுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக, என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக, அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருவோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊட்டி அது எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி புதிய அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களோட அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவை நீங்கள் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க விடும் என்று வாஞ்சியோடு ஆண்டு ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியும் பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணையும் திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுற தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். வல்லடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதர பின்மாறி பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மயிலாடி ஆகி இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருவோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோதுமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே, அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க, திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்டனீங்கள் அல்லவாரா, அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்

0: என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ, ஆண்டவரே பிரயாணம் என்ன சிறத்தை பார்க்க விடமென்றோ, ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மிரத்தையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின சிறுவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க. ஆண்டுகளை ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதா அவர்களையும் உங்களால் உணர்த்தி பல்நடத்த முடியும். பல்நடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, எந்தெந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்க அறியாமல் ஆத்மாவையும் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் புல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியான இந்த சங்கம மொழியலையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தோண்டுகளது பாரசத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறங்க இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புக்கிறோம். God bless you. Amen.
0: Amen. God bless you. Amen. Amen.
1: வழிநடத்தினார் கத்தர் தாமே, அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு நின்ற பொழுது தேவ ஊழியர் பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: அமீன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் அப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவராமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கதிரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழிநடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம்.
2: அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமா நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா விசுவாசித்து அதிகமா ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனேனோ நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார். நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தார். அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது. சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின். அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர். எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினா, நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினா, நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவசித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜெபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு, பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாம் அவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான், எப்படி ஜபிக்கிறான், விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ஏண்டா, பிசாசே சொல்லல, பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல, பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக, மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு, பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் வேண்டும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் ஜேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடிப்போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம். நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசை விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கும், செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி ஜெபிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்க மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது இல்லை, அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல. பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வரிந்து கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரும். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், தொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மலையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தமில்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளு. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசிக்கும். இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல, தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபேசியர். அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைடெட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடி. ஆமென். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்று

0: இணைக்கப்பட்டு, சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37, தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜெபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜெபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறேன். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, ஈக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நினைத்த நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க 100 மடங்காக 1000 மடங்காக அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட, அறுவடை செய்யப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு கத்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அது
2: கத்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும். Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரெண்டு சாமுவேல் 15 அதிகாரம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தோட போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் சொல்லி வைத்திருந்தான். எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும்போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை, அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தையெல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின்வைத்தான். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும், பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பிப்போ, கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தார் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் குமாரர் இரண்டு பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும். எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வருமட்டும் நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான். அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுதுகொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறிப்போனான். அவனோடிருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதுகொண்டு ஏறினார்கள். அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது, இதோ அற்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய், நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன், முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன், இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். உன்னோட அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிறது ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். அங்கே அவர்களோட சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியை எல்லாம் அவர்கள் வசமாய் எனக்கு அனுப்புவீர்களாக என்றான். அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான். அப்சலோமும்
1: எரேமியா 19 கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வர பண்ணுவேன், அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடினாலும் தங்கள் பிள்ளைகளை வாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி வாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத்தென்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்கி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினாலும் விழப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்து இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முத்திக்கையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவன் அவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி, உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபங்காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா கர்த்தர் தன்னை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பேத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய்.
0: ரோமர் 3 அதிகாரம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராயிருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாமல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தர் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல. ரோமர் 4 அதிகாரம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்மெல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் சந்தோஷத்தையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகள், வெட்கங்கள், பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்களை சகித்தவர்களாயும் சத்ரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதை நிமித்தமாயும் அநேக வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும் சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தேவ சமூகத்தை தேடாமலும் மற்றும் சிலரோ யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் தருகின்றார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். 2 புஸ்தகம் 4 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுகிறாள். மேலும் இவளை குறித்து பார்ப்போமானால், இவள் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும் வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில் தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதை அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரப்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும் லட்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைகளும் பற்றாக்குறைகளும் இழப்புகளும் நஷ்டங்கள், அவமானங்கள், கடன், வியாதி, வறுமை, அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்ருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில் உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற வெட்கப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும் இலச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 28 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 1 அதிகாரம் 11 வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களே ஆண்டவர் இப்படியாக நம்மோடு இந்த நாட்களே பேசுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார். வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மலனை காண்பித்து இப்படியாக உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமை இந்த நாட்களிலே ஒரு ஏழ்மையாக நடக்கும்படியாகவோ அல்லது இந்த நாட்களிலே ஒரு அதாவது ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கும்படியாகவோ அழைக்கவில்லை. அவர் அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அதே விதமாக ஆபிரகாமை இந்த நாட்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய காலத்திலே கூட பஞ்சங்கள் வந்தது, ஆனாலும் ஆபிரகாமை கூட தேவன் இந்த நாட்களிலே போஷித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படியாக வருகிறது என்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே, அப்படியானால் நம்முடைய பிதாக்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை என்ன வார்த்தையை இந்த நாட்களிலே தேவன் சொன்னாரோ அந்த பிரகாரம் எங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மை தேடி இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களிலும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் இந்த உபாகம் 1:11 நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த நாட்களிலே தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாக தேவனை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே வந்து அவருடைய நியமனங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு ஆண்டவுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்கிற வழியிலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி தர இந்த நாட்களை தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதிப்பார், தண்ணீரை ஆசீர்வதிப்பார், மாப்பிசையும் தொட்டியை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக இந்த நாட்களை அநேக ஆசீர்வாதங்களை வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க வேண்டுமாயிருந்தால் நாங்கள் அவரை உண்மையாக ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களை அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். விக்கிரகங்களுக்கு பின்னாலே தெரிந்த அந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் பாருங்கள், ஆபிரகாம் அந்த விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே வந்த வேளையிலும் பாருங்கள், அவனுடைய சகோதரன் அவனுக்கு இடைஞ்சலாக இருந்த வேளையிலும் சகோதரிடத்திலிருந்து பிரிந்ததற்கு பின்பாக அபிராமா இருந்த ஆபிரகாம் அபிராம் என்ற அபிராமை ஆபிரகாமாக மாற்றி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும்படி செய்தார். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் அவர்களை விட்டு பிரிகிற வேளையிலே தான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரிடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி தேவன் உங்களை இந்த வாக்குத்தத்தினூடாக ஆசீர்வதிப்பார். அப்படியானால் அவரை இந்த நாட்களே நீங்கள் நேசியுங்கள், அவரை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பவராக. ஆமென்.
0: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக. இன்று தேவன் உங்களுக்கு கூறும் சமாதான வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று. தேவனின் வார்த்தைகளை கேட்க ஜபத்தோடு ஆயத்தப்படுவோம்.

பிரியமானவர்களே, நாம் இன்று 2 பேதுரு 3 அதிகாரத்தின் முதல் 7 வசனங்களையும் சிந்திக்கப் போகிறோம். இந்த 3 அதிகாரத்திலே 3 முக்கியமான பிரிவுகள் காணப்படுகின்றன. முதலாவதாக, விசுவாச துரோகத்தை சோதிக்கும் வண்ணமாக வரப்போகும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தம். இரண்டாவதாக, இந்த உலகத்திற்கான கர்த்தருடைய திட்டம். மூன்றாவதாக, விசுவாசிகளுக்கான ஆலோசனை. பேதுரு எழுதிய மற்றொரு சிறந்த அதிகாரம் இது. 2 பேதுரு 3 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2 நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். இங்கே இந்த 2 நிருபங்களையும் பேதுருதான் எழுதினார் என்பதை தெளிவுபடுத்தி கூறுகிறார். 2 வசனத்தின் இறுதி பகுதியிலே உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று சொல்கிறதை கவனியுங்கள். இங்கே பேதுரு உண்மையான விசுவாசிகளுக்கு இந்த காரியத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். அவர் எதையும் புதிதாக சொல்லவில்லை. ஏற்கனவே விசுவாசிகள் அறிந்திருந்த காரியத்தையே நினைப்பூட்டி எழுதுகிறார். ஒருவர் இவ்வாறு கூறினார், எனக்கு நல்ல ஞாபக சக்தி உண்டு, ஆனால் பிரச்சனை என்னவென்றால் மறந்து போய்விடுவது அதைவிட சிறப்பாக இருக்கிறது என்கிறார். ஆம், நம்மிலே அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை உண்டு. அநேக காரியங்களை மறந்து விடுகிறோம். சீமோன் பேதுருவும் தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து இதை குறித்து சொல்லுவார். பேதுரு கர்த்தரை மறுதளித்த அன்று ராத்திரியிலே நடந்ததை சற்றே கவனித்து பாருங்கள். பேதுரு எதிராளியின் தீயிலே குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். பேதுரு தன்னை மறுதளிப்பான் என்று இயேசு சொல்லியிருந்த எல்லா காரியத்தையும் பேதுரு மறந்தவராக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 22:61 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து என்று பார்க்கிறோம். பார்த்தீர்களா, பேதுரு எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். நமக்கு இருப்பது போலவே அவருக்கும் அந்த பலவீனம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் அவர் அந்த உண்மையான மனதுடையவர்களை, அதாவது நம்மை நினைப்பூட்டி எழுத விரும்புகிறார். சரி, அவர் எதை எவ்வாறு நினைப்பூட்டப் போகிறார்? பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் என்பதனாலே பேதுரு தன்னை எப்பொழுதுமே அப்போஸ்தலர்களில் முதன்மையான நிலைமையிலே வைக்கவில்லை என்பதை கவனியுங்கள். அவர்களிலே இவரும் ஒருவர் என்ற நிலையிலேதான் தன்னை தாழ்த்துகிறார். இந்த நிருபத்தை நிறைவுக்கு கொண்டு வரும் முன் பவுல் கூறிய சில காரியங்களையும் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பவுலையும் அவர் அப்போஸ்தலராக உட்படுத்தி கூறுகிறார் என்பதுதான். அதாவது அவர் சொல்ல வருகிறது என்னவென்றால், தான் நினைவுபடுத்தப் போகிற காரியத்திலே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் கருத்தும் மற்ற அப்போஸ்தலர்களின் கருத்தும் உள்ளடங்கியிருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது அவர் சொல்லப் போகிற காரியத்தை கவனிப்போமா? 2 பேதுரு 3 அதிகாரம் 3 வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. முதலாவது இதை அறிய வேண்டும் என்று மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இந்த கருத்திற்கு பேதுரு முதலிடம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்வதே இந்த கடைசி நாட்கள். இது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்வரும் மகா உபத்திரவின் நாள் வழியாகவும் தொடர்கிறதா இருக்கிறது. பரியாசக்காரர் என்று சொல்லப்படுவது விசுவாச துரோகிகளை குறிக்கிறது. நாம் இதை குறித்து 2 அதிகாரத்திலேயும் விளக்கமாக சிந்தித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இந்த பரியாசக்காரர் வேறு யாருமல்ல, சபையின் உறுப்பினர்களாக சிலர் போதகர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடக்கிறவர்கள். தேவனுடைய வசனத்தை பின்பற்ற முயற்சிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் வேதத்தின் சத்தியங்களை குறைத்து பேசி தாக்குகிறவர்கள். ஒருவன் பாவத்தை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவனாக வந்தால் தேவன் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு உண்மை என்று காண்பிப்பார்.
2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? அவருடைய சிந்தையின் மேல் முக்காடு இருக்கிறது, அவருடைய இருதயம் தேவனுக்கு நேராக திரும்பினால் அந்த முக்காடு நீக்கப்படும் என்கிறார். அவருடைய பிரச்சனை அறிவல்ல, இருதயத்திலேதான் இருக்கிறது. ஆகவே அவர்கள் தவறான வாதத்தை முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வாதத்தை சற்றே கவனியுங்கள். 2 பேதுரு 3:4 அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இந்த பரியாசக்காரர்களின் வாதம் என்ன? ஏசு சீக்கிரம் வந்து சபையை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார் என்றும், அதன் பின்னர் 7 ஆண்டுகாலம் உபத்திரவ காலம் வரும் என்றும், அதனைத் தொடர்ந்து அவர் தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க வருவார் என்றும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர் எங்கே, ஏன் இன்னமும் வரவில்லை? இவ்வாறு அவர்கள் பரியாசம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை மறுதளிக்கப்படும். கடவுள் பக்தியற்றவர்களும் சமத்துவ கொள்கையை பின்பற்றுகிறவர்களும் மட்டுமல்ல, விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு பிரசங்க மேடையிலே பிரசங்கிப்பவர்களும் கூட அவருடைய வருகையை மறுதளிப்பார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனை பரிதாபமான ஒரு நிலை இல்லையா? சரி, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் என்ன எழுதியிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றே எழுதியிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ள வருவார் என்றும், அதனைத் தொடர்ந்து மகா உபத்திரவ காலம் இருக்கும் என்றும், பின்னதாக இயேசு பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றும் எழுதியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளிலே ஒருவர் கூட சபையை குறித்து எழுதவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை குறித்து மட்டுமே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர் தம்முடையவர்களுக்காக வரப்போவதாக இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்படுத்தி கூறியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2-3 நாம் பார்க்கிறது போல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். அவர் ஆயத்தம் பண்ண போகின்ற இடம் பூமியில் அல்ல, இல்லாவிட்டால் ஒலிவ மலைக்கு அடுத்த பக்கத்திலே இந்த வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போகிறதில்லை. நம்முடைய கர்த்தர் பரலோகம் சென்றிருக்கிறார், அங்கேயே எனக்கும் உங்களுக்கும் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறார். அவர் மீண்டுமாக வரப்போவதாகவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:17 கூறப்பட்டிருப்பது போல, நாம் அவரை ஆகாயத்திலே சந்திப்போம். நான் மீண்டும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இயேசு பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்கிறது. புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அவர் வந்து முதலாவது சபையை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார் என்றும், பின்னர் அவர் பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றும் கூறுகிறது. பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார்கள். இந்த ஒரு காரியத்தையே இந்த பரியாசக்காரர்கள் முன்வைப்பார்கள். இன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட அநேக கருத்துக்களை நாம் கேட்கிறோம். பிதாக்கள் என்பது ஆதாமிலிருந்து உள்ளவர்களை குறிக்கிறது. இந்த பரியாசக்காரர்கள் கொள்ளுகின்ற கருத்து இதுதான். முன்பு எதுவுமே வினோதமாக நடந்துவிடவில்லை, ஒவ்வொன்றும் மெதுவாக வளர்ந்து வந்திருக்கிறது. மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறான். பழங்காலத்தை விட பொருட்களும் காரியங்களும் அழகானவைகளாக மென்மையானவைகளாக மாறியிருக்கின்றன. ஆகவே பேதுரு சொல்கிறார், இங்கேதான் தவறு செய்கிறீர்கள். முன்பு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீங்கள் நம்புவீர்களானால் நான் உங்களுக்கு இதை குறித்து சொல்கிறேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே 3 உலகங்கள் ஒன்றிலிருப்பதை குறித்து பேதுரு கூறுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இது நமக்கு வித்தியாசமான காரியம் அல்ல. நாம் சாதாரணமாக 3-in-1 ரேடியோவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல இங்கே 3-in-1 உலகத்தை குறித்து பேதுரு சொல்கிறார். நாம் இன்றைய நாட்களிலே ஒரு உலகத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் அதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறே போகும்பொழுதுதான் அந்தி கிறிஸ்து அதை கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வருவது எளிதாகும். நாம் இப்பொழுது உலகத்தின் இறுதி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் சற்று முன்னர் சிந்தித்தது போல 3-in-1 உலகத்தை பேதுரு நமக்கு முன் கொண்டு வருகிறார். நாம் இப்பொழுது
முதலாவது உலகத்தை குறித்து பார்ப்போம். அது முன்பு இருந்த உலகம். பாருங்கள், 2 பேதுரு 3:5-6 வாசிக்கிறேன். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இங்கே மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வது அநேக சிறந்த அறிவியல் அறிஞர்களையும் மேதைகளையும் மோசமான வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் என்று சொல்கிறார். அதாவது உலகத்தினின்று மக்களும் மிருகங்களும் அழிந்து போனார்கள். இது ஆதாம் காலத்திற்கு முன்பு உள்ள உலகத்தை குறிக்கிறது, அல்லது நோவாவின் காலத்திலே வந்த ஜலப்பிரளயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இருந்த போதிலும் முதலாவது கருத்தை அநேகர் ஆதரிக்கிறார்கள். ஆதியாகமம் 1:1 3:2 இடையே வெகு ஆண்டு கால இடைவெளி காணப்படுகிறது என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே பூமியிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அநேக கிறிஸ்தவ அறிவியல் வல்லுநர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கவில்லை. ஆதாம் இந்த உலகத்திலே வைக்கப்படும் முன்னர் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இதை குறித்து நாம் ஏசாயா 14:12-14 வசனங்களிலே சற்று அறிய முடிகிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. சாத்தானுடைய விருப்பம் தேவனுடைய இடத்தை பெற வேண்டும் என்பதுதான். அதேபோல இங்கே பூமியிலும் அநேகர் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். ஒருவன் தன்னுடைய சொந்த ரட்சிப்பிற்காக செயல்படும் பொழுது, ஒருவன் தன் பரலோகம் செல்ல தனிப்பட்ட முறையிலே தகுதியுடையவன் என்று எண்ணும் பொழுது அவன் தேவனுடைய இடத்தை எடுத்துக் கொள்கிறான். இவன் பரிசுத்த தேவனின் காரியங்களோடு செயல்படுகிறோம் என்பதை மறந்து போகிறான். மனிதன் பாவி என்றும், மனிதன் இழந்து போனவனாகிவிட்டான் என்றும், அவனுக்கு ரட்சிப்பின் வழியை தேவனே கொடுத்துள்ளார் என்றும் இவன் உணர்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறதை யோவான் 14:6 கவனியுங்கள். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதை ஒரு தேவனுடைய மனிதர் கூறினார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் தானாகவே தேவனிடத்திலே சேர முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால் இவ்வாறு சொல்கிறீர்கள், கர்த்தாவே சற்று தள்ளி உட்காரும், நானும் ஒரு தேவனாக இருப்பதனால் உம் அருகிலே உட்கார இடம் கொடும் என்று அர்த்தமாகும். இதுவே சாத்தானுடைய ஆசையும் கூட. இந்த ஆசை சாத்தானுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. எனவே அவன் பரலோகத்தினின்று எடுக்கப்பட்டு அவனோடு சேர்ந்த அநேக தூதர்களோடு தள்ளப்பட்டான். லூசிபர் அதிகாலையின் மகன் என்று அழைக்கப்படுகிறான். மற்றொரு கருத்து, பேதுரு நோவா காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார் என்று சொல்கிறார்கள். அநேக வேத வல்லுநர்கள் இந்த கருத்தையே ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அநேக நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்த கதையையும் பின்னர் அவைகளின் அழிவையும் குறித்து வாசிக்கலாம். பழைய ஊர் என்ற பகுதியிலே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியிலே அந்த இடத்திலே அநேக நாகரிகங்கள் அழிந்துவிட்டதை குறித்து வாசிக்க முடிகிறது. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற இடங்களிலே நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியிலேயும் அங்கே நாகரிகங்கள் சிறந்து விளங்கி பின்னர் அழிந்து போனதை உறுதிப்படுத்துகின்றன. எனவே இங்கே பேதுரு நோவாவின் காலத்திலே நடைபெற்ற ஜலப்பிரளயத்தை பற்றிதான் பேசுகிறார் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஜலப்பிரளயம் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு பூமியிலே அநேக சான்றுகள் உண்டு. பிரியமானவர்களே, இங்கே பேதுரு ஆதாமிற்கு முந்தின கால நியாய தீர்ப்பை குறிப்பிடுகிறாரா அல்லது நோவா கால ஜலப்பிரளயத்தை குறிப்பிடுகிறாரா என்பது முக்கியமான பிரச்சனை அல்ல. எப்பொழுது ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை குறித்து நீங்கள் எந்த ஒரு கருத்தை உடையவர்களாக இருந்தாலும் கூட, முன்பொரு காலத்திலே இந்த அழிவு நிகழ்ந்தது உண்மை. முன்பிருந்த சிருஷ்டிப்பின் துவக்கத்தில் இருந்ததைப் போன்ற உலகம் இப்பொழுது இல்லை என்பதற்கு அநேக சான்றுகளை கூற முடியும். ஆம்பிரியமானவர்களே, இது முன்பு இருந்த உலகம். அடுத்ததாக பேதுரு தற்போதைய உலகத்தை குறித்து சொல்கிறதை பார்க்கலாம். இது இரண்டாவது உலகம். நீங்களும் நானும்
இந்த உலகத்திலேயே வாழ்கிறோம். இப்பொழுது கவனிங்கள், 2 பேதுரு 3:7, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய விளக்கமாகும். இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, அக்கினியை தன்னிலே உடையதாக இருக்கிறது. அதாவது இந்த உலக அழிவிற்கு தேவையான அக்கினியை பூமி தன்னிலேயே கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலேயே அழிவை உண்டாக்கும் அணுகுண்டு போன்ற ராணுவ தளவாடங்களை இந்த பூமி கொண்டுள்ளது. இப்பொழுது இருக்கிற கருவிகளை கொண்டு நாம் 3 பூமிகளை அழிக்க முடியும். பூமியை நெருப்பினாலே அழிக்க தேவன் வானத்திலிருந்து இனி தனியாக அக்னியை வர்ஷிக்க வேண்டிய அவசியமில்லை. பூமி தன்னுடைய நியாய தீர்ப்பை தன்னிலேயே உடையதாயிருக்கிறது. இதை நாம் நன்கு அறிவோம்.

மேலும் வைக்கப்பட்டு என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையும் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்த மனிதனை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஒன்று போலானது. இந்த உலகத்தை எவ்வாறு தேவன் சிருஷ்டித்தார் என்பதை அவர் ரகசியமாகவே வைத்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் தேவனுடைய இந்த ரகசிய புதையல் வீட்டிற்குள்ளே புகுந்து விட்டான் போல தெரிகிறது. ஆகவே சிந்தனை செய்கிறவர்கள் பயப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். டாக்டர் உரே என்ற பல்கலைக்கழக பேராசிரியர் அணுகுண்டை குறித்து சொல்லும் பொழுது, நான் பயப்படுத்தப்பட்ட மனுஷன், உங்களை பயப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது வெகு காலத்திற்கு முன்பே சொல்லப்பட்டது. வின்ஸ்டன் சர்ச்சில் காலம் குறுகியது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, டாக்டர் சார்ல்ஸ் பிரெட் என்ற அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது, எதிர்காலத்தை உலகம் முழுவதிலும் இருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற சிந்தனையாளர்களும் தேடுபவர்களும் நாகரீகத்தை பற்றி மதிப்பிட்டு அதனுடைய முடிவை குறித்து ஒரு கருத்திற்கு வர முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்கிறார். டாக்டர் வில்லியம் யோகர்ட் என்பவர் 5 கண்டங்களின் சுவர் மீது காணப்பட்ட கையெழுத்து நியாய தீர்ப்பினால் சமீபித்திருக்கிறது என்பதை இப்பொழுது நமக்கு தெரிவிக்கிறது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, டாக்டர் ரேமண்ட் என்பவரும் காலம் குறுகினது என்கிறார். ஹெஜ்ஜி வெல்ஸ் என்பவர் உலகம் அதன் கடைசி எல்லைக்கு சென்றுவிட்டது, எல்லாவற்றின் முடிவும் உயிரும் கடைசிக்கு வந்துவிட்டது என்கிறார். அது மட்டுமல்ல, மெக்கார்த்தர் என்பவர் நாம் நம்முடைய இறுதி வாய்ப்புகளை உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். டாக்டர் நிக்கோலஸ் என்பவர் முடிவு தொலைவிலே இருக்க முடியாது என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையின் பல பகுதிகளிலே துறைகளிலே பணிபுரிந்த இவர்கள் இவ்வாறு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும்? நாம் வேதத்தை முற்றிலும் விசுவாசிக்கிறவர்கள். இந்த உலகத்தின் மீது வர இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாக வேதத்தின் மூலம் அறிந்தவர்கள், இந்த உலகம் எவ்வாறு அழியும் என்பதை குறித்தும் அறிந்திருக்கிற நாம் எவ்வளவு விழிப்போடு காணப்பட வேண்டும்! தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், இந்த உலகத்தை தேவன் அணுகுண்டை கொண்டுதான் அழிக்கப் போகிறார் என்று நான் கூறவில்லை. தேவன் தம்முடைய சொந்த வழியிலே இந்த உலகத்தை அழிப்பார். அருமையானவர்களே, இந்த தற்காலிகமான உலகத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் நித்தியமான தேவன் மீது விசுவாசம் வைத்தவர்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தண்டனைக்கு தப்பும் வழியை தெரிந்திருக்கிறீர்களா? இயேசுவினிடத்திலே அடைக்கலம் அடைந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். எவ்வளவோ காலமாக வேதவசனத்தை கேட்கிறீர்கள், ஆலயத்திற்கு செல்கிறீர்கள், ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை ஒரு காலத்திலே நன்றாக இருந்து முறிந்து போன நிலைமை இன்று இருக்கும் என்றால் அதை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் நீர் உலகத்தை அழிக்கிறீர், உருவாக்குகிறீர். ஏனென்றால் நீரே இதை படைத்தீர். நாங்களும் இந்த உலகத்தைப் போல உம்முடைய கரத்திலே இருக்கிறோம். எங்களையும் நீர் எதையும் செய்ய முடியும். ஆனால் நீர் எங்களை அதிகமாக நேசித்தபடியினாலே உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த குமாரன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இலவசமான மீட்பை, விடுதலையை உணராமல் யாராவது இருப்பார்கள் என்றால் ஐயா, அவர்கள் எப்படியாவது கர்த்தருடைய இந்த இலவச ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆவியின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.

நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.

இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1.

வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகள் வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து வைக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு காடுகள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வாகமத்தையாவது வாழ்வை எனக்கு தரும் வார்த்தைகள் சங்கம வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் வழி நடத்துவார். இன்று 28ஆம் தேதி 7ஆம் மாதம், 28ஆம் தேதி ஆடி மாதம், 28ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்போம். அதே வேளையிலே இன்றைய நாளுக்கான வசனம், என் எர்மோன் மேலும் சியோன் பர்வதத்தின் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது, அங்கே கத்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சங்கீதம் 133:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். கத்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனோடு ஜீவிப்பது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய கிருபை. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம் இந்த வார்த்தைக்காக. ஆமேன். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 14, எரேமியா 18, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 1:2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூட கடந்து செல்ல எங்களுடன் ஊழியர் இணைந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்டன் ராசனேயம் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து, கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறி வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா.
1: இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம். ஹலேலூயா, தெரிந்த வார்த்தை தான். ஆனாலும் கூட இந்த கால வேளையிலே அந்த வார்த்தைகளை நாங்கள் பிரகடனப்படுத்தி அந்த வார்த்தைகளை நாங்கள் அறிவித்து அந்த வார்த்தைகளை எங்களுக்கு நாங்களே சொல்லி ஹலேலூயா எங்களுடைய ஆவியை நாங்கள் உற்சாகப்படுத்தி இந்த வேளையிலே நாங்கள் ஜெப ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். 1 சாமுவேல் 17:42 பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபவுமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாயிருந்தபடினால் அவனை அசட்ட பண்ணினான். ஹலேலூயா, எந்தவித யுத்தத்துக்கும் அவன் தாவீதை பார்க்கின்ற வேளையிலே அந்த தாவீதுக்கு அந்த யுத்தத்தை செய்வதற்குரிய எந்தவித அருகதைகளும் இல்லை. ஹலேலூயா, பார்க்கின்ற வேளையிலே அவன் அழகுள்ளவனாக இருக்கிறான், சிவந்த மேனி உள்ளவனாயிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் கரங்களை பார்த்தாலும் அவன் கால்களை பார்த்தாலும் கூட இது யுத்தத்துக்கு யுத்தத்தை நடத்தக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கவில்லை. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் கூட பெலிஸ்தனை போல சத்ரு உங்களை பார்த்து கர்ச்சித்து அசட்ட பண்ணினாலும் கூட, அங்கே பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தேவர்களை கொண்டு தாவீதை அங்கே சபித்தான். ஹலேலூயா. அங்கே பாருங்கள், நம்மிடத்திலே இருப்பது இந்த வேத வசனம் ஒன்றுதான். ஹலேலூயா, மாம்சத்தோடும் துரத்தனத்தோடும் அல்ல. ஹலேலூயா, இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல. ஹலேலூயா, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை தகர்க்கக்கூடிய தேவ வல்லம் உள்ள தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அலேலூயா. பெலிஸ்தன் என்கிற சத்ரு தாவீதை பார்த்து நகைக்கிறான், நான் நாயாகன்னு சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அலேலூயா. வேதம் சொல்லுகிறது அங்கே முகாந்திரம் இல்லாமல் ஒருவன் நம்மை சபித்தாலும் கூட அந்த சாபம் என்ன செய்யப்படும்? அலேலூயா, அது ஆசீர்வாதமாக மாற்றப்படும். பிள்ளையாம் அங்கே கூலி பொருந்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தான், ஆனால் அவனுடைய நாவை திருப்பி தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வர, நான் என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். இன்னும் பயமுறுத்துகிறான் அங்கே. ஹாலேலூயா. இந்த நாட்களிலே கூட பொருளாதார காரியங்கள், ஹாலேலூயா, சபையின் குறைவுகள், அது மட்டுமல்ல பில்லுகள், பேமெண்ட்ஸுகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், சத்ருவானவன் அதை கொண்டு பயமுறுத்தினாலும் கூட அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கீடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹலேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின் நிமித்தம் தேவன் அவனுடைய வாழ்க்கையை, அந்த கடந்து வந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் புரட்டி போட்டார். ஹாலேலூயா. அதே போல இந்த தாவீது சொல்லுகிறார், எப்படி என்றால், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன், நான் தனிமையாக அல்ல, சேனைகளின் கர்த்தர். ஹாலேலூயா. அவருக்கு பின்பாக ஒரு சேனையை நிற்கிறது, அதனுடையதான் சேனைகளின் கர்த்தர். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே, இந்த நேரத்திலே, இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, யுத்தம் முடிவடைகிறது. ஹாலேலூயா. சத்துரு நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் போகிறது, கேன்சல் பண்ணப்படுகிறது. உன்மேல் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. நாங்கள் ஒரு செத்து போற தெய்வத்தை கும்பிட வரவில்லை. நம்மை அங்கே துன்பத்தின் மத்தியிலும் இருளின் மத்தியிலும் விக்கிரக ஆராதனையின் மத்தியிலும் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்த தேவன் ஹாலேலூயா எங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹாலேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். பாடுவோம். உன்னை

உதவி செய்ய தொடங்கினார், கதமுத்தம் செய்ய தொடங்குதார். துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் இயேசுவையே துதிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் இயேசுவையே துதிக்கிறோம். தடைகளை நீக்கிடவே எங்கள் இயேசு ராஜா முன் செல்கிறார்.

சுகம் செய்ய தொடங்கினால் கட்டத்திய செய்ய தொடங்குவார். இருபம் செய்ய தொடங்கினால் கட்டத்திய செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் நிறங்கி

ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா ராஜா, தகப்பனே அப்பா மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த யுத்தம் ஆண்டவரே எங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது அப்பா. ஆண்டவரே நீர் சொன்னீர் ஐயா ராஜா, ஆண்டவரே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டவரே பூமியை கீழ்ப்படுத்துங்கள்னு சொன்ன தேவனே ராஜா, நாங்கள் வலதுபுறத்துல இடதுபுறத்துல இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெறுகிறது போல் நாங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில மனுஷர்களை பெருக்க பண்ணுகிறீர் ஐயா. இதற்காக விண்ணப்பம் பண்ண வேணும் சொன்ன தேவனே ராஜா, என் தகப்பனே தடைகள் விலகி போற சந்துடைய வல்லமைகள் ஆண்டவரே அகன்று போகிறது ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் சாத்தானுடைய தீக்கணைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்திலே அவிந்து போகிறது ஐயா. பார்வோனே அவனுடைய சேனைகளின் சமுத்திரத்திலே தள்ளி போட்டு ஆண்டவரே நீர் மைமை பண்ணீர் ஐயா ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தகப்பனே. அதே போல எங்களுக்கு விரோதமாக உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ராஜா. தகப்பனே ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் நாள் கிருப பெருகும் சொல்லப்படுகிறது ஐயா. ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சோத்தரிக்கிறோம், சோத்திரம் சொல்லுங்கள், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஆண்டவரே சங்கீதம் 133 சொல்லப்பட்டபடி இதோ ஆண்டவரே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நலம் எத்தனை இன்பவுமானது ஐயா. அங்கே கர்த்தர் ஆண்டவரே ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுகிறேன். தகப்பனே இந்த நாளிலே ஜீவன் இறங்குகிறதப்பா ஆண்டவரே, ஆசீர்வாதம் இறங்குறதப்பா, தடைகள் அகன்று போறது ஐயா, பெருக்கங்கள் வருகிறது ஐயா. வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நாங்கள் பெருகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா பிதாவே பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே திருச்சபைகள் பெருக்கம் அடையண்டும் ஐயா. திருச்சபைகள் மேல் ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்பட்டிருக்கிறதாக பெரிய ஆண்டவரே, நீரே சபைகளுக்கு தலைவராயிருக்கிறீர், குடும்பங்களுக்கு தலைவராயிருக்கிறீர் ஐயா, நீரங்களுக்கு தலையாயிருக்கிறீர் அப்பா ராஜா. உமக்கு சோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின் படி எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளிலே ஆண்டவரே சோத்திரமும் கரமும் மகிமையும் உண்டாவதாக ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா அப்பா பிதாவே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா

எல்லாம் எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன், எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தேன், எதிரியை மேற்கொண்டீரே.

வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை திறக்கிறவரப்பா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களை ஆண்டவரே, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிசங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளுகிறவரப்பா. ராஜா இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பில்லுகளும் கட்டப்படுகிறது ஐயா. ஆண்டவரே, சத்ரு வைத்த வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் நீங்கள் தான் ஐயா. ராஜா ஆண்டவரே, வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் நீ கீர்த்தியும் போச்சியுமா வைக்கிறீர். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா. தடைகள் நீங்கி போறதையா. சத்துடைய வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை நாம் முறிக்கப்படுகிறதையா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பாவிதாவே தாங்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி கையெழுத்து போட்டு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை துதிப்பார்கள். தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய்

தரிப்பினார். என்னை என்றும் கைவிடாத மேய்ப்பர் என்றேசு நீர்தானையா, என்னை என்றும் கைவிடாத நேசர் என்னேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என்னினைவாயிருப்பவரை மனதாய் சூத்தரிப்பினார், என்னை மறவாமல் என்னினைவாயிருப்பவரை மனதாய்

ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஹாலேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. நிறே எங்களுடைய ஆதாரம் அப்பா ராஜா, நிறே எங்களுக்கு வாழ்வு அப்பா, நிறே எங்களுக்கு ஜீவன் அப்பா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஐயா ராஜா தேவ கிருபி எங்களோடு கூட இருப்பதாக ராஜா சோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, அதிசயங்களை காண செய்யற தேவனப்பா அப்பா. இலங்கை தேசத்திலே நன்மையும் கிருபையும் வாசம் செய்யட்டும், நீதியும் துதியும் முளைக்கட்டும் ஐயா ராஜா. ஆண்டவரே பாலிமென் மெம்பர்ஸ் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா, புத்தபிக்குகள் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உபர ஆத்துமாக்களே நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஐயா. சிறையிலே ஆண்டவரே அநியாயமா அவதிப்படுகிற உபர ஆத்துமாக்களையும் விடுதலை பண்ணுங்க ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, இலங்கை தேசத்தை உடைய சமூகத்திலே நாங்கள் ஹேண்டில் பண்ணுகிறோம் ஐயா ராஜா. என் தேவரீர் ஆண்டவரே இலங்கை தேசத்தின் மேல் கரத்தை வையும், அப்பொழுது இலங்கை தேசம் சுஸ்தமாகிறதப்பா ராஜா. இந்த கனடா தேசத்தின் யூரோப் தேசங்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த தேசங்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே இருக்கின்ற எல்லா வித ஆண்டவரே குறைவுகளை கிறிஸ்து இயேசுவை மயமென்ற வாக்குற தேவனையா. ஆண்டவரே பரிசுத்தவான்கள்

0: தகப்பனே ராஜா, தங்களுடைய வாழ்வை தொலைத்து போயிருக்கிற ஒவ்வொரு வாரிப பிள்ளைகள் மேல் நம்முடைய கரத்தை வைக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, எங்கள் வாரிப பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே, எங்கள் வாரிப பிள்ளைகளை எழுப்பும் ஐயா ராஜா. ஆண்டவரே, திருச்சபைகள் இருக்கிற வாரிப பிள்ளைகளை எழுப்பும் ஐயா ராஜா. ஆண்டவரே, அவர்கள் இவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆண்டவரே தேவனே கிருப பாராட்டும் ஐயா. தகப்பனே முக சோத்திரம் ஐயா ராஜா. எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கிருப பெருகும் என்று சொல்லப்படுகிறது ராஜா. ஆண்டவரே, கிருபையினால் இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் ஐயா. தகப்பனே முக சோத்திரம் ஐயா. அப்பா பிதாவே, தகப்பனே இந்த நாளிலும் ஐயா ஆண்டவரே, வீடுகளுடைய விலைகள் குறையட்டும், பொருளாதார விலைகள் குறையட்டும், கேஸ் விலைகள் குறையட்டும் ஆண்டவரே. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ட்ரோப் பண்ணப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய பில்லுகள் எல்லாம் கட்டப்படுவதாக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே திருச்சபைகள் பலுகட்டும், பெருகட்டும், செழிப்பாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கத்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தர்தாமே உங்களுக்கு தந்த அபிஷேகம், அபிஷேகம், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கத்தர் தந்திருக்கிறார். அந்த அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே வேளையிலே அவற்றை நாங்கள் மற்றவரோடு பங்கு கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனை கால வேளையிலே வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக கால வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் இந்த வசமாதத்தை கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்திரி கரத்திலே அவரை உங்கள் குடும்பத்தாரையும், பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள், போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம். சங்கமம் வானொலி என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி கொண்டு அவரிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் திரும்பமாக நாங்கள் ஜப வழி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
1: ஆமேன்.
0: Bless you everybody. Bless.
1: நன்றி. God bless you. ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வாதம் என்றால் அவர்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகால வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். அவர்கள் மூன்று ஆலயத்தை நடத்துகிறார்கள், இரண்டு பிசினஸ் நடத்துகிறார்கள். அதுக்கு மத்தியிலும் கத்தர் சந்தோஷம் சமாதானத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் வழி நடத்துகிறார். நீங்கள் அவருடைய வீட்டை போய் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் வீடு ஆமேன் கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமாக 3 ஆலயங்கள் கொடுத்திருக்கிறார், 2 பிசினஸையும் கொடுத்திருக்கிறார். கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே அபிஷேகமாக வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் எல்லோரையும் கூட கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். சந்தோஷம் சமாதானத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் வழி நடத்துகிறார். பல்கி பெருக பண்ணுறார். ஏன்? கத்தரை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. நாளுக்கான வசனம் இன்று 28ஆம் தேதி 7ஆம் மாதம், 28ஆம் தேதி ஆடி மாதம், 28ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:34. இன்றைய நாளுக்கான வசனம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது என்ன? கத்தருடைய கிருபை. ஆமேன், ஆமேன். அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கத்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 133:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரம் 2 சாமுவேல் 14, இறைமியா 18, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 1:2 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம் வாக்கு தத்தம் இவற்றையின் ஊழியர்கள் அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும்

0: ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே வேளையிலே பெற்றுக்கொண்டீர்கள், அவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக விசேடமாக, அத்தோடு ரஷ்யா தேசம், உக்ரைன் தேசம், ஈரான் தேசம், அமெரிக்கா தேசம், அத்தோடு கனடா தேசம், நாங்கள் வசிக்கின்ற தேசம், அதை அவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் எல்லா இடத்திலும் சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் திரும்பமாக வெக்கேஷன் முடித்து வந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அவரை அடுத்த வாரத்திலே சௌரி ஜெனட் அவர்கள் டொரண்டோக்கு வருகிறார் புத்தக வெளியீட்டுக்காக. அந்த வேளையிலே சௌரி டோலி அவர்கள் வழி நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். 4ஆம் தேதி துவக்கம் என்று விசுவாசிக்கிறோம். இப்போ அட்வான்ஸாக சொல்லிவிடுவோம். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மாலை கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க, எல்லா ஜபங்களையும் தொகுத்து வழங்க சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வரவேற்று கொண்டு கத்தடைய கரத்திலே போய்ப்போம். ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக ஊழியர் சௌதி ஜெனட் அவர்கள் தொகுத்து வழங்குவார். கத்தடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்களுடைய எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து பிள்ளைகளின் பிள்ளைகளின் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனட்டாக படைப்போம். அவர் வழி நடத்துவார். ப்ரைஸ் லார்ட்மா. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களேன். God bless you. ஆமென்.
1: சங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளிலே இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அந்த நாளிலே யெகோவா ராப்பா எங்களை குணமாக்குற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எரோமியா 17:14 கத்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவே, என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி என்று சொல்லி எரோமியாவின் புத்தகத்திலே அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஏன் அவர் என்னை குணமாக்கும் என்று சொல்லி அவர் ஒரு ஜபத்தை ஜபிக்கிறார் என்று சொல்லி கண்டால் எரோமியா 15:18 சொல்லப்படுகிறது. என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே, நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்று போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. எரோமியா தன்னுடைய ஊழியத்திலே அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கவில்லை அவருடைய ஊழியத்திலே. ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார், பயபக்தியாயிருந்தார். அதனால் அந்த ஊழியத்தை அவர் செய்யக்கூடியதாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், தான் வற்றி போன ஜலத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிலையை அங்கு சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதிலே 2 ராஜாக்கள் 20:5 இப்பகுதியிலே சொல்லப்படுகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. ஏனென்றால் எங்கள் தேவன் விண்ணப்பத்தின் தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அது மட்டுமல்ல, அவர் குணமாக்குற தேவன். அவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத 147:3 இறுதிய நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குறார். இன்றைக்கு அநேக சிந்தைகளிலும் இருதயங்களிலும் அங்கு காயங்களாய் இருக்கிறது. அந்த காயத்தை அங்கு கட்டக்கூடியவர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இரண்டாம் வாரங்கள் பழைய ஏற்பாட்டிலே அங்கு உன்னை குணப்படுத்துற கர்த்தர் என்று யாத்ராமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மியானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் அதிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நொறுங்கின இருதயம் உள்ளவர்களை யார் நேசிக்க முடியும் என்றால் கர்த்தர் ஒருவர் தான் நேசிக்க முடியும். அங்க இயேசு ராஜா ஒருவர் தான் நேசிக்க முடியும். அவர் தான் நேசித்து அவர்களின் காயங்களை, அங்கு ஆறாத கொடிய காயங்களை எல்லாம் குணப்படுத்த அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் சங்கீதம் 51:17, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனுக்கு ஏற்ற பலிகள் அங்கு நொறுங்குண்ட ஆவியோடும் அங்கு நறுங்கொண்ட இருதயத்தோடு நாங்கள் தேவ சமூகத்திலே நிற்போமாய் இருந்தால் நிச்சயமாகவே அந்த தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்டு வெளிப்படுத்தல். 21:4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதுறம் இல்லை, அங்கு முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த மனித குலத்துக்கு மரணம், புலம்பல், அங்கு கதறல், அங்கு வேதனை எல்லாமே ஒரு மூல காரணமாய் இருக்கிறது. மனிதன் பாவத்துக்கு விழுந்ததே இந்த மூல காரணமாய் இருக்கிறது. பாவம் உலகத்தில் இருந்து ஒழிக்கப்பட்ட பிறகு மற்ற காரியங்கள் எல்லாம் மறைந்துவிடும். இந்த பாவம் ஒரு மனுஷனை சுற்றி சுற்றி பிடிக்கிறது, நாட்டை தேசப்படுத்துகிறது, மக்களை அங்கு ஒன்றுமில்லாமல் ஆக்குறது. ஆனால் ஒன்று ஒன்று எங்கள் இயேசு கிறிஸ்துவை அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் அவர் கண்ணோக்கி பார்த்து அவர் உங்கள் எல்லா ஆறுதலின் தேவன். அவர் உங்களை குணப்படுத்துவார். என்னென்ன பிரச்சனையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வேதனையோ, அதன் மத்தியிலே அவர் விடுதலையாக்குற தேவன், எங்களை குணமாக்குற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்று கொண்டு தேவ சித்தத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியவும் செம்மையான இருதயம் அவர்களுக்குள்ளே உருவாக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசுவே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே, இந்த இருதயங்களை நீர் மாற்றும்படியாக ஆண்டவரே, இந்த கடினமான இருதயம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் சதையான இருதயங்களாக மாற்றும்படியாக ஆண்டவரே, அந்த இருதயங்கள் மாறி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்ற இருதயங்களாக, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிற இருதயங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இருதயத்தில உமக்கு உம்முடைய செம்மையான இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று சகேயு உம்மை தேடி வந்த பொழுது நீர் சகேயுவினுடைய இருதயத்தை மாற்றினீரே. அவன் தன்னுடைய ஆஸ்தியர் அறப்பகுதியை தான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று இருதயத்தை மாற்றினீரே. அதே போல இந்த காலங்களில ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்களையும் உமக்கு பிரியமான இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்துருவின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருதயம் சதியான இருதயமாக மாறி உம்மை போல நற்கிரிகைகளை செய்து வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பல மக்களை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில துறைத்தரங்களின் ஆவிகளோடும் துறைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாக உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த உலகத்துல வருவதாக ஆண்டவரே, அன்று பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கடினப்பட்டு அவன் மரித்து அவனும் அவனுடைய சேனைகளும் அந்த கடலில மரித்து போறது போல மனிதர்கள் கடினமாக வாழாதபடி, அந்த நரகம் என்பது அந்த விழுந்து போன தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ள, இயேசு ரட்சிக்க எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில காயப்பட்டார். எங்கள் ஒவ்வொரு மக்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை விட்டு ஒண்ணும் ஆக்கினியா இயேசு அந்த சிலுவையில் ஏற்றி கொண்டார். நீர் தழும்புகளால சுகம் கொடுக்கிற தேவன், மக்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஒருவன் தான் ராஜா. நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான மரங்களையும் தருகிற தேவன், நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை தீமைகளுக்கு காரணம் அந்த பிசாசாக இருக்கிறான். அவன் திருடனாக, கொல்லுகிறவனாக, அழிக்கிறவனாக இருக்கிறான். கடின இதயம் உள்ளவனாக மனிதர்களை மாற்றி கொண்டிருக்கிறான். மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக இயேசுவே ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, இந்த யுத்தங்களை ஓயப்பண்ணும்படியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக, இந்த சத்துருவின் சேனைகளை அந்த ஆயிரம் வருட ஆட்சியில நீர் காட்டுகிறதாக இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிசாசற்ற ராஜ்யம், சமாதானமான ராஜ்யம், ஓனாயும் ஆடும் ஒருமித்து வாழும் ராஜ்யம், இப்படியான ஒரு மகிழ்ச்சியான ராஜ்யத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு மக்களும் அந்த ராஜ்யத்தை நோக்கி பயணம் பண்ண, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவர் உங்களை விட்டு ஓடி போவார் என்று சொன்னீரே. தீமைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று உம்முடைய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள, உமக்கு பிரியமாக வாழ, இந்த உலகத்துல வாழும் பொழுது நீர் பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் எங்களை அழைத்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உமக்கு பிரியமாக வாழ்ந்து ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு எழுப்புதலை ஒவ்வொரு தேசங்களுக்கான ஒவ்வொரு ராஜ்யங்களும் உம்மை நோக்கிய பார்வையில நற்குணசாலிகளாக வர, அந்த ராஜ்யங்கள் எல்லாம் பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல வந்து நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமான வாழ்வு வாழ, இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள, ஆயிரம் வருட ஆட்சியில் அதன் பின் நிரந்தர நித்திய நிரந்தர வாழ்வில வாழ, அந்த எவர்லாஸ்டிங் வாழ்வை நோக்கி ஒவ்வொரு மக்களும் கிடைக்க பயணித்துக் கொள்வார்களாக. வேதாகமத்துக்கூடாக, தேவனுடைய வார்த்தை கூடாக ஆண்டவரே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றீரே. அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. தூதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த நித்திய வழிஜன் சங்கமன் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். ஜனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். மகளோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து கதவுகளை திறந்து விடும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொரு போகிற இடமெல்லாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்வோடு புதிய கதவுகள் திறக்கப்பட்ட வாழ்வாக வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற அவர்கள் ஒவ்வொருவோடு கூட இருந்து அந்த தேசங்களில நாடுகள் ஒரு எழுப்புதலை காண, உமக்கு பிரியமான சுவிசேஷத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை உதவி செய்வீராக. மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் நெற்றிகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கர்த்தரங்களோடும் ஊழியங்களோடும் தேவ பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
1: ஆமென், ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்று கொண்டு, பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். இந்திய மனிதத்திலே எல்லா இடங்களிலும் மரணங்கள், புலம்பல்கள், கதறல்கள், இப்படியாய் வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மனுஷ குலத்திலே இந்த வேதனைகள் பெருக வைக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் திட்டங்களும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கண்டு கிரிய செய்யா தேவனுடைய வல்லமை இறங்க வேணும் என்று சொல்லி, தேவனுடைய தூதர்கள் இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பா இருக்கத்தின் கிருபை தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலே கர்த்தாவே அப்பா ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிற கர்த்தாவை எல்லா பொல்லாத ஆவியிலும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி மூலமாக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவை அப்பா தற்கொலையின் ஆவிகள் கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு வருகிற தடைகள் கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் எத்தனையோ துக்கத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. இதெல்லாம் கொண்டு வருகிறதான எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான கர்த்தாவே இந்த ஆவிகள் கர்த்தாவே தேசங்களிலே விட்டு அகண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா துக்கத்திலே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சமாதானத்தை தேவன் நீ இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதி படுக்கையிலே அப்பா வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை தேவன் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே அப்பா இப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய தழும்புள்ள கரங்களினாலே தொட்டு தேவன் சுக பல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா ஒன்றும் செய்ய முடியாத படிக்க கர்த்தாவே இப்படியான துக்கங்கள் துயரங்கள் வேதனைகளை கொண்டு வருகிறதான எல்லா கிரிகளையும் நிர்மூலமாக்குங்க தகப்பனே. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவன் தேசத்தை விட்டு அகற்றி போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா வேதனையின்றி சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் மாண்டவரை. பொல்லாத அந்தார கிரியைகளை அப்பா இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் மாண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான தற்கொலை நாவியல் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வீண் இரத்த சிந்துதல்கள் கத்தாவே அப்பா தேசங்களிலே வராத படிக்க தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கொள்ளை நோய்களினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேக தற்கொலைக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சிந்தனைகள் யோசனைகளை கொடுங்க. அந்த பிள்ளைகள் சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க முடியாத படிக்க நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியாத படிக்க இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா எந்த அந்தார கிரியையிலும் வந்து அண்டாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களையும் ஜனங்களையும் ஒதுக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதுகாப்பு கரத்திலே தேவன் நீங்க வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா இதுல அகப்பட்டு கொண்டு கர்த்தாவே அநேக பிள்ளைகள் தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அதுல இருந்து மீண்டு வர முடியாத கர்த்தாவே எத்தனையோ சூழ்நிலைகளிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க தகப்பனை. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன் நீங்க தகப்பனை. அப்பா அந்த பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பொல்லாத ஆவிகளை தேவன் தேசங்களிலிருந்து எடுத்து போடுங்க தகப்பனை. அப்பா அந்த ஆவிகளினாலே கர்த்தாவே எந்த பிரச்சனையும் பிள்ளைகளுக்கு வராத படிக்க தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா ஒவ்வொருவரையும் மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா எங்களுடைய சங்கம ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க. எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இந்த இணைப்பானது கர்த்தாவே, இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியா செப்பிக்கிற இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பம் குடும்பமாய் கூலியம் செய்யற பிள்ளைகளாய் மாற தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா பின்மாற்றத்திலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் அழைத்து வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல ஜெபிக்கிறதுக்கு அநேக பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாரத்தோடு கர்த்தாவே, அப்பா தேசங்களுக்காய் ஜனங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் தேவனங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடியா கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியான ஒரு காரியத்தை ஜெபிக்க கர்த்தாவே தேவன் இந்த இணைப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
4: ஆமென், ஆமென். நன்றி ஐரீன் கர்த்தருக்கு. ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் பாவத்துக்குள்ளே விழுந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்காக நீங்க பரிந்து பேசுங்கள். அவர்கள் ஒரு மீட்கப்பட தேவனுக்குள்ளாய் அவர்கள் கடந்து வர கர்த்தாமே அவர்களுக்கு நல்ல உணர்வுள்ள ஆவியை கடலிட வேணும். இந்த வாலிப பிள்ளைகளும் இந்த பூத வஸ்துகளுக்குள்ள இந்த காரியங்களுக்குள்ள ஈடுபடாதபடி அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவர. ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு ஒன்று பேரிடுவார்களாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இரட்சகராய் வெளிப்பட்ட உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தாவே, உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவர. மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக தம்மை தம்மை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த பூமியில வழியை உண்டாக்கி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன வாசல் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தினால் செய்யப்படுகிற பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் என்பதையும், எங்களுடைய ஆவியினால் செய்யப்படுகிற பாவங்களுக்காக நீர் உம்முடைய ஆவி எடுத்து பிதாவே ஆவி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தவரும், எங்களுடைய ஆத்மாவின் அக்கிரமங்களுக்காக தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக மரணத்துல ஊற்றி போர்ச்சுபகர்கள் ஈட்டியினாலே விழாவிலே குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீருமாய் தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றி என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த வசனத்தை நிறைவேற்றினவரே, இந்த வேளையிலும் ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களை மன்னித்தவரே உமை சோதரிக்கிறோம், எங்களுக்கு வழியை உண்டாக்கி தந்தவரே உமை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை கழுவின உம்முடைய ரத்தம் அண்டவரேஷ்டில் பரிந்து பேசுகிறது. உம்முடைய ரத்தம் எல்லாரையும் மன்னிக்க போதுமானதா இருக்கிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இன்றும் கர்த்தாவே மக்கள் விசுவாசிக்கிற பொழுது பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறது என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படி நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஆண்டவரே எண்ணம் ஆண்டவரே பெற்றுக் கொள்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார்களும், இதோ பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த மக்களும் அதை பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய காதுகளில் உம்முடைய சத்தியம் கேட்கப்படுகிறதோ இதோ அவர்கள் அதை கவனிக்கத்தக்கதான இறுதியத்தை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. பாவங்களை விட்டு விலகி கர்த்தாவே, பரிசுத்தம் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் மனச்சாட்சியில எல்லாவற்றையும் எழுதி வைத்து நன்மை தீமை அறிகிற காரியங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அதை சிந்திக்கத்தக்க கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. துணிகரங்களை கர்த்தாவே விட்டு ஆண்டவரே தாங்கள் செய்கிறதெல்லாம் அவனவன் பார்வைக்கு தந்தன் பார்வைக்கு செய்கிறது சரி என்று நினைத்து ஆண்டவரே வாழாதபடிக்கு இதோ தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கத்தாவே இந்த மக்களும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஐயா. அவர் ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே இருக்கிற வசனங்களை எல்லாம் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக, காண்கிற காட்சிகளை புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. எங்கெங்கெல்லாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட நிலையில ஆண்டவரே விக்கிரகங்களை பார்க்கிறார்களோ இதன் காரியங்களை அறிந்து கொண்டு இதோ கர்த்தாவே நீர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினீர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அந்த கிருபைகளை கொடுத்து அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வருகிற அழிவுக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதாக ஆயக்கினை தீர்ப்புகளுக்கு ஆண்டவரே ஆயக்கினை தீர்ப்புகளை எங்களை விட்டு அகற்றினீர் ஆண்டவரே. இதோ அவர்களுடைய ஆயக்கினை தீர்ப்புகளையும் அகற்ற நீர் போதுமானவர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்பதை ஆண்டவரே இதோ இந்த மக்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அவர் கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவரே வழியை திறந்து வைத்திருக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்பட்ட மக்களும் கர்த்தாவை உணர்ந்து கொண்டு சுத்தி இருக்கிறவர்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்லத்தக்கதாக, சுத்தி இருக்கிறவர்களுக்கு உம்முடைய கர்த்தாவை உம்முடைய உண்மை குறித்து சொல்லத்தக்கதாக, உம்முடைய பாடுகள் ஆண்டவரே உம்முடைய பிறப்பு பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மீண்டும் வரப்போகிறாங்கிற ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லி மற்றவர்களை உம்மண்டையில கொண்டு வந்து நிற்கத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது கர்த்தாவை நாங்கள் காண்கிற மக்கள் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற மக்களுக்கு முன்பாக சாட்சிகளாக இருந்து இதோ அவர்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்த தேவனாகிய கர்த்தரம் இதோ அவர்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தர். தாமே அவர்களை பாவ பழக்கங்களுக்கு விடுதலையாக்குவீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களுக்கு பின்பாக நின்று செய்து ஆண்டவரே மக்களை பாவத்துக்குள்ளே தள்ளுகிற பிசாசின் வல்லமைகளும் அவனுடைய திட்டங்களும் சத்துருவின் செயல்களும் இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்துல ஆண்டவரே நிராகரிக்கப்பட்டு வெளியேறும்படி செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு தேவ வசனங்கள் தேவ வார்த்தைகள் ஜெபங்கள் துதிகள் பாடல்கள் மூலம் அநேகர் தட்டி எழுப்பப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்க வருகை காயத்தமுள்ளவர்களாக நிற்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கேட்கிற வீடுகளும் சுத்தி இருக்கிறவர்களை சந்திக்கத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. லேஸ்லி அண்ணனையும் அவர் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து இதோ அவர்கள் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. எண்ணம் அநேக ஜப குறிப்புகளோடு அநேகரை உம்முடைய சமூகத்துல கொண்டு வரத்தக்கதாக தேவன் தாமே நல்ல ஞானங்களையும் தெளிவுகளையும் வைராக்கியங்களையும் வாஞ்சைகளையும் தாகங்களையும் கொண்டு கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த இணைப்புல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாகவும் ஒரே ஆவியை பெற்றவர்களாகவும் ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாகவும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் பெற்றவர்களாக இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. எண்ணம் வைராக்கியத்தோடு எண்ணம் விசுவாசத்தோடு எண்ணம் பலத்தோடு கூட கர்த்தரோடு நடக்க கிருபை தருவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாக்குகிறதான சத்ருவின் வல்லமைகளும் எங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள நினைக்கிறதான சத்ருவின் திட்டங்களும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிராகரிக்கப்பட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சுகபல ஆரோக்கியங்கள் சமாதானங்கள் நிறைவாய் இருப்பதாக தேவனுடைய கரமங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் என்றங்கள். ஆண்டவரும் இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
4: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றியும் பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
5: ஆமீன் அக்கா ஆமீன். தேங்க்யூ. அப்படி உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
4: ஆமீன் ஆமீன். நாங்க மேல அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட்.
4: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஒவ்வொருடைய கண்ணீரை தேவன் தாமே அங்கு துடைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் தூர தேசங்கள்ல இருந்தாலும் கர்த்தாவே, உலகத்தின் எந்த பகுதிகளில் நாங்கள் இருந்தாலும் உண்மை ஆராதிக்கிற ஜனங்களாய் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறதும் நேர்மூலமாக அது இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற ஆண்டவரே வாலிபர்கள் குழந்தைகள் சிறுவர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே சிறுவர்கள் வாலிபர்கள் மத்தியில காணப்படுகிற எல்லா அசுத்தமான காரியங்களையும் பிசாசானவன் அவர்களுடைய சிந்தனையிலையும் அவருடைய சரீரத்திலையும் போடுகிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அந்த அந்த காரியங்கள்ல இருந்து அந்த வாலிபர்கள் சிறுவர்கள் குழந்தைகளை தப்புவீங்க. பிசாசானவன் அசுத்த எண்ணங்களோடும் அசுத்த காரியங்களோடும் அந்த பிள்ளைகளையும் வாலிபர்களையும் குழந்தைகளையும் நெருங்காதபடி ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க தகப்பனே. விசேஷமாய் ஆண்டவரை உண்மை அறிந்த வாலிபர்களை ஆண்டவரை அவன் மடங்கடிக்கும்படியாக எத்தனையோ காரியங்களை போட்டு ஆண்டவரை அவர்களை குழப்புகிறதையும் ஆண்டவரை அவர்களை விபத்துக்கு நேராகவும் சாவுக்கு நேராகவும் கொண்டு போகிறதை காண்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த காரியத்தில் இருந்தெல்லாம் அவர்களை தப்புவிப்பீராக. உம்முடைய ஞானம் தெளிந்த புத்தி அவர்களுக்குள்ள வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதமான தேவன் நீர் அல்லவோ? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து காத்துக் கொள்ளுகிறதுனால் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே அந்த வசனமும் வார்த்தையும் ஆண்டவரே அவர்கள் இதயத்தில் காணப்படத்தக்கதாக சிறு குழந்தைகளே இருந்தே அந்த வாயை விட்டு அந்த வார்த்தை பிரியாதபடி காணப்படத்தக்கதாக உதவி செய்வீராக. நீர் அற்புதமான தேவன் அல்லவோ? அதிசயத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவோ? ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் சிறுவர்களையும் வாலிபர்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல பிறக்க போகிற குழந்தைகளுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுகிறோம். அவர்கள் எந்த விபத்தான காரியங்கள் எந்த வேதனையான காரியங்களுக்கும் அந்த தாய்மார் போகாதபடி ஒவ்வொருவரும் சுகமாய் பிறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ பிறப்பிக்க பண்ணுகிற நீர் தாமே. பிறப்பிக்க மாட்டீரோ என்று வேதத்துல கேட்டிருக்கிறீரே தகப்பனே. நீர் பிறப்பிக்க வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உண்மை அறிந்தவர்களாய் இருந்தாலும் உண்மை அறியாதவர்களா இருந்தாலும் இந்த உலகத்தின் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சுக பிரசவத்தை ஒடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த பிறந்த குழந்தையானது உம்முடைய சார்பாக விழுந்து உமக்கென்று அவன் எழும்பட்டும் ஆண்டவரே. அந்த பகல் எழும்பட்டும் தகப்பனே. உம்முடைய நாமத்தை பிரசவம் பண்ணட்டும். அற்புதமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் அற்புதமான தேவனாய் ஆண்டு பிள்ளைகள் மத்தியில் அசைவாடும். அதே போல் ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே உலகத்தில் எல்லா பகுதிகளிலையும் ஆண்டவரே காலநிலை சூழ்நிலை காரணமாக ஏதோ மழை மழை வருகிறது, வெயிலான காரியங்கள் இருக்கிறது, தீப்பற்றுகிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாய் ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். ஆண்டவரே கடைகள், வீடுகள், ஆண்டவரே கிராமங்கள் என்று சொல்லி அந்த நெருப்பினால் அழிந்து கொண்டு போகிறது, நீரினால் அழிந்து போகிறது. அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் அவர்களை சூழ பாளையம் இறங்கட்டும், பாதுகாக்கட்டும், தடைகளை உடைக்கட்டும். ஆண்டவரே அற்புதமான தேவன் நீர் அல்லவோ தகப்பனே, நீ சொன்னீர என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று. ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அந்த ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, ஒருவரும் ரட்சிக்கப்படாமல் மறிக்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் வார்த்தை செல்லட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஆண்டவரே செல்லுகிற வேளையில அது வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுத்து அவர்கள் இன்னொருவரை ஆண்டவரை உம்முடைய பக்கம் இழுக்கிற கருவிகளாய் உமக்கு சீஷர்களாய் மாறத்தக்கதாக ஒவ்வொரு காரியமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த காலங்கள் மாறினாலும் உம்முடைய பிள்ளைகளை சூழ ஆண்டவரின் நீர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவன். அவர்கள் விழுந்து போகாதபடி, ஊழியர்கள் விழுந்து போகாதபடி, விசுவாச குடும்பம் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது தலைமையில் விழுந்த கடமை என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலி மூலமாக ஆண்டவரே நீர் செய்கிற அற்புதமான காரியங்கள், ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் நடப்பிக்கிற காரியங்கள், இதற்காக பாடுபடுகிற சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விசேஷித்த முறையில் ஆசீர்வதிக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சொன்னீரே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று. ஆண்டவரே உம்முடைய கனம் அவர்கள் மேல் இறங்கி உடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனி.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் எல்லாவற்றோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். நீங்கள் இந்திய நாக்கல்ல யுத்தங்கள் நடக்கிறது, யுத்த தேசங்கள், இஸ்ரவேல் தேசம், இவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசத்திலே இந்திய நாக்கல்ல நோவோடும் ஆறாத கொடிய புண்களோடும் அங்கு காயப்பட்டவர்கள், அப்படியாய் வேதனையில துடிக்கிறவர்கள் இப்படியாய் இருக்கிறார்கள். உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடும் பிரீதியோடும் இருக்கிற மக்களுக்காக நீங்க வரைந்து பேசுங்க.
8: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்கள் அற்புதமான தேவனே. இந்த அருமையான ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகள் கர்த்தாவே. இமட்டுமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் நீ வழி நிறுத்தின தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த நேரத்திலையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு கோரிக்கையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். தேவர் அதை கேட்டு எங்களுக்கு ஆண்டவரே நல்ல பதில்களை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். கொடுத்த ஆண்டவரே ஜெப விண்ணப்பத்திற்காய் ஆண்டவரே மக்னியராய் வருகிறோம். அப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே அமெரிக்கா ஈரான் மத்தியில நடக்கிறதான அந்த சண்டையின் நிமித்தமாக அநேக ஜனங்கள் மாண்டு போகிறதை பார்க்கிறோம். அருண் அநேக பொருள் ஆண்டவரே நாசமாகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்டிலே ஆண்டவரே ஒரு அமைதியை உண்டாக்கி ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே இது ஒரு நன்மையா ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அமெரிக்கா ஈரான் மத்தியிலே நடக்கிறதான அந்த காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவரே இத எரிவாயு வாயு மற்ற ஆண்டவரே இந்த பெட்ரோல் ஆண்டவரே அந்த எண்ணெயும் ஆண்டவரே கிடைக்க மிகவும் பாதிப்புள்ள ஒரு காரியமா இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஆண்டவரே அந்த ஜலசந்தியிலே எந்த ஒரு கம்பலும் போக முடியாமல் அங்கிருந்து எந்த எண்ணையும் கொண்டு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு இதன் மூலமாக ஆண்டவரே பல பற்றாக்குறைகள் ஏற்பட்டு அதன் மூலமாய் விலைவாசிகள் உயர்ந்து இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே முன்பே ஆண்டவரே இந்த விலைவாசினால் ஆண்டவரே மிகவும் நலிந்திருக்கிறபடியால் இதுவேற புதிதாக ஆண்டவரை உருவாக்குகிற இந்த சூழ்நிலை மனித குலத்திற்கு ஆண்டவரை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறபடியால் இந்த தேசங்கள் மத்தியிலே என் தேவனாகி கர்த்தர் ஒரு நல்ல ஆண்டவரை அப்பா ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து இந்த தேசங்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வீரனால் அநேக ஜனங்களுக்கு அது ஆண்டவர் பிரயோஜனமா இருக்கவும் அநேக ஜனங்கள் ஆண்டவரை அதனால ஆண்டவரை மகிழ்ச்சி அடையவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படியாய் ஆண்டவரே இந்த தேசங்கள் மத்தியிலே ஆண்டவரே போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே இது எப்போது ஆண்டவரே இந்த மூன்றாவது உலக யுத்தமாய் மாறுமோ என்ற ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உருவாகி கொண்டிருக்கிறபடியால் அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே இந்த தேசங்களிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறோம். இதே வேளையிலே அமெரிக்கா உக்ரைன் மத்தியில் நடக்கிறதான ஆண்டவர் அந்த சந்தையை கூட கர்த்தாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அநேக பொருள் நாசங்கள் ஆண்டவர் அநேக கப்பல்கள் ஆண்டவரே முழுகடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு மயானம் போல் ஆண்டவர் மண்மேடாக்கப்பட்டிருக்கிறது. பல மாடி கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து ஆண்டவரே ஜனங்கள் வாழக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியா ஆண்டவரே இதோ ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே கர்த்தராகிய தேவன் அதையை கேட்டு ஆண்டவர் இந்த தேசங்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வருவோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உமக்கு திறக்கப்படும் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில் நாங்கள் கேட்கிறோம் யா கர்த்தராகிய தேவன் இந்த தேசங்களில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் சொல்லிக்கிறோம். இனி இஸ்ரவேல் தேசத்தை கூட கர்த்தாவையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இங்க வாழ்கிறதான மக்களுக்கு நீராண்டவரே துணையாயிருந்து வழி நடத்தும்படியா இச்சுபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே எந்த எதிர்ப்பும் இல்லாதபடிக்கு எதிரிகள் ஆண்டவரே பல பக்கத்திலே அவர்கள் இருக்கிறதான சூழலிலும் தேவன் தந்த தைரியம் தேவன் அவர் பக்கமா இருக்கிறபடியால் ஒருவரும் அசைக்க கூடாதபடி நிலைத்து இருக்கிற தேசமா இருக்கிறபடியால் கர்த்தர் அந்த தேசத்தின் காத்தாண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே இந்த நாளிலே காசா பட்டணத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. அந்த தேசத்திலே ஆண்டவரே படுக்க இடமில்ல ஆண்டவரே அப்பா இதுவோ ஆண்டவரே ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஆண்டவரே அப்பா விபச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை அங்க ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு சரியான உணவும் ஆண்டவரே உடுப்பதற்கு ஆண்டவரை சரியான துணியும் இல்லாமல் ஆண்டவரே மருத்துவ வசதிகள் இல்லாமல் ஆண்டவரே அந்த காயங்கள் எல்லாம் மாறக்கூடாதபடிக்கு அந்த காரங்கள் எல்லாம் அழுவி ஆண்டவரே அதன் மூலமாய் பல ஜனங்கள் மறிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே நடக்குமா என்று ஆண்டவரே நம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. அப்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார்கள், அநேக குழந்தைகள் ஆண்டவரே உணவே இல்லாமல் மரித்து போகிறார்கள். இப்படியான சூழ்நிலைகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறபடியா இந்த தேசங்களை உருவாக்கிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த ஜனங்களை உருவாக்கிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே பாவமாக காரியம் செய்திருக்கலாம், உமக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம், ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா இதோ மன்னிக்கிறது இல்லையே ஆண்டவரே நீர் ஆண்டவரே மிக பெரியவரா இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் மன்னிங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். இந்த தீவிரவாதிகள் செய்த காரியத்தின் நிமித்தமாக அநேக லட்ச லட்சம் மனதும் பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேசமே இன்று ஆண்டவரே ஒரு தேசமா இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மண்மேடாக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே குடிசைகளும் ஆண்டவரே கூடாரங்கள் மத்தியிலே அந்த பிள்ளைகள் வாழ்கிறார்கள். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் காத்து கொள்ளுங்கப்பா, இந்த தேசங்களில் இருக்கிறதான எல்லா அவலங்களை எல்லாம் அடுத்து போடுங்க. நாட்டை ஆள்கிற தலைவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை தந்த ஆண்டவரே இந்த உலக மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு இந்த உலக மக்கள் ஆண்டவரே அதனால் ஆண்டவரே அப்பா மரித்து போகாதபடிக்கு இப்படியா பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் உணர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலே ஒரு சமாதானத்துக்கு ஆண்டவரே இவர்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீ உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீராண்டவர் எப்படி துணையா இருக்கிறீர்கள் கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே உம்மை ஆண்டவரை விசுவாசிக்கிற அநேக பிள்ளைகளும் இதில் ஆண்டவரே அடங்குவார்கள் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் துணையா இருங்கப்பா. அப்பா இந்த ஒரு நாளும் கைவிடாமல் காக்குற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாமல் ஆண்டவர் காத்து இந்த தேசங்களிலே ஆண்டவரே இந்த மத்திய ஆசியா தேசத்திலே நடக்கிறது தான் அந்த போர்களை எல்லாம் நிறுத்தி ஆண்டவரே ரஷ்யா மத்தியிலும் ஆண்டவர், உக்ரைன் மத்தியிலும், ஈரான், இஸ்ரேல், ஆண்டவர் அமெரிக்கா மத்தியில நடக்கிறதான இதில் யார் பெரியவன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவரே இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஜனங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியத்தையும் அறிந்து, நாடுகளுடைய எல்லா காரியத்தையும் அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சரியான உடன்படிக்கை செய்து கொண்டு ஒரு சமாதானத்தை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். இந்த சமாதானத்துக்கு ஆண்டவரே உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சபிக்கிறோம். அதன் மூலமா இந்த தேசங்களிலே ஒரு நல்ல சமாதானத்தோடு இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் தேவன் நீர் ஆண்டவர. அப்படியா உடைய பிள்ளைகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீ செவிக்க சாய்க்கிற தேவனா இருக்கிறபடியா இந்த ஜெபத்தை முடி சமூகத்துக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தேவன். அதை அறிய ஆண்டவர், அதை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் அதுக்கு தக்க பதிலியால் இட்டு வழி நடத்தும்படி அழைச்சிருக்கோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இந்த வேளையில ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காரணத்தில் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லா வகையிலும் ஆண்டவரே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க கர்த்தர்களை நிச்சயம்படியா ஜெபிக்கிறோம். போராட்டங்கள், வியாதிகள், ஆண்டவர் வறுமைகள், ஆண்டவர் பலவீனங்கள் மத்தியில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் காத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த
9: வேளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும்
8: ஆண்டவரே ஞான ஜப வேளையை இந்த ஜப வேளையை நடத்துகிறதான் தேவ பிள்ளைங்களுக்கு அப்ப அந்த ஜப வேளையை ஆண்டவரை நடத்துகிறதான ஆண்டவரை சங்கமம் ஊடகத்தும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்த சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதுதான் அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் இவர்களுக்கு துணையா இருங்கப்பா. இவர் ஆண்டவரை கயிற்று செய்யற வேலையை ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா பலனும் ஆண்டவர் ஆரோக்கியமும் தந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட அருமையான சகோதரி ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மருவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களுக்கு எல்லா வகையிலும் நீர் ஆண்டவர் ஒரு நல்ல பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கொடுக்கத்தாவே அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவர இது பிரயோஜனமா இருக்கும். அநேக ஜாதி ஜனங்கள் இதை அறிந்து ஆண்டவர உன் பக்கமாய் வரும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேளையை ஆண்டவர தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக ஆண்டவரே ஏதாகிலும் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மோக்காக ஓடுகிற இவர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. இவர்கள் வீட்டில் இருக்கிற இரண்டு ஆண்டவர வாலிப பிள்ளைகளை ஆண்டவர எடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று பயன்படுத்துங்க. உம்முடைய ஆண்டவரை காரியத்திற்கென்று இவர்களை உபயோகப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் இவர்கள் செய்கிறதான வேலையை ஆசீர்வதித்து நடத்த முடியாது ஆச்சரிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
10: ஆமென். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரன் நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக எல்லாவற்றிலும். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு இனி எண்ணாக்கள்லே நடக்கிற இந்த இயற்கை அழிவுகள், அங்கு நெருப்புகள், அங்கு வியாதிகள், பஞ்சங்கள், யுத்தங்கள் இப்படியா இருக்கிற காரியத்திலே கர்த்தர் தாமே கூட இருந்து இந்த காரியங்களை விட்டு விலக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியதனால் அழிக்கப்படுகிற நாடு, இயற்கை அழிவுகளால் அழிக்கப்படுகிற நாடுகள், தேசங்கள், உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
11: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாலு காய்மக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை ஒரு மனதோடு நாங்கள் கூடி சேர்ந்து ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதப்படியிலே வந்து அமர்ந்து மை நோக்கி பார்க்கிறோம். உமது சமூகத்திலே அப்பா ஸ்தோத்திர ராஜா திறப்பிலே நின்று தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கூட அப்பா அதிகமான இயற்கை சீற்றங்கள் தேசங்களிலே பத்திரலாய் எழும்பி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே மண் சரிவுகள், நெருப்பு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறது. இதுல பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் அப்பா அழிந்து போய் கொண்டிருக்கிறது. காடுகள் எல்லாம் நெருப்பினாலே சுட்டு சாம்பலாய் கொண்டு இருக்கிறது. ராஜா நீர் மனம் இறங்குங்கப்பா. உமது நீர் உமது கோபாக்கினேப்பா. நீர் எடை அவர்கள் மேலே வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்காங்கப்பா இதன் மூலிகமாக ஆண்டவரே. அதனால கொள்ளை நோய்களும் ஆண்டவரே ஏசப்பா, தொற்றுகளும் ஏற்பட்டு மழை நிமித்தமாக ஆண்டவரே அப்பா எல்லா வெள்ளங்கள் அநேகர் அப்பா வீடு வாசல்களை இழந்து உடைமைகளை இழந்து வாழ நின்று கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. அவர்கள் மேலும் உதித்து கரம் அவரும்பு அமரும்படியாய் ஜபிக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பெடுங்கப்பா. அப்படியாக ராஜா யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடங்களிலே கூட ராஜா எல்லா மக்களும் வேதனையோடு அவர்கள் போராட்டத்தோடு கடந்து அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறதை தேவன் நீர் அறிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்காக உதவி செய்யும்படியாய் உமது உதவியின் கரத்தை நீட்டும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த அழிந்து கொண்டிருக்கிற அந்த நாடுகள் தேசங்கள் அப்பா உலகங்கள் ஐக்கிய நாடுகள் உலக தலைவர்கள் ஆண்டவரே இவர்களுக்கும் நீ நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்களும் யுத்தங்களை இன்னும் செய்து கொண்டே எல்லா மக்களும் அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற காரியத்திலே அப்பா நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அமே சூராஜா அதன் மூலியமாய் பஞ்சங்கள் அநேக தட்டுப்பாடுகள் உணவு தட்டுப்பாடு எண்ணெய் தட்டுப்பாடு அப்பா அதிகமாக இருக்கிறது. விலைவாசிகளும் அதிகமாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. ராஜா நீர் உமது கரத்தை எங்கள் மேலே அப்பா அந்த பிள்ளைகள் மேலே நீர் நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறதான எல்லா இயற்கை சீற்றங்களையும் நீர் அமர செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எகிப்தியர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணின அந்த பலம் கொண்ட கரத்தினால இந்த காரியங்களை எல்லாம் நீர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லாமே லேசான காரியமா இருக்கிறது கர்த்தாவே. ஆமேசப்பா யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிறவர் நீர் அல்லவா அப்பா. ஈட்டியை முறிக்கிறவர் நீர் அல்லவா ராஜா. இரக்கம் பாராட்டுங்க. இது போன்ற யுத்தங்களோ அழிவுகளோ இயற்கை சீற்றங்களோ அண்டவரே வராதபடிக்கு மக்கள் அப்பா பரிதவிக்காதபடிக்கு இருக்க கர்த்தவே ஒரு விசை கூட ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பெரியவராய் இருந்தப்பா அப்பா கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறீ. நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனாயிருக்கிறீ ராஜா. ஒரு விசை கூட இந்த மக்களுக்காக நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. இவர்கள் அப்பா படுகிற எல்லா வேதனையிலிருந்து நீர் விலக்கி வேதனையை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. விசேஷமா இந்த தேச தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா. உமது ஞானத்தினாலே நிரப்பி தேச மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பண்ணி. நீர் அவர்களுக்கு தலைவனாயிருங்க ராஜா. அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு தேசங்களின் மீது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்படியாக தேவன் எல்லா இயற்கை சீற்றங்களின் மீது ஆண்டவரே அழிவுகள் மீதும் அது ஆசிர்வாத கரம் அமர்ந்து எல்லா பஞ்சங்கள் யுத்தங்கள் எல்லா ஆண்டவரே அழிவிலிருந்து நீர் தப்பித்து அவர்களை வழிநடத்துற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நீர் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்தப்பா. நீர் ஆசீர்வதிங்க. திரளான மன்னிப்பு உம்மிடத்திலே இருக்கிறதே ராஜா. இவர்கள் எல்லோரையும் மன்னிங்கப்பா. அவங்க பாவசாபங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அரிய பெரிய காரியங்களை செய்து எல்லாவற்றையும் நீர் தடுத்து நிறுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் யாவருமாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே தேவன் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகனையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் அதிகமாய் ஆசிர்வதிங்க. நடக்கிறதான அந்த 8ஆம் தேதி அந்த புத்தக திறப்பு விழாலே தேவனுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. அந்த இடத்துல அந்த கர்த்தாவை அந்த மகளை இன்னும் ஆசிர்வதித்த அந்த குடும்பம் மக்காய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி உமீது வாஞ்சியா இருக்கிற அந்த மகளை இன்னுமாய் நீங்க அதிகமாய் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர தெய்வ ஊழியர்களுக்காய் சோத்துறோம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையும் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிறதான அப்பா சோத்துற ஏமி புஷ்பராஜ் மகளை கூட ஆசிர்வதிங்க அப்பா. இந்த மகளுடைய குடும்பத்தையும் மகள் செய்கிறதான உமக்கு ஊழியத்தை எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதித்து பன்மடங்காய் பெருக செய்யுங்க. எல்லாவற்றையும் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்.
10: நீங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகள் பேரு பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
11: ஆமேன். உங்கள் அனைவரையுமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அப்படி
10: அஞ்சபத்தோடு கூட ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அண்டிய நாளின் தொடக்கத்திலிருந்து முடிவே ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, சங்கம வானொலிக்காய், லேஸ்டியா நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கர்த்தாவே ஊழிய

0: தாய்மார்கள் கற்பத்தில் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா, பிள்ளைகளை நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே, கற்பத்திலே ஆண்டவரே தகப்பனே, இன்ன விதத்திலே உம்முடைய நரம்புகள் எலும்புகள் உருவாதென்று நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனாலும் தேவனே உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே கர்த்தாவே, குழந்தைகள் மத்தியில, வாலிப ஜுவதிகள் மத்தியில, இளங்குடும்பங்கள், முதியோர்கள் மத்தியில இந்த வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமைய முறியடித்து கர்த்தாவே நாங்கள் ஜெயம் எட்டுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்திலே வறட்சிகள் வராதபடி கர்த்தாவே, வறட்சியின் ஆவியை ஆண்டவரே முன்கூட்டியே நாங்கள் துரத்துகிறோம் கர்த்தாவே. விசுவாசமானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்போது ஓடிப்போவான் என்று எழுதி இருக்கிறபடி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் தேசத்தை மக்களை நீங்கள் ஜனங்களை ஒவ்வொருவரே சந்தீங்க ஆவியானவரே, ரட்சியுங்க ஆண்டவரே. விக்கிராதனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது எதுவோ கத்தாவை எல்லாம் விட்டு மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே கத்தாவை வினோவுக்காக மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருமண காரியத்திலே கத்தருடைய கரம் கூட இருந்து கத்தாவை எல்லாம் ஆண்டவரே சீரும் சிறப்புமாய் நடக்க கத்தாவை ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அவருடைய தேவைகள் வாஞ்சுகளை சந்தி படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏமிக்கா ஜெபிக்கிறோம் அப்பா, அவள வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபியை, இரக்கத்தை, தயவை, விருப்பத்தை ஆண்டவரை கடலையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமா இனி நடக்க போற ஒவ்வொரு புரோக்ராமிலும் கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே.
1: ஆமென் ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளுக்கா எங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவரே எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வசனத்தை இந்த நாளிலே நாங்கள் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. அந்த புத்தக வெளியீட்டுக்காய் எங்களுக்கு சோத்திரம். அந்த புத்தகங்களை வாசிக்கிற ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கூடாக தொடப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரியுடைய ஒவ்வொரு பிரியான காரியங்களையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேணுமாய். போகின்ற வாகனங்கள், விமானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த இருக்கிற தேசத்துக்கா, இந்த தேசத்தில் எந்த விதமான பஞ்சங்களோ பசியோ மக்களுக்கு வந்து விடாது படிக்கும் ஆண்டவரே, விலை அதிகரிப்புகள் வந்து விடாது படிக்கும் ஆண்டவரே, நீங்கள் பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி நிர்மலா மரியா, பாச சார்ஸ் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, அந்த சந்ததியை காத்து கொள்ளும்படியாய் அவர்கள் இருக்கிற அந்த தேசத்திலும் இன்னுமாக நூறத்தினியான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கட்டளையிட வேணுமாய். இன்னுமாக அந்த குடும்பத்தார் எல்லோரும் உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் சிஷி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய். அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகி விடாதபடி பாதுகாக்க வேணுமாய். அவர்களை இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, இந்த மாக ஆண்டவரே சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த திருமண காரியத்தில் எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட வேணுமாய். பொருளாதார தேவைகள், இன்னும் மாக ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெசிமாவை போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் பாதுகாத்து நீங்கள் நடத்த வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலன் குடும்பத்தாருக்காய் நன்றியப்பா. உள்ள ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி ஆண்டவரே. பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய பாதத்திலே தந்து அவர்கள் செய்கின்ற ஊழியங்களிலும் தேவகரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டோனாலுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்களிடம் இருக்கின்ற ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அவர்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்காய், துதிகளுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா தேவ ஊழியர் சுசேஷ ரெட்பின் பானர்கி அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் கூட தருகின்ற வாக்குத்தத்த வசனங்கள், துதிகள், ஜெபங்கள் ஒவ்வொன்று காயங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் அதே போல

0: ஆண்டவரே, சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக சகோதரியுடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம், சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம் அப்பா, இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவா கூடாக தருகின்ற ஒவ்வொரு வாக்கு தத்த வசனங்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே, சகோதரிய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா, பாசையில் சாலோகனுக்காய் சோத்திரம், அவருடைய ஊழியங்கள் சபைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் தாயார் அறிய ராஜாம்மாவுக்காய் நன்றியப்பா, தாயாருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இன்னமாக நீங்கள் அவ்வாக்கு கொடுத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய பாடல்களுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சாட்சியுள்ள இந்த வாழ்க்கைக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இருப்பிடத்திலையும் கூட தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், அப்பா அவங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இந்த நாளிலும் பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்திலும் ஆண்டவரே, இந்த நாளிலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடல்களை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்க துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, அந்த வேலை இடத்து ஊழியங்களை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே அதிகாரிகள் பொறுப்பாயிருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நீங்கள் திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதன் ஊடாக அநேகர் ரட்சிக்கப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்போடு இணைந்து கேட்க போகிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலி ஊழியம் இன்னமாக ஆண்டவரை பழகி பெருகும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன். ஆமீன். நிறைவே ஜெபங்களை எடுத்து வந்த ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காலை வேளையிலே, நாளை காலை வேளையிலே கத்தரை சித்தமானால் திரும்பமாக எண்ணெய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்கள், அதே வேளையிலே காலை வேளையிலே இணைந்த இன்றைய நாளிலே முதல் முதலாக காலை ஜப வேளையில் இணைந்த சகோதரி மகளா அவர்களையும், இணைந்தும் சென்ற சகோதரி டாலி, சகோதரி சாந்தி அவர்களையும் நாங்கள் நினைவுகூறுகிறோம். இணைய முடியாதவர்கள் இந்த சம காலங்களிலே ட்ராவல் காரியங்கள், குடும்ப காரியங்கள், அப்படியான காரியங்களிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருவரையும் நாங்கள் நினைவுகூறுகிறோம். இந்த வேளையிலும் சௌரன் நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்கும் சௌரன் குணா அவர்கள் இணைந்தார்கள், மற்றும் ஒவ்வொரு ஊழியர்கள் இணைந்தார்கள். கத்திரதாமை அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். சௌரியாரின் கூட இலங்கையிலிருந்து இணைந்தார்கள், பலர் இணைந்தீர்கள், சென்று விட்டீர்கள், ஆனாலும் கத்தர் உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமானால் நாளை காலை வேளையிலே சந்திப்போம், அதே வேளையிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலும் திரும்பமாக சந்திப்போம். நாங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள், வானொலி கூடாக நீங்கள் இணைந்து கேட்க முடியும். அந்த வகையிலே சங்கமம் டாட் காம், சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ டாட் காம் ஊடாக 24 மணித்தியாலும் நீங்கள் கேட்க முடியும். உங்கள் நேரடி ஒளிபரப்பையும் மறு ஒளிபரப்பையும் கேட்க முடியும். இந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றி கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காலை வேளை ஜபத்திலே நாளை காலை வேளை சந்திப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய உலக செய்திகளுக்காக, யுத்த நாடுகளுக்காக, ஒவ்வொன்றுக்காக ஜபித்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட 10 எங்களுடன் தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜப வேளையிலே சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் மிஸ் அரிய ராஜாமா இணைவார். அதனைத் தொடர்ந்து சுசரின் வானர்கள் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து சோதரி பகுதிக்குள்ளே இந்த அவர்கள் ஜப வழியில் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு இரு பாடலோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர் இணைவார்கள்.
2: ஆமேன். வார்த்தைகள் வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

மக்களே, பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே, அவரை

0: Praise the Lord, Amma.
1: Your call has been forwarded to a voicemail service that is not.
2: இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எம்படை இருப்பின் யார்படை ஜெயிக்கும்.

0: பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். எங்களுக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை ஜெபங்களை கேட்டு அவருக்கும் பதில் தந்தார் அந்த விசுவாசத்தோடு வழி நடத்துங்கள். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். விசாகா கனடாவிலிருந்து கத்தர் தாமே அவருக்கூடாக வழி நடத்த போகிற ஜபங்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் படிப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேலைக்கா, இந்த ஜப வேலைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா எல்லாம் உங்களை கிருவை அப்பா, கிருவை அப்பா. எங்களால் ஒன்றும் இல்லையப்பா. எல்லாம் உங்களோட கிருவை கிருவை கிருவை. உங்களோட கிருவை அளவிட முடியாத கிருவை அப்பா. தாங்குகிற கிருவை அப்பா. வழி நடத்துகிற கிருவை அப்பா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவர். உங்களை பாதபடியிலிருந்து துதிக்கிறோம் ஆண்டவரை, திருப்பிக்கிறோம் ஆண்டவர். இவங்களுக்கா விண்ணப்பங்களுக்கா உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சாமி அப்பா. ஒரு மனமாய் உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா. உங்களோட கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை ஐயா. கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. உங்களோட கிருபைதானப்பா தகுதியற்ற எங்களை வழி நடத்துறது, தாங்குகிறது, சிறப்படுத்துறது. கர்த்தாவே, உங்களோட கிருபை மட்டுமாய் காத்த கிருபை, இனிமேலும் காக்கிற கிருபை அப்பா நீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடி நாவுகளும் ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஐயா. மகிமை ஐயா, மகத்துவம் ஐயா. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம். இயேசுவே உங்களை துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உங்களை துதி. ஆண்டவரே எங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சிவாவை தந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவ்வளவு மகிமையப்பா, அவ்வளவு மகத்துவம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த காலநிலைகளுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட இரக்கங்களும் மன்னிப்புகளும் கிருபைகளும் உண்டு சுவாமி. தகப்பனே, இந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் காண்கிற தேவன் நீங்க. மன்னிங்கப்பா, இதை மனந்திரும்ப இப்படி செய்யுங்கப்பா. ஜனங்கள் மனந்திரும்பட்டும் மனந்திரும்பட்டும். அவங்களோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவளாய், உங்களுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறவளாய், கீழ்படுகிறவளாய் ஜனங்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். இதய கடினங்களும் அவர்களுடைய வழிகளும் ஆண்டவரே அவளை விட்டு நீங்கி ஆண்டவரே கீழ்படுகிற இறுதியும் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்வோம், உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்வோம். மனுஷன் தானே தான் நிற்காதபடி தேவனே நீங்க ஒருவர் இருக்கிறீங்க. நீங்க தான் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும் பயம். ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சகப்பனே, பூமியின் கடையாந்தரங்களை எல்லாம் பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்கும் ஆண்டவரே அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் ஆண்டவர் நிறைந்திருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே, கேட்க முடியாத துன்பங்கள் ஆண்டவரே, பார்க்க முடியாத காரியங்கள் ஐயா நிறைந்திருக்கிற பூமி கடையாந்தரங்கள் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி, இவைகளை எல்லாவற்றுக்கும் நீங்க தானப்பா நிவர்த்தி செய்ய முடியும், நிவர்த்தி செய்ய முடியும். ஒரு மனிதனால் மூக கூடாதப்பா, ஒரு மனிதனால் கூடாதப்பா. இறங்குற கத்தராலே தானப்பா ஆண்டவர். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இறக்கம் செய்யுங்கப்பா. உங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவோட வருகையின் காலம் மிக சமீபம். காலங்களை நேரங்களை நெருங்கி கொண்டிருக்கிற சுவாமி ஐயா, வாசல் படியில் நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்பனே அதுக்குள்ளாக ஞானங்களுடைய வாழ்க்கை மாற வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. உங்களோட வருகையில நிற்பவர்களாய் மாற வேணும் கத்தாவை. இருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். எங்கட உறவுகள் உண்டு சுவாமி, காண்கிற மக்கள் காணாத மக்கள் கோடி உண்டு சுவாமி, இவர்களுக்கா எல்லாம் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுத்தங்களா பாயத்தத்தினால் அல்ல படுற ஜனங்கள் கண்ணீர் அப்பா, பவிப்பு அப்பா, அழகிற மக்கள் அப்பா, ஆண்டவரே இழப்புகள் அப்பா, அப்பா அவர்களுக்கு இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்குரிய பாவங்கள் அக்கிரமங்கள் நியாயங்கள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கி இவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டு, தேவனுக்கு நேராக தங்கள முகத்தை திருப்பட்டு செயல்படியட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க, மன்னிக்கிற தேவன் நீங்க, வளப்படுத்துற தேவன் நீங்க. அப்பா உங்களைய நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுறோம். குற்றங்கள் குறைகள் சாபங்கள் எல்லாவர்களுக்கும் மன்னிக்கப்பட்ட ஆண்டவரே, இவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். இரக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்காக ஒரு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே இவர்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புகளுக்காக வேண்டி வியாதி அப்பா, வியாதி படுக்கு ஆண்டவரே, கொடுமை ஆண்டவரே, வியாதியினால் அல்லப்படு ஜனங்கள் நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு. சாபங்களும் பாவங்களும் வியாதிக்கு காரணமாக்கு இருக்கு. ஒவ்வொன்றவர்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அப்பா நீங்களோட சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து நீங்க ஸ்தேவனாண்டு அதை உணர்ந்தவளாய் ஜனங்கள் ஆண்டவரே உங்களிடமாய் திரும்பட்டு திரும்பட்டு திரும்பட்டு. அவருடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சில காரியங்களையும் ஆண்டவரே இவர்களுக்கு விட்டு நீக்கி சிவனே உங்களோட மாத்தை தேடுவளாய் மாறட்டும். சமாதானத்தை பெறுகிறவளாய் மாறட்டும். சுகத்தை பெறுகிறவளாய் மாறட்டும் ஆண்டவர். வியாதியஸ்தர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்றோம். யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ சுவாமி, சுவத்தை கட்டளையிடுங்க சுவாமி. யாரெல்லாம் உங்களை முகத்தை நோக்கி கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க சுவாமி. அப்பா வியாதியஸ்தர்களை தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி. அப்பா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா வேதம் சொல்லுகிறது சுவாமி, பரிகாரியாய கத்தர் நானே, வியாதிகளை குணமாக்குற கத்தர் நான் சொல்லியிருக்கிற சுவாமி. அந்த வேதத்தை இவர்கள் காண்கிறவர்களாய், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவர்களா இவர்கள் மனந்திரும்பட்டன் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். அனாதரவாயிருக்கிற முதியோர்கள் அப்பா, வியாதி படுக்கைகள் வைத்திய சாலை நிரம்பி வழிகிற முதியோர்கள் தகப்பனே இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. இவர்கள் தங்களுடைய முதிர்ந்த வயது கைவிடப்பட்டவர்களாய், சுய நினைவற்றவர்களாய், அனாதைகளாய் சவிக்கிற இந்த முதியோர்கள் மீது இறக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். உதவி ஒத்தாசலை கட்டளைபடியாய் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இந்த முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. வியாதியஸ்தர்களில் மரணத்தருவாயில் இருப்பவர்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே, ஆத்மாவை சத்துரு கொள்ளை கொண்டு போகாதபடி ஐயாவையுடைய ஆத்மாக்கள் ஆண்டவரே உங்களுமாய் திரும்பட்டும், திரும்பட்டு உங்களுமாய்ப்பு கொடுக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுடைய ஆத்மாவை நீங்க தாமே எங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு போகும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். தகப்பனே தேசங்களை ஆளுகிற தலைவர், தேசங்கள் எல்லாம் குழப்பம் அப்பா. தலைவர்கள் மத்தியில் சமாதானம் இல்லையப்பா, உண்மை இல்லையப்பா. ஒருவரோடு ஒருவர் ஆண்டவரே தங்களுடைய வாய்களினால் பேசிக்கொள்ளுகிறார்கள் சுவாமி. இருதயத்திலோ உண்மை இல்லை ஆண்டவர். பிரியான தலைவர்கள் நிறைந்திருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி. எங்கெல்லாம் அந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடங்களிலெல்லாம் தகப்பனே ஐயா உங்களுடைய வேதம் ஆண்டவர் எங்களுடைய வார்த்தை இவர்களை வழி நடத்தட்டும் சுவாமி, வழி நடத்தட்டும் சுவாமி. தகப்பனே, இந்த தலைவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். அதிகாரங்கள் எல்லாம் உங்களுடையது. நீங்க நன்மைக்கு எதுவாக வைத்த அதிகாரங்கள் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிற குடும்பங்களுக்காக வேண்டி கொள்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே வேதத்துக்கு சாய்த்து செவியை தாத்து கேட்டு கீழ்படிந்து ரசிக்கப்படுகிறவராய் ஒரு சமூகத்தை தேடுகிறவர்களாய் ஆண்டவரை வாழ வேண்டும் அறிவிக்கிறோம் சாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். அதிகாரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேசத்துல நீதி இல்லாமல் நீதிகள் புரட்டப்பட்டு எனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர், அலைச்சல் ஆண்டவர், தவிப்பு ஆண்டவர், சிறைப்பட்டு போன காரியங்கள் ஆண்டவர், எத்தனையோ காரியம். நீதி இல்லையாப்பா, நியாயம் இல்லையாப்பா, தலைவர்கள் மத்தியில் உண்மையான தீர்ப்பு இல்லையாப்பா. அப்படியான எனங்கள் உள்ள தேசங்களில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். சகப்பனே, நீங்களே நியாயாதிபதியாய், நீங்களே நீதி செய்தவர்களாய் ஆண்டவரே. இவர்களுக்கு இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன். கிருபையப்பா, கிருபையப்பாப்பா, கிருபைதானப்பா, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ கிருபை, தகுதியற்ற மக்கள் அப்பா, கிருபை கிருபை கிருபை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். குடும்பங்கள் எல்லாத்தையும் நடத்துங்கப்பா, செய்வதீங்க தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. தேசத்தில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் எங்கள் முயற்சத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தேசத்தை காத்து கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வேண்டிக்கிறோம் உங்களோட வழிகள் அவருடைய வழிகளாய் இருக்கட்டும் சுவாமி. தேசத்தை காக்கிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் ஆண்டவரே, தேசத்தை காக்கிறவர்களாய் நிற்கட்டும். அங்குடைய ஆத்மாவை எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தமல்லமாய் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து கத்தாவே, எந்த நிலையில் என்றாலும் சுவாமி உங்களிடமாய் அவர்கள் சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இவருடைய குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பன் நடத்துறது அவன் நீங்கப்பா, நடத்துறது அவன் நீங்கப்பா, நீங்க தானப்பா, எல்லாவற்றுக்கும் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த உலகிலும் சுவாமி நன்றி சொல்லுறோம். தேசத்தில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் இவர்கள் எல்லாம் அவங்களால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் ஆண்டவர். ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும், ஆண்டவரே தியாகம் உள்ளவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பன் இந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தரப்பின் வாசலில் நிற்கிறவர்களாக இருக்கட்டும், வெள்ளத்தை கொடுங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, புத்தியை கொடுங்கப்பா, பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஹேரலுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த உலகக்கார ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா, தேசங்களில் வேலை இல்லையாண்டு பொருளாதார கஷ்டமாண்டு எனங்களுடைய அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் தேசங்கள் எல்லாம் சீர்கட்டு போய் இப்படியான நிலைமையில் இருக்கிற சுவாமி தகப்பனே, ஜனங்கள் வளர்ந்துரும் பட்டும் தேசங்கள் இருக்கிற ஜனங்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும், குடும்பத்தை நோக்கி பார்க்கட்டும், அப்பொழுது சுவாமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, நீங்க தான் அந்த சுவாமத்தை கொடுக்க முடியும். தகப்பனே, இந்த தேசங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவருடைய போராட்டங்களும் கோக்கர்களும் மனுஷிக பிரகாரம் சிவத்தின் பிரகாரம் வேண்டாம் சுவாமி. பலோகத்தின் தேவனை நோக்கி நோக்கி ஆண்டவரே கூப்பிடுகிறவளாய், கூக்குறவர்களாய் இவர்கள் சத்தம் இருக்கட்டும் சுவாமி. உடம்புவதை தேடி சிரமத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இருக்கிற நிலைமையில் ஆண்டவரே மாற்றம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அடியமாப்பா ஆலம் கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி, பல்லாங்கனின் காலத்தில் நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய இரக்கங்களுக்காகவும் உங்களுடைய மன்னிப்பு குழுவாகவும் உங்களுடைய கிருவிகளுக்காக தான் அப்பா வேண்டிக் கொள்கிறோம். அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஐயா ஊழியர்கள் அப்பா விழுந்து போய்கொண்டிருக்க ஊழியர்கள், மறுவழித்து போய்கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே, விசுவாசத்தை விட்டு போய்கொண்டிருக்கிற ஜனங்கள், ரட்சிப்பை மதிக்காமல் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் தகப்பனே, ஹரி கொண்டிருக்கிற சுவாமி, சத்ருவானவன் சோஞ்சனையில் விழுந்து ஆண்டவரை தடுமாறிக்கொண்டிருக்கிறார் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இருந்த நிலைமையில் ஆண்டவரே திரும்பி வரவும் ஆண்டவருக்கு இருவை செய்யும் உங்களுடைய உதவிதான் அப்பா வேணும், பல்லாங்கனின் கையில் இருந்து மீட்டுக் கொள்ள உங்களுடைய உதவி வேணும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், விழுந்து போன ஒவ்வொருவருக்காக வேண்டி திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் சுவாமி, உங்களுடைய மகிமைக்குள் வரட்டும் சுவாமி, மகத்துவத்தை காணட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பனே, சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, சபைகள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்ட சபை, கொடுத்த விலை அதிகமாப்பா, கொடுத்த விலை அதிகமாப்பா, அந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்று உங்களுடைய வாக்கு சொன்னபடி தகப்பனே, நீங்க காத்து கொள்ள வருகிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், சபைகளுக்காக வேண்டிக் இவர்கள் எல்லாம் ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தமுள்ளவர்களாயும் இருக்கட்டும் சுவாமி, அப்பா சபைகளில் ஒரு மனமும் அன்பும் உள்ளவர், சபையை நேசிக்கிறவர்களாய், சபையிலே ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாய், கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு கீழ்படுகிறவர்களாய், குடும்பம் குடும்பமாய் சபைகள் எல்லாம் நிரம்பட்டும் சுவாமி, வருகையிலே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுற சபைகள் மனவாட்டியாக பரிசுத்தவா, சபைகள் எல்லாம் நாட்களில் பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வழியில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, தகப்பனே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தவரோடு அசை உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்வோம், அசை உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்வோம், மூவாயிரம் ஐயாயிரமாக ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டு சுவாமி, இவர்களும் ஆண்டவரே எங்களை வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட வேணும், பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, தங்களை ஆயத்தப்படுத்த வேணும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி சபைகள் நிற்கிற போதும் அவர்களுக்காக வேண்டிக்கும், உதவி உடையவர்களுக்காக வேண்டிக்கும், அப்பா வெறுமை உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், மந்தையை மேய்க்கிறவர்களாய், கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உண்மையாக செய்து முடிக்கிறவர்களாய், கடைசி வாட்டு நிலை நிற்கிறவராய், இவர்களை நடத்துங்க சுவாமி, இவர்கள் சாட்சி உள்ளவர்களாயிருக்கட்ட, பிள்ளைகள் சாட்சி உள்ளவர்களாயிருக்க, இவர் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இருப்பார்களானால் ஒவ்வொரு புதர்மாரையும் உதவி உடையக்காரர்களை ஆண்டவரே சுகப்படுத்துங்க சுவாமி, சுகத்தை கட்டளும் சாப்பனே, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் அப்பா, நாட்களில் ஆண்டவரே பாசி பட்டினி ஒரு நிகழ்வுணவு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு ஒரு ஜனங்கள் உண்டு சுவாமி, உண்டு சுவாமி, வயது வரம்புன்றி ஆண்டவரே பசியின் கொடுமை நான் தவிக்கிற மக்கள் எந்த கப்பனே, நீங்கள் பூமியில் இருந்தபோது எல்லா உணர்வுகளுக்கும் உணர்வுகள் கூட சொன்னது ஆண்டவரே, இவர்களுடைய பசிக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களை நிரப்புங்கப்பா, அவர்கள் பசியை போக்கத்தக்க ஆகாரத்தை கொடுங்கப்பா, கூப்பிடுற காக்கைக்கு உணவு கொடுக்கிறது ஆண்டவரே, இவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர்களுக்கு உணவு கொடுங்க, கூப்பிடட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் சுவாமி, இவர்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, உங்களுடைய வழிதான் வழி ஆண்டவரே, அவர் நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவரே உங்களிடமாய் திரும்பி ஆசை சொதிக்கப்பட்டு இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுக்காக வேண்டி தாப்பனே ராஜ்யத்தின் சுசாலையாதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட அப்பொழுது முடிவுகள் கொண்டு சொன்னதேவனே அப்பா, உங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவார்கள் நன்றியான எத்தனையோ இரண்ட தேசங்கள் இரண்ட பட்டணங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையை சொல்றபடினால் நன்றி ஆண்டவர், எவ்வளவு காலத்தை இந்த டெக்னாலஜி காலத்தை தந்து எவ்வளவு பெருக பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு வசதிகளை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. ஏன்னா உங்களுக்கு விட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், எனக்கு ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. அந்த இனங்களும் வெளிச்சத்தை காணட்டும், இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. அப்பா தினவெங்காலத்தில் நேத்தியா செய்கிற தேவன் நீங்க, நீங்க ஆண்டவரே. அதுக்குரிய காலங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. நான்கு சொல்லுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுவோம், கத்தாவே நன்றி சொல்லுவோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அந்த ஆண்டவரே இந்த நாட்களில் வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அன்பு சனிந்து போன காலமான குடும்பங்கள் குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து அன்பில்லாமல் சிதறுண்டிருக்கிற காலமாண்டவர், அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் இறக்கமற்ற செய்யும் கொடுமையான காரியம் அன்பினால் நிரப்புங்க. ஒரே விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா, ஜனங்கள் மிகவும் ஆவியானவரே எங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா, அன்பை ஊற்றுங்கப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், உறவுகள் ஒன்று சேரட்டும். அல்லாங்கான காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஆலய பிள்ளைகள் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கை முக்கியம் ஆண்டவர். ஆலிப வயதில் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே. மனந்திரும்புதல் உண்டாக வேணும், மனந்திரும்புதல் உண்டாகும். உங்களுக்கு பயப்படும் உண்டாக வேணும், நீதிக்கு பயப்படும் உண்டாகும். கப்பனே இந்த வாழைப்பிள்ளை மாட்டிக்கொள்ளுங்க. தேசங்களுக்காக வேண்டி, கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்கு நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்களோட உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ரட்சிக்கப்பட வேணும் சுவாமி, ரட்சிக்கப்படும் தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தில் வாழ்கிற எத்தனையோ நாட்டு மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எல்லா மக்களும் இந்த தேசத்தின் நன்மைக்காக வாழட்டும் ஆண்டவர், நன்மைக்காக வாழட்டும். உங்களை மகத்துவத்தை பார்க்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய இலங்கை தேசம் ஆண்டவரே தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நன்மை ஆண்டவரை நீங்க தானப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. அப்பா இலங்கை தேசம் உங்களுடைய மாறட்டும், ஜனாதிபதியும் அவரோடு மந்திரி சபையில் இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வேண்டிக் கொள்ளுங்க. எப்படியாக ஒவ்வொரு தேசங்கள், இரண்ட தேசங்கள், இந்திய தேசம், கோடி மக்கள் வாழ்ந்த தேசம், தகப்பனே அவருடைய குருட்டாட்டங்கள் எல்லாம் நீங்க வேணும், இருளின் ஆதிக்கம் எல்லாம் நீங்க வேணும், அந்தகாரம் எல்லாம் நீங்க வேணும். தேசங்கத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவனே, உங்களோட வார்த்தை அப்பா, உங்க வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன் சுவாமி. தேசங்களும் உங்களோட வார்த்தைகளினால் நிரம்பட்டும் கீழ்படியட்டும். அப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம். ஒவ்வொரு தேசமும் வெளிச்சத்தை காணும் ஆண்டவரே. சகல தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும். தேசம் உங்களிடையே வந்து சொல்லி அறிக்கை பண்ணுவோம். ஆபிரகாம கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவரே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கப்படினால் ஆண்டு சொல்லுவோம். அப்பா ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசந்தவரே தோசரம். எப்படியாக தேசங்களுக்காக ஜனங்களுக்காக அப்பா வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். என்னுடைய ஆதிக்கமெல்லாம் நீங்கி ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஒன்றுக்கா உங்களுக்கு தானப்பா பதில் உண்டு, உங்களுக்கு தானப்பா இறக்கம் உண்டு, உங்களுக்கு தானப்பா கிருபையின் இது கிருபையின் காலம் இது அனுக்கிரக காலம். அனுக்கிரக இந்த காலத்தில் ஆவது, இந்த காலத்துக்குள்ளாண்டவர் ஜனங்கள் ஆண்டவர் மனம் திரும்பட்டும் ஐயா. உங்களோட வருகையில ஒவ்வொரு மனுஷையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் எனக்கு கட்டு, அதுதான் அப்பா தேவை ஆண்டவரே. வேண்டிக்கொள்ளுறோம். மனுஷனுடைய ஆத்மா ஆண்டவரே வெளியேறப்பெற்றது. உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் நஷ்டம், நஷ்டம். ஆண்டவரே தன்னுடைய ஆத்மாவை இழந்து போவானால் எல்லாம் நஷ்டம் என்பது உணர்ந்து ஆண்டவரே எல்லா நண்பலும் கீழ்படுகிறோளாய் மாறட்டும். எங்கள் மந்திரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை நடத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிய சுக வேளாண் பொருளாதாரத்தைகளை சந்திங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்போ. அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை நடத்துங்கப்போ. ஆசீர்வதிங்கப்போ, பாதுகாத்து கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கும். அப்பா அந்த காலத்து இந்த புல்லாங்கான காலத்து நீங்க தானப்பா சஞ்சம், நீங்க தானப்பா அடைக்கலாம், நீங்க தானப்பா பாதுகாப்பு. பிள்ளைகளை நடத்துகிறபடி நான் நன்றி சொல்லுறோம். அழுத்துறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கணவன் துதியுமாய்மே நீங்க தானப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.

0: ஆமீன் ஆமீன். அருமையான ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. கத்திரை சித்தமானால் இதே வேளையிலே நாளைய வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்களையும் கத்திர ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன்
0: ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் அடுத்து தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைகிறார்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. கத்திரிக்கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. நாங்கள் ஆயத்தும் ஆவோம். ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வழியிலும் பாடலோடு இணைந்த பொழுது தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைவார்கள். ஆயத்தமாகவும் ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்திரிக்கரத்திலே போய்ப்போம். ஒரு பாடலோடு இணைவோம்.

நம்மை முற்றிலும் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? அவரை துதிக்கின்ற ஒவ்வொரு உதடுகளிலும் அவர் பிரியப்படுகிறார். அற்பமும் குப்பையிலுமாகி நம்மை அவர் தெரிந்து கொண்டதை நினைத்து அவரை நீ எவ்வாறு சொல்லி துதிப்பாய்?

0: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is 28th of July 2026 and it's Tuesday. The topic for today is three important provisions for life's journey. The opening scripture is taken from 2 Corinthians 13 verse 14. The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Ghost be with you all. Amen. Some have recited our opening verse countless times without realizing it's from the scriptures. To them, it's merely a closing prayer at the end of a service. Yet in that scripture, we've been blessed with three indispensable provisions for life's journey. Any Christian anywhere, regardless of the city or nation, who walks by these three important keys will live victoriously in every circumstance, irrespective of the challenges they may face. The first one is the grace of the Lord Jesus Christ. What does this mean? The Bible says in John 1 verse 17, "For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ." This means you couldn't really know God until Jesus came. The prophets of the Old Testament brought God's message, but they didn't express the real character of Heavenly Father. Study the Old Testament, you'd find the law and the judgments that made the people fear God. But the Lord Jesus came and expressed the love of God. He said, "He that hath seen me hath seen the Father," in John 14 verse 9. To know God, you must know Jesus. He is the one who expressed God's character. His person and his reality, grace and truth, came by Jesus Christ. The second thing is the love of God. God wants us to walk in the light of his love. Understand that all love is not the same. This isn't about a mother's love or a friend's love. It's a different kind of love. Love that knows no bounds. Love that's beyond this world. Love that's liquid and flows eternally. Hallelujah. The third one, the communion of the Holy Spirit. It's so important because the Father and the Lord Jesus are in heaven. But the Holy Spirit is here with us. He is in you and will always be. That fellowship is your greatest blessing and advantage in life. God's desire is that you walk in the light of these three amazing blessings. They are to be your daily realities. When you understand them and walk in that light, it won't matter where you are placed, and what comes against you. You will always rise above and remain victorious. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, I walk daily in the fullness of your blessings, guided by your grace, rooted in your love, and sustained by unbroken fellowship with the Holy Spirit. My life is victorious, excellent, and ever triumphant. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, வாழ்க்கை பயணத்திற்கான மூன்று முக்கிய ஏற்பாடுகள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 13:14 பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவருடனும் கூட இருப்பதாக. ஆமேன். நமது தொடக்க வேத வசனத்தை பலர் எண்ணற்ற முறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது வேதாகமத்தில் இருந்து வந்த வசனம் என்பதை உணராமல் ஆராதனையின் முடிவில் சொல்லப்படும் ஒரு வழக்கமான ஆசீர்வாத ஜெபமாகவே நினைக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு வசனத்திலேயே நமது வாழ்க்கை பயணத்திற்கு தேவையான மூன்று இன்றியமையாத ஏற்பாடுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த நகரத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், இந்த மூன்று முக்கியமான உண்மைகளின்படி வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சவாலையும் மேற்கொண்டு வெற்றியோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. இதன் அர்த்தம் என்ன? யோவான் 1:17 இவ்வாறு கூறுகிறது, நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின. இயேசு கிறிஸ்து வரும் வரை தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள மனிதனால் முடியவில்லை என்பதை இது காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய செய்தியை அறிவித்தார்கள், ஆனால் அவர்கள் நமது பரலோக பிதாவின் உண்மையான சுபாவத்தை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. பழைய ஏற்பாட்டை படித்தால் தேவனுடைய நியாயப்பிரமாணமும் மக்களை அவருக்கு பயப்படச் செய்த நியாய தீர்ப்புகளும் காணப்படுகின்றன. ஆனால் கர்த்தராகிய இயேசு வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று யோவான் 14:9 கூறினார். தேவனை உண்மையாக அறிய வேண்டுமெனில் இயேசுவை அறிய வேண்டும். அவரே தேவனுடைய சுபாவத்தையும் அவருடைய உண்மையான இயல்பையும் உலகிற்கு வெளிப்படுத்தினார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினாலேயே வந்தது. இரண்டாவதாக தேவனுடைய அன்பு. தேவன் நாம் அவருடைய அன்பின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா அன்பும் ஒரே மாதிரியானது அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு தாயின் அன்போ நண்பனின் அன்போ அல்லது வேறொருவருடைய அன்புமே அல்ல. இது எல்லாவற்றையும் விட மேலானது. இது எல்லையற்ற அன்பு. இந்த உலகத்தை தாண்டிய அன்பு. என்றும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருபோதும் குறையாத ஒரு தெய்வீக அன்பு. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பிதாவும் கர்த்தராகிய இயேசுவும் பரலோகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்போது நம்மோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள் எனக்குள் வாசம் செய்கிறார். என்றும் எங்களோடு இருப்பார். அவருடனான அந்த நெருக்கமான ஐக்கியமே எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் மிகப்பெரிய பலமும் ஆகும். இந்த மூன்று அற்புதமான ஆசீர்வாதங்களின் வெளிச்சத்தில் நீங்கள் தினமும் நடக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அவை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் நிஜ அனுபவங்களாக இருக்க வேண்டும். அவற்றை நீங்கள் அறிந்து அவற்றின்படி வாழும் போது நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எது உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் எப்போதும் வெற்றியோடு உயர்ந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, உம்முடைய கிருபையால் வழிநடத்தப்படும் உம்முடைய அன்பில் வேரூன்றியும் பரிசுத்த ஆவியானவர் உடனான இடையறாத ஐக்கியத்தால் நிலைநிறுத்தப்பட்டும் நான் தினந்தோறும் உம்முடைய ஆசீர்வாதங்களின் நிறைவில் நடக்கிறேன். என் வாழ்க்கை எப்போதும் வெற்றிகரமானதும் மேன்மையானதும் இடையறாத ஜெயமுள்ளதுமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் Amen. Hallelujah. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.
2: Okay, thank you.

0: ப்ரைஸ் தி லார்ட். அம்மா
1: ப்ரைஸ் தி லார்ட் கேக்குதா?
0: ஆமா கேக்குதம்மா. அப்படியே இல்லைங்க.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: அருமையான உங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரிராஜா அம்மாவர் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, வார்த்தைகளோடு வழி நடத்த இணைந்திருக்கிற அவரை பிரஸ்தாவியானவதாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருதாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற எல்லா காரியங்களும் கத்தடி நாமத்தை உயர்த்த ஆத்மாதாயத்துக்காக எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை பரப்பிடுப்பார். வழி நடத்துங்க. பிரைஸ் லோட்டம்மா. காட் பிளஸ்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னில் ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவிலே நான் நிலைத்திருந்து இதை செய்த செய்தியை கொடுக்க அவர் என்ன பலப்படுத்துறதுக்காக நான் அவரிடத்திலே மூட்டுமாக இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.

விளங்க செய்யும் இந்நேரம் நாதா வேலப்பாடுத்தும் வேலப்பாடுத்தும்.

ஆம் பரிசுத்தாவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துவீங்க. இந்த நாளும் ஆண்டவரே, எல்லா தடைகளை நீக்கி இந்த செய்தியை கொடுக்க இந்த நாளை நீ எனக்கு தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு அளவில்லாத அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. எல்லாம் ஒரு விதமான தடைகளும் வரக்கூடாது ஆண்டவரே. என்ன கேட்கிறவர்கள உள்ளத்திலே ஒரு எழுப்புதல், ஒரு உற்சாகம் வரத்தக்கதாக நீங்கள் இந்த செய்தியை எனக்கு உதவி செய்து இந்த செய்தியை கொடுக்க போறதுக்காக பேசுறவர் நீங்கள் அல்ல, நான் என்று சொன்ன பரிசுத்தாவியானவரே. எனக்கு கூடாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்களோட நாமம் ஒன்றையே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்களோட பாத அரவிந்த முத்தம் செய்து சகல துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 23rd March 1996 காலை ஜெப வேளையிலே நான் ஆண்டவரோடு நான் ஜெபித்து அவரோடு பேசி கொண்டிருந்த வேளையிலே கத்தர் எனக்கு கொடுத்த பாடலைத்தான் இந்த நாளில் நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். நீரே என் சொந்தம், நான் உந்தன் சொந்தம், உந்தன் அடிமையாய் என்னை அழைத்தீ. என்றவன் என் சொந்தம், நான் அவர் சொந்தம். 28 April 2000 ஒரு பாட்டு கொடுத்தார். அந்த நாளிலே நான் அவரோட அதிகமாக இணைந்து நான் ஜபித்த வேளையிலே என்ன பச்சமா என்னோடு பேசி என்ன மனவாளியே என்று அழைத்து எனக்கு ஒரு பாடல் தந்து அந்த பாடலின் அனுபல்லவிய நான் பாடுகிறேன்.

யவர் மணவாளியே மணவாளியே உன்னை என் மணவாட்டியாக்கினேன் மணவாளியே. இந்த வசனம் வந்து ஓசியா எழுதின புத்தகத்தின் 2 அதிகாரத்தின் 19 வசனம். அங்கே அது கூறுகிற அந்த வசனம் கூறுகிறது, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். இங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் நேசித்த ஜனங்கள், அவர்கள் பாவத்திலே இருந்து கர்த்தரை துக்கப்படுத்தி எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய அன்பை அவர்களில் வைத்த அன்பை குறைக்கவில்லை. ஆகவே கடைசியாக ஒரு நாள் அவர் ஓசியாவை கூப்பிட்டு சொல்லுற, நீ போய் ஒரு சோர இஸ்திரி, சோர இஸ்திரி என்றால் ஒரு விபச்சாரி, ப்ராஸ்டிடியூட், அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் நீ சேர்த்து கொள்ளு. அவர் ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறான். கஷ்டம் தான், ஆனால் அவளை ஏற்றுக்கொண்டு அவளும் ஓசியாவுக்கு பிள்ளைகளை பெற்றாள். ஆனாலும் அவள் விபச்சாரத்திலேருந்து விலகவில்லை, திரும்பியும் விபச்சாரத்துல போய் அவன் பணம் கொடுத்து அவளை மீட்டு கொண்டு வாராள். அப்படி கஷ்டப்பட்டு கடைசியில அவள் உணர்ந்து கொண்டார். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஓசியா இப்படி சொன்னது போல உன்னத பாட்டிலே, சாலோமோனுடைய உன்னத பாட்டிலே அங்கே சூலமித்தியால் 2 அதிகாரம் 16 வசனம், 6 அதிகாரம் 3 வசனத்திலே அவள் சொல்லுகிறாள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இன்னும் 7 அதிகாரம் அங்கே உன்னத பாட்டு 7:10 சொல்றாள், நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. மெய்யாக ஆண்டவர் வந்து எங்களை வந்து அவர் எங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். ஆகவேதான் அங்கே நான் எனக்கும் அந்த வசனத்தை தந்த நித்திய விவாகம், நித்தியம் என்று சொல்லும் பொழுது ஃபாரெவர், நீடோழி காலமாக அவள் இஸ்ரேல் போனாலும் திரும்பவும் ஆண்டவருக்குள்ள வந்ததை குறிக்கிறது. அங்க எனக்கு இன்னும் அந்த அதுல நான் சொல்றேன், பல்லவியிலே உந்தன் அடிமையா என்னை அழைத்தி. தேவனுடைய அழைப்பு வெவ்வேறுபட்டது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு வருகிறது. ஆனால் இங்கே என்னை அவர் தன்னுடைய அடிமையா தான் அழைத்தார். அடிமை வந்து எப்போதும் தன்னுடைய எஜமானோடு இருக்க வேண்டும். ஆகவே அவர் பாதத்தில் இருந்து அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய வேணும். அடிமையுடைய அடிமை என்றால் அவர் அப்படித்தான் செய்ய இருக்க வேணும், சொல்றத செய்ய வேணும். இங்கே எனக்கும் ஒரு பாட்டிலே சீத்தம் நான் என்றும் செய்ய உம் சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும். நான் பாடுவேன், ஆண்டவரே நான் உம்முடைய சத்தம் கேட்டு உடைய சித்தம் செய்வதற்கு எனக்குள்ளே நீங்கள் தங்குங்கள்னு சொல்றேன். இன்னும் ஒரு இடத்திலும்

உம்மாலே செய்யக்கூடாததொன்றுண்டோ? உன்னதரேயுமை உயர்த்திடுவேன். நாங்கள் வந்த அடிமை பக்கத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேணும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு மனுக்குலத்திற்கு சேவை செய்வதற்காக அல்லது சேவை செய்ய அவருடைய தெய்வீகத்தை, த டிவைன் நேச்சர், அதை விட்டு இதை அழகாக பிலிப்பியர் 2:7 நாங்கள் பார்க்கிறோம். அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையாய் வந்தார். ஏன் வந்தவர்? எங்களுடைய பாவங்களை இருந்து எங்களை மீட்பதற்காக, அவர் மரிப்பதற்காகவே அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 22:27 சொல்லுகிறது, பந்தி இருக்கிறவன் பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? இது இயேசுவின் வசனம். அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். பாருங்க, அவர் வந்து பணிவிட, தான் பணிவிட செய்ய வந்தேன் என்று தனியா அடிமை என்று சொல்லுகிறார். இன்னும் மத்தேயு 20:28, மாற்கு 10:45, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லுகிறார். அங்க பார்த்தோம் அவர் என்ன செய்தார், அவருடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அங்கு தானே சிலுவையிலே மரித்து அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். என்ன செய்தார், அதுல நடந்தது என்ன, அவர் பிதாவுக்கு அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படைந்தார். He obeyed God's will and dying on the cross. ஆண்டவர் அப்படியே செய்து அடிமையாக தான் வந்தார் என்பதை எங்களுக்கு ஒரு உதாரணம் ஆற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் என்ன, செப்டம்பர் 19, 1975, அங்க செப்டம்பர் மாதத்திலே இந்த 1975 சாவோச்சேரி சபையில கே எஸ் ஜெயசிங்கம் காலம் போன கே எஸ் ஜெயசிங்கம் என்னுடைய கணவனை கூப்பிட்டு, நீயும் உன்னுடைய மனைவியும் வந்து நாங்கள் 3 நாள் ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவல் மீட்டிங்ஸ் வைக்க போறோம், நீ 2 பேருமா வந்து எங்களை குவாயருக்கு பாட்டு பாடி எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் வந்து 3 நாட்கள் அந்த இடத்திலே அவர்கள் குவாயரோடு சேர்ந்து நாங்களும் அங்கே இருந்த அந்த நேரத்திலே அங்கே வந்த பேச்சாளர் வந்து டாக்டர் பால் ராஜ், அவர் ஒரு பிஷப். முதல்ல அவர் பிஷப்பா இருக்கவள பின்பு அவர் திருச்சியில பிஷப்பா வந்தார். அப்ப இந்த 3வது நாள்ல அவருடைய செய்தி வந்து டவுலஸ் அண்ட் கூரியோஸ், டவுலஸ் என்றால் எஜமான், கூரியோஸ் என்றால் அடிமை. இந்த இந்த 2 பதம் என்ன அதிகமா என்ன தொட்டதினாலே நாங்கள் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏறி யாழ்ப்பாணம் பற்றி தெரிஞ்சவர்களுக்கு விளங்கும், நுணாவில் ஒரு 1.5 கட்டை இருக்கு, மைல்ஸ், 1.5 மைல்ஸ், எனக்கு ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்த, அதுல இருந்து கடைசியா நாங்கள் வீடு வந்து சேரும் வரைக்கும், இனிவில்லை வந்து சேர அந்த பாட்டு அப்படியே பாடி நான் முடிச்சுட்டேன்.

உன்னை அழைக்கிறாரே இயேசுவே, நானும் நடைமை நீரே என்னே ஜமானாயிருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். ஒன்றுக்கு மூதவாத நான் என்று ஓங்கி தியங்கி நீ பழங்கிடாதே, ஆவியால் உன்னை அபிஷேகித்தே அற்புதங்கள் செய்ய அழைக்கிறாரே இயேசுவே, நான் உந்த நடைமை நீரே என்னே ஜமானாயிருப்பதினாலே உம்மை

நிறைவேற்றிடுவார். விழை பாயினி காத்திருந்தார், விரைந்தவர் தம்முடனே சேர்த்து கொள்வார். இயேசுவே அனுந்த நடிமை, நீரே என் நிஜமானாயிருப்பதினா.

இங்கே நான் இயேசுவை நான் உந்தன் அடிமை என்றுதான் நான் பாடுகிறேன். இன்றன் மட்டும் நான் அவர், இன்னும் தான் நான் அவருடைய அமை அடிமை. இன்னும் ஒரு முறை நாங்கள் அங்கே சிக்காகோவுக்கு போகும் பொழுது

வேன் என்றும் நான் உந்தன் அடிமையே. உண்மையா? இன்றும் தான் நான் அவருடைய அடிமைதான். இன்னும் ஒரு முறை நான் வியாதியா இருந்த வேளையிலும் என் பிழையாவையும் பொறுத்தாரே, தன் சாட்சியாகவே அழைத்தாரே, அக்கினியூடாக நடந்திடவே அக்கினி அபிஷேகம் தந்தாரே. பாருங்க, அவருக்கு தெரியும் நான் அக்கினி ஊடா நடக்க போறேன், ஆனபடியினால் எனக்கு நான் சாட்சியா இருக்க வேணும் என்று ஒரு எனக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு அந்த தந்து என்னை குணப்படுத்தின. நான் சுயினமா இருந்த வேலை, நான் ஸ்கூலுக்கு போகல, நான் வீட்டுல இருந்து ஜபித்த போது இந்த பாட்டை தந்த. இந்த வேளையில எனக்கு ஒரு ஞாபகம் வருது, 2009 காலம் சென்ற பிரதர் பாஸ்டர் கிஹான் சின்ன தம்பி, கிரேஸ் நியூ கவனன் சர்ச், அந்த சிபிஎம்ஓட சேர்ந்த சர்ச், அவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், சிஸ்டர் தி லார்ட் இஸ் சேயிங், தி லார்ட் இஸ் சேயிங் ஐ எம் கிவிங் யூ அ கிரவுன். த கிரவுன் உண்டவுடனே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. கிரவுன் ஆஃப் தார்ன்ஸ் என்று சொல்லி முடித்த எனக்கு ஆண்டவர் ஒரு ஒரு முட்கிரீடம் தந்திருக்கிறாரா. அண்ட் ஹி செட் யுவர் டெஸ்டிமனி வில் ஸ்பீக் டு பீப்புள் டு தி அதர்ஸ் என்று சொன்னேன். பாருங்க, இந்த சாட்சி எனக்கு ஆண்டவர், நான் அக்கினி கூட தான் போனேன், அக்கினி என்னை அவிக்க முடியவில்லை, தண்ணீருக்குள்ளாலும் போனேன், அதுவும் எனக்கு மேல புரள முடியவில்லை. சாட்சியால் எடுத்திருக்கிறார். பாருங்க, கத்தருக்கு சோத்திரம். இப்படி நான் அவருடைய அடிமையா இருப்பதை போல ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. இனி அடுத்ததாக நான் பார்க்கிறேன் அங்கே முதலாவது சரணம், நீரே எனக்கு அடைக்கலமானி, நீரே எனக்கு ராசிப்புமானி. அவர்தான் எங்களுடைய அடைக்கலம். God alone is a true refuge of believers. கர்த்தர் தான் எங்களுக்கு விசுவாசிகளுக்கு மெய்யான ஒரு அடைக்கலம். அங்கே உபாகமம் 33:27, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பாருங்க, ஆண்டவர் வந்து அங்கே சாரா நவரோஜி சிஸ்டர் என்ன அருமையா பாடுற, அநாதி தேவனே என்று அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதம் 62:6-7 வசனங்கள்லே அங்கே தாவீது சொல்லுறான், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னும் சங்கீதம் 28:8 சொல்லுறான் சாவீது, கத்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான கோட்டையா. பாருங்கோ, எங்களை விட்டு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லி. இன்னும் 91:2 மோசே பாடுகிறார், நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி. 46 சங்கீதம் எனக்கு அருமையான விருப்பமான சங்கீதம்,

ஆனவர். இன்னும் அந்த 7 வசனம் சொல்லுறது, தேவன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்னும் இந்த அடைக்கலம் சொல்லும் பொழுது சிட்ட கர்த்தருடைய சிட்டகளின் கீழும் ஒரு அடைக்கலம் இருக்கிறது. இந்த ரூத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 2 அதிகாரத்தின் 12 வசனம், அடைக்கலம் வந்து எதிரிகளுக்கு தப்பவும் அவர்களை தாக்கவும் கூடிய ஒரு பாதுகாப்பான இடம். எங்களுக்கு வார அம்புகளே இல்ல இருந்து நாங்களும் அவர்களுக்கு அம்பு எய்யத்தக்கதாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தான் அந்த அடைக்கலம்னு சொல்றது. இங்க ரூத்துடைய சரீரத்திலே அங்கே நகோமியும் அவருடைய கணவன் எலிமெலேக்கும் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு சாபத்தால இடமாகிய மோவாப்புக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் காலத்துல இவன் எலிமெலேக்கு மரணம் அடைக்கிறான். 2 பிள்ளைகள் மக்லோன் கிலியோன், அவர்களும் 2 மோவாபிய பெண்களைத்தான் திருமணம் செய்து 10 வருஷத்துலயே அவையும் 2 பேரும் மகன்மார்கள் இறந்து போறார்கள். இப்ப நகோமி கேள்விப்படுற அங்க பெத்லகேமே ஆண்டவர் அப்ப திருப்பி அவர்களுக்கு வந்து பஞ்சம் தீர்ந்து விட்டது என்று. ஆகவே அவ திருப்பி போக போற, 2 மருமக்களையும் கூப்பிட்டு நீங்கள் உங்கள தாய் வீட்டுக்கு போய் நீங்க திருமணம் ஆகி எப்படி இருங்கோண்டு எல்லாம் சொல்ல, இவளை வந்து 2 பேரும் அழுது நாங்களும் உன்னோட வருவோம் என்றாள். ஆனால் கடைசியா ஓர் பால் அவ விட்டுட்டு முத்தம் செய்து போயிட்டான். இவள் ரூத் வந்து இல்ல நான் உன்னை விட மாட்டேன், நான் நீ மரணம் அடைய விடத்து நான் மறிப்பேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று எல்லாம் சொல்லி அவள் அவள் அதிகமாக இவளோட வர விரும்புகிறாள் என்றது அவள் அறிந்து நகோமியும் கூட்டிக் கொண்டு போற. அங்கே போய் அவள் போவாஸ் என்று ஒருவருடைய வயலிலே இவள் கதிர் பொருட்கிறாள். அந்த கதிர் பொருட்கள் நேரத்தில்தான் போவாஸ் வந்து நகோமியிடம் இவள் இவ்வளவு விதமாக நகோமியை பராமரித்தல் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டுட்டு இவளை வந்து இவளுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்கிறான். என்ன சொல்றான், ரூத்தை பார்த்து கூறுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை இடுவாராக, தேவனாகிய கர்த்தருடைய சிட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அடைக்கலம் ஒரு சிட்டையின் கீழ் வரும் பொழுது அங்கே பாதுகாப்பு, உம் சட்டைகளின் கீழ்

நேரம் பாருங்க, ஆண்டவருடைய சட்டையின் கீழ் எங்களுக்கு அடைக்கலாம். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல். ஒரு முறை நானும் அங்க இந்தியாவில் அந்த சாட்சி சொல்லியிருக்கின்ற மகளுடைய அட்மிஷனா போன பொழுது ஒரு சகோதரி எனக்கு வந்து, சிஸ்டர் ஆண்டவர் உங்களுக்கு ரூத் 2:12 தருகிறான்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். கத்தருக்கு சோத்திரம். இந்த சட்டையின் கீழ் நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலம் இருக்குது. சங்கீதம் 57:1 அங்கே விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது சிட்டுகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் 36:7 தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர் உமது சிட்டுகளின் நிழலிலே வந்தடைகிறார். நான் நக்கரன் சாத்தாவிதான் இதை சொல்லுகிறார் என்று எனக்கும் அந்த சிறுகதையிலே நான் எனக்கு தெரியும். அங்கே 3:2 ஒரு முகவில்லை என்று சொல்லுவார்கள், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈகிள் தான் பெறாந்து, அது வந்து அது வந்த உடனே அந்த நிழல் அங்கே தெரியும். உடனே உடனே கோழி ஒரு சத்தம் போடும், ஒரு புதுவிதமான ஒரு சத்தம், எங்க வெளியில அந்த குஞ்சு எல்லாம் ஓடி வந்து சொட்டிக்குள்ள வந்துடும். பாருங்க அந்த அது இயற்கையாகவே குழந்தைகளுக்கு, அந்த சின்ன பறவைகளுக்கு தாயுடைய சிட்டைன்கள் அடைக்கலாம். இதேதான் எங்களுக்கும் கத்தருடைய சிட்டைன்களை நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இன்னும் மரவிடமும் உண்டு. மரவிடமும் சாரி, எனக்கு ரட்சிப்பு இரண்டு பாடுறேன். முதலாவது சரணத்திலே எனக்கு அடைக்கலம், எனக்கு ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது மனிதன் வந்து பாவத்தினாலே ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். நான் போன கடந்த கிழமையில நான் அந்த செய்தியில நான் அது வடிவ விளக்கமா சொன்னேன். ஆனால் ஆண்டவர் வந்து திருப்பம் அவனை இழுத்து கொள்ளுகிறார். அவன் ஏனென்றால் எங்களுக்கு வாழ வேண்டுமானால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிகாஸ் சல்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாவிட்டால் எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட வேணுமானபடினாத்தான் அங்கே எபேசியர் 2:1 சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு மறுத்ததினாலே நாங்கள் பாவத்திலேருந்து நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று பார்க்கிறோம். ஆனபடினால் கொலோசியர் 2:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுவெளியாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருள் என்று சொல்லும் பொழுது பாவம் சாவம் இப்படி எல்லாத்திடமிருந்து ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குனாகவே இந்த ரட்சிப்பு எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னும் எபேசியர் 2:5-8 5:8 அக்கிரமங்களில் மெத்தவளாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். 1. 2, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 3, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்தவர், அவரோடு நாங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இது வந்து ஒரு இட்ஸ் அ கிஃப்ட், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இன்னும் 1 Peter 3:18 பார்க்கிறோம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மரித்து உயித்ததாலே எங்களுக்கும் ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ சில 4:12 அதை நான் பாட்டா பாடுகிறேன்.

என்றேன். மறவிடம் என்று சொல்லும் பொழுது ஹைடிங் பிளேஸ் 119 சங்கீதம் 114 சொல்லுகிறது. அது இந்த பாட்டுல வந்த அந்த மறவிடம் என் கேடகமும் நீரேன்றது அங்க அந்த வசனம் தான் அங்க சொல்லப்படுகிறது. 119 114 இன்னும் தாவீது 32 சங்கீதம் 7 வசனத்துல சொல்றான், நீர் எனக்கு மறவிடமா இருக்கிறீர், என்ன நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர் என்று. அவன் சந்தோஷத்தினாலே பாட்டுகளை பாடுறான், ஏன் அவருக்கு மறவிட அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்குள்ளதான் எனக்கு ஒரு மறவு இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறான். இன்னும் 27 சங்கீதம் 5 வசனம், தீங்கினாலே தம்முடைய கூடாரத்தில்

அதான் தீங்கினால என்ன மாதிரி மறைத்து வைக்கிற, பார்த்து மறைத்து எங்க கொண்டு வந்து வைக்கிற, கண்மலையிலே உயர்த்துற. எவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பாக்குறோம். இன்னும் அடுத்தது கேடகம். அந்த கிமறி நான் பாடுகிறேன், அங்கே நீ உனீர் எனக்கு ரட்சிப்புமா நீர், என் மறைவிடமும் என் கேடகமும் நீர் என்று சொல்லுகிறேன். இந்த கேடகம் வந்து அதுவும் ஒரு பாதுகாப்பு தான், விரோதிகளுக்கு தப்பும் பொழுது அந்த அம்புகள் வந்து தாக்காதபடி காக்குற. இது அதிகமாக ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஊரையும் குறிக்கிறது, ஒரு தேசமாகவும் அது பாதுகாக்கிற என்று. ஆவிக்குரிய தாக்குதலிலும் வெற்றி பெறலாம் இந்த கேடகம் எங்களுக்கு. அது ஒரு ஷீல் வந்து அது அந்த விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லப்படுகிறது. இத இந்த கேடகத்துக்கு மறைவு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அண்டு ஆவிக்குரிய காரியத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த கேடகம் என்று பார்க்கிறோம். அடுத்தது அடுத்தது நாங்கள் இந்த கேடகம் எஸ் அடுத்து வந்து நாங்கள் இங்க பாக்குறோம். ஆதியாகமம் 15 அதிகாரத்தின் 1 வசனத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வசனம் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலனுமாயிருக்கிறேன் சொல்லுகிறார். சங்கீதம் 18:2 தாவீது எனக்கு விருப்பமான சங்கீதம், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் அறிவது என்ன? ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பா இருக்கிறார். 2 Samuel 22:3 தாவீது ஒரு பிரைஸ் பாடுகிறான், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் கேடகமா இருக்கிறார் என்று. நியாய நீதிமொழிகள் 7:2 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் சாலோமோன் சொல்லுகிறார். அடுத்து நாங்க பாக்குறோம், உன் வசனத்திற்கு காத்திருக்கிறேன். 119 சங்கீதம் 74 வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால், கர்த்தருடைய வசனம் அதுதான், உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அந்த வசனம் வந்து 119 சங்கீதம் 105 வசனத்திலே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லும். உம் வசனம் என் கால்களுக்கு தீபம் என் மன மகிழ்ச்சியோம் என் காவலும். அந்த வசனம் தான் எங்களை காவல் பண்றது என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வசனம், உன் வசனம் எனக்கு வெளிச்சம் தந்து நீதியின் பாதையில. வசனம் வந்து எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உம் வசனம் எனக்கு வெளிச்சம் தந்து நீதியின் பாதையில் நடத்துகிறீர், நன்றி சொல்ல நாவு போதாதையா. பாருங்கோ, கர்த்தருடைய வசனம் வந்து இந்த வசனம் தான் என்னையும் ரட்சித்தது. அழிவுள்ள வித்தாலல்ல ஜீவன் உள்ளதுமான தேவ வசனத்தாலே.

தீரும். சங்கீதம் 31:3 தாவீது இதைத்தான் சொல்றான். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். இங்க என்னோக்கும் நடத்திய என்னுடைய ஆண்டவர் வந்து

என்னுடைய தேவன் என் கண்மலை, அவர் திரியாக தேவன். அந்த கண்மலை இயேசு என்று நாங்கள் ஒன்று கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கண்மலை வந்து பெலனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த கண்மலை வந்து அசையாது. ஆனவடினாத்தில் அதை அது ஒரு ஆபத்து காலத்திலே ஒரு அடைக்கலமாக இருக்கிற ஒரு இடம்தான் இந்த கண்மலை. தேவன் இஸ்ரவேலின் கண்மலை என்று குறிக்கப்படுகிறார். கண்மலை வந்து மக்களின் பெலனும் பாதுகாப்பு. எனக்கும் ஒரு பாடல் இல்லையா?

ஒரு முறை எனக்கு நான் முந்தையும் சொல்லி இருக்கிறேன், நான் இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் சிப்ஸை பாடி போட்டு கசட்ஸ் எல்லாம் வாங்கி லேபிள்ஸ் எல்லாம் செய்து வைக்க களவா போயிட்டுது. நான் வேங்கி எனக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, வேதனைப்பட்டு கொண்டு இந்த வேளையிலே தான் இந்த பாட்டின் ஆண்டவர் தந்த கண்மலையிலே வைத்தது என்று அதிசயமா எனக்கு பணம் வந்து என்னை வெட்கமடைய விடாமல் எல்லாத்தையும் என்று ஆண்டவர் எவ்வளவு ஆதரவா என்னை நடத்துறாரு என்று நான் பார்க்கிறேன். எனக்கு நான்

சோத்திரமே ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே. பாருங்க, மலை விலகும் ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், அந்த மலை தன்னும் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லி. அடுத்து இங்கே வந்து கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கத்தராகிய யெகோவா நித்திய கண்மை வேண்டி. ஏசாயா 26:4 நாங்கள் பார்க்கிறோம். அங்கு வேதநாய சாஸ்திரியார் பாடுகிறார், ஏசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் மணல் தரையேசு நான் நிற்கும் கண்மலையே. ஆமேன். அவர் அவர் அது வேதனா சாஸ்திரியர், ஐயோ அவரை பற்றி சொல்ல போனால் அருமையான பாடல்கள் பாடி இருக்கிறார். அவர் கண்டுபிடிச்சிட்டார், இயேசுதான் தான் நிற்கும் கண்மலை. ஆனபடியா நான் வசக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் அசையாது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் உபாகம் 32:4 மோசே பாடுகிறான், அவர் கண்மலை கத்தரா கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி மோசே பாடுகிறான். அங்கே தாவீதம் 2:2 Samuel 22:2 கத்தர் என் கண்மலை என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று சொல்றான். அங்கே மத்தேயு 7:24 எங்களுக்கு தெரியும், வீடு கட்டினதை பொருள் ஒருவர் மணலிலே வீடு கட்டுகிறார், மற்றவருடைய அஸ்திபாரம் கண்மலையிலே. கட பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து அங்கே மணலில் கட்டப்பட்ட வீடு எல்லாம் அழிந்து போயிடுச்சு, ஆனா கண்மலையில வீடு கட்டப்பட்டது நிலைத்து நின்றதுன்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி 1 Corinthians 10:4 நாங்கள் வாசிக்கிறோம். கோட்டை என்று சொல்லும் போல ஃபோர்ட்ரஸ், அதுவும் ஒரு பாதுகாப்பான இடம். அநேகமாக இது ஒரு ஊரை குறிக்கிறது. சில பேர் வந்து பாதுகாப்புக்காக ஒரு ஊர்ல இருந்து ஆபத்திருந்தா இன்னொரு ஊருக்கு ஓடிவிடுவார்கள். அந்த ஊர் ஒரு அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஊராயிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 18:2 2 Samuel 22:2 தாவீது சொல்றான், கத்தரேன் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நாகவும் சொல்லுகிறார் 1:7 கத்தர் நல்லவர், இக்கட்டு காலத்திலே அரணான கோட்டை. பாருங்க, அரணான கோட்டைன்னா அசைக்கப்பட முடியாத கோட்டை என்று சொல்லு அங்கே சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நான் பாடுகிறேன், எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திடும், எனக்கு வழிகாட்ட ஆண்டவரான் வழிகாட்ட வேண்டும். சங்கீதம் 32:8 சொல்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அந்த கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் கைட் யூ அலாங் த பெஸ்ட் பாத்வே ஃபார் யூ லைஃப். ஐ வில் advise you and watch over you. உங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் ஆலோசனை எல்லாம் தந்து எங்களை நடத்துற தேவன். ஆனா நாங்கள் என்ன செய்யணும், அவற்ற சத்தத்துக்கு நாங்கள் கேட்க வேணும், இருக்க வேணும், ஆறுதலா இருந்து கேட்க வேணும். இன்னும் தாவிதம் 16:7 சங்கீதத்தில் சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கத்திர துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்ன உணர்த்தும். என்னென்ன அவனுக்கு அந்த அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தது, கத்தர் வண்ணே எப்போதும் ஆலோசனை தருவான். அவருக்கு ஆலோசனை கேட்டான், ஒரு முறை நாங்கள் போகலாமான்னு கேட்ட போது சொன்னார், எப்படி போகணும்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் எப்பொழுதும் கேட்டு விசாரித்து தான் செய்தான் தாவீது. இது எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு எக்ஸாம்பிள். நாங்களும் என்ன காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட வழிகாட்டி அவருடைய வசனத்தை கேட்க போகணும், அவர் சரியான வழியாக சொல்றாரு. உன்னுடைய லாங் உன்னுடைய லைஃப்லே நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு அட்வைஸ் எல்லாம் உங்களை கைட் பண்ணுவார் என்று சொல்றதை பார்க்கிறோம். இனி யோவான் 16:13 பரிசுத்த ஆவியானவர் எங்களை கைட் பண்ணுவார் என்று சொல்லி, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியம் வந்து ஜீசஸ் இஸ் த ட்ரூத். ஆனா இயேசு கிறிஸ்து போன பிறகுதான் அவர்கள் அதை இதை உணர்ந்தார்கள். முதலிலே அவர்களுக்கு அது விளங்கவில்லை, சீஷர்கள் அதை அவ்வளவு அதை அவர் நம் விளங்கிக் கொள்ளவில்லை. அதன் பின் அவர்களுக்கு தெரியும், பரிசுத்தாவியான வந்த பிறகுதான் அவர்களுக்கு விளங்கிச்சு என்ன விதமாக நடத்துற. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆவியானவரை அதிகமாக நம்பி இருந்தபடினா நாங்கள் சில நேரம் இந்த பாடுற நேரங்களை சில நேரம் நான் காலையில வர்ஷிப் பண்ண சில வசனங்களை மறக்க பார்ப்பேன், ஆவியானவரேன்னு சொன்ன உடனே ஞாபகப்படுத்தி தருவார். என்ற வாழ்க்கையில நான் அதிகமாக ஆண்டவரை கேட்டு தனக்கு அதிகமான காரியங்களை நான் செய்தேன், அவர் எனக்கு

அட்டி என்ன நடத்தினார் கத்திருக்கே மகிமை. அவர் இவ்வளவு நல்லவர். ரெண்டு பாருங்கும் சங்கீதம் 19:8 சொல்றது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமோ. அந்த அவருடைய வசனம் தான் எங்களுக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலேதான் நாங்கள் வடிவாக சரியான பாதையை கண்டு அவர் சொல்றார் வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லி நடத்துறது. அவன் ஆலோசனை தர்றது. அவனுக்கு கோடி கோடி கோடி சோத்துறான். இன்னும் ஒரு வசனம், 2 பேதுரு 1:19 அங்கே நான் நினைக்கிறேன், முதலே வாசிச்சிருக்கிறேன். அந்த வெளிச்சமா இருக்கிறது கர்த்தருடைய வசனம் வந்து இயேசுதான் லைட். ஆனால் எங்களுக்கு அவர் திரும்பி வரும் பொழுதுதான் நாங்கள் பிரகாசத்தை நாங்கள் உணர்வோம் காண்போம். இப்போ அவருடைய வசனம், தேவனுடைய வசனம் வந்து என்ன செய்யறது, எங்களுக்கு வெளிச்சம் தருகிறது. எல்லா வேளையிலும் அது ஒரு வெளிச்சமா இருந்து எங்களை வழி நடத்துறது. இன்னும் நாங்கள் நீதிமொழி 3:6 நாங்கள் பார்க்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வப்படுத்துவாராம். கர்த்தரை நாங்கள் நினைத்து கொள்ள வேணும். இன்னும் என் மக அது 4வது இது சரணம், என் மகிமாயும் என்னும் நீரே, என் நோக்கமும் என் நம்பிக்கையும் நீரே. ஆம், கத்தரான் என்னுடைய மகிமை. என் அங்க சங்கீதம் 62:7, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பிளனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. சங்கீதம் 71:5, கத்தராய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவாதியை தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வந்து அவர் மகத்துவமானது, அவர் மெஜஸ்டிக். அவருக்கு அவருடைய மகிமையை பற்றி சொல்லு உங்களுக்கு உங்களுக்கு. ஆனால் அங்கே சங்கீதம் 24 நாங்கள் பாடுறோம், வா

ஆனவர் பாருங்க, அவர் மகிமை எவ்வளவு விதமான மகிமை உள்ள தேவன். அவர் வந்து வாசலே நீங்கள் உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், என் தேவன் வருகிறார், அவருக்கு வழிகாட்டுவனும். அவருடைய மகிமையை நாங்கள் பார்க்கிறோம், அவர் மகிமை உள்ள தேவனாக, அவர் வல்லமை, அவருடைய குணமே அதுதான், மகிமையும் வல்லமையும் அவருடைய குணாதிசயங்களா இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். எனக்கும் ஒரு ஒரு பாடலிலே கூய

ஏத்து கொள்வேன். அவருடைய அழைப்பிலே நான் அவர் சொல்றார், உன்னில் என் மகிமை விளங்க செய்வேன், நீ என்னோடு இருப்ப என்று சொல்லி ஆண்டவர் தருகிறார். வாரம் இன்னும் ஒரு முறை ஒரு ஒரு மெசேஜ் கேட்டேன், த குளோரி ஆஃப் த லார்ட், இயேசுவினுடைய மகிமை பற்றி கேட்ட பொழுது எனக்கு அந்த உள்ளத்திலே வந்த உணர்ச்சியிலே ஆண்டவர் தந்த ஒரு பாட்டு, ஓம் சமூகம் பேரானந்தம் மகிமை எண்ணில் விளங்க செய்வீர், சேனைகளின் கர்த்தரே பரிசுத்தரே நீரே என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமாமே, உம்மையே தொழுதிடுவேன், ஓம் சாயலா என்னை மாற்றிடுவீர். அப்படி அவருடைய சமூகம் அவர் வரும் பொழுது அவருடைய மகிமை எண்ணிலே விளங்குற நாங்கள் அவருடைய பிரசன்னத்துக்களே இருக்கும் பொழுது நாங்கள் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது வந்து தேவன் ஜனத்துக்கு தேவனுடைய மகிமை தேவ ஜனத்தில் தான் விளங்குகிறது. கொலோசியர் 1:27 என கணவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வசனம், அங்கே சொல்லப்படுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்தால் அதுதான் அந்த இரகசியம், அந்த மகிமை எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. இங்கே 2 Corinthians 3:18 நாதியமாக பாவிக்கிற வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கத்தரால் அந்த சாயலாக தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கத்தர் அங்க உள்ளுக்கு எங்களுக்குள்ளே இருந்து அந்த அவரங்களை சுத்தி அரித்து எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் பொழுது அவருடைய சகாயலை நாங்கள் அடைகிறோம். அதான் கடைசியாக நாங்கள் ஆண்டவர்கிட்ட போக முன்பதாக அவருடைய சகாயலை அடைகிறதுக்குத்தான் அவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரிய செய்கிறார். இன்னும் நான் பாடுகிறேன், என் பெலனும் நீரே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய பிளவீனத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பெலன் தருகிறார். பரிசு இவர் பவுலா போஷன் சொல்றார், அவருக்கு ஒரு கொருந்தியர்லே நாங்கள் பார்க்கிறோம் சொல்லுறார், எனக்கு ஒரு பலவீனம் இருந்ததாம். அவருடைய பலவீனம் என்னன்னு தெரியாது. சில பேர் சொல்றாரு கண்ணா இருக்கணும் எப்படியோ ஏதோ இருக்கு, அது அவரை போதை பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டுனே ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே இது என்னிடம் இருந்து நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்குமாவே பவுலா போஸ்டர் சொல்றாரு. ஆனபடியால் நான் அதை பற்றி கொடுத்து சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லுகிறார். அங்கே எனக்கும் ஒரு பாட்டிலே

Ovar. Su trapón.

ஏனே ஆண்டவரே, கர்த்தரே ஸ்தோத்திரம். நேரம் போய்விட்டது. இன்னும் ஒரு வசனம், 116:18 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பேன், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ரோமர் 8:31 தான் நான் இப்ப பாட்டு பாடினது. இங்கே 118:6 சொல்லப்படுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அவர் தான். எங்களுக்கு ஒருதரும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை. இது வந்து சங்கீதக்காரனுடைய கூற்று. இன்னும் 71 சங்கீதம் 5 வசனம், கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயை தொடங்கிய நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். ஆகவே நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இன்றைக்கு பார்த்தோம், அவரே எனக்கு அடைக்கலம், என் ரட்சிப்பு, என் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம், என் பேலன், எல்லாம் அவன் மகிமை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடைசியாக அந்த தீம் சாங்கையும் பாடி என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நீரே என் சொந்தம், நான் உந்தன் சொந்தம், உந்தனடே மையா.

ஆமென். கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம், எங்கள் மறைவிடம் நீர்தான். நாங்கள் வாழும் இந்த உலகம் பொல்லாதது, எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ அம்புகள் வருது. ஆனால் உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே நீர் எங்களை வைத்து அவ்வளவு அருமையாய் நடத்துறீர். நீரே எங்களுக்கு மறைவிடம், எங்கள் கேடகம், எங்கள் கண்மலையெல்லாம் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரின் கண்மலை என்று நாங்கள் சொல்லுவோம். அவரிடம் எங்கள் பாதத்திலே நான் கண்மலையிலே நான் நிற்கும் பொழுது என்ன வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. அதே கண்மலை தான் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து. உம்மிலே நான் நிலைத்திருக்க, நாங்கள் நிலைத்திருக்க, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நிலைத்திருக்க கிருபத்தாரும். யாராவது நான் பலவீனமாயிருக்கிறேன், எனக்கு ஆதரவில்லை என்று யாராவது வேதனைப்பட்டார், இந்த வசனம்தான், அவரே என் கண்மலை. நானும் ஒரு காலம் ஆதரவற்றிருந்தேன், எவ்வளவு அருமையா வந்து என்ன எனக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் வியாதி வந்தாலும் அவர் எங்களுக்கு ஜெகோவா ரஃபாவா இருக்கிறார், ஜெகோவா ஈரா இருந்து எல்லா தேவையும் சந்திக்கிறார். ஆகவே இந்த கண்மலையிலே நாங்கள் நிற்போம். அவரே எங்களுக்கு எல்லாம், ரட்சிப்பு எல்லாம் அவர் தான். எனக்கு தந்த இந்த பாட்டு தந்தது போல இந்த பதிலே இந்த வசனங்களை மற்றவரிடம் ஆண்டவரே இதை உறுதியாய் பற்றி கொள்ள இந்த நாளிலே நீங்கள் பேசி நீங்கள் என்று நம்பி நான் உண்மை சோத்திரித்து இந்த சங்கம வானொலிக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த பிரதர் படுற கஷ்டங்கள், ரீட்டா படுற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் அவர்கள் செய்யறது ஒரு நாளும் வீண் போகாதே. அட்ஸ் அ ரிவார்ட் ஃபார் தட் மாஸ்டர். நீங்கள் ஆனதற்கு ஒரு பலன் கொடுப்பீங்கள். இன்னும் இந்த சங்கமத்தோட சேர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ. என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் கேட்க போறவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு உற்சாகமான ஒரு செய்தி என்று நம்பி எல்லா துதி கனம் மகிமை நான் உங்களுக்கு தந்து என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவே, நன்றி ஆண்டவரே. நான் உண்மை நேசிக்கிறேன். நீர் என்னை, நீர் என்ன நேசிக்கிற அளவுக்கு நேசிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மா

0: Amén, amén. Nan dhyan devere.
1: Amén, amén. Durenerum armiana, vasana armiana. தாகத்திலே அருமையாக பாடினீர்கள். தேவ செய்திய சாட்சிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழிநடத்தி ஆசீர்வித்த உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் உங்கள் சந்ததியையும் அப்போவிக்கிறோம். தனிமையின் நேரத்திலும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து, பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா?
0: என்னன்னு போடுவோம் பிரதர், நீங்க சொல்லுங்க. நீர் எல்லாம் நீர் தான், எனக்கு அவர் தான் இப்ப.
1: ஆமென். எல்லாம் அவரே, எல்லாம் நீரே. ஆமென் கர்த்தர். ஆமென். அப்படி போடவா?
0: அவர் தான் எல்லாம். ஆமென். எனக்கு இயேசு தான் எல்லாம்.
1: ஆமென்.
0: எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு என்று பாடினது போல.
1: ஆமென்.
0: அவர் தான் என் ரட்சிப்பு, என் கண்மேல அன்று கொஞ்சத்தை போட்டுடுங்களேன்.
1: ஆமென். ஆமென்.
0: ஆமென். மகிமை எல்லாத்தையும் அந்த முன்னுக்கு வாரதுகளை போடலாம். அடைக்கலம், ரட்சிப்பு, கண்மலை, கோட்டை, கேடகம், மகிமை. நீங்க உங்களோட இதன்படி போடுங்க பிரதர். இது ரெண்டு கிழமைக்கு பிறகு, இவ்வளவு தடைக்கு பிறகு வந்தது. போயும் போயும் என் மகன் அந்த நேரம் அடிச்சானே. இவ்வளவு ஜெபம் பண்றது தடை வரக்கூடாது. அண்ணா அவன்
2: என்னோட
1: நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ். ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சுசத ரெட்பின் பானர் அவரை அழைக்க இருக்கிறோம். வேத பாடத்துடனே கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியரை வரவேற்போம். கத்துடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன்.
3: ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் ஒளிச்ச நேரம். எங்களுடன் ஊழியர் சுசேஷரேட்மின் வானரவர்கள் ஜெபம் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சியிலே கத்தரண்டை ஜெபங்களை, துதிகளை, பாடல்களை, அதோடு வேத பாடத்தை வழிநடத்த இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவிலைப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து வருகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய ரேடியோ ஊழியங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து பல்கை பெருக பண்ணுவராக. கத்திரகரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். வழிநடத்துங்களையா. காட் பிளஸ்.
3: ஆமே. நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் இரக்கத்தின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய நாமத்திலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய கரம்தானே கூட இருந்து முடிவு பரியந்த நடத்தும்படியாக உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் கடந்த நாட்களிலே ஆறு பகுதிகள் இந்த நாட்களிலே பார்த்தோம். எப்படியாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எப்படியாக துதிக்க வேண்டும், எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விதம் விதமான காரியங்களோடு இந்த நாட்களை நாங்கள் பார்த்து இந்த நாட்களை முடித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த வேதம் அதாவது வேதாகமம் சார்ந்த நம்பிக்கை என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வேதாகமத்தின் ஊடாக என்ன நம்பிக்கை வருகிறது, எப்படியாக அந்த நம்பிக்கை ஆண்டவனத்திலே இந்த நாட்களிலே கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இருந்து இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த வேளையில ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை பாடி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளே கடந்து செல்வோம். ஹல்லேலூயா.

ஹலெலூயா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. இந்த நாளிலும் பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 33:18-19 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கமம் இணையதளத்தின் ஊடாக இணைந்து அதாவது அநேக தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, மறு உழைப்பிலே கேட்க இருக்கிற பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், முதலாவது பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று திரும்பி அலசி ஆராய்ந்து பார்ப்போமா? இருந்தால் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை தேவன் முதலாவது என்ன செய்கிறாராம், மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் அவர்களை பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும். பாருங்கள் என்ன சம்பவம் சொல்லி பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அப்ப பாருங்கள், அவர்களை அவர்களுக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த பயந்தவுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறாரா? முதலாவதாக என்னுடைய தேவன், இரண்டாவதாக பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான ஒரு வாக்கு தத்தம் இந்த நாட்கள். இந்த பாருங்கள், இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறவர்கள் இதுதான் நாங்கள் தேவனை சார்ந்த இந்த நாட்கள்லே நம்பிக்கை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களே தேவனை சார்ந்த ஒரு நம்பிக்கை இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவனை நாங்கள் இந்த நாட்களே சார்ந்திருக்க வேண்டும். அவர் மேலே இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே இருப்போமா? இருந்தால் இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே நமக்கு என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே பாதுகாத்து நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். என கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலதான் இந்த வேதப்பதி சொல்லுகிறது எப்படி என்றால், முதலாவது அவருக்கு பயந்திருக்க வேண்டும். அந்த பயந்திருக்கிற வேளையிலே அவருடைய பயந்து நாங்கள் அவருடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறாராம், மரணத்துக்கு இந்த நாட்களே விளக்குகிறாராம். இரண்டாவதாக பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்மா விளக்கினார் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு காக்கிறார் என்று சொல்லி சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க வேதத்துல பாருங்கள், அங்கே ஆபிரகாம் காலத்தில இருந்து கூட இந்த நாட்களே இன்னும் அநேக காலகட்டங்களை பார்க்கிற வழியிலே வேதத்திலே பஞ்சங்கள் இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசிகளை கூட இந்த நாட்களே பாருங்கள், பஞ்சத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே அந்த காலகட்டங்கள் வருகிற வழியிலே ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசிக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக ஒரு குடும்பத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்தி இந்த நாட்களே அப்படியான ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தீர்க்க தரிசி எலியா போகிறார் இந்த நாட்களில் பாருங்கள், இந்த நாட்கள்ல இந்த சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு போகிற வேளையிலே அந்த விதவை இந்த நாட்கள்ல விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவனிடத்திலே போய் இந்த நாட்கள்ல அவர் கேட்கிறார், இந்த நாட்கள்ல தண்ணி கொண்டு வா அப்பம் கொண்டு வான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், என்ன காரியம்னு சொல்லி ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி இந்த நாட்கள்ல அவர் இந்த நாட்களை கொள்வார். ஏனென்றால் அங்கே பஞ்சம் அப்படியாக பெருகி கொண்டே இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த தீர்க்கதரிசிய ஆத்தங்கரையிலே கொண்டு வந்த இந்த நாட்கள்லே அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், பஞ்சத்து நிமித்தம் அந்த இடத்துல வச்சு காகத்துண்டாக போசித்து மறுபடியும் இந்த தண்ணீர் வற்றுகிற வழியிலே அங்கே அவர் ஆண்டவர் இந்த நாட்களை அப்படியே மூவ் பண்ண சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான இதுதான் ஆண்டவருடைய அழகு என்பதை பார்க்கிறோம், எப்படி போசிக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தீர்க்கதரிசி பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் யெசபேலுக்கு பயந்து இந்த நாட்களை அப்படியாக ஓடினார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் தெளிவாக பேசுகிறார், ஐயா சூரிய செடிகளை படுத்திருக்கிறார் அவர். அந்த சூரிய செடிகளை படுத்திருக்கிற வழியில கத்தர் இந்த நாட்களே ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த நாட்களை என்ன செய்யறார், தெளிவா சொல்லுறார். என்ன சொல்லுறான்னு சொன்னால், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அப்படியானால் நீங்க ஸ்ட்ரென்தா நீ இருக்க வேண்டும் சொல்லி. என்னடா பாருங்க, அதுக்கு பின்பாக அவர் அந்த எல்லாவற்றையும் முடித்து கொண்டு அவர் குகையிலே ஒழித்திருந்த வழியிலே உனக்கு இங்கே என்ன வேலையான்னு சொல்லி கத்தர் இந்த நாட்களே அவரோடு பேசி அவரை அப்படியே அந்த நாட்களே அபிஷேகம் பெறும்படியாக அந்த மலைக்கு இந்த நாட்களே அழைத்து செல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதான் வேதத்தினுடைய ரகசியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே பாருங்கள், அபிஷேகம் பெற்று இந்த நாட்களே அதற்கு பின்பாக அந்த நாட்களே அந்த ஆண்டவரிடத்திலிருந்து பலத்தை பெற்று மறுபடியும் திரும்பி வருகிற வேளையிலே இங்கே பார்க்கிற வேளையிலே பாகாலுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த நாட்களே யார் நிற்கிறாரு, இதே தீர்க்கதரிசி தான் நிற்கிறார். இதற்கு முன்பாக எசபேல்
இசபேல் வெட்ட போறோம் கொத்த போறோம்னு சொன்னா என்ன நடந்தது? விட்டு ஓடிட்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, பயந்து ஓடுறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இருக்கிறது. அவர் சொல்லுறார் அந்த நாட்களே, பாகால் தெய்வமா என்னுடைய ஆண்டவர் தெய்வமா என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுவுமல்ல அங்கே மேடைகள் அமைக்கப்பட்டது. மேடைகள்ல இந்த நாட்களே பாகால் என்ன செய்தார்கள்? அவள் தங்களுடைய பலிகளை கொண்டு வந்து இந்த நாட்களை பாட்டு படிச்சு ஆராதனை செய்து காரியங்களை செய்து இந்த நாட்களை அங்கே செயல்பட்டு கொண்டிருந்த வேளையிலே பாருங்கள், அவருடைய அந்த அந்த அதாவது கொடுத்த அந்த பலி இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அக்னி வரவும் இல்லை, ஒன்றும் நடக்கவும் இல்லை. அதனால ஒரு பகுதியாக இந்த நாட்களை கேட்கக்கூடிய காரியம் இருக்கு. அவர் எங்கனையோ உங்களுடைய தேவர் இந்த நாட்களை எங்கே எங்கனையோ ஏக ஒரு இடத்துக்கு போயிருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பகுதி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இங்கே இந்த பயங்கரமான தீர்க்கதரிசி இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், அந்த சொல்லப்பட்ட அந்த மிருகங்களை இந்த நாட்களை பாருங்கள் துண்டு துண்டாக வெட்டி இந்த நாட்களை அப்படியே வைத்து எண்ணத்தை ஊட்டுங்கள்னு சொன்னால் தண்ணியை ஊட்டுங்கன்னு சொல்றாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு பாபிக்கு செய்கிற வேலையில என்ன செய்வாங்க? தண்ணி ஊத்தியா பாபிக்கு செய்வாங்க. ரொம்ப கவனமா பாருங்க, என்ன செய்வாங்க? நிலக்கரியை கொண்டு வந்து, அதாவது வூட் பலகைகளை கொண்டு வந்து போட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அதற்கு அதை பத்துவதற்கு ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை அதை நெருப்பு பத்தும் படியாக அந்த நாட்களை செய்வோம். ஆனா இங்க பாருங்கள், எதற்கும் எதிர்மாறாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அப்படியே எல்லா காரியம் முடிந்த பிறகு கரங்களை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த நாட்களை தேவடத்திலே கேட்ட வழியிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டோட சன்னிதானத்திலிருந்து பரத்திலிருந்து அக்னி வந்து அந்த அக்னியை, அதாவது அந்த அந்த காணிக்கைகளை இந்த நாட்களை அந்த பலியை பட்சித்ததாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த அருமையான காரியம். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே இந்த தீர்க்கதரிசியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சாரிபாத் விதவையை இந்த நாட்களை அங்கே ஏற்படுத்துகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே மிகவும் கொடூரமான பஞ்சம் அந்த இடத்திலே பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், என்னிடத்திலே இருக்கிற இந்த ஒருபடி மாவத்தான் இந்த நாட்களை இந்த கொஞ்சம் எண்ணெயும் வைத்து நானும் என்னுடைய பிள்ளையும் சுட்டு அப்பம் சுட்டு ஒரு அடியை செய்து அதை சாப்பிடுறாங்க, ரெண்டு பேரும் செத்து போக போறோம், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், தீர்க்கதரிசி போய் நிற்கிறார், நீ போய் எனக்கு ஒரு அடை கொண்டு வான்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த அடையை கொண்டு வந்து இந்த நாட்களில் சொன்ன பிரகாரம் அவள் இந்த நாட்களை பாருங்கள் சொல்லியும் அவர் கேட்காம இருந்த வேளையிலே அந்த இடத்திலே அந்த அடையையும் அந்த தண்ணியையும் கொண்டு வந்து கொடுத்த வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்றால், அந்த பஞ்சம் முடியும் மட்டும் அவளுடைய வீட்டிலே அப்பவும் குறையவில்லை, தண்ணீரும் அந்த இடத்திலே பாருங்கள் அவளுக்கு தண்ணீரும் குறையவில்லை, அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறதை எண்ணெயும் குறையவில்லைன்னு சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு இந்த வேத பகுதி சொல்லுகிறது பஞ்ச காலத்தில் அங்கே அவர்களை உயிரோடு காக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பஞ்சகாலம் வருகிற வேளையிலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் காப்பார். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய காரியம் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே வர வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மட்டுமல்ல, அந்த அவருடைய கிருபைக்காக நீ காத்திருக்கும், உன்னுடைய ஆத்துமா காத்திருக்குமா இருந்தால் இந்த நாட்களிலே பஞ்சகாலத்திலே நீ போஷிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் இந்த நாட்களை நீ போஷிக்கப்படுவதற்கு தேவன் அந்த இடத்துல உனக்கு கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இதுதான் கர்த்தருடைய காரியம். ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருங்கள். இப்ப ஆண்டவருக்கு நாங்கள் இன்றைக்கு பயப்படுகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்முடைய படுவார். பாருங்கள், நோவாவை குறித்து பார்க்கிற வழியில நோவா கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக இருந்தார். யோ அதாவது இந்த நாட்களை யோவை குறித்து பாருங்கள், யோவு கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருந்தார். இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், தேவன் கூட இருந்து அபரீத விதமாக இந்த நாட்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உயிரோடு காக்க வேண்டுமாயிருந்தால், நம்மை தேவன் போஷிக்க வேண்டுமாயிருந்தால், முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதை தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனை சார்ந்து இந்த நாட்களே அங்கே நடக்கிற வேளையிலே அந்த நம்பிக்கை இந்த நாட்களே அங்கே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறதை, கிரியேட் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அவர் இருதயத்திலே அந்த நம்பிக்கை உருவாக்கப்படுகிறது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க. அப்ப வேதத்திலே சொல்லப்படுகிறது நம்பிக்கை என்பது எப்படி என்றால், எதிர்காலத்தை குறித்து என்பதும் அதன் இயல்பான நம்பி, அதாவது தன்மையிலே இருந்து தெளிவாகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த வேதப்பகுதி சொல்லுகிறது நம்பிக்கை எதை குறிக்கிறோன்னு சொல்லி சொன்னால், எதிர்காலத்தை இந்த நாட்களே அந்த இடத்திலே நிர்ணயிக்கிறதையும் எதிர்காலத்தை இந்த நாட்களே குறிக்கிறதையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 24-25 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கின்றேன் பாருங்கள். கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்,
காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணாததை இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் காணாததை நம்புகிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப காணாததை நம்ப வேண்டும், நம்ப வேண்டுவது என்ன என்று சொல்லி இந்த நாட்களை கேள்விக்குறியோடு அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். அப்ப நாம் காணாததை நம்பினோமாகில் அது அங்கே வருகிறதற்கு, அதாவது வருகிறதற்கு பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப நீங்கள் ஒரு காணாத ஒரு பொருளை நீங்க நம்புறீங்க அப்படி என்று சொன்னா அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவது. இப்ப சாதாரணமா பாருங்க, ஒரு தகப்பனார் இந்த நாட்கள்ல ஒரு பிள்ளைக்கு இந்த நாட்களை வாக்கு கொடுக்குற, மகனே நீ இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணு சொல்லி சொன்னால் உனக்கு நான் இந்த ஒரு வாத்திய கருவியை இந்த நாட்களை வேண்டி தருவேன், கிட்டாரோ அல்லது ஓகனோ வேண்டி தருவேன் சொன்னான். ஆனா அந்த கிட்டாரா இந்த நாட்கள்ல அந்த வாத்திய கருவியை அந்த மகனார் காணவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதில் அவர் வேறு இடத்துல பார்க்குற வழியில் அது வேறு கலரில் வேறு விதத்தில் இந்த நாட்களை இருந்திருக்கலாம் அருமையான அன்பு பிள்ளைகள். ஆனாலும் இந்த நாட்களை தவப்பினார் சொல்லுகிறார், கட்டாயம் ஒரு புதுசாக ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. இதுதான் இந்த நாட்களை பார்க்கணும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொன்னால் அங்கே நம்பிக்கை என்று சொல்லி சொன்னால் ஒருவன் தான், அதாவது காண்கிறதை நம்ப வேண்டுவதல்ல, நாம் காணாததை நம்பினோமானால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அது வருகிறதற்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்போ அந்த வாலிபன் என்ன செய்கிறான், அந்த மகன்காரன் பாடத்திலே அக்கறை எடுத்து நாட்களை படிக்கிறான். ஏன்னா அப்பா எனக்கு இந்த காரியத்தை வேண்டி தரப்போற அருமையான கதை போற ஆர்வம் வருகிறது. ஆர்வம் வந்து நாட்களை ராப்பால இந்த நாட்களை படித்து பாருங்கள் பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருக்கிறான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் அந்த ராப்பகலை படித்து இந்த நாட்களே நித்திரை முழித்து படித்து காரியங்களை செய்து முடித்து சோதனையில போய் இந்த நாட்களை அவன் எழுதுகிற வேலையிலே இந்த நம்பிக்கை இந்த நாட்களை இருக்கும். அப்படியாக அந்த நாட்களை எழுதி சோதனையில சித்தி அடைந்து வீட்டுக்குள்ள திரும்பி வருகிறான். திரும்ப வருவே தேவப்பண்ணத்திலே இந்த நாட்களை சொல்லுகிறான், ஆண்ட அப்பா அந்த நாட்களை நான் இந்த சோதனையிலே பாஸ் பண்ணிவிட்டேன் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே தவப்பனார் என்ன செய்கிறார், அவனுக்கு அவன் காணாத அந்த பொருளை இந்த நாட்களிலே அவனுக்கு அப்படியாக வாங்கி இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறான். அவன் அந்த பாக்ஸ்களை உடைக்கிற வேளையிலே புதிதாக இந்த நாட்களை இருக்கிறது அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. என்னடா என்னுடைய நண்பர்கள் பாவித்தார்களே, அது பழசாக இருந்ததே, வித்தியாசமாக இருந்ததே, இது புதிய மாடலாக இருக்கிறதே, நான் கண்ணாலே காணவில்லையே என்று சொல்லி இந்த நாட்களை அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த காணாததை இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே நாம் காணாததை நம்புகிற வேளையிலே அது அங்கே பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நமக்குள்ளே ஒரு காரியம் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சி இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கிறோம். ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இந்த நாட்களில் நம்ப, அதாவது இந்த நாட்களில் விபரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி இந்த நாட்களில் உண்டாகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனுடைய பொறுமதி, அவர்கள் கொடுக்கிற பொறுமதி, அவர்கள் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு நினைக்க முடியாத காரியம் இந்த நாட்களை நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இதே போலத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்களிலே காணவில்லை. விசுவாசத்தினுடைய நிறம் நமக்கு தெரியாது, விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது, நம்பிக்கை எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களில் அந்த காணாத நம்பிக்கையை இந்த நாட்களில் நாங்கள் அங்கே அந்த நம்பிக்கை நமக்குள்ளே உருவாக்கப்படும் மட்டும், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே செயல்படும் மட்டும் இந்த நாட்களில் நாங்கள் பொறுமையுடனே காத்திருந்த இந்த நாட்களில் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதான் இல்லாத பொருளை இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய சிந்தனையிலே நினைத்து கொண்டிருக்கிற வழி இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ நினைத்து கொண்டிருக்கிற வழியிலே, ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த பொருள் இந்த நாட்களில் ஒரு வித்தியாசமான முறையிலே தயாரிக்கப்பட்டு அப்படியாக தேவன் நம்முடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிற வழியிலே அதை நாங்கள் பார்க்கிற வழியிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிர்ச்சியாக இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். சிலருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், அவர்கள் திருமணமாகி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே என்ன செய்வார்கள், குழந்தைக்காக காத்திருப்பார்கள். ஆனால் குழந்தைக்காக காத்திருக்கிற வழியில் இந்த தாயார் இந்த சரீரத்திலே தன்னுடைய சரீரத்திலே அந்த பிள்ளையே இந்த நாட்கள் அந்த கருவை 9 மாதங்கள் இந்த நாட்களிலே 9 மாதங்கள் 8 மாதங்கள் நாட்கள் வித்தியாசம் வித்தியாசமான காலங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களை சுமந்து கொண்டு வருகிற வழியிலே அவருடைய நம்பிக்கை இந்த நாட்கள் எப்படியாக இருக்கும் என்றால் என்னுடைய எனக்கு பிறக்க போகிற பிள்ளை இப்படியாக இந்த நாட்களில் இருக்குமா, இப்படி இருக்குமா, கண் இப்படி இருக்குமா, காது இப்படி இருக்குமா, செவி இப்படி இருக்குமா என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே ஒரு கற்பனை அருமையான கத்துடைய பிள்ளைகள் கற்பனை இந்த நாட்களை உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் அந்த கருவை இந்த நாட்களிலே தாயாரும் காணவில்லை, தகப்பனாரும் காணவில்லை. அந்த கருவை வேதம் சொல்லுகிறது உன் கருவை கத்துடைய கண்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே கண்டது என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவாக முன்னே, குளோரி டு கோட்,
தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பாருங்கள், தாயின் கருவில் உருவாக முன்னே நீ எப்படி இருப்பாய், எப்படியான கோலத்திலே பிறப்பாய், என்ன நிறத்திலே பிறப்பாய், இந்த நாட்கள்லே எப்படியாக உன்னுடைய தலைமயிர்கள் அழகா இருக்கும், மூக்கு எப்படியாக இருக்கும், கை எப்படியாக இருக்கும்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்கள் இந்த கருவை கண்டது என்று சொல்லி இந்த நாட்கள் விதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. இதுதான் ஆண்டவருடைய அழகு. இப்போ பாருங்கள், அங்கே நாங்கள் அந்த தாயார் அந்த தன்னுடைய வயிற்றிலே தன்னுடைய சரீரத்திலே வளர்கிற அந்த கருவை கண்ணாலே காணவில்லை. டாக்டர்ல போறாங்க, ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பின்பாக போன உடனே அவர்கள் பிள்ளையை செக் பண்ணி பார்த்து சொல்வார்கள், எல்லாம் சரியாக அந்த நாட்களில் பிள்ளை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். என்ன குழந்தை என்று கேட்டால், ஒரு சிலர் இந்த நாட்களில் ஒரு சில இடங்களில் அவர்கள் அந்த குழந்தையை சொல்ல மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரும் பார்க்கா, சில இடத்துல சொல்லுவாங்க ஆண் குழந்தை என்று சொல்லுவார்கள், சில இடத்துல பெண் குழந்தை என்று சொல்லி சொல்லுவார்கள், சில தேசங்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள், இந்த நாட்கள் அந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே இன்னுமா அவர்களுக்கு இல்லை இந்த நாட்கள் இந்த கற்பனைகளுடைய காரியங்கள் கூடும். இப்ப பெண் குழந்தை என்று சொல்லி சொன்னா அந்த தாயார் இந்த நாட்களை பார், என்னை போல இப்படியா நிறமா இருப்பாவா, என்ன போல இப்படியாக இருப்பாவா என்று சொல்லி இந்த நாட்கள்ல தானே ஒரு கற்பனையை இந்த நாட்கள் அங்கே கைகோ அங்கே அங்கே அந்த கற்பனையிலே நடக்கிறதை நம்பிக்கையிலே நடக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இங்கே கத்துடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே வேதங்கள் ஆகையால் 22வது வசனத்தில் வாசி, தமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரையும் சர்வ சிருஷ்டிக்கு ஏகமாக தவிப்பும் பிரசவ வேதனைப்படுகிறதும் அதுவுமல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பின் புத்திர சுபாவம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ரொம்ப கவனமாய் கேளுங்கள், காணப்படுகிறதை நாங்கள் நம்புறது அது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டும், நம்ப வேண்டுவது என்ன, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த தாயிலே தாயின் வயிற்றிலே இந்த கரு அந்த குறிப்பிட்ட அந்த 9 மாசங்கள் வருகிற வரைக்கும் இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும். சிலருக்கு பாருங்க அந்த பிள்ளைகள் இந்த நாட்களை பாருங்க, அந்த டெலிவரி இந்த நாட்களே பிந்தி இந்த நாட்களே நடக்கிற காரியமா இருக்கிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட காலங்கள் வருகிற வேளையிலே அவர்கள் பிறக்காதபடி இந்த நாட்களே அந்த பிள்ளை இருக்கிற வேளையிலே திடீரென்று டாக்டர்கிட்ட போய் இந்த நாட்களே, டாக்டர் நீ கொடுத்த டேட் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் இப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்வார்கள், அதை சர்ஜரி செய்து இந்த நாட்களை அந்த பிள்ளையை வழியாலே கொண்டு வருவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், சில சில காரியங்களை அப்ப சில சூழ்நிலைகளை என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் தாயார் இறக்கக்கூடிய நிலையில இருக்கும், அல்லது சில சூழ்நிலையில பிள்ளை இறக்கக்கூடிய நிலையில இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அந்த வேளையில அவளுடைய நம்பிக்கை எல்லாம் அப்படியே உடனே இந்த நாட்களை போட்டு உடைக்கிற விதமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்து. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு தாய் கற்பத்திலே சுமக்கிற பிள்ளையை எப்படியாக பொறுமையோடு காத்திருந்த அந்த பிள்ளையை அங்கே வெளியிலே பிறக்கும்படியாக அந்த நாட்கள் அந்த நாளை காத்திருக்கிறாளோ, அதே போல் இந்த நாட்களிலே ஆண்டவர் மேலே இந்த நாட்களை நாங்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய வருகைக்காக இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. எனினும் எதிர்கால நிகழ்வுக்கு அங்கே ஒன்றை இந்த நாட்களை குறித்து ஆசை அல்லது விருப்பத்தை மாத்திரம் இந்த நாட்களில் என்பதை விட அதில் அதிக இந்த நாட்களில் பொருள் நிறைந்ததும் பொருள் நிறைந்துள்ள வேதாகமம் சார்ந்த நம்பிக்கை என்பது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம் இருதயத்திலே நாம் கொண்டுள்ள நிச்சயம், அதாவது ஒரு உறுதியான நம்பிக்கையை அங்கே குறிக்கிறது. என்னவென்றில் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் அவைகளை சார்ந்திருக்கின்றன. அதாவது வேதத்தை சார்ந்த நம்பிக்கை என்பது நம்மிடத்திலே இருக்கும் ஒரு உறுதியான விசுவாசம் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த வார்த்தை இந்த நாட்கள்லே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த உறுதியான விசுவாசம் தேவன் பேரிலே இந்த நாட்கள்லே வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்கள்லே நமக்கு இந்த நாட்கள்லே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 15வது அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவிதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவாள்
எப்படியாக அந்த நாட்களே நாங்கள் செயல்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்ல வருவதை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தாவினுடைய பலத்தினால் உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த நம்பிக்கையினுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் இந்த நாட்களை நிரப்பி நடத்துவார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப நாங்கள் தேவன் பேரிலே வைக்கிற நம்பிக்கை, அவர் பேரிலே வைக்கிற விசுவாசம், இந்த நாட்களே அவருடைய வருகைக்காக இந்த நாட்களை காத்திருக்கிற வேளையிலே அந்த நம்பிக்கை இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களே வீண் போவாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, தேவன் பேரிலே நாம் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை பிரிக்க முடியாது, இணைந்துள்ளது என்பதைத்தான் இந்த நாட்களே இந்த சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப 33 அதிகாரத்திலே வேதத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, சங்கீதம் 33 அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை வாசிப்போம். மறுபடியும் இந்த நாட்களை வாசிப்போம். சங்கீதம் 33 நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், 21-22 இந்த நாட்களை வாசிக்கின்றேன். கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய ஆத்துமா கத்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியினால் அவருடைய நம்முடைய இருதயம் அவருக்குள்ளே என்ன செய்கிறதாம், களி கூறுகிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்ப நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்கிறது என்றால் அனுதினமும் ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களில் களி கூர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்ப சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். அப்ப விசுவாசம் நம்பிக்கை இரண்டையும் அங்கே இணையாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பிரபுக்களையும் ரட்சிக்க திறனி இல்லாத மறுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அது மட்டுமல்ல அந்நாட்களிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும், யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 146 அதிகாரத்தில் இந்த நாட்களே நாங்கள் 3-4 இந்த நாட்களை வாசித்துக் கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் அதைத்தான் குறித்த நாட்களே எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, எரேமியாவின் புஸ்தகம் 17 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 17 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாம், அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பாக்கியவானுக்குடைய தன்மை, பாக்கியவானுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவன் எப்படி என்றால் அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிறது மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டும் கால்வாய் ஓரமாய் தன் வேரை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலே வருத்தம் ஒன்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போடும். அன்றை பாருங்க, மழை பெய்யாட்டி என்னண்டையா கனி கொடுக்கும், இதுதான் அந்த நம்பிக்கை. அருமையான கத்துடைய பிள்ளை, மழை பெய்யாட்டி என்னண்டு கனி கொடுக்கும் இந்த நாட்கள் ஒரு மரம். இன்றைக்கு நீங்கள் சாதாரணமா பாருங்க, இன்றைக்கு நாங்கள் வீட்டுல ஒரு தென்னை மரத்தை வைத்தாலும் சரி வாழை மரத்தை வைத்தாலும் சரி இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அந்த வாழை மரத்துக்கு தண்ணியை பாய்ச்சி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறோம். அப்போதான் வாழை என்ன செய்யும், குலை போட்டு கொண்டு இந்த நாட்களை இருக்கு. தென்னை மரத்தை ரெண்டா தென்னை மரத்தையும் சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யறோம், ஒரு பாத்தியை கட்டி இந்த நாட்களை கிணற்றிலேருந்து தண்ணியை வெட்டி இந்த நாட்களை விடுகிறோம். அப்போ என்ன செய்ய, தென்னை மரம் இந்த நாட்களை தண்ணீர்லேருந்து இந்த நாட்களை வளர்ந்து தேங்காய் இளநியை இந்த நாட்களை கொடுத்து கொண்டிருக்கு. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற மரத்துக்கு இந்த நாட்களை யாரையா தண்ணி பாய்ச்சுவோம், காட்டுக்குள்ளே பாருங்கள் மழை பெய்தால்தான் இந்த நாட்களில் அந்த மரங்கள் இந்த நாட்களே வளரக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், உஷ்ணம் வருகிறதை காணாமல், அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் உஷ்ணமான இடத்துல இந்த நாட்களை இருக்கிற இடத்துல பாருங்கள் இலை பச்சையாய் இருக்கிறது, இது எப்படி முடியும், அதான் அந்த நம்பிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மழை தாட்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார். மழை இல்லை என்று சொன்னாலும் அந்த மரம் கனி கொடுக்கிறதை இந்த நாட்களை நிறுத்தார்.
அது கனியை கொடுத்து கொண்டே இந்த நாட்கள் இருக்கும். இதுதான் இந்த நாட்கள் அந்த பியூட்டியோன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காக அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தை ஊடாக நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த முடிவிலே உங்களுக்கு ஜெயம் பெறும் என்பதை காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் மத்தேயு 28 அதிகாரத்தில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்குற வழியில் தங்கண்டு பேதுரு கடல்ல சூழ்நிலைகளை பார்த்தது போல அவர் திரும்பி பார்த்துட்டு, ஐயோ இந்த அளவுலத்தில் சண்டை வருது, இந்த அளவுலத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த அளவுலத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, அப்படியான எதிர்காலம் என்ன, வேலையும் இல்லையே, அப்படி இல்லையே, ஒன்றும் இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களை புலம்பி கொண்டிருக்கிறதை இங்கே காண்கிறோம் மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவனா இருந்தால், உன்னை அழைத்த தேவன் உயிருள்ள தேவனா இருந்தால், உன்னை அழைத்த தேவன் ஜீவிக்கிற தேவனா இருந்தால், உன்னை அழைத்த தேவன் இந்த நாட்களே மாறாதவராய், அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தேவனா இந்த நாட்கள் இருந்தால், நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திலே வேதம் சொல்லுகிறபடி இந்த சங்கீதம் 33 சொல்லப்பட்ட பிரகாரம், அங்கே பஞ்சகாலங்கள் இந்த நாட்களே வந்தாலும் அதே ஜீவன் உள்ள தேவன் இந்த நாட்களே உன்னை உயிரோடு நடத்த, இந்த நாட்களே உயிரோடு காக்க, இந்த நாட்களே தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனை சகோதரி பாருங்கள், இந்த நாட்கள் இந்த வார்த்தையோடு சற்று நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவன் எப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே எபிரேயருடைய தீர்க்க தரிசன புத்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருடைய புத்தகம் 11 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது அங்கே எப்படியா இருக்கிறதாம், நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இந்த நாட்களை இருக்கிறதாம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப இந்த விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்களே காணவில்லை, விசுவாசத்தை இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே எப்படி இருக்கும் என்பதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாசத்துடைய தன்மைகள் இந்த நாட்களே தெரியாது, ஆனாலும் இந்த நாட்களே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காற்றை கண்ணால கண்டீர்களா? இல்லை. காற்றினுடைய நிறம் நமக்கு தெரியுமா? இல்லை. அருமையான கத்திர தண்ணீருடைய நிறம் நமக்கு தெரியுமா? இல்லை. தண்ணீர் பாருங்க, இந்த நிலத்துல கிணத்துக்குள்ள பாசி இருந்ததுன்னா தண்ணி பச்சை நிறம் அடிக்கும். அருமையான கத்திர பிள்ளைகளே, பாசி இல்லை கிணறை அப்படியே கலைக்கு நல்லபடியாக நிறைச்சி போட்டு ஒரு என்ன பரல ஒரு பரல ஒரு தண்ணி தொட்டிக்கோ என்னத்தையும் நிறைச்சிட்டு பாருங்கள், அப்படியே தெளிந்த ஒரு கலர் தெரியாது, தண்ணி அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்திர அதுக்கு நிறம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே மாதிரி தான் இந்த நாட்களிலே காற்றுக்கும் நிறமும் இல்லை, காற்றுக்கு இந்த நாட்களிலே மனமும் இல்லை. ஆனால் காற்று எங்கே இருந்து எப்படியாக வருது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வீசுகிற திசையிலிருந்து நம்முடைய சரீரத்திலே படுகிற வேளையிலே மரங்கள் செடிகள் ஆடுகிறதை பார்த்து இந்த பகுதியிலிருந்து இந்த காற்று வீசுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான காத்திருக்கோம் பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறார். இந்த ஜனங்கள் இவ்வளவு பேருக்கும் இந்த காற்று இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சுவாசத்தை காப்பாற்றும். அது எப்படி? இதுதானே ஆண்டவருடைய ஒரு மிரக்கல். இது இது இது இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான இன்றைய பாருங்க, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏதாவது சர்ஜரியோ என்ன காரியம் இருந்தால் என்ன செய்வாங்க, ஒரு சிலிண்டரில் ஆக்சிஜனை வச்சு தருவாங்க. ஆனால் என்ன காரணம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆக்சிஜன் முடியக்கலாம், அவங்களுக்கு சிலிண்டரை மாற்றவன். ஆனால் பாருங்கள் இங்கே ஆண்டவர் சிலிண்டரை மாற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள் இந்த நாட்களை சும் பிச்சைக்காரனும் சுவாசிக்கிறான், பணக்காரனும் சுவாசிக்கிறான், கோடீஸ்வரனும் சுவாசிக்கிறான், இந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவும் இந்த நாட்களை சுவாசிச்சு கொண்டே இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இலவசமாக தேவன் அந்த காரியத்தை விட்டிருக்கிறார் அருமையான கத்து. அப்போ அதை குறித்து ஒருவர் யோசிக்கிறே இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த காற்றை நிறுத்துவாராக இருந்தால் எல்லாம் காலி, எல்லாம் அவுட். ஆனால் அதை குறித்து இன்றைக்கு ஒருவரும் இந்த நாட்களை யோசிப்பதில்லை. அதைத்தான் நீங்கள் சொல்லப்படுறது. இந்த நம்பிக்கையிலே நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே அங்கே இப்படியாக பாரு வேதம் சொல்லுறது பாருங்கள், இந்த நாட்களிலே விசுவாசம் நம்பிக்கை ரெண்டையும் இணைத்து கூறுகிறான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷர்களையும் நம்பாதீர்கள், அவருடைய ஆவி பிரியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நாட்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளும் அதே வேளையிலே பாருங்கள், ரோமர் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ரோமருக்கு நிறுவம் 5 அதிகாரத்திலே நாங்கள் அந்த வார்த்தையை வாசிப்போம். அந்த ரோமர் 5 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது.
நான் வாசிக்கிறேன் மறுபடியுமாய். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களே ஊற்றப்படுகிறபடினால் அந்த நம்பிக்கை என்ன செய்யுமாம், நம்மை வெட்கப்படுத்தார். அப்ப ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே வெட்கம் இருக்காது, தூக்கம் இருக்காது, ஒரு காரியம் இந்த நாட்களே இருக்காது. ஏனென்றால் அன்றியும் இந்த நாட்களே பிழையற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்கு மறித்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அருமை பிள்ளைகளை பாருங்கள், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவதற்கு முன்பாக அருமையான அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நான் இந்த நாட்களே என்னுடைய பெற்றோரோடு இருந்த நாட்களே அவர்கள் நல்ல இந்த பாடங்களை படித்து காரியங்களை பாடசாலையை படித்து காரியங்களை செய்த நாட்கள் அந்த நாட்களில் இருந்த காலத்திலே, ஆனால் நான் ஒரு ரோமன் கத்தலிக்கா இந்த நாட்களில் இருந்தபடினால் ஆனால் ஆண்டவுடைய இந்த காரியங்களை குறித்து நாட்களே முழுமையாக இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. அந்த நாட்களே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு போவோம், இப்படியான காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு வருவோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து இந்த நாட்களே அந்த இடத்திலே வந்து அந்த அவர்கள் சபையிலே சொல்லுவார்கள், ஜெபம் பண்ணுகிறேன்னு சொன்னால் நான் ஜெபிக்க மாட்டேன், என்ன சரியான ஒரு வெக்கமும் ஒரு பயமும் இந்த நாட்கள், ஐயோ ஜெபிச்சா இது புல வந்துருமோ, என்ன காரியம் நடக்குது தெரியாதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே. ஆனால் வீட்டில் வந்து இந்த நாட்களே ஜெபம் ஜெபம் இந்த நாட்களை பார்க்குற வழியில் அந்த நாட்களை பாருங்கள், எல்லாம் அந்த நாட்களை பாருங்கள், ரோமன் கத்தரி கண்டதான் எல்லாம் கலந்து சிவமாவை சொல்றது, இப்படியான காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த நாட்களை இருப்போம் அருமையான கத்துரை பிள்ளைகள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துலே அந்த முதல் முறை அந்த இடத்துல போய் நிற்கிற வேளையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருகிறது. ஆனாலும் பாருங்கள், சொன்ன பிரகாரம் ஜோம் பண்ணுகிற வேளையிலே அந்த நம்பிக்கை என்ன செய்யறதுன்னு நம்மை வெட்கப்படுத்தவில்லை. அந்த ஜபம் ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாட்களே இருந்தது. என்னத்தை ஜபித்தேன், எதை ஜபித்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஜபித்தேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் ஜபிக்கிற வழியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருந்து, ஏன் சொன்னால் வேதம் சொல்லுகிறது கத்துடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வாரா இருந்தால் அவர் இந்த நாட்களே நம்மை எந்த இடத்திலும் நம்மை இந்த நாட்களே வெட்கப்பட்டு போவாதபடி இந்த நாட்களே நடத்துவார். என்ன வேதம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அங்கே தேவனுடைய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை என்ன செய்யுமாம், ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போக விடாது என்பதை குறித்து கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறவர்களிலே கத்தர் இந்த நாட்களிலே நம்மை ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாட்களிலே நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே பாருங்கள், சங்கீதம் 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 4-5 வசனம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ அங்கே விடுவித்தீர். உண்மையான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இந்த வார்த்தையை பாருங்கள், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி அங்கே வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீத புஸ்தகம் 22 அதிகாரத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே வெட்கப்படவில்லை. எகிப்து தேசத்திலே இருந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் கொடுத்த அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அவள் என்ன செய்கிறார்கள், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படியான சூழ்நிலையாக இருக்கிறதே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே, எங்களை இவர்கள் அடிமைத்தனத்திலே வைத்து நசுக்குகிறார்கள் ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது, ஆகாரம் உண்ணாதபடி உண்ண முடியாதபடி தண்ணீர் குடிக்க முடியாதபடி இந்த நாட்களே அந்த அதாவது எகிப்தியர்கள் எங்களை ஒடுக்கி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறாள் ஆண்டவரே விடுதலை ஆக்கும் என்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அந்த அவர்களுடைய சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் ஈட்டினதான். உடனே அவருடைய கூக்குரல் சத்தம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போன உடனே ஆண்டவர் உடனே ஒரு தீர்மானம் கொண்டார், என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அதனால தான் மோசேயை அனுப்பி இந்த நாட்களில் என்ன சொல்லுகிறார், நீ போய் அந்த ஜனங்களை பிடிவித்து கொண்டு வான்னு சொல்லி அருமையான கத்து. அப்பா பாருங்கள், அந்த இடத்துலேயே ஆண்டவர் மோசேயை கூட இந்த நாட்களில் இன்னென்ன பிரகாரம் நீ செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லித்தான் கொடுத்து இந்த நாட்களை விடுகிறார். மோசே அந்த இடத்துலேயே போய் இந்த நாட்களில் பார்வனோடு நிற்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், ஏனென்றால் அவனை அழிக்க போகிறோம், அதனாலே இந்த நாட்களில் அப்படியாக அந்த காரியத்தை செய்கிற வழியிலே நீ இந்த நாட்களில் இப்படி அவர்களுக்குள்ளே இந்த வாதைகளை இந்த நாட்களில் 10 இந்த நாட்களே சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த நாட்களே அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படியாக பரிந்து பேசுகிறார், தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படியாக இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே மத்தியஸ்தர நிற்கிறவன் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செயல்படுன்னு சொன்னவர்களே அந்த பிரகாரம் அவருடைய தாசனாகிய மோசே செய்தார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சரித்திரத்திலே இல்லாதபடி வேதம் சொல்லுறது பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பழக்கப்படும், சமுத்திரத்தை ரெண்டாக பழக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப லேசான காரியம் அல்ல. அப்படியா அந்த ஜனங்களை
பிளக்கிறது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஆகாரம் என்று சொல்லி சொன்னால், எங்கேயே ஆகாரத்துக்கு போற வனாந்தரத்தில் ஒரு புல்லே முளைக்காது. வனாந்தரத்தில் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து கூட செல்லுகிறார், அவர்கள் அந்த இடத்துல தண்ணீரை பருகி கொள்ளுகிறார்கள். அருமையான

மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதம் 22:4 பார்க்கிறோம், 4:5 பார்க்கிறோம். மறுமையான அன்பு பிள்ளைகளே, எங்கள் பிதாக்கள் இடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவாதிருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரியே, அவரை நம்பி இந்த நாட்களில் அவர்கள் அங்கே வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாட்களில் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தரை நம்பினவன் வெட்கப்பட்டு போனான்டா சரித்திரத்திலே இல்லை. நீ யாரா இருந்தாலும் இன்றைக்கு எந்த இடத்துல நீ ஆனா நீ முதல் இந்த நாட்களே பெரிய கஷ்டத்தோடு இந்த நாட்களை இருந்திருப்பாய், ஒரு நேர ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் இந்த நாட்களை இருந்திருப்பாய். ஆனால் ஆண்டவரிடத்திலே வந்து அறிக்கை ஆண்டோட சொந்த ரச்சரை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக அந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பம் வந்திருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார், ஆகாரத்தை ஆசீர்வதித்தார், இப்படியான காரியங்களை இந்த நாட்களை தேவன் நமக்கு செய்திருப்பார் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 49:23 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், அவர்கள் நாயகிகள் உன் கைத்தாய்மாய் இருப்பார்கள், தரையிலே முகங்குப்பற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்கள் தூளை இந்த நாட்களை நக்குவார்கள். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது நீ இந்த நாட்களை அறிந்து கொள்வாய் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர் அப்பா, எனக்கு நீ காத்திருப்பாயா இருந்தால் நீ ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அன்பு கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரி, கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயா இருந்தால் நீ ஒருபோதும் வெட்கப்பட போகல. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனவே நம்பிக்கை என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே அசையாத உறுதியான நங்கூரமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் அந்த நம்பிக்கை எப்படியாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே எபிரேயரின் புத்தகம் 6 நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன், எபிரேயர் 6:19 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரவமாய் இந்த நாட்களில் இருக்கிறதா. அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதா? அந்த நம்பிக்கை எப்படி சொன்னா நமக்கு, அதாவது நமக்கு நிலையும் இந்த நாட்களில் உறுதியுமாக இந்த நாட்களில் இருக்க, ஒரு ஃபவுண்டேஷனை போல இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப அந்த நம்பிக்கை எப்படியா இருக்கணும்னா, நாங்கள் அந்த நம்பிக்கை ஒரு அத்திவாரத்தை போல அந்த நாட்களை நமக்குள்ளே இந்த நாட்களை அங்கு உருவாக்க வேண்டும் என்பது அன்பு அன்பு பிள்ளைகள். ஏனென்றால் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரவமாக அந்த நாட்களை இருக்கிறதா அருமையான கத்துட பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நம்பிக்கை ஒரு மறைக்கப்பட்ட பொருளாக அந்த நாட்கள் இருக்குது. நம்முடைய ஆத்மாவிலே அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு மறைவாக அந்த நாட்கள் இந்த நம்பிக்கை கிரிய செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆழ்வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன்னோடிகளாகிய இயேசு மெல்கிதேயின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசிக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரிலே அடிக்கப்பட்டார் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரித்திரமே இந்த நாட்களிலே சொல்லப்படும், சரித்திர நாயகனாகிய ஆண்டவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அதாவது சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கிமு கிபி என்று சொல்லி இந்த நாட்களிலே இரண்டு வகையாக இந்த நாட்களை பிரித்தார், கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பின்பாக. அப்ப இந்த இடத்திலே வேதப்பாதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற இந்த காரியம் என்னவென்றால், நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் நமக்கு முன்னோடி ஆகிய இயேசு மெல்கிதேசியின் முறைப்படி. மெல்கிதேசி என்பது யாரை குறிக்கிறோம் சொன்னால், அது தேவனை குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்படியானால் பாருங்கள், அந்த முறையின்படி, அந்த ஆசாரியத்தினுடைய முறையின்படி இந்த நாட்களை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், அவர் ஆசாரியராய் நமக்கு ஆக திரைக்குள்ளே பிரவேசித்து. அப்ப அந்த நாட்களிலே பாருங்கள், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் மோசையுடைய சமூகத்திலே, மோசையுடைய நாட்களிலே அங்கு உருவாக்க சொல்லிவிட்டு, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அங்கே ஒரு குறிப்பிட்ட நபர்களை தவிர எல்லாரும் அந்த இடத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே நிர்ணயித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதுவும் வருஷத்திலே ஒருக்கா தான் போக முடியும் பாருங்கள். அப்படியான சூழ்நிலையில் இருந்த வேலையில பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே இந்த நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு, பாருங்கள் யார் நித்திய பிரதான ஆசாரி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நித்திய நித்திய காலமாக இந்த நாட்களில் இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், மோசையோடு வனாந்திரத்திலே மோசையோடு அந்த ஜனங்களோடு நடந்தவர். அதாவது வேதம் சொல்லுவது கண்மலை என்று சொல்லி, கண்மலை ஆகிய கிறிஸ்து அவங்க போரிடமெல்லாம் அந்த கண்மலையில போய்கொண்டே இந்த நாட்களில் இருக்கு. தண்ணீர் தாகம் அவர்களுக்கு கொடுக்குறது, என்ன வனாந்திரத்துல எங்கேயா தண்ணீர்,
பாருங்கள், அப்படியாக இருந்த தேவன் அந்த நாட்களை சொல்லுகிற அந்த நாட்கள் எப்படி பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்கள், நித்திய பிரதான ஆசாரி. ஆண்டவராய் இயேசு

0: யார்? நித்திய பிரதான ஆசாரியர் நமக்காக அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசித்திருக்கிறார். எனக்காக உங்களுக்காக தான் அந்த திரைக்குள்ளே அவர் பிரவேசித்தார். ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஆவியோடும் உண்மையாவோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே தடைகள் இல்லாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் சொல்ல வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த நாட்களிலே எனக்கும் உங்களுக்காகவும் இந்த நாட்களில் உருவாக்கப்படவில்லை. ரொம்ப கவனமாக கேளுங்க. அப்ப ஆசரிப்பு கூடாரம் யாருக்கு உருவாக்கப்பட்டது சொல்லி சொன்னால், தன்னுடைய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த நாட்களை, யூத ஜனங்களுக்காக அந்த நாட்களை உருவாக்கப்பட்டது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கும். அதான் அந்த பழைய ஆசாரிப்பு கூடாரத்துடைய காரியமாக இருக்கு. பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆசாரிப்பு கூடத்தை எவரும் கண்டபடி எந்த இடத்திலும் தொட முடியாது. காய்பட்டாலே அந்த நாட்களை பாருங்கள், ஆள் காலி. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அங்க பாருங்கள், வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் அந்த ஆசரிப்புக்கு, அதாவது அந்த நாட்களை பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன வேலையிலே கூட என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அங்கே ஊசா தொட்ட வேலையிலே அங்கே அடித்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். அப்படியாக அந்த நாட்களை இருக்கிற காரியமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை, அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அந்த பிரசன்னம் தங்குகிற, அந்த மகத்துவம் தங்குகிற, அந்த மகிமை நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய அந்த ஆசாரிப்பு கூடாரம், அருமையான எல்லாம் சேர்த்து சொல்லப்படுகிற காரியம் அந்த ஆசாரிப்பு கூடாரம் சொல்லி, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அங்கே பிரவேசிக்கிறதற்கு அங்கே பார்க்கிற வேளையிலே வேறு எந்த மனுஷனுக்கும் தகுதி இல்லை. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவராலே நியமிக்கப்பட்ட ஆசாரியர், வேதத்தில் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய கர்த்தருடைய ஊழியத்துக்கு, அப்படியாக அந்த நாட்களே அவராலே நியமிக்கப்பட்ட அந்த ஆசாரியர் தான் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே சென்று இந்த நாட்களே பலிகளை செலுத்தி வர வேண்டும், ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்துவிட்டு இந்த நாட்களே வர வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்திலே தேவனுடைய அமைதி, ஆண்டவருடைய அமைதி அந்த இடத்துல இருக்கு. பிரசன்னம், பிரசன்னம் என்றா என்ன அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே? தேவனுடைய அமைதி. நிஜ ஒளியில பாருங்கள், 3-4 மணிக்கு சப்தமே ஒன்றும் இல்லை, நிசப்தமா இருக்கும். அந்த அமைதியான நேரத்தில் நாங்கள் இருக்கிற வழியில தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இருக்கும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இந்த பிரசன்னத்துக்குள்ளே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, இந்த நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களை அவர் பிரவேசித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் சொல்லி சொன்னால், அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களிலே ஒருவரும் பிரவேசிக்க முடியாது என்பதற்காக தானாகவே இந்த நாட்களை பிரவேசித்தார். எப்பொழுது? கல்வாரியிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த கல்வாரி காட்சியை இந்த நாட்களை கொண்டு வார்கள். இப்ப பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம் பாருங்கள், அந்த உடன்படிக்கை பற்றியே ஆராய்ச்சி கொண்டு இந்த நாட்களை வந்தாங்க. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவ பிதாவுடைய காரியங்களை குறித்து, ராஜ்யங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே நகைத்தார்கள், சிரித்தார்கள். ஆபிரகாம் என்னை காண வேண்டும் என்று இருந்தான் என்று சொல்லி இந்த நாங்கள் சொல்லப்படுது. அருமையான கத்துடைய, அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், ஆபிரகாம் உண்ட வயசு என்னப்பா, உண்ட வயசு என்ன, உனக்கு 50 வயசே ஆகலையேன்னு சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் என்னுடைய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதைத்தான் கத்துடைய பரிசுத்த வேதாகமம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், இனி இந்த அதாவது இந்த நாட்களே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே புறஜாதிகள் வந்து சேர வேண்டும். சேர வேண்டுமா இருந்தால் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள திரை இந்த நாட்களே நீக்கப்பட வேண்டும். அப்ப நீக்கப்படுவதன் மூலமாய்த்தான் புறஜாதிகள் உள்ளே பிரவேசித்து நாட்களே அங்கே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை தொழுது கொள்ளலாம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நீங்க எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை பழைய ஏற்பாட்டிலே அங்கே அந்த புறஜாதிகளை குறித்து அதிகமாக இந்த நாட்களை பேசப்படவில்லை. அவர்கள் அந்த தங்களுடைய காரியத்தை தான் செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்குள்ளே, தங்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே ராஜாக்களை, தங்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே காரியங்களை செய்து, கோத்திரங்களுக்குள்ளே எல்லா காரியங்களும் நாட்களை செய்து. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருகிற வழியிலே பாருங்கள், வேதமே தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், இப்போ அங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. சாலமோன் இந்த நாட்களிலே அங்கே எத்தியோப்பியா பொண்ணை இந்த நாட்களில் திருமணம் செய்கிறார். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே யாத்ராமத்திலே பார்க்கிற வழியிலே மோசேனுடைய நியாய காரியம் அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறதை புறஜாதி பெண்ணை திருமணம் செய்த நிமித்தம் தான் அவருடைய சகோதரங்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துள்ளது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வருகிற வழியிலே அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய சம்பவத்திலும் இந்த நாட்களை நடக்கிறது. அங்கே பார்க்கிற வழியில் கானானிய பெண் வந்து ஆண்டவடத்தில் இந்த நாட்களே ஜெபம் பண்ணுகிறாள், ஆண்டவடத்திலே காரியங்களை கேட்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்கள் அவளுக்கு மறுமொழி கொடுக்க முடியா, அதாவது மறுமொழி கொடுக்காமல் இருந்துவிட்டு சீசரல் சொல்லுகிறாள், அவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், அவளுடைய காரியத்தை முடித்து விடுங்கன்னு சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் அவளுக்கு தெளிவான காரியத்தை சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாகத்தான் இந்த சம்பவம் நடக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், புறஜாதிகள் வந்து நாங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், ஏனென்றா உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு குறிப்பிட்ட ஜனம் அல்ல, சகல ஜாதிகளுக்கும் சகல பாசைக்காரர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் என்பதை அங்கே உறுதிப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்டபடி இந்த நாட்களே பாருங்கள், நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப நமக்காக அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்ததற்கு பின்பாக இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த இடத்திலே தான் அங்கே ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க. பாருங்கள் 7வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த மெல்கிசேதேக்கா சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியுமாய் இருந்தார். யார் அந்த மெல்கிசேதேக்கு? சாலோ. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்னதை குறிக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே தான் ஆபிரகாம் இவருக்கு இந்த நாட்களே காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகங்களை கொடுத்து விடு, முதல் போரானி மெல்கிசேதேக் என்பது நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதும் சமாதானத்தின் ராஜா என்பதும் அர்த்தமாகும் என்பது சொல்லி இந்த நாட்களே. யார் அந்த நீதியின் ராஜா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் அந்த அதாவது சமாதானத்தின் ராஜா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவுமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே இப்ப பாருங்கள், இந்த சூழ்நிலையில தான் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், இந்த விசுவாசிகள் இந்த நம்பிக்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த 6வது அதிகாரத்திலே பார்த்த பிரகாரம் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அங்கே அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே வரலாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த நம்பிக்கையை அங்கே உருவாக்குறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்திரி. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, நம்பிக்கை என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே அசையாத உறுதியான நங்குரமா இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த நம்பிக்கையை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவினிடத்திலே ஜனங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக பிரதான ஆசாரியராய் இந்த நாட்களிலே நமக்காக திரைக்குள்ளே இந்த நாட்களிலே பிரவேசித்தார். மரணத்தின் ஊடாக இந்த நாட்களை பிரவேசித்தார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். கல்வாரி மரணத்தின் ஊடாக பிரவேசித்தார். பிரவேசித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதாவது எல்லா தடைகளையும் உடைத்து இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே புறஜாதிகளையும் தன்னுடைய ஜனங்களையும் இந்த நாட்களிலே ஒன்றாக இந்த நாட்களிலே இணைக்கிறதை அங்கே காண்கிறோம். அன்றே பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எத்தனையோ விதம் விதமான பாசைக்காரர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேறோ இந்த காரியத்தில இருந்து அந்த இடத்துல அவர்கள் அந்த நாட்களிலே தேடி தேடி தேடி அன்னைக்கு சாது செல்லப்பா அவர்களுடைய காரியத்தை குறித்து வாசித்து பார்த்த வழியிலே அவர் தேடி அந்த அவர் கேள்வி தன்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லுவதற்கு இந்த நாட்களிலே இந்து மதத்திலே அங்கு ஒன்றுமே இல்லை என்று அறிந்து விட்டார். அதனாலதான் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த இவர்தானா இந்த காரியத்தை செய்தார் என்று அந்த வேதத்தை வாசிக்கிற வழியிலே சகல விதமான காரியங்களையும் அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் உண்மை உள்ளது மட்டுமல்ல, இன்றைக்கு உண்மையான தேவனை இந்த நாட்களில் இந்த வேதம் வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். உண்மையான தேவன் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், சங்கீதம் 24 எடுத்து வாசித்து பாருங்கள், யார் இந்த மகிமையின் ராஜா, ஹூ இஸ் த கிங் ஆஃப் குளோரி என்று சொல்லி இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மகிமையின் ராஜா என்ன செய்கிறார், அவர் பிரவேசிப்பதற்கு வாசல்களே உங்கள் அதாவது நாட்களே உங்கள் கதவுகளை திறவுங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதய கதவுகள் இந்த நாட்களே பூட்டப்பட்டு இருக்குமா இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதே வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, அங்கே நமக்குள்ளே ஆண்டவர் இந்த நாட்களிலே கிரிகள் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய தலைகளை நிமித்த வேண்டும், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இரண்டாவது அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க உட்பிரவேசிக்க சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அங்கே அடுத்த பகுதியில் சொல்லப்படுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயர்ந்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்றைக்கு தலைகளை உயர்த்துங்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இன்றைய பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த பண்டி, இந்த பண்டி நீங்க பண்டி பிறந்த காலத்திலிருந்து இந்த நாட்களை சாகு மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லி சொன்னா நீளத்தை தான் பார்த்துருக்கும், மேலே ஒரு நாள் அண்ணாந்து பார்க்காது, அதுக்கு அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பண்டி ஆகாரத்தை பார்த்து சாப்பிட்டு கொண்டு இந்த நாட்களே போகும். இன்றைக்கு இந்த நாட்களே அங்கே கொல்ல போறார்கள், வெட்ட போறார்கள், அந்த நேரத்தில் தான் தலையை தூக்கி மேலே பார்க்க மறுமையான அது. அதே மாதிரி இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேகர் இந்த நாட்களே கீழே தான் பார்த்து கொண்டே இருக்கிறாங்களுடைய பரலோராஜ்யத்தை குறித்து பார்க்கவோ, பரலோராஜ்யத்தை குறித்து சிந்திக்கவோ இந்த நாட்களே மனுஷனுக்கு நேரமும் இல்லை, அவளுக்கு இந்த நாட்களே காரியமும் இல்லை. அருமையான கத்தோடு உள்ளது, நீங்கள் மேலே அண்ணாந்து பரலோராஜ்யத்தை பார்த்தால்தான் இந்த நாட்களே தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய கிரியைகள் இந்த நாட்களே அறிய முடியும். ஒரு கடற்கரையில போய் நின்று வானத்தை அண்ணாந்து பாருங்கள், எவ்வளவு அழகாக அந்த நாட்களே இருக்கிறது. எப்படியாக அந்த நாட்களே தேவன் அந்த கடலை உருவாக்கினார், எப்படி அந்த வானத்தை உருவாக்கினார், எப்படி அந்த இயற்கை காற்றுகளை உருவாக்கினார், எப்படியாக அந்த காற்று எப்படியாக ஜில்லென்று வீசுகிறது என்பதை இந்த நாட்களை அனுபவித்து பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்ப இந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களே சகலவற்றை நமக்காக செய்த நாட்களே நம்மை என்ன சொல்லி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பிளப்படும்படியாக தேவன் நமக்கு அந்த கிருபையை இந்த நாட்களே அளித்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரி கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய அதாவது ஆவியானவருடைய பலத்துக்களே இந்த நாட்களே நாங்கள் பிளப்பட்டு இந்த நாட்களே நாங்கள் நம்பிக்கையில் இந்த நாட்களே நடக்க வேண்டும். அதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6 பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் இந்த நாட்களே செய்து முடித்து விட்டார். அதனாலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியமும் இந்த நாட்களே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் இந்த நாட்களே எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த திரைச்சியில ஒளியாக இந்த நாட்களே என்ன செய்தார், இந்த நாட்களே பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசித்திருக்கிறார். அதனாலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ தயங்க வேண்டிய அவசியமோ இல்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாளிலும் வேதம் சொல்லுகிற காரியம், தேவனை சார்ந்து இந்த நாட்களிலே அவருடைய நம்பிக்கையிலே நடவுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இன்றைய நாளிலும் வாசித்த சங்கீதம் 33:18-19 வசனத்தின்படி, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுகிறதும், பஞ்சகாலத்தில் அவர்கள் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. ஆம் ஆண்டவரே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை ஆசீர்வதிமையா, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்குள்ளே உங்களுடைய நம்பிக்கை பெருகும்படியா, உங்களுடைய கிருபை இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே பெருகும்படியா, இந்த நாட்களை உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். யார் யார் இந்த நாட்களை ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாள் உண்மை அறியாதிருந்தால், இன்றைய நாட்களை உண்மை அறிந்து கொள்ளும்படியா, உமக்குள்ளே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை செய்ய வேண்டிய ஞானஸ்தான காரியங்களை எல்லாவற்றையும் பெற்று உமக்காக வைராக்கியம் காட்டும் இந்த கிருபையை கொடுக்கும்படியா சொபிக்கிறேன். ஏ கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ப்ரைஸ் லார்ட் ஐயா.
1: ப்ரைஸ் லார்ட் ஐயா. என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: தேவனை சார்ந்து நடவுங்கள். தேவன் அதாவது தேவனை சார்ந்து நம்பிக்கையில் நடவுங்கள்.
1: தேவனை சார்ந்து நம்பிக்கையில் நடவுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்திரண்டை ஒப்புவிப்போம். கத்திர தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்திரி சித்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதே வழியிலே வாக்குத்தத்தை யார்ந்து கூடாலும் சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமே.
0: நன்றி ஐயா. பார்ட் 1 ஐயா.
1: இது பார்ட் 1. ஓகே.
0: தேங்க்யூ. கத்திராசி.
1: ஆமே ஆமே. அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சூசிவின் வாணர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாட நிகழ்ச்சி கூடாக கடந்து சென்றார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். மறு உழைப்பிலே இதை கேட்கின்ற பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக்கு கூட, ட்விட்டர் கூட கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஊழியரின் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். அடுத்த நிகழ்ச்சியாக தேவ
2: ஊழியர்
1: சகோதரி மிஸ்ஸிஸ் குலேந்திரனம் அவர்கள் ஜெப வேளையிலே வழி நடத்துவார். ஆயத்தமாவோமா? ஆமையின் அழைப்பை கொடுத்து பார்ப்போம். ஆயத்தமாக இருந்தால் நாங்கள் அவர் இணைப்பு கொண்டருவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நீங்கள் இருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பில் என் சார்பில் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே போய்ப்போம். ஆயத்தமா இருந்தால் ஜெபத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழிநடத்துங்கள். அருமையான வழி, இன்று 28ஆம் தேதி 7ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக எங்களுடன் மிஸ்ஸஸ் குலிந்தனமாக இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. அவரிடம் ஒப்படைப்போம், அவர் ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவார். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: காட் பிளஸ் யூ அப்பு. ஆமேன். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த பிரிவு தந்த இந்த நேரத்துக்காக ஓடினாலும் களைப்படையாதபடி உங்களை பாத்தில் ஓடி வந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக, உங்களோட அன்புக்காக, உங்களோட கிருபைக்காக, உங்களோட ரக்கத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஊரபட்சம் இல்லாத தேவனே உங்களுக்கு நன்றி. நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் மலைய பைய பண்ற தேவனே உங்களுக்கு நன்றி. ஆண்டுகளை சுவாத்தியத்தை கொடுக்கிற தேவனே நன்றி. சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனே நன்றி. இரவில் ஆள சந்திரனின் பகலில் ஆள சூரியனையும் தந்து மக்கள் வாழ வழிய வகுத்து கொடுக்கிற எங்கள் வழிகாட்டியான தேவனே உங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. உங்களோட பிள்ளைகள் அந்த உரிமையோடு வந்து இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து இங்க நன்றியல் துதியல் ஸ்தோத்திரங்கள், விசேஷமாக நன்றியல் துதியல் ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒவ்வொன்றையும் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக, இந்த அழியாத புத்திர சுகாரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா, நீங்கள் மனுக்குளம் முழுதையும் உங்களோட சாயலாக நீங்கள் சிருஷ்டித்தீங்களே ராஜா. உங்களை நேசிக்கிற பிதாவையே உங்களோட ஒரே குமாரன் ஆகிய இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு புத்திர சுகாரத்தை தந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தை தந்தது மட்டுமல்ல, எங்களோட பாவங்களை எல்லாம் அவருடைய பரிசுத்தரத்தினால் கழுவியும் எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட பிள்ளைகள் என்று அழைக்கிற அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களை திக்கற்றவர்களாக விடாதபடி எங்களோடு கூட இருக்கிற கடிச்ச மட்டும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே, தங்களை பாவங்களை செய்யாதபடி உணர்த்தி பகுத்தறிவின் ஆவியை தந்து வளர்த்துற பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, பரிசுத்தாவியானவரே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்களுக்குள் வாசம் பண்ற இந்த பரிசுத்தாவியானவரே, இந்த உலக அலங்காரம் வேண்டாம் ஐயா. உங்களோட பரிசுத்தாவியின் விரங்கள் நாளுங்களை அலங்கரித்து அந்த அலங்காரத்தை இந்த சூழ்ந்த உலகம் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களை அலங்கரிங்கிற ஐயா, எங்களை தகையவாக உங்களை பார்த்து ஒப்படைக்கிறோம். உங்களோட கனிகளாலும் பரங்களாலும் எங்களை முடிச்சு ஊட்டி அவைகள் எங்களை விட்டுப்படாதபடி நாங்கள் எங்க ஐக்கியப்பட்டாலும் விசேஷமாக உங்களோட பிள்ளைகளோடு உங்களோட அறியாத பிள்ளைகளோடு ஐக்கியப்படும் பொழுதும் இதனால் நீங்கள் இது கூடாக அவர்களின் தொட்டு உங்களால் மறுபத்தப்படுத்த முடியும் ராஜா, உங்களால் மறுபத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட சீஷர்கள் நீங்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு அழிந்து அவர்கள் திக்கத்தவர்களாக அழியக்கூடாது அழிந்து போகக்கூடாது என்று பரிசுத்தாவியானவற்றை அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினீங்களே ராஜா, அது கூடாக வரவுகளாக முழுதும் திருந்து உடன்பை ஜீவன் உள்ள தேவன் நீங்கள் என்றது வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே, நீங்கள் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து அற்புத கரங்களை கொடுத்து நீங்க வழிநடத்தினீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அதே போல் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆரோனை எப்படி அபிஷேகம் பண்ணினீங்களோ ராஜா, அதே போல் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்கோ. இந்த அபிஷேகம் தைலம் எங்களோட சிரசிலிருந்து ஊற்றப்பட்டு இந்த உலகத்தில் வாழும் இருளில் வாழும் மக்களை தொட்டத்தக்கதாக, பிரபஞ்சத்தில் வாழும் மக்களை தொட்டத்தக்கதாக, தொட்டு உங்களை நேசிக்கத்தக்கதாக, இரட்சகரை உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே இந்த கிருபையை ஊட்டியும் கூட பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிறைவேற்று ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. ஆண்டவரே விசேஷமாக உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், ஆண்டவரே உங்களுக்கு உங்களோட அடிச்சுவிட பின்பற்றி எப்படி ஏசுவே நீங்கள் ஊழியத்தை செய்வீங்களோ, அந்த இருந்து பிராவைக்கு கீழ்ப்படிந்தும் கூட அபியாசை போட்டெடுத்து விடாதபடி செய்தீங்களோ, அப்படிப்பட்ட வல்லமையை உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வல்லமை கூடாக, இந்த அபிஷேகத்தை கூடாக, இந்த வரங்கள் கனிகளுக்கு கூடாக, இன்னும் எத்தனையோ இன மத்தியிலோ சமத்திலோ சமுதாயம் மத்தியிலோ உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஆத்மாக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா, உங்களால் தான் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களோட வல்லமை பெறுதல் ஐயா, ஒருவராலும் அப்படி ஒருவருக்குமே இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்காத தேவனே, எங்கள் இரட்சகரே அப்பா, இந்த பத்து ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு போஷித்த எங்கள் பரிசுத்த தேவனே, உங்களோட அன்பை ஐயாயிரம் பேர் அனுபவிக்கத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதித்து உங்களால் நடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு வாழும் வழி வகுத்து தந்த எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரையும் கூட ஜீவனை விட்டு இந்த உலகத்து பாவ சாபங்கள் எல்லாம் முடிந்தது, உங்களுக்கு உங்களை நேசிப்போர்கள் ஒரு ராஜ்யத்துக்கு ஊந்து கொள்ளலாம் என்று அந்த கூட எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சந்தேவனே, நீங்க ஜீவனை விட்ட பொழுது அந்த திருச்சியில கிழிந்து எங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்கத்தக்கதா செய்த தேவனே, என்றும் உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து என்றும் தேவனுக்காக வேண்டத்தில் நலசுவாரத்தில் இருந்து எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. திரும்பவும் ராஜாதிராஜனாக வர இருக்கிறவரே ஆண்டவரே, உங்க வரக தாமதம், எல்லாரும் உங்களை அறிய வேணும், உங்களை எல்லாரும் நேசிக்க வேணும், பாதாளத்துக்குள் தள்ளப்படக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு உங்களோட வருகை தாமதமாக இருக்கிறது என்று நாங்கள் நம்பி உங்களை விசுவாசித்து என்னும் உங்களை துதித்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. பலவீனருக்கும் பலனற்றவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் துணையான தேவனே, விதவைகளாக இருந்து உங்களை நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு உலகத்திலேயே அப்பா இப்பொழுது விதவுகளும் வயது சென்றவர்களும் தான் இருக்கூட இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையில் கண்டுகொள்கிறார்கள். எங்களோட கண்களாலும் நாங்கள் அதை காணத்தக்கதாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே விதவைகளை நேசிக்கிறது அவனே, விதவுகளாகி எங்களை கைவிடாதபடி, ஆறு கைவிட்டாலும் பிள்ளைகள் மறந்தாலும் இனசனம் மறந்தாலும் ஆறு மறந்தாலும் விதவைகளாக இருந்து உங்களை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவரையும் நீங்கள் நோக்கி பார்த்து உங்களுடைய நீதியின் வழக்கத்தினால் வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட கண்ணுக்கு முன்னால் உங்களோட ஊழியத்தை செய்த எத்தனை வருஷ காலமாக உங்களோட ஊழியத்தை மிஷனரி உலகத்திலேயே செய்திருந்து செய்த ஆத்மாக்கள் இப்பொழுது 100 வயது 105 வயது அப்படியான வயதில் ஆண்டவரே நல்லாடினவர்களாக வீழ்ச்சியர்களும் போக்கர்களும் கண் பார்வை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. இவ்வளவு வல்லமையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தீங்க, நடத்தினீங்க தப்பனே. ஆண்டவரே நீங்க வல்லவர் ஐயா, நீங்க நல்லவர். உங்களோட நித்திய பயன்படுத்தப்பட்ட வயசுன்றவர்களுக்கு, ஆண்டவரே ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு வயசுன்றவர்களுக்கு ஆதாரமாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த உங்களால் முடியும். தாங்கி வழிநடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலேயே இதுவரை நேரம் நீங்க தடைமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. இதில் இணைந்திருந்து உங்களை துதிக்க சோதிக்கங்கள் விண்ணப்பங்கள் கொண்டுதலை ஒப்படைக்க ஆண்டுகளே எங்களுக்கு தந்தை தலைப்புக்காக சலாக்கியத்துக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டுகளே இதில் இணைந்து உள்ள நேரம் ஆண்டுகளையும் கூட வார்த்தை கூடாகோ, ஆண்டு பாடலுக்கூடாகோ, துதிக்கூடாகோ வசனத்தை வாசிப்பதற்கூடாக ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு ஆத்மாக்களுக்காக அழைப்புக்கு கொடுத்த ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தடதாமதமின்றி இதுவரை நடத்தின தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை வருஷ காலமாக உங்களுடைய அன்பை ருசித்து எந்த இனசன மக்களாக எல்லாரும் அன்பானவர்கள் உங்களுடைய அன்பை அறிய வேண்டும் என்ற மனப்பாரத்தை நீங்கள் கொடுத்து அந்த சங்கம் இதை அந்த உங்களுக்கென்று என்னத்தை நான் செய்யலாம் என்று இயங்கிக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் வெளிப்படுத்தி இந்த சங்கமம் என்ற பெயரையை வெளிப்படுத்தி உங்களுடைய சமமானக்கூடாக இதை நீங்க நடத்தி கொண்டு வரதுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மாணவர் மகனும் மகளும் மகனும் மனைவியும் கைகோத்து வண்ண நீங்கள் இதை நடத்தத்தக்கதாக அவளுக்கு கொடுக்கிற சோவல் தைரியம் நேரம் காலம் உங்களுடைய அன்பு வழிநடத்தல் ஆலோசனை எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய அவருடைய வாஞ்சியை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர தேவனே, இந்த சங்கம மொழியிலே நடத்துகிறோம் என்ற பேருக்கு அல்ல ராஜா, இதை நடத்தினது கூடால் எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் தொட்டு குணமாக்கினீங்கள் என்று குணமாக்கி இருக்கிறீர்கள். எத்தனை ஆத்மாக்களுக்கு ஆறுதல் கொடுத்து கொண்டு வாரீங்கள். எத்தனை ஆத்மாக்கள் இருந்த இடத்தில் இருந்து கூட பாடல்களை, துதிகளை, செய்திகளை கேட்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அப்பா, உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்று நீங்க தொடங்கின இந்த ஊழியத்தை ஆண்டவரே சிறப்போடு நடத்தத்தக்கதாக நல்ல வழிபாடுகளை கொடுத்து உலகத்தில் இந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இணைந்திருந்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாகவும் உங்களோட துதிகள் சூத்திரங்களை செலுத்தத்தக்கதாகவும் ஆண்டவரே இன்னும் என்ன வேலைகளை பெரிதாக்கி உங்களை ஆர்வம் நடத்த முடியும். வழி நடத்தி கொண்டு வாருங்க. அதுக்காக நன்றி. தேவைகளை சந்தித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வைத்து வாழாக்கம் தலையாக்கி சந்ததியையும் ஆசீர்வைத்து வைத்திருக்கிற தேவன் எங்களுக்கு நன்றி. அந்த சந்ததிகளும் உங்களை நேசிக்கிறவர்களாக உங்களுக்கு சேவை செய்கிற பிள்ளைகளாக அவர்களே நீங்கள் ஆசீர்வைத்து வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களை கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழிநடத்துறங்கள் அன்பின் தேவனே, மாசற்ற மகிமனவந்த மாச்சுமனர்ந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்க துதிக்க துதிக்க எப்படி எரிகோ முதல உளுத்தின தேவன், அதே போல ஆண்டவரையே நீங்கள் நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க என்னென்ன ஆயிருந்தாலும் இல்லாம அதை மிளத்தி ஆண்டவரே நீங்கள் கண்டடையத்தக்கதாக செய்ய வல்ல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க ராஜா, அவரை ஆசீர்வதித்து நீங்க கொடுத்த ஞானம் கூடாக என்னும் உங்களை அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்தத்தக்கதாக அவருடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. சாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்த காலம் தொடங்கி இதுவரை காலம் நீங்க தான் அவை காத்து கொண்டு வாருங்கள். நீங்க தான் ஐயா அவருக்கு எல்லாம் எல்லாம் ஆண்டவரே, அவருக்கு அவருக்கு அருமையான பெற்றாரோடு அவ வாழத்தக்கதாக கொடுத்த வசதிக்காக நன்றி. இவனுள்ள நாளெல்லாம் உங்களை துதித்து மகமப்படுத்தி ஆண்டவங்களோட ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்கு அவையும் ஒரு அருவியாக நீங்க பாவிக்கிறாக. அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மேல வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. தள்ளாடாதபடி காலோன்று நின்று என்னும் என்னும் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊட்டி ஆண்டவரே மகளை வழிநடத்தி கொண்டு வாரீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட நன்மையும் கிருபையும் அவ தொடர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, மகனுக்காக மனைவிக்காக கொடுத்த பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டு வாரார்கள், அவர்களுக்காக பேர் உங்களண்டில் வருகிறோம் ஐயா. பேர் பேராக அவர்களை ஆசீர்வதிக்கும் என்னும் அந்த வாலிப பிள்ளைகள் உங்களில் காலூன்று நின்று ராஜா தள்ளாடாதபடி காற்று வந்து சொல்லொடுத்து அசைக்கப்படாதபடி காலூன்று நின்று நல்ல பலன் கொடுக்கிற ஆண்டவரே, ஒலிவ மரக்கன்றுகளாலும் ஒலிவ மரக்கன்றுகள் போலும் கனிதோடி கனிது கொடுக்கிற திராட்சை செடிகளும் வளரத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு வாரீங்க. ஆசீர்வதிக்க வல்லவர் வல்லவரே, அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். മകനെ മകനെ ആശീർവദിക്കും. അവിടെ കയ്യൻ പ്രയാസങ്ങളെ ആശീർവദിക്കും രാജ. എന്റെ മകളുടെ വാസം മണ്ണും കൂടാരമോടും വാഹനങ്ങൾ ആണ്ടുവരെ എന്റെ പിള്ളകൾ പഠിക്കും പാഠശാലയെപ്പോഴും ഇവിടെ മുറയിലിരുന്നാലും പഠിക്കും പാഠശാലകളയ്ക്കപ്പെടും സഭൈ സൗരന്താ സൗകര്യം വാസം പണ്ണും കൂടാരം ഓടും വാഹനങ്ങൾ എന്റെ സംഗമ മൊഴിയിൽ നടത്തും സ്റ്റൂഡിയോ ഐക്യപ്പെടും സഭൈ ഒവ്വൊരു ആശീർവദിക്കും രാജ. രത്തത്താല് മൂടി കാത്തുകൊള്ളുമ്പോൾ തലാടാതോടെ കാലോണ്ടി ഉങ്ങൾക്ക് നിന്ന് ആണ്ടവരേ സഭയിലും സാക്ഷിയുള്ളവരളാക ഇരിക്കത്തക്കതാക അത് സഭയിലും തൂൺകളാകളെ നിങ്ങളെത്തി പാവിക്കിറ കിരുവയ്ക്കാക ഉങ്ങൾക്ക് നന്றி. ഉഴവരങ്ങൾ കനികളാൽ അഭിഷേകം പണ്ണുക്കു രാജാ. എന്ത് അഭിഷേകം മറ്റവരെ ഉങ്ങളെ അറിയാത്തവരെയും ഇപ്രപഞ്ചത്തിൽ ഇരിക്കും ബാലും മക്കളെയും തുടത്തക്കതാക ഉങ്ങളുടെ കിരുവിയൂട്ടി ഉങ്ങളാൽ പണ്ണെടുത്ത മുടിയും പണ്ണെടുത്തി കൊണ്ടുവരാൻ എല്ലാവരെയും ഉങ്ങളെ തുതിക്കും ആസ്വദിക്കും. അവരുടെ കുടുംബമാക ഉങ്ങൾക്ക് കൊടുക്കും നേരത്തെ കൊടുക്കത്തക്കതാകും തുതി സ്തോത്രത്തോടും ഇവിടെ വീണ്ടത്തക്കതാക നിങ്ങളവരെ ഉടെ രക്തത്താലം മൂടി കാത്തുകൊള്ളുമോ രക്തത്താലം മൂടി കാത്തുകൊള്ളുമോ ശേഷം ആ ഓടും വാഹനങ്ങൾ വാസം പണ്ണും കൂടാരം ഒവ്വൊന്നേയും ഉടെ പരിശുദ്ധ രക്തത്താൽ മൂടി കാത്തുകൊള്ളുമോ രാജ. ഉടെ രക്തത്തിൽ ഇരിക്കുന്ന വല്ലമയും പാതുകാപ്പും വേറൊന്നുമേ ഇല്ലേ. എന്റെ രക്തത്തെ കണ്ട് പിശാസാനവനെയെ ഓടിവിടുവാൻ അതിനാൽ നിങ്ങൾ മൂടി കാത്തുകൊള്ളുന്ന കിരുവയ്ക്കാക ഉങ്ങൾക്ക് നന്ദി. ഉടെ തീവ തൂതരുകളെ അനുപ്പി അവർക്ക് സേവ ചെയ്യത്തക്കതാകും ഇങ്ങ ആയത്തപ്പെടുത്തിയിരിക്കുന്ന തൂതരുകൾക്കാകും നാങ്കள് നന്ദി ചൊല്ലി നന്ദി ചൊല്ലി മുളെ തുതിക്കണം ഐയാ സ്തോത്രിക്കണം. എന്നും തുടർന്ന് എന്റെ സംഗമ മൊഴിയലയിൽ ഇണന്ത് ഉങ്ങളുടെ അൻപേ എപ്പടി എപ്പടി വെളിപ്പെടുത്ത വേണമെന്ന് നിങ്ങൾ അലപ്പ കൊടുത്തീങ്കളോ. തുതിക്കൂടാകോ പാടലക്കൂടാകോ ചെയ്തിക്കൂടാകോ എന്തെന്ത പിള്ളേർ കലപ്പ കൊടുത്താൽ അവരെ വന്ന് നേരത്തെ കണ്ടവരെ അവരുടെ താഴ്ത്തി ഉങ്ങളെ ഉയർത്തി മഹപ്പെടുത്തത്തക്കതാക അവരുടെയും പരസ്താപ്യാനവരെ ഇടകട്ടിക്കൊള്ളുന്നു രാജ. അവരുടെ സ്വയത്തിൽ എതയും സ്വല്ലുത്തനും പേശിവിടാതെ നിങ്ങൾ അവർക്കാൽ വെളിപ്പെടവരണം വെളിപ്പെട വല്ലവർ വെളിപ്പെട്ട് കൊണ്ടുവാറെങ്കിൽ അതുക്കാ നന്ദി. ഒവ്വൊരു സഹോദരരെയും ആണ്ടവരെ നിങ്ങൾ കാത്തുകൊള്ളുന്ന വാസം പണ്ണും കൂടാരം ഓടും വാഹനങ്ങൾ അയക്കപ്പെടും വേല സ്ഥലങ്ങൾ ആയിരുന്ന വേല സ്ഥലങ്ങൾ ആണ്ടവരെ അയക്കപ്പെടും സഭ എങ്കെങ്ക് ദേശത്തിൽ എങ്കിരുന്നാലും ഉങ്ങൾക്ക് അവരെ തിരിയും കാത്തുകൊള്ളുങ്ങ രാജാ കാത്തുകൊള്ളുങ്കോ. പിന്നെ അവരെ ഉങ്ങൾക്കെന്റെ കനനഹാര്യങ്ങളെ ചെയ്യത്തക്കതാക സാക്ഷികളായിരുന്നു അയ്യാ ആണ്ടവരെ ഉറങ്ങാമൽ തൂങ്ങാമൽ ഒവ്വൊരുവരെയും പാത്തുകൊണ്ട് പാതുകാത്തുകൊണ്ടിരിക്കുന്നതിനെ അവരെയും പാതുകാത്ത് വഴിനടത്തി ആശീർവദിക്കുന്നവരുടെ സന്തതികളെ ആശീർവദിക്കും രാജ. അവരെ വയ്ക്കപ്പെടുന്ന സഭയെ ആശീർവദിക്കും. ഉടിയ ഊലിയക്കാരായിരുന്നാലും ഒരു അഭിഷേകത്തിനാൽ അവരുടെ നിറത്ത് ആശീർവദിക്കും രാജ. അവരുടെ സ്വയത്തിൽ എന്തെങ്കിലും ചെയ്തു വിടാതെപടി ആണ്ടവരെ കാത്തുകൊള്ളുമ്പോൾ കാക്കവല്ലവരെ ഉലഹാസപാസം പണം പൊൻ വെള്ളിക്ക് മുകളിടം കൊടുക്കുന്നവർകളല്ല ഉങ്ങൾക്ക് മുകളിടം കൊടുത്ത് നടക്കുന്നവർകളായിരിക്കത്തക്കതാക അവർ ഒവ്വൊരുവരെയും ഇടകെട്ടിങ്കുള്ള ആൾ വണ്ണെടുത്ത മുടിയും വണ്ണെടുത്ത് കൊണ്ട് വാറദേവനെ ഉങ്ങൾക്ക് നന്ദി നന്ദി നന്ദി. ഓരോ പിച്ചമില്ലാതെ നല്ല തഹപ്പനെയും ഉങ്ങൾക്ക് നന്ദി. എന്ത് മുഹിരോടിരുന്ന് എങ്ങൾക്കാഹ നിങ്ങൾ നമ്മുടെ വലുപ്പാരത്തെ കരുതി വെച്ചിക്കൊണ്ടിരിക്കുകയെങ്കിലും ഉങ്ങൾക്ക് നന്ദി. അഭിഷേകം പഠനപ്പെട്ടും കൂടെ ഊഴിയത്തെ ചെയ്യും ഒവ്വൊരു പിള്ളകളെയും പുറപ്പെടുന്ന രാജാ. നിങ്ങൾ കൊടുത്ത അഭിഷേകത്തെ അവർ പോട്ടുവിടാ അടുത്തുവിടാതോടി ഉലഹത്തിൽ എന്ത പാകത്തിൽ ഇരുന്നാലും എന്ന ഭാഷയിൽ പേശിനാലും ആണ്ടവരെ നിങ്ങൾ എന്നും അവരുടെ ഉമ്മയോടും താഴ്മയോടും കൂടെ വിശേഷമാണ് ഗുണമാണ് ഉമ്മയോടും താഴ്മയോടും എപ്പടി നിങ്ങൾ എന്ത സിലുവേസുമന്തിങ്ങളോ അതേപോലെ അവർക്ക് കൊടുക്കുന്ന സിലുവി അവരുടെ സുമന്ത് ഇറക്കുന്നവരായിരിക്കത്തക്കതാക ഒവ്വൊരു അഭിഷേകം പണ്ടപ്പെട്ട ഊഴിയക്കാരുടെയും ഉങ്ങളാൽ വണ്ണടത്ത മുടിയുമയ്യ വണ്ണടത്ത് വല്ലവർ അവർക്കാഹ ഉങ്ങളെ തുതിക്കണമയ്യ സ്തോത്രിക്കണം. എൻ്റെ എന്റെ ഓരോ കാലമക്കൾക്ക് മുൻപാക എൻ്റെ അമേരിക്കൻ മിഷനറിമാരോ മിഷനറിമാർ ആണ്ടവരെ തങ്ങളുടെ എടുപ്പിടം വസതി വലകൾ എല്ലാവരെയും വിട്ട് അന്ത സൂടാന വെപ്പമാന ദേശമാകിയ നാഗപുറം തുളന്ത ഇലങ്കത്തീവിൽ വന്ന് உங்களுடைய அன்பை எவ்வளவு எவ்வளவு தாழ்மையோடு வெளிப்படுத்தினார்கள் ஐயா. அப்படி ஆண்டவரே அநேக நிமிஷங்கள் வேற உங்களால் எழுப்ப முடியும். அது கூட இன்றைக்கு கோடி கோடி கோடி மக்கள் உங்களை அறியத்தக்கதாக ஆண்டவரே நீங்க செய்த ஆசீர்வாதத்துக்காக சந்ததி சந்ததியாக படித்து வரப்பட்டம் பெறத்தக்கதாக நடத்தின ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி. எத்தனையோ ஆத்மாக்கள் ஐயா பிரபஞ்சத்தில் இருந்தவர்கள் படிக்க வேணும், ஆங்கிலம் படிக்கணும், அது வர வேணும் என்று பட்டங்களை பெற்ற பின்பு பின்வாங்கியும் போயிருக்கிறார்கள். அவர்களே நீங்க அருவப்படுத்தி திரும்பவும் உங்களே வரத்தக்கதாக பின்வாங்கினவர்களே நேசிக்கிற தேவன் கொண்டிருவீர்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுரத்திருக்கிறோம். அந்த இலங்கை தேசத்தில் வந்து ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்து அந்த சந்ததியை இன்னும் நீங்க சந்ததி சந்ததியாக நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே அந்த சூடான தேசத்தில் ஆண்டவரே பாதரிச்சியம் இல்லாமல் வெறுங்காலோடு நடந்து நடந்து கூட ஊழியத்தை செய்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா. எங்களை மூதாதையார் அப்பா ஆங்கிலம் படிக்கத்தக்கதாக படித்து ஒரு உத்தியோகத்தை பெறத்தக்கதாக வைத்திய வசதி பராமரிப்பு வசதி இந்தகளை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஆராதிப்பதற்கு ஆலயங்களை எல்லாம் கட்டி கட்டி பாடசாலையை கட்டி வைத்தியசாலைகளை கட்டி எத்தனையோ எல்லாம் செய்த அந்த சந்ததிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கெங்கிருந்தாலும் அந்த சந்ததி சந்ததியை ஆசீர்வதித்து இன்னும் அவர்கள் உங்களுக்கு என்று சந்த சந்ததியாக உங்களை அன்பு வெளிப்படுத்தத்தக்கதாக இங்கே வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அந்த தேசத்தில் நீங்க உண்டு பண்ணின போராட்டத்துக்கூடாக உலகம் முழுவதும் நீங்கள் ஆத்மாக்களை சேர்க்க பண்ணீங்களே. உடுத்த உடுப்போடு ஆண்டவரே உயிரை காப்பதற்காக ஓடி வந்த ஒவ்வொருவரையும் ஆதரித்தீங்களே ராஜா. ஆதரித்தது மட்டுமல்ல உங்களோட அன்பு கூடாக அவர்கள் நீங்க தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தி உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எத்தனை கோடி மக்களை தொட்டு அந்த அற்புதத்தை செய்த தேவனே. இப்பிரபஞ்சத்தில் இருந்தவர்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றினங்கள் அற்புத தேவனே. உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எங்களோட கண்களால் இந்த அற்புதத்தை காணத்தக்கதாக செய்த தேவனே நன்றி. இதோடு கூடாக அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். எங்கெங்கிருந்தாலும் இந்த கண்ட தேசத்தில் இருப்பவர் மட்டுமல்ல அமெரிக்கா தேசம், ஆஸ்திரேலியா தேசம், ஆண்டரே எத்தனையோ ஜெர்மன் தேசம் அப்படியான தேசங்கள் எங்கெங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதித்து என்னும் அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக இருந்து உங்களோட அன்பு வல்லமோ உள்ளது என்பதை உணர்ந்து வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக இந்த உலக விதமான ஆசபாசத்துக்கு அட்டிமையாய் போய்விடாதபடி அவருடைய தேவைகளை நீங்கள் சந்தித்து காத்து கொண்டு வர சிலுவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதை கூடாக ஆண்டவரே நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக கை கொடுத்துற உதவுற ஆத்மா ஒன்றுக்காக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கூடாக உங்களோட அன்பு கூடாக நேசிக்கும் சின்ன பிள்ளைகளோ வாய்வு பிள்ளைகளோ ஆதரிக்கும் வயது வந்தவர்களோ அநாதைகளோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களையும் நீங்கள் தொட்டு குணமாக்கி உங்களோட பிள்ளைகளாக ஆக்கி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றியோடு குதிக்கணும் இந்த தேசத்தை ஆண்டவரே கைவிடாதபடி அந்த அழகிய தீவை ஆண்டவரேயும் கூட அவசியத்தினால் நிறைத்து என்னும் உங்களை வைராக்கியமாயிருக்கும் ஆத்மாக்களையும் தொட்டு குணமாக்கி அந்த தேசத்தில் உங்களை ஜீவகோடி உங்களோட சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக சிங்கக்கொடி அல்ல சிலுவக்கொடி அந்த சிலுவையின் மேன்மையை உணர்த்தக்கதாக உங்களால் செய்து கொண்டு பாருங்கள். செய்ய வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கணும் ஐயா. சொத்திருக்கும் அந்த தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து உங்களோட அன்பு சுத்த பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி. என்னமர்களை பேர் பேராக ஆசீர்வதித்தவர்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து சந்ததி சந்ததியாக உங்களை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டு வெளியெடுத்து இந்த உலக பொண்ணுக்கும் வள்ளிக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் முதலிடம் கொடுக்காதபடி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கிற ஆத்மாக்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு அபிஷேகம் என்ற ஊழிய காரியம் கருத்தாவியானவரே இடகட்டி உங்களால் நடத்த முடியும். இவன் உள்ளதுவன் நீங்கள் ஒருவர் தான் ஐயா. உங்களை எந்தெந்த விதமான வேறு வேறு ஆண்டவர் சபை பேரு பேர்களோடு உங்களை ஆராதித்தாலும் ஜீவன் உள்ளதவன் உங்கள் ஒருவரைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற அந்த நோக்கத்தோடு எல்லாரோடும் முன்ன போல புறன நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரையும் நேசித்து நடக்கத்தக்கதாக ஒருவரைத்தனம் இட போட்டு பார்க்காதபடி ஆண்டவர் நடக்கத்தக்கதாக அந்த அன்புக்களால் ஆண்டு அன்புக்குள் கட்டப்பட்டவர்களாக இருக்கத்தக்கதாக ஒருவரையும் உங்களால் வந்த முடியும். வல்லடத்த வல்லவரே வல்லடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருங்கால சந்ததிக்காக உங்களை அன்றை வருகிறோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் வாழ்வ பிள்ளைகள் இளம்பிள்ளைகள் வயது சந்த இருக்கு வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களும் பழுதப்பி போய்விடாதபடி விசேஷமாக இந்த டெக்னாலஜி கடுமையாய் போய்விடாதபடி இருந்த இருந்த இடத்திலேயே ஐயா பாவம் செய்யத்தக்க வசதிகள் இருக்கிறது. செய்கையினாலும் சிந்தையினாலும் பாவம் செய்யத்தக்க வசதி இருப்பதே அவர்கள் ஆண்டுகளே உணர்ந்து அப்படிப்பட்ட பாவங்களை செய்து விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை அப்பா உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்க தொட்டு தொட்டு வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்து கொள்ளுங்கோ மழுதப்பி போய்விடாதபடி காத்து கொள்ளுங்கோ. இந்த வருங்கால சந்ததிக்காக எங்கட எங்கடேசன மத்திய சபை மத்தியில் இருக்கும் இந்த வருங்கால சந்ததிக்குளால் நீங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ ஆண்டவரே அவர்கள் நெத்தியில் எழுதப்பட்ட நாமம் அழிக்கப்படாதபடி இருக்கத்தக்கதாக உங்களோட உள்ளங்கையில் விரைந்து வைத்திருக்கிற உள்ளாதபடி நீங்க காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. படித்தப்பட்ட பெற்ற ஞானம் நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துற கிருவைக்காக நன்றி. இந்த வருந்த கால சந்திக்குள்ள சந்ததிக்குள்ளாலும் அழைப்பை கொடுத்து உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்க அழைப்பை கொடுத்து ஆண்டவர் எங்கெங்க இல்லாம அவர்களை நீங்க பாவிக்க வேணும் என்று விரும்புறீங்களோ ஆண்டவரே உங்களால் பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை வருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு மேலாக வழிதப்பி போய்விடாதபடி இந்த டெக்னாலஜி கடுமையா போய் பாவங்களை செய்து விடாதபடி இந்த வருங்கால சந்ததிகளை கடுவாளம் போட்டு கட்டி வழிநடத்தும் ராஜா. வழிநடத்த வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் படித்த பட்டம் பெற்று வேலை வாய்ப்பில் என்று கலங்கி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். எவ்வளவோ பணங்களை செலவழித்து படித்திருப்பார்கள். இந்த கனடா தேசத்தில் இலவசமாகவும் படிக்கத்தக்க வசதிகள் உண்டு ராஜா. ஆனால் யூனிவர்சிட்டியில் எல்லாரும் ஆண்டு விரைவாக பணத்தை கட்டித்தான் தோணி எடுத்துத்தான் படிக்க வேண்டும். அப்படி படித்த பிள்ளைகளுக்கு அதை கட்டி முடிப்பதற்கு வேண்டிய வழிவசதிகளை துறந்தவர்களை நேரங்களை கொண்டு ஒவ்வொரு வாய்ப்பை கொடுத்து வாழத்தக்க வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை விரும்புவோம். இந்த டெக்னாலஜிக்கு அட்டிமையாய் போயிடுவதை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜனுக்கு அட்டிமையாய் போய்விடாதபடி கூட பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே, காத்துக்கொள்ளுங்கோ. வாழ்க்கை துணைக்காக பொறுமையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க பரலோகத்திலே ஆரம்பிச்சிட்டீங்களோ அதை வெளிப்படுத்தி அவர்களையும் காத்துக்கொள்ள உங்களால் முடியும். காத்துக்கொள்ள வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் கூட உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அறிவு அந்தஸ்து ஒவ்வொன்றுக்களாலும் உங்களோட நாம் மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டு விரைவு காத்துக்கொள்ளுங்கோ, வழிநடத்துங்கோ ராஜா. இரவு பகல் என்று அறியாதபடி ஆண்டவரே சேவை செய்யும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். என்னென்ன தலைப்போடு இருந்து சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவல்லமையோடு அவர்களே நீங்க நடத்த முடியும். நீங்க தான் ஐயா பாதுகாவலர். எல்லாவிற்கும் மேலான பாதுகாவலர் நீங்க தான் ஐயா. உங்களோட பாதுகாப்பு கூடாக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் உலக பிரகாரமாக பாவித்து அந்த கடமைகளை செய்யத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி உலக பிரகாரமான ஒரு தலைப்புகளை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் உங்கள் அண்டையில் வருகிறோம். என்னென்ன விதத்தில் ஆண்டுகளே கட்டுப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணுமோ அது நடக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி பணத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடி, பாவத்துக்குள் அடிமையாய் போய்விடாதபடி ஒவ்வொருவரையும் உங்களால் காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கனடா தேசத்தில் விடும் வகையிலேக்கும் பிள்ளைகளுக்கு ஆக சின்ன பிள்ளைகளோ வயது வந்த பிள்ளைகளோ வாழ்வை பிள்ளைகளும் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. அந்த விடுமுறையை உங்களுக்குள் பிரயோசனமாக கழிக்கத்தக்கதாக ஏதோ வழிகளை தொடர்ந்து பெற்றாருக்கும் வேண்டிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். உங்களால் முடியும் ஐயா, அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அன்பின் தேவனே, அந்நியங்களில் இணைக்கப்பட்டு ரட்சிக்கப்படாமல் இருக்க குடும்பங்களுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். மனைவி ரட்சிக்கப்பட்ட மனைவி, கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் குடும்பம், கணவன் ரட்சிப்புக்குள் இருந்த மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கும் குடும்பங்களுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். ஆண்டவரே, இவர்களை தொட உங்களால் தான் ஐயா முடியும். இவர்கள் மத்தியில் ஆர் ஆறு ரசிக்கப்பட்டார், ரசிக்கப்படாதவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதா எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அடிமையாய் போய் அப்ப போய் விடாதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க. அன்பு ஆள், அன்பினால் அன்பு எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும் ஐயா. உங்களோட அன்பு அப்படிப்பட்ட அன்பு, அந்த சிலுவை சுமந்த அன்பை அவர்கள் பெறமாறவர்களாக இருக்கத்தக்கதாக கணவனோ மனைவியோ அவர்களை அன்போடு நடத்தி அந்த அன்பு கூடாக அவர்களை மனம் மாற்றி ஆண்டவரை உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். எத்தனை குடும்பங்களை நீங்கள் அப்படி தொட்டீங்கள் ராஜா, என்கிற கண்களுக்கு முன்னால் தொட்டீங்கள், அபிஷேகம் பண்ணீங்கள். அப்படி அற்புதத்தை என்ன இந்த வருங்கால சந்ததி ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களை தொட்டு ஆசீர்வாதம் ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாக எழுப்ப முடியும். எழுப்ப வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன உங்களை அன்புக்கு இணைக்கப்பட்டு சந்ததியை கொடுத்த அந்த சந்ததிகளை ஆண்டவர் உங்களோட பார்வையில் உங்களுக்கு பிரியமில்ல பிரியமான விதத்தில் ஓரபட்சம் இல்லாதபடி அந்த சந்ததிகளை வழிநடத்தத்தக்கது ஆக வேண்டிய ஞானம் அவர்கள் பெற்றார்கள் கொடுத்து வழிநடத்துங்கிறார். உங்களோட பரலோக ஞானம் இல்லாவிட்டால் இந்த பிள்ளைகளை வழிநடத்துவது ஆண்டவர் கஷ்டமான காரியம். இந்த காலத்தில் ஆண்டவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் போட்டெடுத்து விடாதபடி அவர்களை பரலோக ஞானத்தினால் வழிநடத்தி எல்லாவற்றுக்கும் மேல அவங்களோட பார்த்து தருத்திருந்து அவர்களும் குடும்பமாக உங்களை வேண்டத்தக்க வாஞ்சியை கொடுத்து ஆண்டு காலையிலும் மாலையிலும் ஜெபித்து உங்களை தேடி உங்களோட ரத்தத்தினால் மூடி அந்த பிள்ளைகளை காத்து வழிநடத்துகிறவர்களா இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா உணர்த்தியை வழிநடத்த முடியும். ஒவ்வொரு குடும்பங்களை பொறுப்படுங்களோ உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. வருங்கால சந்ததி வளர்த்தி போய்விடாதபடி சிறு பிள்ளைகளோ வயது வந்த பிள்ளைகளோ வாழ்வு பிள்ளைகளோ உங்களுக்குள் வளரத்தக்கதாக சிதழத்து போய் உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யாதபடி நீங்க காத்து வழிநடத்த உங்களால் முடியும். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இனசன மத்தியிலும் உலகத்தில் எந்தெந்த பாகத்திலும் கூட பிள்ளைகள் இருக்கிறார்களோ இந்த சந்ததி ஆசீர்வாதத்தேவனே, இந்த சந்ததிகளை நீங்கள் கூட பரமகரத்தினால் தாங்கி பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே எந்த விதமான உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களையும் அவர்கள் செய்து விடாதபடி காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவர், அதுக்கு அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உங்களோட வார்த்தையை அவர்கள் இருதயத்திலும் பதைத்து அதை ஆண்டவரே கை அதை ஏந்தி கொள்றவர்களாக ஏற்றுக்கொள்றவர்களாக வாழத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சந்ததியையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களோட திருக்கரத்தில் ஒப்படைக்கணும் ராஜா. அப்பா பொறுப்படுங்கோ, பொறுப்படுங்க தகப்பனே. உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா, வர வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் அப்பா மாமப்பட வேணும். உங்களோட வருகையில் நீங்கள் வரும்பொழுது விடாண்டு விட்டுப்படாதபடி உங்களோடு நாங்கள் எல்லாரும் எங்களை சந்ததிகள் அன்பானவர்கள் அறிந்தவர்கள் எல்லாரும் வரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். அப்பா அவள் நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உலக போராட்டங்களுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். இந்த போராட்டங்களையும் உங்கள் ஒருவரால் தான் காட்ட முடியும். எங்கெங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகளை நசுக்கிறார்களோ அவர்கள கைகளை குறுக பண்ணி ராஜா அவர்களையும் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். ஆண்டவர் எப்படி சவுல பவுலாக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவனோடுதானே நீங்க சிங்கசனத்தில் உயிரோடு இருந்திருக்கிறீர்கள். இப்படி அநியாயத்தையின் பிள்ளைகளுடைய கைகளை குறுக பண்ணி அவர்களின் தொட்டு உங்களோட பிள்ளைகளாக்கி சமாதானத்தோடு உங்களோட பிள்ளைகள் வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். என்னென்ன விதமான அன்பானவர்களை பார்க்கவோ இனசனத்தோடு ஐக்கியப்படவோ என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணும் கடமைகளுக்கு போகும் பிள்ளைகள் ஆண்டவரே நம்ம ஆண்டவர் உங்களுடைய அன்பை ஆண்டவரே பகிர்மாறிக்கும் அவள போகும் ஒவ்வொருதரையும் பாதுகாத்து கொள்ளும் பிரயாண வசதிகளை நீங்க கொடுத்ததுவனே உங்களுக்கு நன்றி. எண்ணத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவரே காரா இருந்தான பஸ் ஆயிருந்தான ட்ரெயினா இருந்தான ஹெலிகாப்டரா இருந்தான பிளேனா இருந்தான எண்ணத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ணினாலும் அது அந்த வாகனம் விமானம் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாகும். அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க நேரத்துக்கு கூட்டிக் கொண்டே சேர்க்க வல்லவர். அதுக்காக உங்களுக்கு உங்களண்டில் வருகிறோம் ராஜா. அப்பா நீங்கள் உறங்காமல் தூங்காமல் ஆண்டவரே மெனக்குலத்தின் மேல் காண்பித்து வழிநடத்துறதுனே நீதி உள்ள நியாயாதிபதியே மனுஷர் நீதியெல்லாம் கந்த சிலைக்கு சமனையா உங்களோட நீதியின்படி உங்களோட நீதியின்படி ஒருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் திருப்பாத்தில் ஒப்படுத்துக்கு கேட்கிறோம் ஐயா. அப்பா உங்களோட கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்ததுவனே உங்களுக்கு நன்றி. நாங்கள் கேட்டு பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிருபைகள் காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இருந்த இடத்திலிருந்து உங்களை சத்தமிட்டு கூப்பிட்டு உங்களை துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மீதியான சங்கம மொழியலியை பொறுப்படுங்க ராஜா. நீங்கள் தொடக்கின இந்த சங்கம மொழியலியை உங்களோட பிள்ளைகளுக்கு கூட வெற்றியோடு எந்தெந்த பிள்ளை கலப்பை கொடுத்தீங்களோ எந்தெந்த பிள்ளைக்கு விவரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ பரிசுத்தாவியானவரே உங்களை மகமப்படுத்த கிடைத்தது எங்களை தாழ்த்தி உங்களை நாமத்தை உயர்த்தி நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்க வல்ல எங்கள் வல்லமுள்ள உயிருள்ள உண்முள்ள திருவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்காக மனுக்குலத்துக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து பரிசு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி இவனுள்ள உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதே வழியில் தனிமையின் பாதையிலும் செல்லாத பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லாவற்றையும் வழி நடத்தி தருவாராக. ஆமீன். எல்லா மனவாஞ்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. காட் பிளெஸ் அம்மா. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் டொரண்டோ கனடாவில் இருந்து இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்தினார் கர்த்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தரை கரத்திலேயோ போய்ப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும்
3: வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் Destiny in Jesus Christ. கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
1: கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கருத்திலே ஒப்புக்கிறோம். God bless you. Amen.
4: Amen.
1: Amen.

0: ஆசீர்வாதம் செய்வார். ஆமேன். உங்களை வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். God bless you, Pastor. ஆமேன்.
1: இருப்பது
0: சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை கிறிஸ்துவின் நாமத்தில்
2: வாழ்த்துக்கிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே.

0: என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லது வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு குடும்பத்தோடு வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க ஏழைகள், விதவைகள், விதவைகள் திகழ்காக நிரலுக்காக நீங்க
2: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள், திக்கெட்டவர்கள், விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள், திக்கெட்டவர்கள், விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லி அப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களே தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே, உண்மையாக அப்பா, உண்மை முத்தமாக அவர்களின் கட்டமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா அப்பா. தகப்பனே அப்பா, தனிமையாக இருந்தப்பா, என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும், பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேர் நம்புவதை பார்க்கலாம், கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா, ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா. கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா, வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும், மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா, ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா தந்தையே. மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்க நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும்

0: சகோதரர்களே அப்பா, நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, நீங்கள் எபத்தை கேட்டு அற்புத சுதந்திரம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேச நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கம வானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

அவர்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சைகளையும் கர்த்தர் வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.

0: வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஊழிய சோரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பித்தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி

ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக் கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின்

0: ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம். ஊழியம் செய்வோம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கள் கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய், அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கு ஞானவானாகிய இந்த நாட்களிலே சலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரயாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த ஏழாவது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு இரு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோர் ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றி திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
3: Recording stopped.

0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரியேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷ மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்தில், பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்தனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்தனுடைய புஸ்தகம் 1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களை. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில நிக்கிற, என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையினம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவராலே அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்க தம்மூல. ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது, தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதுறோம் 8:16, ஆவியினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம், ஒன்னு வெளியில க காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 Corinthians 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே. அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு. நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவ தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா? நீ கஞ்சா அடிக்கிறியா? நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா? நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். 2 1000 அரசாட்சி. 3 புதிய வானம் புதிய பூமி.
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
2: சோத்திரம் இந்த காலை வேலைக்கா, சோத்திரம் சோத்திரம் இந்த நாளுக்கா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் எவ வேலைக்கா, சோத்திரம் எல்லாம் அவங்க கிருபை ஐயா, அவங்க கிருபை ஐயா, எல்லாம் அவங்களோட கிருபை அப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே எங்களை தாழ்த்து வரும், எங்களை தாழ்த்து வரும், அந்த தரை மட்டும் தாழ்த்து வரும். அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் அவங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவ உள்ளவர், மகிமை உள்ளவர் அப்பா. ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே, உங்களோட கிருபைகளை சொல்ல முடியாது ஐயா. அவங்களை துதிக்கிறதுக்கு போதாதையா, போதாதையா, போதாதையா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாது அவளியப்பா, செய்யக்கூடாது அவளி. மகிமைந்தேவன் அப்பா, அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர். அப்படியான மனித மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் அப்பா, பிரசன்னம் உங்களை பிரசன்னம், உங்களை பிரசன்னம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். உங்களை திஜவங்களுக்காக வந்திருக்கோம், மன்னிப்புகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு சுவாமி. இன்றைய காலை என்ன உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் கீழ்படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மண்ணை தீவர்கள் எல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வீடுமடிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்தில், உங்களுடைய கிருபையின் காலத்தில் ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அடிஞ்சு வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, தவிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமாயிருக்கு எங்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் தான், உங்களால் தரப்பெல்லாம் முடியும். தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே அடங்க வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் இரக்கத்தின் கண்கள் கிருபையின் கண்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. தேவனே, இருதுவையின் தேவன் எங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றி பெறட்டும் சுவாமி. நிஜத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தைக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே, ஞான அங்கே கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வியாதி அப்பா வியாதியும் கொடுமை ஆண்டவரை வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரும் ஜனங்களை விட்டு நீங்க முடியாய் வேண்டிக்கும் ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி சோத்தை காட்டலிடுங்க சுவாமி அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறது சுவாமி அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வியாதி சில ஒருவர் தானும் அருமையாய் போனதில்லை சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி வியாதியை தொடுங்க சுவாமி கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் தகப்பனே இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதுரவாய்க்கொட்டோ முதியோர்கள் வியாதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சகப்பணிகளுக்கெல்லாம் உதவி செய்யற கத்தை நீங்க இருக்கும் செய்யற கத்தை தப்பா அவர்களுக்கு ஆங்கிற கத்தை நீங்க இவர்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றும் எங்கள் சமாத்து தருகிறோம் சுவாமி ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா கிருபையப்பா கிருபையப்பா கிருபைதானப்பா ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபி ஆண்டவரே சரியா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களா சுகம் பெறுவார்களா ஆசீர்வாதம் பெறுவார்களா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி வேண்டிக் கொள்வோம் தாப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம் நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு கண்ணீர் ஆண்டவர் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவர் அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம் கத்தங்கிருபை என்று உள்ளது என்று சொல்லுறோம் சுவாமி உங்களோட கிருபை தானப்பா உங்களோட கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நீதி நியாயம் உள்ளவர் சாட்சி வரட்டும் சுவாமி அப்பா

அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தாவங்களும் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலை ஆண்டவர், வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குறல் ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மணந்திருப்பட்டோம், இவர்கள் மணந்திருப்பதை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தேடுவார்கள். ஆனா சுமத்தை கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்ன வகுப்புகள் ஆண்டவரை கீழ்பறியட்டும் சுவாமி. தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி. சிறப்பை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வறட்சி நீக்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி, உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும். கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்ப தேவனை நோக்கி கூப்பிடுறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் வேண்டிக்கு. அப்பா ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிற மாதிரி நீங்க அப்பா பசி பசியும் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பனை இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கறது வேணா ஆண்டவரே. ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலம் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று சுவாமி. அதே தேவன் ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே

0: எல்லாம் செயல்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களே மனம்பவன போக்கில் ஆண்டவரே சபைகளில் ஆண்டவரே ஒருவர் தானும் ஆண்டவரே உரியன் செய்து விடாதபடி ஆண்டவரே சபைகள் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. அவங்களோட வார்த்தையின்படி அப்போ அவங்களோட வகைகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி. உங்களுக்கு அருகில் எடுத்துக்கொள்கிற சபையாக மனசாட்சிகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக்கொள்கிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் போகிறது தகப்பன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்போ அந்த சிந்தை, நீங்க தான் அப்போ அந்த சிந்தை சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவர் ஒரு மனமும் அன்புமாய் சபையை கட்டுதவாய் நேசிக்கிறவாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போதவர் மாதிரி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே சபை ஆண்டவரே இவ்வளவு அருகையில் எடுத்துக்கொள்கிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. தகப்பனே இந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா நீங்க பாருங்க இங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவருக்கு எவ்வளவோ விலை ஆண்டவர் தகப்பனே கிரகிக்க முடியவில்லை பாடுகளப்பா தகப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம். சபைகளை ஒன்று நாட்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டவரே பிறந்த கிருபையின் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வரவன சுவாமி. சபைகளை ஒன்றுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஜனங்கள் சபைகளை நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே வழியில் இருக்கிற ஜனங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைக்குள் வந்து அந்த ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையிலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே வெற்றியை பெற்று வார்த்தைகளை கேட்டு தங்களோட வாழ்க்கை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேணும். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம் கிருபையப்பா, கிருபையப்பா அப்பா, கிருபை ஆண்டவரே ஒரு கிருபையப்பா அப்பா. தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே அப்பா தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? நம்மளுக்கு கிருபை வேணும் சுவாமி, இவ்வளவு கிருபை வேணும், இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்ப்பா. சபைகளுக்காக வேண்டிக்கும் தகப்பனே, ராஜ்யத்தின் சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவரும் மனுஷன் ஒருவளவு அன்புள்ள சிறுவன் ஆண்டவரே ஒருவர் தானும் கெட்டுப்போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது நான் நன்றி ஆண்டவரே, நன்றியான அதுக்குரிய காலங்களெல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த மீடியாக்கள் டிவிகள் ரேடியோக்கள் என்று இவ்வளவு வேகமா செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி, இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, இவ்வளவு அன்பு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் படி நடத்துங்க சுவாமி. சாப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டி சொல்றோம் அந்த அறிவிக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவரே அறிவிக்கப்படாத இருந்த தேசங்கள் உண்டு சுவாமி, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் உடன் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறவளாய் உடன் சேருவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படியாக கொள்கிறோம் ஆண்டவரே. வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்வர்களுக்காக வண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் பிரதேசங்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் மிஷன அறிவுக்காக வேண்டிக் கொள்வோம். அந்த இடங்களில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாங்கி பலப்படுத்துங்கள் சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்களை பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் எல்லாம் நிற்கிறவர்களோ பாதுகாத்து விடங்களுக்கு சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இரண்டு மடங்கள் எல்லாம் ஆண்டவர் ஊழியர் செய்கிற ஆண்டவரே பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் சகோதரனே, எங்களை அறிக்கை வந்தா இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே, அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே, எங்களை வருகை நாமதிப்பதுகளே அப்பா, காலங்களும் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி, அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியாம் நன்றியாம் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா, நீங்க உள்ளவரப்போ ஒரு வருதானும் கெட்டு போக கூடாது எப்பொழுதும் ஆண்டவரே, ஐயா நீங்க தாகத்தோடு இருக்கிறீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மறைஞ்சு நம்பி வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஜீவிக்கலாம், சுவைகளோ உரிமிப்பார்களான சுவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா, அப்பாதாரத்து மூலமாக்கள் எழுப்பி கொடுங்கப்பாமையின் செல்வம் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, மாறக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், அவளுடைய பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் அப்பா, ஒருவர் தானும் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்படிந்தால் சேவிக்கப்படுகிறவளாய் மாறட்டும் சுவாமி, அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கிருபை அப்பா, தகப்பனே நன்றி சிவப்பா, இந்த நாட்கள் உள்ள ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே கடைசி நாட்கள் கடுமையான காலம், அன்பு கணிந்து போன காலம் அப்பா, அன்றில்லாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் இந்த காலங்களில் ஆண்டவர் வாழ்கிற மக்கள் அப்பா, பண்ணீரப்பா வேதனையப்பா, பிரிவுகளப்பா, தகப்பனீர்களுக்காக வேண்டி அன்புதானப்பா, எல்லாவற்றையும் நிரப்ப முடியும், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியும், ஐயா பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி, குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு கணவனை விட்டு மனைவியை விட்டு பெற்றோரை விட்டு ஆண்டவரே பெரியவின் நிலை ஆண்டவரே தாங்க முடியாது துன்பமப்பா, கண்ணீரப்பாபடியான இருக்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இருக்கும் தானப்பா வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு அன்பு நான் நிரப்புங்கப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே அன்பு நான் நிரப்புங்க, அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகிக்க முடியும், எல்லாவற்றையும் நிரப்புற அன்பு ஆண்டவரே நீங்க தானப்பா, ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னித்து மன்னித்து இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னித்து இறக்கம் செய்யப்பா ஆண்டவரே, இந்த ஜனங்கள் கீழ்படுகிறவள வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவள தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, அண்ணினா நிரப்புங்கப்பா, பின்னாடியாக ஆண்டவரங்கள ஆவியின் அபிஷேகமாக, பின்னாடியாக அன்பின் அபிஷேகம் ஆண்டவர்மையே மூச்சப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுங்க நாட்கள் ஆலய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆலய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே, சத்துருவானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு சொல்லி ஆண்டவர் வாரிய பிள்ளைகளை தன் தலையில் இழுத்து ஆண்டவரே சேர்த்து கொண்டிருக்கிறான், தகப்பனே இந்த பாரிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யுங்கப்பா, பாரிய பிள்ளையோட தவிப்பு கண்ணீர் பாவம் அக்கிரம் அநியாயம் ஆண்டவரே, இந்த பாரிய பிள்ளையோட படம் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும், கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவர் நீங்க தானப்பா, ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா, அந்த பாரிய பிள்ளைகள் பாதிப்ப வயது ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளா உங்களுடைய செய்யறவளாக உங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி, இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி, இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே எங்களை சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இறக்கும் செய்த தேவன் சுவாமி, இறக்கும் செய்த தேவன் சுவாமி, இறக்கும் செய்த தேவன் சுவாமி, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி, அப்பா அப்படியான இறக்கம் உள்ள தேவன் சுவாமி, இந்த பெற்றோர்கள் ஆண்டவருங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரையும் கூடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க வாழிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, வீட்டு கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க. தகப்பனே நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஐயா இந்த நாக்குகள் ஆண்டவரையாடா தேசத்துக்காக வந்து தேசத்தேர விஷயமா நீங்கப்பா மாட்டேங்கப்பா, பாவங்களும் அக்கிரமங்களும் நீங்களும் தேசத்தை விட்டு நீங்க பரிசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி அஷ்டேசம் உங்களுடைய ஆதிகளே ஆண்டவர், மிஷனரிகள் நான் ஊழிய காரணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிற ஆண்டு விக்கிற ஆராதனைகள் அலங்காரம் இருக்கிற உண்டு சுவாமி, தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி, நீங்கும்படியான எல்லா மக்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான், தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன், தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி, தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி, வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் மாறட்டும். இவர்களுக்கு பண்ணி எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருந்த அந்த தேசம், எங்களை மூதாதீன வாழ்த்த தேசம் ஆண்டவரே, இன்னும் இன்னும் ஆண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணிந்து போய்விடாதே, விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் மீட்டப்பட வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்க, இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்வோம், ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து அந்த காலையில் சில ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்கிறோம். இரண்டு தேசங்கள் அநேக ஆண்டவர், இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா செய்த தேவன், நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பி கொண்டு வாரீங்க சுவாமி, அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா மாறுவதில்லையப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர் சோழவுடைய முழங்காலும் தாங்கி நான் உங்களுக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. பாஷவே தேசத்துக்காக வேண்டி கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா, சமாதானத்துக்காக வேண்டி கொள்கிறோம். இஸ்ரவே தேசம் ஆண்டவரே, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்று வரை தகப்பனே இந்த வாக்கு தத்தம் மறந்து கொண்டு இருக்கிறா சூத்திரம், மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே. அப்பா மக்கள் ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி அந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடிய மண்டு தேசத்தை ஆளவே மடிச்சு வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம், எல்லா ஆசீர்வாதங்களுக்காம், எல்லா கிருபைகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன், அரசராசுரங்களை ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்வோம், தகப்பனே நடத்துற பிள்ளைகளுடைய தேவைகள் குடும்பங்களோ ஒன்றை முனைந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரனுக்கு மகிமைப்படுத்துற தேவன் சுவாமி, அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ഞങ്ങൾക്കാ വേണ്ടി ഞങ്ങളുടെ പിള്ളേ കുടുംബങ്ങൾക്കാ വേണ്ടി കൊള്ളുക സ്വാമി. ഈ മറ്റുമായ ഞങ്ങളുടെ പിള്ളേകൾ കുടുംബങ്ങൾ കൊണ്ട് ഞങ്ങളുടെ ആണ്ടവരെ ശക്തയിൽ മറയിട്ട് വെച്ചിരിക്കുന്ന കിരുവിക്കാ സ്തോത്രം ആണ്ടവർ. കിരുവിക്കാ ശത്രുവാണവൻ കണ്ണുകളിൽ മറയിട്ട് ആണ്ടവരെ കാത്തുകൊള്ളുക. കിരുവിക്കാ സ്തോത്രം, കിരുവിക്കാ സ്തോത്രം. ഇവിടെ കിരുവിനാണ് പാറങ്ങളിൽ തറച്ചൂറോ. അപ്പൊ ഞങ്ങൾ തറവിയില്ലാത്തവരുകളാണ്ടവരെ, ചാതിയില്ലാതവരുകളാണ്. ആണ്ടാരം നമ്മുടെ കിരുവയുണ്ട്, കിരുവയുണ്ട്, കിരുവയുണ്ട്. നമ്മുടെ കിരുവകൾ നാളെങ്ങളിൽ മറ്റുമായി കാത്ത കിരുവയാണ്ടോ. അതുകൊണ്ട് കാണാണ്ടി സൊല്ലു. സദപ്പനെ ഇളക്കണമെന്ന് തുതിയുമായി നീങ്കതാണപ്പ. ഞങ്ങളെ സമാധാനത്തോട് കാത്തുകൊള്ളുകപടി നാൾ നന്ദി ആണ്ടവർ. എല്ലാ മഹിമയ്ക്കാൻ സ്വത്രം, എല്ലാ മഹിമയ്ക്കാൻ യേശു നാമത്തിൽ ജപിക്കുന്നു നല്ല പിതാ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ,
1: ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. നേരം ഉണ്ടെങ്കിൽ ജപിക്ക. ഉങ്ങളെയും വാഴ്ത്തുകിറോം, ആശീർവദിക്കിറോം. കത്തിരെ കരത്തിലെ അന്ന് ജപങ്ങളെയോ പോകും. കത്തിര താമേ ഉങ്ങളുടെ കൂടെ ഇന്ന് വഴി നടത്തുവാറാ. കത്തിരെ കരത്തിലെ ഉങ്ങളെയും ഉങ്ങൾ കുടുംബത്താരെയുമോ പോയിട്ട് കൊണ്ട് ഞങ്ങൾ നാളെ കാലവേളയിൽ ഇതേ വേളയിലെ സന്ദിപ്പോ. അതുവരെയും ദേവസമാത്തക്കുറുകിറോം, വാഴ്ത്തുകിറോം, ആശീർവദിക്കിറോം. നന്ദി അമ്മ. ആമേൻ,
0: ആമേൻ.
1: കൂടാതെ വഴി നടത്തുന്ന കത്തിരി താമേ അവരുടനും കൂടെ ഇന്ന് വഴി നടത്തുവാറാക. ആമേൻ.

ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முறைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லகேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியம் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது, ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்வதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தினின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழுகிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த சுவாபம்

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்ப்பது பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா? இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டில் சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம்

வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும், அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்துதான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார், அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? என்ன கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா, கேட்பாங்களா, அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அது போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில் இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்போதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளரு அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா அவங்களுக்கு? அந்த டவல் அந்த மூலையில் போட்டிருக்கு, அப்போதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி, ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்போ யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால அவங்க அது விசேஷமா தெரியல. பிள்ளைகளை வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென்.

0: ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை
0: அழிக்கும் போது
1: அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப்லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க. புரிதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாதான் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர்

I'm going to go to the hospital.

0: நாமே சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொடர்ந்து 6:45 ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரூர் தாரியோ, துரிய ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், ஊழியர்கள ஜெபம் சிஸ்டர் டோனி, கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து இன்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, பெற்றுமலைக்கு சிஸ்டர் அருந்ததி, பெற்றோர் பேரிலிருந்து 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டன் இந்த நாளே இந்த நிகழ்ச்சியில் நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவரை ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahindran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that you are the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister May. Tangalingam, Lord, who's going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, for the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati. And following that, Lord, the 1 hour's Bible study that is going to come from Brother Pastor, from the Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord, every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit, even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon, and fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, Lord, for the many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God, you have said, Lord Jesus, also in Psalm 46 verse 10. Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their, Lord Jesus, eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Valicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment of the Nithya Valicham's program, and we have first of all Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite her. Sister Karuna, we naangal ippozhudhu alaikka pogurom, avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna, vandu ungala aashirvaadathai paattan jabithu paattu moolamaga neengal aashirvaadathai kondu vaarungal. God bless you.
2: God bless you too, sister. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, உயரவும் உன்னதமான சிங்காதனத்திலே வீற்றிருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி அப்பாவா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவம் மன்னிப்பை கொடுத்து நீர் இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் தடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்களிலேயும் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்து கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இழைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே கத்தாவே. மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருமுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், உம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரன் லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மைந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்துணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திருந்த இருதயங்களே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேத்தாவே, நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, நெறிந்த நாணலை நீர் முறியாதவர் ஆண்டவரே, மங்கிய திரியை நீர் அணியாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் மண்டை இழுத்துக் கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொளியை ஏற்றும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவர். இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள், அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவை இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம் ஆண்டவரே. மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. என்னங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ள உம்முடைய சத்தியம் போகட்டும் ஆண்டவரே. அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே, அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும் சுவாமி. மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Jerusalem, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song, nalla paadi irundhirgal, palaya paatta irundhalum nalla vaarthaigal. பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள், நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Thank you. God bless you too, sister.
1: Amen. Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்து தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அவ்வளவு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவர். அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயில் கொதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார முறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை அவர்களுக்கும் ஆண்டவரை தாக்காதபடிக்கு என்னென்ன நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில்தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருதரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகள்

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகள்

இறைவான மகிழ்ச்சியுண்டு உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்தில் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்து கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணுறது ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறா இருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம் சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்லை. அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு அவர் எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரரா இருக்க கூடாது என்று அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் விளையாட்டினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவர் அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனா அப்ப நூறு மிலாத்தினால் அடிபட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் இந்த பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழுமரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்டு அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொன்னா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து எப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். ஏனா இந்த உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்து விட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவு இருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்கள் அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்ட முடியாது கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்ல. அப்ப என்ன செய்யணும்னா நாங்க தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தில் ஆள அந்த வெளியில வர்ற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கிவிடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அது ஆளவார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக

0: தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து
1: கொண்டேன். அது இன்னொரு முறை என்னென்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட உபயோகிக்கப்படுகிறது என்றபடியா. காட் பிளெஸ் யூ, தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி, தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி, தேங்க்யூ.
2: இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது,
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், ஹூ ஹஸ் பீன் கிவன் எ கிஃப்ட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் போம்ஸ் இன் த தமிழ் லாங்குவேஜ். ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹர் அட் திஸ் டைம் டு கம் அண்ட் ஷேர் வாட் தி லார்ட் ஹஸ் கிவன் டு ஹர் திஸ் டைம் டு ஷேர் வித் அஸ். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், வாருங்கள், கர்த்தர் கொடுத்த இயற்றினோட வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸுக்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவன வார்த்தையை பற்றி கலைஞ்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி, எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
3: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகால ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகால ஜபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைத்த யோசுவாவின் ஜபம், விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எதிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எதிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய பேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியைப் போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது, இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால், அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக

0: எலும்பு மாயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு. அதிகாலை ஜபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணை பெற அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆளியிலே கிடைத்த அழகு முட்டல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மலையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மலையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம் இவையெல்லாம் அதிகாலை ஜபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும், வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மேன் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரம் கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே. நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம் என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டி சொட்டாய் வலியுதிங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிறுகள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுவிசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உன் முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மி சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில் மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகும் ஐயா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜபத்தில் என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜபத்தில் என் மனதோடு மனதார உன் கிருபை வேண்டும் ஐயா எனக்கு. வெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட மன்னவா நான் மனதார ஜபிக்கையிலே அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே அகிலத்தை ஆள்பவனே நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே அகிலத்தை ஆள்பவனே நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும் கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகால ஜபம் போல் இன்பம் தருமோ. எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம் நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும் ஆலையில் தான் முத்திருக்கும் அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும் அதிகாலையில் தான் ஆண்டவா உம் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜபத்தின் வலிமையும் ஓரழகு உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே. என் அப்பனே ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினுடைய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா நன்றிகள் நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கத்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கத்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்துலயும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி. நன்றி உங்களுக்கு. நன்றி.
1: தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து உயிர்களுக்காக ஜெபிப்பார். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் டாலி அட் திஸ் மோமெண்ட் டு பி ஏபிள் டு கம் அண்ட் ப்ரே ஃபார் த வொர்க்கர்ஸ். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜெபியுங்க. பாட்டையும் பாடுங்கள். டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வரவும் வேண்டுமென்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி.
3: Yeah, praise the Lord, praise the Lord. I unmuted it and again it's got okay. Thank you Lord Jesus. Nandri nandri Yesuve nandri appa appa ungala thudigalin moolamaga engalukku padil koduthe engalukku andavare andha nithya jeeviya jeevanangalukku koduthu vali nadathira kiribeyalkani nandri seluthra appa varapora ovvoru uliyakarangalum pudidaga varapo vandirukkiravargalum varaporavargalukkum andavare ungala vellamaiyum kiribeyum ungala sathiyathaiyum velippaduthi adhigamaga ungala unnathathin arulai கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மின்று மாறாதவரே இன்று மாண்டவரே கத்தரே என் ஜீவனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அந்த அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே எங்களை அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிருபை செய்யற கிருபேலுக்கு அவனி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை உங்களோட கிருபை எப்பொழுது நல்லதையா துதியுங்கள் அப்பா. அவர் கிருபையை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஆதியும் அந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்த அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நன்றியுள்ள தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களில் ஆண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவரே, நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவேனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன் எடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வசனம் வந்து இதை பாடுற கத்திரக்கின்ற காலம்பர புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கத்திரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கத்திரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கான நன்றி செலுத்துறை ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த ஊழியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்கள இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே. அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களோட பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அபிஷேகத்தை உபவாச அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உங்களோட கரத்துல ஒப்ப கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கத்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவருடைய இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல ஒரு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நம்பிக்கிறேன். ஆமென் அப்பா. புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களுடைய ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருபையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமே.

என்னும் பெரும் காற்றும் நீ

0: எந்தும் நம்மை நடத்திடுவார். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு கொடுத்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெலம் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. இன்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாமும் சித்தப்படி உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திடும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவரனே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாமல் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள் பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள், பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சத்தம், கடமைக்கு செல்பவர்களின் சத்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை என்னவா, ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்கும் மக்களை பார்த்து அந்த இயேசு ஆகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின், இந்த உலக வாழ்க்கையின் பின்பு நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும், புது நம்பிக்கை புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறார், அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு
1: சங்கமம் வானொலியின் நேரடி ஒளி
0: பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறது, அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம், நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையும் ஆயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4 அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஸ்ரவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமாம், ஆரோக்கியம் இருக்கு. யாத்திராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகுகளைப் போல செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிர ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு

ஆண்டவனாக இருக்கிறார். பாருங்கள், சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா? கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும். அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா? அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோமா? அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் செட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று பாதுகாப்பரலும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்கள் இடத்தில் இருந்து எதிர் பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அவருடைய செட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய செட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே இவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் செட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய செட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் செட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது
அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற

0: கொடுக்கிற, பலன் கொடுக்கிற கனிகளாக, பலன் கொடுக்கிற மரங்களாக, விருட்சங்களாக, அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும். அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக அறியாமல் இருந்தால், நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம் ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள் ஆண்டவரே, வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனை, போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளை இடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்கு ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன் அப்பா. நீ தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதிக்கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாகம தொகுத்து மிக அழகாக எடுத்து வைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். எடுங்கள், குறிச்சுக்கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மனத்தியாரம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத வாரத்துல ஒவ்வொருமே குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்துறான். செய்யும் நாங்கள் இப்போது பாஸ்டர் சாமி பாஸ்டர் சாமி இன்றைய நாளிலே கடந்த காலத்துல உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம், அதுகளுக்கு அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
2: சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது இரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2 அதிகாரத்திலும் 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். 3வது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். 4வது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்தில் இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது. எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை 1:19 அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது 1வது அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்படி தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டிருக்கிறதோ, இப்ப லிட்டர்ல நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11வது வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 2வது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்துருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனித்து பார்த்தால் இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டு மொத்த திருச்சபையும் இருக்கு இருக்கிறபடியினால் இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அது ரேப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்வார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால் நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தருக்கு தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமு இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏனென்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பா என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகத்தினுடைய காரியங்களுக்கு, அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி இரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த சபையை புகழுகிறார். நல்ல கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றி கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கு, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம் பாடுகள ரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்கினாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெர்கமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமே. மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்லுகிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை மத்தியில் வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்ற, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலையாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையாமுனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ராமன் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார்? சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் இருக்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளில் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவது, இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசனம், ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்னும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமென், தேசம் எங்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது. அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும், என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயித்து வா, உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு, மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன். மறைவான மன்னா, இரண்டாவது சொல்லப்படுகிறது வெள்ளை குறிக்கள், அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமோ சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக, கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிற வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள், பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாயிருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாயிருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக, நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமான வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவரோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம், வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவருடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து எட்டு விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. எட்டு காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு ஆறு காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல கொண்டு இந்த காலத்துல போய் கல்லுல பெயர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அது பெருகமூப்பு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெருகமூக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெருகமூவில் ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம் அந்த எட்டு விதமான காரியத்தை. நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளைக்கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒண்ணு, அப்போ அந்த வெள்ளைக்கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளைக்கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல நன்மையும் அதனுடைய தீமையும், இரண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேத பாடம். அந்த வேத பாடம் எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன. இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரு, அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் ஆனால் ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன, எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார், ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பார், அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா, இல்லை இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும் எனக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றி, கவனிக்கணும். அதனால கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவர்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெருகம்புக்கு வருவார்கள். நன்றாக கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெருகம்பு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெருகம்புக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களுக்கு எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும், அந்த லோகோவில் பாருங்க இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம், வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம், இரண்டு ஒரு ராட் இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாய் எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள், யார் எடுத்தாலும் போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க, ஆனால் இந்த சத்தியத்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா பெருகமூல உருவாச்சு, பெருகமூல. அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க, அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக்கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலு சர்ப்பத்துடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில யான் கொடுக்கிறேன்னா, வலு சர்ப்பம் தான் தன்னை விடுதலையாக்கினது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவரை நான் இருக்கிறபடியினாலே மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன, அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம் அவர்கள் வலு சர்ப்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம் மாம்ச காரியம், ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கேன், சங்கீதக்காரன் சொல்லுறவர் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே சொல்லுறவர், உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பலவிதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார், அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன், இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்க கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்குத்தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பெர்கமுக்கு இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல், இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா, இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கும் இடங்கூடாமல் நானே உன் பரிகாரியாக கர்த்தரென்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன், இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கீழே இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆகாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும், வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு வேண்டாவதாக அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது. ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உன் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார்னா நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன். அந்த கல்லில் இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்ல மாட்டேங்கிறோம். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் அந்த கல்லை கொடுக்கிறேன் என்று. அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோடு கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர். அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற வெள்ளைக்கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை வெள்ளை கல்லில் அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சார்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா எனக்கு ஒரு வெள்ள கண்ணு கிடைச்சதுனா போதும், நான் விடுதலை ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு, உன்னை விடுதலையாக்குகிற கல். நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதிலே மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டில் ஒரு சாம்பியன் சொன்னோம்னா ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது.
3: கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாக

0: ஆமீன், ஆமீன், ஆமீன். சங்கம வானொலியின் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறுகின்ற வார்த்தைகளின் வெளிச்சம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகின்றது. அது மட்டுமல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 8:00 உபவாச, துதி, ஆராதனை, அபிஷேக, தேவ செய்திகள் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறது சங்கம வானொலி. கலந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமே, நாங்கள் ஜோம் பண்ணோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் பொருட்படுத்தி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீரே வழிநடத்து. உமது பிரசன்னம் வல்லமை இந்த இடத்திலே மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும். துதிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது உமது பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்த கிருபைக்கான, அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இந்த பிள்ளையால் ஏறெடுக்கிற ஜபங்கள், துதிகள், ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக அணுகிற நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீரே பொறுப்படும் வழி நடத்தும். வருகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து இந்த கடந்து கொண்ட பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிணத்தையும் ஞானத்தையும் கட்டளை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே ஒரு ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுவார் சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ உண்டார். பிரசலோ சிஸ்டர் கர்ணா. வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து நாமத்தை மகிப்பட வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்புடுங்க, வழி நடத்துங்கள்.
1: ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். நாள் கத்தாவே இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களை கட்டளையிட்டு இருக்கிறீர். கத்தாவே நன்றி அப்பா, நன்றியோடு உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயவரே, துணையாளரே, எஜமானரே, எங்களுடைய கோட்டை மரணமாயிருக்கிற தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்னவரே அப்பா, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தகப்பன் நீர். கத்தாவே எங்களுடைய பாதைக்கு தீபமும் எங்களுடைய கால்களுக்கு வெளிச்சவுமாயிருக்கிறவர் நீர். கத்தாவே நன்றி அப்பா, நன்றி, நன்றி. வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறவர் நீர். நன்றியோடு மை துதிக்கிறோம் அன்றுவரே. இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய பாத தண்டையிலே வருகிறோம் அன்றுவரே. எல்லாரையும் வாசிங்க, ஒவ்வொருவருக்கும் நீங்க வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறவர் அன்றுவரே. அந்த வரங்களினாலே அநேகர் இரட்சிப்புகளாக கொண்டு வரும்படியாய் கத்தர் இந்த இடத்துல செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்துக் கொடுக்கிறோம். உண்மை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்துகிறோம் அன்றுவரே. தகப்பனே, சாரஸ்லி பிரதருக்கும் அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உங்களுடைய ஊழியங்கள்லே கத்தாக உதவிகள், ஒத்தாசைகள், எல்லா குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் நீர். தொடர்ந்து நடத்தும்படியாக கொடுத்து ஜெபிக்கிறோம். என்ன மந்திரங்களுக்காக அவருடைய சுமாரோக்கிய பலனுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நீர் அழைத்து வந்த அழைப்பில் உண்மைகளா இருந்து தொடர்ந்தும் எல்லா காரியங்களை தொகுத்து வழங்கும்படியாக கத்தர் கொடுக்கிற பேலத்துக்காகவும் தொடர்ந்து ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயணமாக வரப்போற ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய சத்தியத்தை சொல்ல வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நடத்துகிறவர் ஆண்டவரே. உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போய் அநேக ஆத்மாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் தெரிந்து கொண்ட அவைக்குரிய தகப்பனாய் தாயாய் கத்தாவே, நீங்கள் எல்லாரையும் விசாரிக்கிறவர்களாய் ஆயத்துப்படுத்துகிறவர்களாய் கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர்களாய் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அபிஷேகத்தையும் கத்தாவே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய சபை மக்களையும் சபையையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே விழுந்து போகாதபடி கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாக நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்தை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் அந்த தேசத்திற்கு அன்பா இருக்கிறவர், பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜனங்கள் மூலம் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே தேவன் என்று அறியும்படியாய் அந்த ஜனங்களின் சாட்சியாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது போல ரட்சிப்பை இழக்காதபடி அந்த ஜனங்களை ஒரு விசை நினைத்திருள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுத்து சபிக்கிறோம். இந்த மயிலில் ஒரு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே உம்முடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். தேவ ஊழியர்களே ஆயத்தப்படுத்துங்க. அந்த இடத்திலே சத்தியத்தை சொல்லும்படியாய் கத்தர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னவரே, இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பமாய் ஆசிர்வதிங்க. தகப்பனே நினைத்தருளுங்க. இன்னும் கத்தாவே இலங்கைக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல இருக்கிற எல்லா வெப்ப காலநிலைகளையும் மாற்றி அப்பா நல்ல காலநிலைகள் ஏற்படும்படியாய் அந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காலநிலைகளை மாற்றுகிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இன்னும் இந்த ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரும் கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாம் வலையே சுக்ரிசீனியை பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.

0: பிரைஸ்லர்.
1: பிரைஸ்லர் பிரைஸ்லர் சித்த கருணா, ஜெபித்தீர்கள், உன் பாடாத நாட்களும் இல்லை என்று அழகான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துகிறீர்கள். நித்தியாவசியத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பாடுகிறீர்கள். ஆனால் சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற துதிவாச நாட்களிலே உங்கள் பாடலை கேட்க முடியவில்லை. உங்கள் பாடாத நாட்களும் இல்லையென்று சொன்னால் சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அதை கலந்து கொண்டு பாட்டு பாடி தேவன் நாமத்தை மயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். அப்படியே உங்களை ஆசிரியப்பாராக.
1: ஆமென். இதுவரை நேரமும் ஜபத்தை எடுத்து உன் பாடாத நாட்களும் இல்லை என்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ ஒன்றாரியோ. நாங்கள் தொடர்ந்து துதி சோஸ்திர பாடல் அதுடன் தியான பகுதியை நடத்த வருகிறார். தொடர்ந்து வந்து சிஸ்டர் கிரேஸ், அந்த மகளை நாங்கள் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட் அன்பு. பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய நாளை கேம்பெல்லாம் முடித்து உச்சாமா வந்திருக்கிறீர்கள். துதித்து சோஸ்திரித்து பாடலை பாடி தியான பாதியை நடத்துங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், பணி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க என் தேவன் நீர் கிருபை செய்கிறீர். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், என் புதிய சொல்லி வருவார்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் பிதாவே உம்முடைய துதியை சொல்லி வர ஒவ்வொரு நேரமும் சோஸ்திர பலிகளை செலுத்த ஆயிரம் காளைகளை பார்க்கிலும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி என்று இந்நேரமும் துதிக்க பாட ஆராதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே நாங்களை தெரிந்து கொண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவர், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சிவாரத்தின் ஆவி எங்களை தந்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவத்தாமே இந்த இடத்திலும் ஆய்வாளி நடத்தும். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையம், உமக்காய் வாழுவ

உயர்த்துவேன் துதித்தலுடனேயும் தன்னிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம், துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்

துதித்தலுடனேயும் தன்னிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் உந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே,

துதித்தலுடனேயும் தன்னிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் தன்னிதியில் வருகிறோம். பதினாயிரங்களில் சிறந்தவர் நீரே,

ராஜாம் பரிசுத்தமானவரேம் பதினாயிரங்களில் சிறந்தவர் நீரேம்

예수 뱀, 엄마의 보자로 밀라잉. 예나 가가야와용, 사이바와니.

0: நன்றி ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாவுமாயிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வேளையிலும் இன்னைக்கு நாங்கள் தியானத்துக்கு கொண்ட வசனம் ஜோவான் 1:1-3 அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு ஆழமான நிஜத்தை காண்பித்த ஜோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை தொடங்குகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலேயே இருந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வார்த்தையின் தியானத்துக்காக கொண்டு வந்த இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட வசனத்துல எனக்கு வந்த இதை வசனத்தின்படி இந்த வசனத்தில் காணப்படும் சத்தியத்தை புரிந்து கொள்ள படுகிறதா, கிறிஸ்து வெறும் சரித்திரத்தில் வெளிப்பட்ட சரித்திர நாயகன் அல்ல, அவர் காலங்கள் உருவாவதற்கு முன்பாகவே இருந்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கும் நித்திய வார்த்தையாகிய அவருடைய பங்கு அண்ட சராசரம் தழுவி முக்கியத்துவம் வாய்ந்தது, அண்ட சராசரங்களை உண்டாக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது, இன்னும் சொல்ல போனால் அதற்கு அப்பாற்பட்டது. நம்மை சுற்றியுள்ள காணக்கூடியவைகளும் காணக்கூடாதவைகளும் அவரிடம் இருந்தே தங்களுக்கான அடையாளத்தையும் நோக்கத்தையும் பெற்றுக் கொள்ளுகின்றன. ஒவ்வொன்றும் அதனதன் காரியமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு பலவீனமான மாம்ச சரீரத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர் தம்முடைய தெய்வீக தன்மையை இழந்து விடவில்லை. அவர் எல்லா சிருஷ்டிகளையும் தாங்கி பிடித்திருக்கிறவராகவே இருந்தார். அவர் மனிதனாக இருந்த போதும் அவருடைய தெய்வீக ஜீவனால் எல்லாவற்றையும் தொடர்ந்து தாங்கி பிடித்து நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். கிறிஸ்துவே நாம் ஜார் என்பதற்கான உண்மையான அளவுகோல். அவரே நமது பங்கும் நமக்கான வெளிப்பாடாகவும் இருக்கிறார். அவரிடத்திலேயே நாம் நமது அடையாளத்தை காண்கிறோம். நித்திய நித்தியமானதும் நிறைய நிலையற்றதும் தெய்வீகமும் மனிதத்துவமும் எவ்வித குழப்பம் இல்லாமலும் எந்த ஒரு பிரிவினை இல்லாமலும் இயேசுவிலே ஒன்றாக இணைந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அவருக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறோம். இதன் அர்த்தம் என்னவெனில், காணக்கூடியதும் காணக்கூடாததுமான எல்லாவற்றிற்கும் அவரே அடிப்படையாக இருக்கிறார். அவருடைய அனுபவமே அனைத்து சிருஷ்டிகளுக்குமான வரையறுக்கும் நிஜமாகிறது. அவருக்கு நடந்தவைகள் அவருக்கு மாத்திரமல்லாமல் எல்லாருக்கும் நடைபெற்ற, ஏனென்றால் அவர் கிறிஸ்துக்குள் அவர் மறித்தபடினால நாங்கள் அவரோடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டோம். கிறிஸ்துக்குள்ளாக எல்லாருக்காகவும் ஒரே தரம் மறித்த எல்லாருக்காகவும் அவர் மறித்தார். அதற்காக நாங்கள் இந்த நாளையில அவர் மறித்திருக்க நாங்கள் உயிர்த்தெழுறது போல அவரோடு கூட நாங்கள் சிலுவையிலே அறியப்பட்டு அவரோடே கூட எழும்பியும் இருக்கிறோம். மறித்த அவர் நம்முடைய இருளின் ஆழத்துக்குள்ளாக நுழைந்த போது நமக்குள்ளாக இருந்த நம்முடைய வேதனையிலிருந்து நம்மை சுகப்படுத்தும்படியே நுழைந்தார். அவர் உயிர்த்தெழுந்த போது அனைத்து சிருஷ்டிகளும் உயிர்த்தெழுந்தன. அவர் பரமேறிய போது எல்லாமே அவருடனே கூட உன்னதத்தில் அமர்ந்தார். அப்படியா எங்களுக்குள்ள இந்த நாட்கள்ல அவர் வாசம் பண்றபடினால ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை இப்பொழுது ஜீவ வசனமா எங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையின்படி வாழும் போது அந்த வார்த்தையின் பிரசித்தம் தான் எங்களுக்குள்ள வெளிச்சமா இருக்கிறது. அப்படியாக இந்த வார்த்தையின்படி நான் அதை தியானித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி. இந்த விளக்கங்களை இன்னுமா இன்னும் அறியத்தக்கதாக தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. காட் பிளெஸ்.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே உம்மை உயர்த்துவதே உள்ளத்தில் வாஞ்சி ஐயா என்ற பாடலும், பள்ளத்தாக்கின் லீலி என்ற பாடல், இயேசுவோடு முன்னோக்கி யாரும் இல்லை என்ற பாடல்களை நீ அருமையாக பாடி வேதத்தியான பாதையை நடத்தினீர்கள். யோவான் 1:2-3 வசனங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வார்த்தையின் வெளிச்சத்தில் இன்று விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. மிகவும் கருத்தான வழிபாடு. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். கதருங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் கால அனைத்தையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ ஐயா தேங்க்யூ.
1: ஆமேன். இதுவரை நேரமும் துதித்து பாடி வேதத்தியான பகுதியை நடத்தினவர் சிஸ்டர் கிரேஸ் காபர் ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம்னு அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரம் வந்து கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக, அதாவது 510 நாடுகளில் 2000த்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் 97 ரேடியோலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காக பாடுபட்டு ஜபிக்க வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வன்கூவர், அவரை அழைப்போமா? பிரைஸ் லோ சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ டு. இன்றைய நாளே கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜபியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். ராஜாவும் பிரசன்னம் போதுமே, ராஜா

0: சோஸ்திரம் ஏசையா. ஆமா, ஆண்டவரே தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஆசை தந்திரம் ஒன்றுமாக எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால ஜெபிக்கிறேன். ஆமே. தொடர்ந்து கவிதை, இன்றைய நாளைய கவிதையை கொண்டு தர்மலிங்கம்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா? இந்த கவிதையின் தலைப்பு உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா என்ற தலைப்பிலே செமேரி தர்மலிங்கம் என்று வார்த்தைகளின் வெளிச்சத்திலே அதற்குரிய தலைப்போடு வந்திருக்கார். அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ்டோ சிஸ்டர் மேரி தர்மலிங்கம்.
2: பிரைஸ்லோட் பிரதர் மேரி தங்கலிங்கம். எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் உமை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி இக்கவியை சொல்கிறேன். இருள் வானில் சுழல எட்டி பார்க்கும் சந்திரனும் அழகே, சட்டென்று சேர்ந்திடும் வானில் சொட்டு சொட்டாய் கண் சிமிட்டும் விண்மீன்களும் அழகே, சிதறும் மலைத்துளி பாடும் இசையும் ஓர் அழகே, நில்லென்ற ஒரு சொல்லால் சொற்க புரியாக உலகை சிரட்டித்து அத்தனையை நிக்க வைத்த தேவனே, அதுவும் பேரழகே, என் ஒப்பற்ற தேவனே. அதனால் தான் உமக்கொப்பானவர் யார் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை, உம்முடைய கிரிகைகளுக்கு ஒப்புமில்லை. தேவனின் பல பண்புகள் சிரட்டியில் வெளிப்படாதவைகள், சிரட்டியின் வழியாக விளக்க முடிந்தவற்றை மட்டுமே நமது மொழியில் சொற்களில் வடிக்க முடியும். எனவே நமது சொற்களுக்கு அப்பாற்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் வணங்குவோம். மக்கொப்பானவர் யாரையா? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. வானிலுள்ள விண்மீன்களை எண்ணி சொல்பவன் யார்? அண்டத்தில் உள்ள அற்புத அழகின் அர்த்தங்கள் உம் கலை வண்ணத்தை காட்டுகிறதே. இதை எண்ணும் போது புல்லரிக்கும் ரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்று தாள் பணிகிறதே ஐயா. இதை எண்ணும் போது புல்லரிக்கும் ரோமங்கள் எல்லாம் எழுந்து நின்று தாள் பணிகிறதே ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் என் அதிசய நாயகரே, உலக அதிசயங்கள் எல்லாம் தலை குனிந்தன உம் முன்னால். உலக அதிசயங்கள் எல்லாம் தலை குனிந்தன உம் முன்னால். சூரியன் நிற்கும், சந்திரனம் நிற்கும், விடிவெள்ளி வழி காட்டும், கடல் பிளக்கும், வறண்ட பாதை உருவாகும், கண்மலை பிளக்கும், எரிக்கோ உடையும், இவையெல்லாம் உமக்கு லேசான காரியம் அல்லவா என் ஒப்பற்ற தேவனே? நானே கத்தர், என்னை எல்லாமல் இரட்சகர் இல்லை. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அவர் உருவாகி வந்தவர் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவர். இந்த பண்பை விளக்கிக் கொள்ள மனித மனங்களால் முடியாத காரியம். தேவ திட்டங்கள் தேவனுக்கு மட்டுமே உரியன. குப்பையும் சகதியுமாக இருந்த உம்மை தூக்கி அணைத்தவரே, எம் கண்ணீர் சொல்லும் உம் அன்பின் ஆழத்தை, உம்மை காப்பதற்காக உறங்காமல் இருக்கும் ஒப்பற்ற தேவனே, அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே, இதற்கு நாம் என்ன கைமாறு செய்வதையா? என் அப்பனே, நீ தந்த கிருபையின் ஈவல்லவா இந்த மாபெரும் ரட்சிப்பு? என் அப்பனே, நீ தந்த கிருபையின் ஈவல்லவா இந்த மாபெரும் ரட்சிப்பு? வாட்டுகளால் வடிக்கும் அளவிற்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற தேவன் இவர். காணப்படும் இயற்கைகள் யாவும் அவரது கரத்தின் படைப்புகள், இல்லாமையிலிருந்து அவரால் உருவாக்கப்பட்டவைகள். இஷ்டவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. என் அருமையானவரே, உம் விரல் தாங்கி நிற்பதால் இந்த பிரபஞ்சமும் அசையாது இருக்கிறதே. இறந்தோரை உயிரோடு எழுப்பிய என் தேவா, நீரே ஒப்பற்ற சர்வ வல்ல தேவனையா. ஒரே ஜீவன் உள்ள சத்திய தேவன் முழுமையானவர். அவர் தூய ஆவியுடையவர், சிருட்டியர், சர்வ வல்லவர். அவர் சர்வ ஞானி, நித்திய தூயவர், நல்லவர். மனதுருக்கமும் மன்னிப்பும் உடையவர், உண்மை உள்ளவர், அக்கறை உள்ளவர், நீதி உள்ளவர், உருவம் இல்லாதவர், எல்லாவற்றையும் விட நம் பாவங்களை மன்னிப்பவர். இன்னும் சொல்லடிக்கி போனால் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்ன ஒப்பற்ற தேவா உமை பற்றி. இன்னும் சொல்லடிக்கி போனால் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என் ஒப்பற்ற தேவா உமை பற்றி. என் ஒப்பற்ற எல்லையில்லாத தேவனே, கண்ணீர் வெள்ளத்திலும் இமைகள் நீந்தும் போது எம் கண்ணீரை துருத்தியில் வைத்துள்ளேன் என்ற பராபரனே, உம் அன்புக்கு நிகரானவர் யாரையா? யாருமே இல்லை இதுவரை. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யாரையா? அவரது இரக்கங்களுக்கு எல்லையே இல்லை. உன்னதத்திலே உயர்ந்த இடத்தில் இருப்பவர் தாழ்வில் இருக்கிற நம்மை நினைக்கிறார் அல்லவா. பிரமிக்கத்தக்க முறையில் நம்மை உருவாக்கி உயரிய முறையில் நரம்புகளையும் சதைகளையும் வைத்து என்றென்றும் அழியாத உயிர் மூச்சை வழங்கியேன் தேவா, உமக்கொப்பானவர் யாரையா? என் அப்பனே, என் தாயின் கருவில் இருக்கும் போதே கண்டுகொண்ட காருண்யரே, இனி நான் வாழ்வதும் சாவதும் உமக்காக மட்டுமே ஐயா. இனி நான் வாழ்வதும் சாவதும் உமக்காக மட்டுமே என் ஐயா. கர்த்தாவே, உமது கரம் உம்மை சிருட்டித்ததே. களி மண்ணினாலே சிலை வடித்து உம் ஜீவ சுவாசத்தை ஊதி இந்த ஜீவனை தந்த தேவா, நீரே ஒப்பற்ற தேவனின் ஐயா, உமக்கொப்பானவர் யார் ஐயா இவ்வுலகில்? என்னை படைத்த ஒப்பற்ற தேவனே, இப்பிறவி முழுவதும் காத்திருப்பேன் உம் கிருபைகள் என்றென்றும் வேண்டுமென்று. என்னை படைத்த ஒப்பற்ற தேவனே, இப்பிறவி முழுவதும் காத்திருப்பேன் உம் கிருபைகள் என்றென்றும் வேண்டுமென்று. எனக்கு எது தேவையென என் தேவைகளை முதலில் அறையும் என் ஒப்பற்ற தேவனே. என் கவியில் உயிரிருந்தால், என் கவியில் உயிரிருந்தால் வடிகின்ற கவிதைகளில் உம் வார்த்தைகளின் வண்ணங்களை காட்டுவேன் அன்புள்ள தேவனே. அத்தனையையும் மசைப்பவரே, அகிலத்தை ஆள்பவனே, உமக்கொப்பானவர் யாரையா? அத்தனையையும் மசைப்பவரே, அகிலத்தை ஆள்பவனே, உமக்கொப்பானவர் யாரையா? என் ஒப்பற்ற தேவனே, உம் வார்த்தையின் வர்த்தங்களை என்னில் ஊற்றிய போது, உம் வார்த்தையின் அர்த்தங்களை என்னில் நீர் ஊற்றிய போது கண்ணுக்குள் மயங்கி நின்றேன். கனவில் வருவதெல்லாம் உந்தன் வார்த்தையின் பிம்பங்கள் தானே என் அப்பனே. என் கனவில் வருவதெல்லாம் உந்தன் வார்த்தையின் பிம்பங்கள் தானே என் அப்பனே. என் ஒப்பற்ற தேவனே, அகத்தின் காயம் மறைவதற்கு அப்படி யாருக்கும் தெளிவில்லை உம்மை தவிர. மரண பரியந்தம் உம்மை நடத்தும் மாபரனே, என் உயிர் மெல்ல விடைபெறும் நேரத்தில் என் இரு விழிகளும் உம்மை மட்டுமே தேடும் போது என் கண்ணுக்குள் உமை வைத்து என் கண்களை இறுதியாக மூடுவதற்கு இறுதியாக என்னுள் வாரும் என் ஒப்பற்ற தேவனே, என் உயிர் மெல்ல விடைபெறும் நேரத்தில் என் இரு விழிகளும் உம்மை மட்டுமே தேடும் போது என் கண்ணுக்குள் உமை வைத்து என் கண்களை இறுதியாக மூடுவதற்கு இறுதியாக என்னுள் வாரும் என் ஒப்பற்ற தேவனே. கவி மலையில் நனைந்து எழுதுகிறேன், தமிழ் மொழி ஏந்தி சவியோடு நான் பாடும் நின் குரல் மண்ணோடு புதைந்து போகும் போது என் ஒப்பற்ற தேவா நீர் வேண்டும் எனக்கு மறு வாழ்விலும், ஏனெனில் உமக்கொப்பானவர் ஜாரையா. கவி மலையில் நனைந்து எழுதுகிறேன் தமிழ் மொழி ஏந்தி, செவியோடு நான் பாடும் என் குரல் மண்ணோடு புதைந்து போகும் போது என் ஒப்பற்ற தேவா நீர் வேண்டும் எனக்கு மறு வாழ்விலும், ஏனெனில் உமக்கொப்பானவர் ஜாரையா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
0: ஆமென், ஆமென். நன்றா, நல்லது கவிதை. உங்கள் கவிதையிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி

0: சுற்றில் சேர்த்து வைக்கிற தேவன் நரம்பு தசை உருவாக்கினார். அவன் படைப்பவரால் மறைய முடியாது. கவிதையில் உயிர் பெற்றது, மலை பொழுந்தது சங்கம வானொலி. நன்றி சிஸ்டர், தங்களையும் கத்தருமை ஆசிரியப்பாராக. ஆமா,
1: நன்றி பிரதர். இப்ப நீங்க சொல்லி முடிக்க, நீங்க ஒரு கவிதை சொல்லி முடிச்சிட்டீங்க பிரதர், அது நல்லா இருக்குது இன்னும் எந்த கவிதையை விட. தேங்க்யூ பிரதர்.
0: இதுவரை நேரம்
2: ரெக்கார்டிங்
0: ஸ்டாப்ட். மேரி தங்கலிங்கம் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஆமேன். இதுவரை நேரம் நாங்கள் தேவனை துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், கவிதை வாசி கவிதையை கேட்டோம். நன்றி. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வெளிச்சத்துக்கு போறோம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே முதலாவது
2: கொண்டு
0: வர பிரதர் மகேந்திரன், இந்தியா. கடந்த முறை இவர் செல்லி கொடுத்திருந்த அருமையான செய்தியை அனைவர் கேட்டிருந்தார்கள். இப்போது இவருடைய செய்தியை நாங்கள் 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, யூடியூப் ஃபேஸ்புக்கில் கூட இந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு அன்போடு அழைப்போமா பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மகேந்திரன் அவர்களே.
3: பிரைஸ் லார்ட்.
0: இன்றைய நாளிலே வார்த்தைகள் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகிறேன் பாஸ்டர், நீங்கள் நடத்துங்கள், உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்,
3: ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூம் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். நாம் ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த நாள் காலை வேண்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம், படையலாம், கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். மகிமை மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக இதாகும். சர்வ வல்லமையில தேவனே, நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த காலை வேலையில சுவாமி. உடைய பரிசுத்த ஆண்டவரே, மகிமை நிறைந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இருக்க வைத்து உம்முடைய ஆவியானுடைய செயல்பாடுகளும் உம்முடைய ஆவியானுடைய சந்தோஷமான உலாவி வருகிற இந்த வேலையில் உங்களுடைய திருவார்த்தை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். சர்வ வல்லவரே, நீ என்னோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக இந்த நாளிலும் ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வசனம், சங்கீதம் 48 அதனுடைய 9வது சங்கீதம். சங்கீதம் 48 அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 48:9, நான் அதை வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மறுபடி வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கவனிங்கள், வேதம் சொல்லுகிறபடி ஆதியிலே தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை கர்த்தர் படைத்தார். அப்படி ஆதாமை கர்த்தர் படைத்த போது அவருடைய எலும்பிலிருந்து ஏவாள் அவர்களை படைக்கிறார். படைத்த போது ஏவாள் அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படுகிறார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் என்று தேவன் கட்டளையிட்டு சொல்லியிருந்தார். அந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அன்றைக்கு ஏவாள் அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த போது, அவனை தன் கணவருக்கு கொடுத்த போது, இரண்டு பேருமே அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனி அவர்கள் புசித்தார். ஆகையினால அவர்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு, தேவனோடு இருக்கிற உறவு அவர்களுக்கு இடையே பெரும் பிளவை, ஒரு மரணத்தை உண்டாக்கிறது வேதம் சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுது தேவன் அவர்களை முற்றுமுடிய தள்ளிவிடாமல் அன்றைக்கே ஒரு ஆட்டை அடித்து அந்த அவர்களுடைய சரீரத்தை, அவருடைய நிர்வாணத்தை மூடினார் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் சத்தியம் சொல்லுகிறபடி இந்த முதல் மனிதன் பாவத்தில் விழுந்த போதே அவன் இந்த பூமியில வாழ்வதற்கு, அவன் மறுபடியும் தேவனோடு இணைவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்ற ஒருவனுக்கு மீண்டும் தேவன் தன்னோடு இணைப்பார், மறுபடியும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற அர்த்தத்தில் அவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து ஒரு அவருடைய அந்த ஆட்டின் தோல்நாள் மூடி இருக்கிறார்னா, நான் நம்புறேன் முதல் மனிதன் வாழ துவங்கும் போதே இந்த உலகத்தில் கிருபை தொடங்கி விட்டது. அப்போ முதல் மனிதனே கிருபையில் தான் வாழ தொடங்கி இருக்கிறான். அவன் பாவத்தில் விழுந்த போது மறுபடியும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்போ தூதனும் விழுகிறான், தூதனும் விழுந்து போனான், மனிதனும் விழுந்து போனான். தூதனுக்கு உதவியாக கை விடாமல் ஆண்டவர் மனிதனுக்கு உதவியாக கை கொடுத்தார் பைபிள் சொல்லுது. அப்படி என்றால் மனிதன் ஆரம்ப கால

அதாவது முதல் மனிதனே இந்த பூமியின் மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது கிருபையினால் தான். நீங்கள் யாவரும் அறிந்தது, வேதம் சொல்லுகிறபடி இதோ கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபை என்பது இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்மை உயர்த்துகிறது. இதுதான் கிருபை. கவுனிங்க, முழு உலகமே கிருபையில் தான் இயங்குது. முழு உலகமே கிருபையில் தான் அவர்கள் எல்லாமே அவர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வளர்கிறார்கள், இன்னும் கூட இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆனா நீங்கள் கவனிப்பீர்களானால் இன்னைக்கு முழு உலகத்திலேயே மனுஷங்கிட்ட போய் சொன்னா அவர்கள் சொல்லுவாங்க, ஏன் ஞானத்தில் நான் படித்தேன், ஏன் பலத்துல நான் உழைத்தேன், எங்களுடைய நான் வந்து தன்னம்பிக்கையினால நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷனும் தன் சுயபலத்தையும் சுய ஞானத்தையும் பாராட்டி கொண்டிருப்பான். தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் நாங்கள் கிருபையில வாழ்றோம் என்பதை குறித்து ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கவுனிங்கள், உலகமே கிருபையில இயங்கினாலும் எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய பாதத்திற்கும் எப்பொழுது வருகிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் கிருபையை சிந்திக்க தொடங்குகிறான். நான் மறுபடியும் சொல்றேன், உலகமே கிருபையில் தான் இயங்குகிறது. உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்களா இருக்கட்டும், 249 தேசமா இருக்கட்டும், இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கட்டும், எவ்வளவு குறைவான தருத்தலா இருக்கட்டும், எல்லாருமே தேவனுடைய சுத்த கிருபையில் தான் இயங்குகிறார்கள். கிருபையில் தான் அவருடைய ஒவ்வொரு பயணம் இருக்குது. ஆனா எந்த மனுஷனுக்கும் நீங்க கர்த்தருடைய கிருபையில் தான் வாழ்றீங்க, இந்த பூமியில் நீங்க வாழ தகுதி இல்லாதவங்க, அப்படி இருந்தும் கடவுள் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இதோ தீயவர்களுக்கும் மலையும் வெயிலையும் தருகிறார் அவர். அவர் வந்து ஒரு நாள் நன்மை வழங்காம இருக்கவில்லை என்று பவுல் எழுதுகிறார். அப்ப எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து தன்னுடைய கடமையை தனக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார். இது எதுவுமே வந்து அவர்களுக்கு செய்யணும் அவசியமே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் ஏன் கர்த்தர் செய்கிறாருன்னா, அவர் வந்து அவர்களுக்கு தம்முடைய கிருபையை வழங்கினதுனாலதான் முழு உலகத்தை ஆண்டவர் வந்து இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ தகுதியற்ற ஒரு ஜனம், இந்த பூமியில் இருக்க கூடாத லூசிபர மாதிரி தள்ளிவிட வேண்டிய ஒரு கூட்டம் ஆனா இன்றைக்கு வாழ்கிறது. ஆனால் அப்படி வாழ்கிற கூட்டம் கிருபையில வாழ்ந்தாலும் அவர்களால் கிருபையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவோ ஒப்புக்கொள்ளவோ முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது, அவருடைய பிரஸ்தானத்துக்கு வரும்போது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு மனுஷன் கிருபையை சிந்திக்க தொடங்குறான். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபை என்ன தெரியுமா? அவர் பிரசன்னத்தில் நம்மை கொண்டு வந்ததுனால, அவருடைய நாமத்தின் கொடைக்குள் நம்மளை கொண்டு வந்ததுனால இன்றைக்கு நாம் அவர்கள் உலகம் சிந்திக்காத ஒன்றை நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம். நாமும் ஆரம்பத்திலிருந்து கிருபையில் தான் வாழ்ந்தோம். ஆனா நான் சில நாட்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், டாடி 25 வருஷம் உங்களை நான் அறியல, 25 வருஷம் என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் அறியாத உலக மார்க்கத்துல அந்நிய மார்க்கத்துல இப்படி நான் மோசமான பாதையில் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா அன்றைக்கு நான் செஞ்ச பாவத்தை இப்ப நான் யோசிச்சு பார்த்தா கூட எனக்கே பயமா இருக்கு. நல்லா வாழ தகுதி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தனா 25 வயசு வரைக்கும் நீங்க எப்படிப்பா பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, எப்படிப்பா அந்த பாவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய துன்மார்க்க பாதைகளை உங்களால எப்படி சகிக்க முடிந்தது அப்படின்னு நான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறேன். 25 வயசு வரைக்கும், ஏன்னா நான் 26லதான் கர்த்தர் என தொடுறாரு, அவர் தொட்டப்புறதான் என் பாவத்தை நான் உணர ஆரம்பிக்கிறேன், எனக்கு பாவ உணர்வு உண்டாகுது. என் பாவ உணர்வு உண்டாகும் போது எனக்கே பயமா இருக்குது, ஐயோ நீ எப்படி இந்த பூமியில இருக்கலாம், நீ இருக்க தகுதிகளை எனக்கே தோணுது. ஆனாலும் நான் 25 வயசு வரைக்கும் எல்லா மரணத்துக்கும் நாச மோசுக்கும் விலைக்கு பாதுகாக்கப்பட்டு எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை எல்லாவற்றையும் அவர் அப்போ என்ன கொடுத்திருக்கிறாரு, அப்போ என்ன பாதுகாத்திருக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு நீ ஏன்பா செஞ்சா, ஏன் இதை செஞ்சீங்கப்பான்னு கேட்ட போது அவர் அப்போதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, அப்பவும் நீ கிருபையில தான் வாழ்ந்த, ஆனா இப்ப என் சமூகத்துக்கு வந்த பிறதான் என் கிருபையை நீ யோசிக்க ஆரம்பித்துட்ட. அப்போ அப்படி என்றால் நான் தாழ்மையா உணர்றேன், 26வது வயசுல கர்த்தர் என்ன தொட்ட போது, அவர் சமூகத்துக்கு வந்த போது நான் அவருடைய கிருபையை சிந்திக்க தொடங்கினேன். அவருடைய கிருபையை சிந்திக்க என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் அவர் எனக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் அவர் என்ன நேசிச்சிருக்கிறார், என்ன அவர் காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்பத நான் அவருடைய பிரசன்னத்திலிருந்து யோசிக்கும் பொழுதுதான் அவருடைய அளவற்ற கிருபையை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, கர்த்தருடைய இறக்கத்தினால அந்த கிருபையெல்லாம் என் நினைவுகள் யோசிக்கவும் அதை சிந்திக்கவும் அதிலே நிறைந்திருக்க உதவி செய்து. ஏன் இத நமக்கு ஆவியானவர் காலவில் பேசுறாருன்னா, நம்ம ஆலயத்துக்குள்ள வந்த நாம கண்டதை சிந்திக்க கூடாது, பிரசன்னத்துக்கு வந்த நாம வேற எதையும் சிந்திக்க கூடாது. நீங்க பாருங்க, ஆலயத்துக்குள்ள வந்து எதையோ மக்கள் சிந்திக்கிறார்கள், இல்ல ஆலயத்துக்குள் வந்து விட்டோம், பிரசன்னத்துக்கு வந்துட்டோம், அவருடைய நாமத்துல வந்துட்டோம்னா நாம சிந்திக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவருடைய கிருபையை, அவருடைய கிருபையை,
அதனாலதான் நீங்க அந்த பரிசேயனுக்கும் அந்த ஆயக்காரனுக்குள்ள வித்தியாசம்னா, பரிசேயன் நான் கொடுத்த தசம்பாதத்தை சிந்திக்கிறான், பரிசேயன் நான் வாரத்து வாரம் சர்ச்சுக்கு வரேன்னு சிந்திக்கிறான், பரிசேயன் நான் உபவாசம் பண்றேன்னு சிந்திக்கிறான். ஆனா ஆயக்காரன் மட்டும்தான் பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அப்ப ஆயக்காரன் கிருபையை சிந்திக்கிறான், ஆனா பரிசேயன் தன்னுடைய தசமாவத்தையும் காணிக்கையும் நான் உபவாசம் பண்ண அதை சிந்திக்கிறான். நாம என்ன கொடுத்தாலும் அவர் கிருபைக்கு ஈடாகாது. நாம எவ்வளவு தூரம் நம்ம உபவாசித்தாலும் முழங்கால் படிக்கிட்டாலும் அவருக்காக தலையவே வெட்டி கொடுத்தாலும் அவருடைய கிருபைக்கு ஈடாகாது. அப்போ நம்ம அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய கிருபையை நாம் சிந்திக்க பழக வேண்டும். நீங்க வேதத்துல அதிகமாக புதிய ஏற்பாட்டுல கிருபை அதிகமா, அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுலயும் பழைய ஏற்பாட்டுல தாவீது அதிகமாக தேவனுடைய கிருபை சிந்தித்தவர், புதிய ஏற்பாட்டுல பவுல் அதிகமா தேவனுடைய கிருபை சிந்தித்தவர். வேதம் சொல்லுது கலாத்தியர் 1:15 இருக்கட்டும், அப்போஸ்தலர் 22:17, 2 தீமோத்தேயு 1:9, 2 தீமோத்தேயு 2:1, இந்த 4 வசனங்களை வாச்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் பாவியிலே பிரதான பாவியா இருந்தேன், ஆனா தாயின் கற்பத்தில் நான் இருக்கும் பொழுதே என்னை பிரித்தெடுத்த தேவன் அவருடைய குமாரனை எனக்குள்ள வெளிப்படுத்த பிரியமா இருந்தார். அதாவது அது தேவனுடைய கிருபையினாலே அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி பவுல் கலாத்தியர்ல 1:15 எழுதுறார். நீங்க அப்போஸ்தலர் 22:17 கூட, நான் ஆலயத்தின் நடுவுல இருக்கும் போது நான் தேவனை தரிசித்தேன் பவுல் எழுதுறார். அப்போ ஆலயத்தின் நடுவுல இருந்து தேவனை சிந்திச்சிருக்கிறார் பவுல். 2 தீமோத்தேயு 1:9 வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் கிறிஸ்துவுக்குள் ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்த கிருபையினாலே ரட்சித்தார் அப்படிங்கிறார். அதே 2 தீமோத்தேயு 2:1 அவர் தீமோத்தேயுட்ட சொல்றாரு, என் குமாரனே கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படுங்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிருபையை இந்த அப்போஸ்தலனாய் பவுல் அதிகமாய் தன் வாழ்க்கையில சிந்தித்திருக்கிறார். ஏன் இந்த பவுல் கிருபையை இப்படி இந்த அளவுக்கு அவர் சிந்தித்ததுனால அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்வேன். 1 கொரிந்தியர் 15:10 அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இந்த 1 கொரிந்தியர் 15:10 3 காரியத்தை பவுல் சொல்றார். அவர் கிருபையை சிந்திச்சதுனால, கிருபையை அதிகமா யோசிச்சதுனால, கிருபையில தான் வாழ்றேன், கிருபையில தான் பயணிக்கிறேன், கிருபையில தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாவற்றையும் அவரு தேவனுடைய கிருபைய அளவில்லாமல் சிந்திச்சதுனால. அதனாலதான் பாருங்க தாவீது கூட ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுன்னு எழுதுகிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம உயிரை விட இன்னைக்கு நமக்கு உயிர் இருக்குது, நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறாரு. ஆனா இந்த வாழ்க்கையை விட எது பெருசுனா கிருபை. ஏன்னா இந்த கிருபை தான் இதெல்லாம் நமக்கு தந்தது. அப்ப கிருபையை சிந்திக்கக்கூடிய ஒரு சந்ததி கர்த்தருக்கு தேவை. ஏன் தேவனுடைய கிருபையை நம்ம சிந்திக்கணும், ஏன் தேவனுடைய கிருபையை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, அதாவது அவர் கிருபையை சிந்திச்சதுனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15:10 3 காரியத்தை சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா இருக்கவில்லை அப்படிங்கிறார். மூன்றாவது, ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அப்ப 3 காரியம் என்னன்னா, எந்த மனுஷன் தேவ பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறானோ அந்த மனுஷன் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளுகிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். கிருபையை புரிஞ்சுக்கிட்டாரு அவரு, கிருபையில்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்ப கிருபையை புரிந்து கொள்வதற்கு கிருபையை யோசியுங்கள். ரெண்டாவது, தேவனுடைய கிருபையில் பெருக வேண்டும். அப்போ அதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய எனக்கு அருளிய தேவ கிருபை விருதாவா இருக்கவில்லை. அப்போ ரெண்டு, தேவ யாரெல்லாம் கிருபை யோசிக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ, தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, இயேசுக்குள் இருந்த அந்த கிருபை, அந்த கிருபை யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் கிருபையில் பெருகுகிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் எல்லாருக்கிட்டும் சொல்வேன், நம்முடைய அந்த கிருபை நமக்கு சகல ஞானத்தோடும். நீங்க எபேசியர்ல நீங்க வாசிங்கன்னா அவர் இப்படி சொல்லுவார், எபேசியர்ல 1:8 பவுல் இப்படி சொல்லுவார், எபேசியர் 1:8 வாசிக்கிறேன், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும்
புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகிறது. அதனாலதான் காலைதோறும் அவருடைய கிருபை புதியவளா இருக்குதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நாள்தோறும் அவருடைய கிருபையில நம்ம பலப்படணும், நம்ம அதுல உருவாகணும்னு வேதம் சொல்லுது. அப்ப எப்போ அந்த கிருபையில பலப்பட முடியும்? கிருபையை சிந்திச்சா மட்டும்தான் அதுல பலப்பட முடியும். எப்போ அந்த கிருபையை புரிஞ்சு கொள்ள முடியும்? கிருபையை சிந்திச்சா மட்டும்தான் அந்த கிருபையை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, மூன்றாவது காரியம் அவரு சொல்றாரு, அந்த கிருபை அது நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எப்படி செய்தது? அதிகமாய் பிரயாசப்பட்டாராம். அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், என்னை அதிகமா பிரயாசப்பட வச்சது எது? நான் அல்ல, என் பலம் அல்ல, அவருடைய கிருபை. அப்ப மூன்றாவது அந்த கிருபை ஏன் நாம யோசிக்கணும் அப்படின்னா, அந்த கிருபை யோசிக்கும் பொழுதுதான் அந்த கிருபையை நாம் பயன்படுத்த முடியும், இல்லை என்றால் அந்த கிருபை நாம் பயன்பட முடியும். எனக்கு அருமையானவர்கள, இந்த லைன்ல இணைந்திருக்கிற, இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேலையில சொல்லுகிற ஒரு வார்த்தை, உலகம் கிருபையில் இயங்கினாலும் கிருபையை யோசிப்பதும் இல்லை, கிருபையில் நடக்கிறேன் என்றால் நடக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனா எந்த மனுஷனுடைய பிரசனத்துக்குள், அவருடைய ரட்சிப்பின் அந்த பேலைக்குள் எந்த மனுஷன் வருகிறானோ அவனே தேவனுடைய கிருபையை சிந்திக்க தொடங்குகிறான். கிருபையை ஒரு மனிதன் சிந்திக்க தொடங்கினால் மாத்திரமே அந்த கிருபையை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், அந்த கிருபையை அவர்கள் அவர் கிருபையில் அவர்கள் பெருகுகிறார்கள், அந்த கிருபையில் அவர்கள் பயன்படுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ஏன் உங்களுக்கு கிருபையை புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் 3:10, 3:11 ரெண்டு வசனம் சொல்லுது, கிருபைய பவுல் புரிஞ்சுகிட்டதுனால, இவ்வளவு தூரம் அவருடைய கிருபை தான் நமக்கு செஞ்சிருக்குது அப்படின்னு அந்த கிருபையை சிந்தித்து கிருபையை புரிஞ்சுகிட்டதுனால பைபிள் சொல்லுது அவர் தன்னை மேன்மைப்படுத்தவே இல்லையாம். பிலிப்பியர் 3:10 வேதம் சொல்லுது அவர் தன்னை மேன்மைப்படுத்தல, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமா என்ற கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு நான் அவருடைய கிருபையை புரிஞ்சுக்கிட்டதுனால என் வாழ்க்கையில என்ன மேன்மைப்படுத்த எனக்கு எதுவுமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில பெரிய பணக்காரர் தான், பெரிய அறிவாளி தான், கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிச்சவர் தான், எல்லாரிலும் அதிகமா பிரயாசப்பட்டவர் தான், ரொம்ப பரிசைய வைராக்கியத்துல தேறினவர் தான், அவருக்கு அநேக காரியங்கள் தெரியும். ஆனாலும் அவர் சொல்றாரு, எனக்கு கிறைஸ்ட், அதாவது கிறிஸ்துவ அறிய நான் நினைக்கும் போது மத்ததுல எனக்கு குப்பையா தோணுது, எனக்கு லாபமானதெல்லாம் எனக்கு நஷ்டமா தோணுது, என் வாழ்க்கையில எனக்கு கிறிஸ்துவ அறிகிறதா எனக்கு எப்பவுமே வந்து எனக்கு வந்து மேன்மையா தெரியுது. அப்போ என்ன விளங்குதுன்னா, கிருபை ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்ள தொடங்கும் போதுதான் அவன் ஒரு நாளும் தன்னை மேன்மை பாராட்டாதபடி அந்த இடத்துல கிறிஸ்துவே மேன்மை பாராட்டுகிறவனா மாறுறான். ஒன்று, நீங்கள் ஏன் கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும்? தன்னைத்தான் மேன்மைப்படுத்தாதபடி காத்து கொள்வதற்கு கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த கிருபையை புரிஞ்சு கொண்டவங்க அவங்க மற்ற எது மேலேயும் அவங்களுக்கு ஆசை வராது. இந்த அற்புதமான கவிதை எழுதுனாங்க பாரு, ஐயோ கண்ணை, நான் கண்ணை மூடும் போது கூட என் கண்ணுக்குள் உம்மை வைத்து நான் மறுபடியும் மறு உலகத்துல கண்ணை விழிக்கும் பொழுது அப்பவும் ஆண்டவரே உம்மை கூட இருப்பேன்னு சொல்லி அவங்க அந்த கழுது அந்த அந்த கவிதையில அவங்க வர்ணிச்சிருந்தாங்க. அப்போ அந்த கவிதையினுடைய சாரம்சமே நான் கேட்டது ஒரு சில நிமிஷங்கள் தான் கேட்டேன். அப்போ அந்த கவிதையினுடைய சாரம்சமே இயேசு மேல இருக்கிற ஆசை, அந்த அவர் சமூகத்து மேல பிரசனத்து மேல இருக்கிற ஆசை, அதுதான் பவுல் எழுதுறாரு. அதாவது கிருபையை புரிந்து கொள்ள தொடங்கிட்டா நம்ம வாழ்க்கையில வேற எது மேலே ஆசைப்படுறாரு, வேற எது மேலே, மதிப்பு மேல, மரியாதை மேல, பணத்து மேல, பிள்ளைங்க மேல, குடும்பத்தின் மேல, இல்ல ஏதோ ஒன்றின் மேல, நமக்கு உணவு மேல, எது மேல ஆசைப்படுறாரு. நம்முடைய ஆசை முழுவதும் இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. அதனாலதான் அவரு பவுல் சொல்லுவாரு, பவுலும் சொல்லுவாரு, பேதுரு சொல்லுவாரு, இந்த சரீரத்திலிருந்து பிரிந்து நான் அவரோடு இருக்க எனக்கு அதிக ஆசை, நான் எப்படா அவற்றை போவேன்னு விரும்புறேன். ஆனாலும் ஏன் என்னை கர்த்தர் சரீரத்துல வச்சிருக்காரு தெரியுமா? இங்க இருக்கிற சில ஜனங்களுக்கு இன்னும் அவரை நான் அதிகமா காண்பிக்கணும், அவரை சொல்லி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறாரு, அதுக்குதான் என்ன வச்சிருக்கிறாரு. ஆனா என் ஆசை என்ன? அவர் கூட இருக்கணும். என் ஆசை என்ன? அவர் கூட இருக்கணும். அப்போ தாவீது கூட, ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு உண்மை பார்க்கணும் ஆசைப்படுறேன், ஜீவனை பார்க்கணும் கிருபை நல்லது. எப்ப சொல்றா தெரியுமா ஜீவனை பார்க்கணும் கிருபை நல்லதுன்னு? சங்கீதம் 63 யூதாவின் வனாந்தரத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு. வேதம் சொல்றபடி அன்றைக்கு அபிமலக்கிட்ட போய் ஆசார் கூடத்துல சந்திச்சு ஒரே ஒரு அப்பம், பரிசுத்த தேவசம் அப்பத்தை சாப்பிட்டுட்டு ஓடுறாரு. யூதான் வனாந்தரத்துல தண்ணீர் இல்ல,
தண்ணீரற்றதும் வறண்டதும் டாய்த்ததுமான வனாந்தரத்திலே என் ஆத்துமா உண்மையை வாஞ்சிக்கிறது. ஒரு கொஞ்சம் போல அப்பத்தை சாப்பிட்டு போனவருக்கு தண்ணீரும் இல்லை சோறும் இல்லை அங்க எதுவுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல சொல்றாரு, எனக்கு தண்ணீரை விட என் சாப்பாடை விட எனக்கு இருக்கிற வேற எந்த உணவை விட எனக்கு இந்த நேரத்துல உங்க கிருபைதான் நல்லதுப்பா. அப்போ என்ன பாருங்க, அவருக்கு வேற எது மேல ஆசை இல்லை பாருங்க. சாப்பாடு மேல ஆசை இல்லை, அங்க சொகுசான வாழ்க்கை மேல ஆசை இல்லை. அவரு வேதம் சொல்றபடி அவர் நல்ல ராஜாவா இருந்தவர் தான், ஆனா ராஜானா ஒரு அரண்மனையில் இருந்தவர் தான். அப்படிப்பட்ட இந்த அனுபவமுடைய இந்த தாவீதுக்கு இப்ப எது பெருசா தெரியுதுன்னா, அவருடைய கிருபை ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அப்ப இயேசு மேல மட்டும் அதிக கொல்ல ஆசை. காரணம் என்ன? கிருபையை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கிருபையில தான் நடக்கிறோம், கிருபையில தான் பேசுறோம், கிருபையில தான் அசைறோம், கிருபையில தான் எல்லா காரியமும் நடக்குதுன்னு எந்த மனுஷன் புரிஞ்சு விடானோ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே ஆசைப்பட மாட்டான் இயேசுவை தவிர. அது மட்டும் இல்ல, எந்த நிலையிலும் அவரோடு இருந்து அவரோடு நெருங்கி நெருங்கி வாழ்வதற்கு தான் அந்த கிருபை செயல்படுது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைக்காமல் அவரையே அவனையே கொடுக்க வைப்பதுதான் இந்த இந்த கிருபையை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம வந்து அவருக்காக ஏதாவது கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மையே கொடுக்க நினைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிருபை ரொம்ப புரியுது. எனக்கு சமயங்கள் வேகம் ஓடுறதுனால சீக்கிரமா சொல்றேன், கிருபையை புரிந்து கொண்டால் தன்னை மேன்மைப்படுத்த மாட்டோம், மற்ற எதுமேலே ஆசைப்பட மாட்டோம். மூன்றாவது, அவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க நினைக்காமல் நம்மையே கொடுக்கும்படி மாறும். ரெண்டாவது, கிருபையில பெருக வேண்டும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிருபையை புரிஞ்சு கொண்டான்னு பார்த்தோம், ரெண்டாவது கிருபையில பெருக வேண்டும். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, ரோமர் 11:33-36, ரோமர் 8:36-37, ரோமர் 8:38-39, இந்த மூன்று வசனங்கள் பொழுது கிருபையில யாரெல்லாம் பெறுகிறாங்களோ, தான் கிருபை ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் கிருபை யோசிக்க யோசிக்க யோசிக்க யோசிக்க நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம ஜெப வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற அந்த உறவுல அவருடைய கிருபையை மட்டும் அதிகமாக நம்ம சிந்திக்க சிந்திக்க கிருபையில நம்ம வளர்றோம், கிருபையில நம்ம பெறுகிறோம். அப்படி கிருபையில நம்ம ஏன் பெறுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை அறிந்து கொள்வதில். பாருங்க, அதாவது நிறைய சம்பாதிச்சிட்டோங்கிறதுல சந்தோஷப்பட மாட்டோமா, அவரை எந்த அளவுக்கு அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதாவது பவுலுக்கு வந்து அவர் அறிகிற அறிவுலதான் சந்தோஷம் இருந்துச்சு, வேற எதுலையுமே ஹாப்பினஸ் இல்லை. அதாவது இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேன் இல்ல நிறைய ஊழியத்துக்கு போறேன், நல்லா பிரசங்கம் பண்றேங்கிறத விட தேவன் இந்த அளவுக்கு அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணுமா. அதாவது அவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஜாய், நம்முடைய நம்முடைய சந்தோஷம் நமக்குள்ள வந்து அவர் அறிந்தோட அளவுக்கு தான் அந்த சந்தோஷத்தின் அளவு இருக்குமா. அதான் பவுல் கற்றுக் கொடுக்குறார். நீங்க ரோமர் 11:33-36 வரைக்கும், அவரை அறிந்து கொள்வதில் சந்தோஷப்படுபவன் தேவனுடைய கிருபையில் பெருகியிருப்பவனா. ரெண்டாவது, உபத்திரவங்களை ஜெயித்து வாழ எது உதவுதுன்னா, கிருபையில வளர்ந்தா மட்டும்தான் உபத்திரவங்களை ஜெயித்து வாழ முடியும். உபத்திரவங்கள் பாடுகள், உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, குளிர் நிர்வாணம் பசி பட்டினி சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைக்கப்பட்டார், எத்தனையோ துஷ்ட மனிதர்கள் அவரை என்னென்னமோ பாடப்படுத்தினாங்க, அடிச்சு கல்லை விட்டு எரிஞ்சு பட்டணத்துல செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டாங்க, மறுபடியும் அதே பட்டணத்துல போறார். அப்படியே கப்பல் பயணங்கள்ல அவ்வளோ 14 நாட்கள் பட்னி செத்து போயிட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை ஓடிச்சு. ஆனாலும் அவரு இத்தனையும் ஜெயிச்சு எரிசலேம் துவக்கி எல்லிருக்க வரைக்கும் ஊழியத்தை சுவிசேஷத்தை பூர்ணமா பிரசங்கித்து இருக்கிறாரு. கடைசி நாட்கள்ல கூட ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஊழியம் செஞ்சுட்டு தான் வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கு ஜெயிலுக்கு போன மனுஷன் இத்தாலி பாடு. அப்போ இந்த அளவுக்கு அந்த மனுஷன் இத்தனை பாடுகளையும் அவரு ஒண்ணுமே அவரை எது செய்ய முடியல, இவ்வளவு ஒரு வெற்றியான வாழ்க்கை, காரணம் என்ன தெரியுமா? அவர் கிருபையில் பெருகினார், கிருபையில் பலப்பட்டார். அதனாலதான் தேவனுடைய கிருபையில நம்ம பலப்படணும். எதுக்கு தீமைத்துக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, என் மகனே என் குமாரனே கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு. ஏன்னா நீ ஒரு நல்ல போர்ச்சேவனா, சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட நீ தீங்கு அனுபவிக்கணும். கிருபையில பலப்படாத மனுஷன் தீங்கு அனுபவிக்க முடியாது. கிருபையிலதான் வாழ்றேன்னு நினைக்கனா, கிருபை நீ இத்தனை மரணத்துல உன்னை காப்பாத்து கிருபை தான், அதனால இனி என்ன வந்தாலும் அந்த கிருபை காப்பாத்தும். இந்த இந்த தெளிவு
எப்ப கிடைக்கும்னா கிருபையில வளர்ந்தாமட்டுதான் கிடைக்கும். அதனால என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் அவமானங்கள் வந்தாலும், எத்தனையோ துயரங்கள் வந்தாலும், உன்னை ஜெயிக்க வைக்கிறது நிச்சயமா இந்த கிருபை ஜெயிக்க வைக்கும். அதனால இந்த கிருபையில பலப்பட்டு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்க, கிருபையில் பலப்படு, கிருபையில் பெருகு. அப்ப கிருபையில ஏன் பெருகணும்னா, உபத்திரவங்களை ஜெயிக்க முடியும், அவமானங்களை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரு நாளும் ஃபேவரா இருக்கவே இருக்காது. இந்த உலகம் நம்ம எதிர்த்து நிற்கும். ஏன்னா இயேசுவை எதிர்த்து நின்ற